0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சஞ்சலங்களோடு சந்தோஷம், சஞ்சலங்களோடு ஹாப்பினஸ், எலாங் வித் சஃபரிங்ஸ் ஆர் டிஸ்டர்ஸ், அந்த மாதிரி. அது எப்படிங்க சஞ்சலங்களோடு சந்தோஷம்? ஒன்று சந்தோஷமாக இருக்கணும், இல்லை சஞ்சலமாக இருக்கணும். இது ரெண்டு கட்டானா எப்படி இருக்க முடியும்? எப்படி நமக்கு சஞ்சலம் சந்தோஷம் ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்? அதாவது நான் சஞ்சலமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இதான் ஒன்று சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் நம்மளை விஷயம் எப்படி இருக்கிறீங்க? நல்லாவும் இருக்கிறேன், மோசமாகவும் இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சந்தோஷமாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? எதாவது ஒன்று தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சரி, அப்போது அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தொடர்ந்து கடந்த தினங்களெல்லாம் பல்வேறு காரியங்களை குறித்த சிந்தனைகள், எண்ணங்கள், கேள்விகள், போராட்டங்கள் எல்லாம் எனக்கு வந்த பொழுது நான் திரும்ப திரும்பமாக அவைகளை மேற்கொண்டது இந்த தலைப்பை கொண்டுதான், சஞ்சலங்களோடு சந்தோஷங்கள். அதை திங்க் பண்ண பெரிய டெலிவரன்ஸ் கிடைத்ததை உணர்ந்தேன். அதனால் திரும்ப திரும்ப வாழ்க்கை சூழல்கள், பல்வேறு காரியங்களை குறித்த எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள்லாம் வந்த பொழுது இந்த தலைப்பை நான் திரும்ப திரும்ப நினைத்தேன். அதில் எனக்கு ஐ குட் ஃபீல் எ வெரி குட் டெலிவரன்ஸ். புரிகிறதா? அப்போது வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை நீண்ட காலம் நான் அனுபவித்திருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த விதமாக நான் சிந்தித்ததில்லை. இப்பொழுது இப்படியும் ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்ந்தேன். ஏண்டா ஒரு குறிப்பிட்ட விதமாக சில காரியங்களை சிந்தித்து ஏமாற்ற உணர்வுகளை அடைகிறது, ஒரு டிசப்பாயின்மெண்ட், தோல்வி உணர்வு அடைகிறது. அவைகளை மேற்கொண்டு ஒரு மனதை வந்து அப்போ பவுல் சொல்கிறபடி மன ரம்யத்தோடு வைத்துக் கொள்கிறது. அது எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரியல, நான் தொடர்ந்து அதை நம்ம சிந்திக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்போது வாழ்க்கையில் வந்து சஞ்சல காலம் இருக்குது, சந்தோஷ காலம் இருக்கும், அப்படி தானே? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நவ் யுவர் கிரீவ்டு, யுவர் கிரீஃப் வில் டர்ன் இன்டு ஜாய். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் கஷ்டமாக

0: இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்க, துயரமாக இருக்கிறீங்க, ஆனால் நம்பிக்கையோட இருங்க, திஸ் வில் சேஞ்ச். நீங்கள் யாரை மாற போகிறீங்க? சந்தோஷப்படுகிறவளாக மாற போகிறீங்க. இட்ஸ் ஓகே. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் சஞ்சல காலம், துக்க காலம், வருத்த காலம், அது முடிஞ்சு போச்சுது, ஒரு நியூ ஃபேஸ் ஆரம்பிக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுறோம் இல்லையா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 அத்தியாயத்தினுடைய 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி வசனத்துடைய கடைசி வாக்கியத்தை மட்டும் வாசிப்போம்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரெண்டும் ஒண்ணுதான், அடைவார்கள்
1: சஞ்சலமும் தவிப்பும்,
0: சஞ்சலமும் தவிப்பும்
1: ஓடிப்போம்.
0: அப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துச்சு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு, ரெண்டெல்லாம் ஒண்ணுதான் இருக்குது, கவனிச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி காலங்கள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து கஷ்டமாக இருந்தோம், சஞ்சலத்தோடு இருந்தோம், தவிப்போடு இருந்தோம், சோர்வோடு இருந்தோம், அதிருப்தியோடு இருந்தோம், மன கஷ்டத்தோடு இருந்தோம். ஆண்டுடைய கிருபையினால் தட் ஹஸ் பீன் சேஞ்ச், மாற்றப்பட்டது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம்? சஞ்சலம் தவிப்பும் ஓடி போச்சு. இது ஓகே, இதெல்லாம் சரிதான். அது மாதிரி இன்னொரு வசனத்தோடு நம்ம வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 25 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோவேல் 2:25, அதாவது பட்சித்த, அதாவது நான் உங்களில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புலும் பட்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ அன்றைய வறுமை நிலை, அன்றைய வெறுமை நிலை, அன்றைய விதமான இல்லாமல் நிலைமை போயிடுச்சு. நீங்கள் இழந்ததெல்லாம் என்ன செய்யுங்க? யுவர் கெட்டிங் பேக். நீங்கள் மறுபடியும் என்ன செய்கிறீங்க? ரெஸ்டரேஷன் இஸ் தேர், அது வந்து மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. சரி, ஒரு காலம் துன்பம், ஒரு காலம் கஷ்டம், ஒரு காலம் தோல்வி, ஒரு காலம் விரக்தி, ஒரு காலம் அதிருப்தி, இப்போது விஷயம் மாறிப்போச்சு. சங்கீதக்காரன் மோசை சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் அவர் பாடியிருக்கிறதுல, அதில் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 90:15 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 90:15,
1: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள்,
0: நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும்
1: சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக,
0: எங்களை மகிழ்ச்சியாக, நாங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டவரே, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்கோம், கண்ணீர் விட்டுருக்கிறோம், அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம், கஸ்தி அடைந்திருக்கிறோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன செய்யும்? சந்தோஷ காலத்தை தாரோம் அப்படின்ட்டு. ஆக இவை எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு காலம் கஷ்ட காலம், அடுத்தது என்ன வருது? இந்த சைக்கிள் மாறி மாறி வரலாம். கஷ்டகாலம் இருந்தது, சந்தோஷ காலம் வந்தது, அப்புறம் மறுபடியும் கஷ்டகாலம் வந்தது. இப்படி ஒவ்வொரு காலம் கிடையாது, ஏதாவது ஒன்று தான் இருக்குது. இறைமை தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:4 வசனத்தை வாஸ்து பார்க்கலாம். மறுபடியும் ஒன்று நான் என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன், மேல தாளங்கள்லாம் வரும், ஆடல் பாடலாம் வரும், அப்படிலாம் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறத பார்க்குறோம். அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், துன்பங்கள் வந்தது போனது, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? சஞ்சலங்களோடு, நாம் சஞ்சலங்களோடு தான் இருக்கிறோம், ஆனால் வி ஆர் ஹாப்பி அப்படின்னு பார்க்குறோம். அதைத்தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது யோபுடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டம் கஷ்டப்பட்டால் அடுத்த பகுதி போல் லாஸ்ட் சாப்டர் படிக்கிறவள ஒரு நியூ பிகினிங் வந்துச்சு. இழந்ததுக்கு பதிலாக சந்தோஷம், அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜெனரேஷன் உருவாது, பிள்ளைகளெல்லாம் வர்றாங்க, கொள்றாங்க, ரொம்ப நல்லா சந்தோஷம் வாழ்கிறான். யோசேப்புடைய காலத்துடைய பிகினிங் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்கும், சோர்வாக இருக்கும், ரொம்ப விதமான பிரச்சனைகள் இருந்த காலம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஃபேஸ் வருகிற பொழுது தட் இஸ் குட், ரிஜாய்ஸபிளாக இருந்தது, அப்படி தானே? இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்கதையாக இருந்திருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்றைக்கு வந்து துன்ப காலத்தை விட்டு சந்தோஷ காலத்துக்கு வந்தார்? அப்போஸ்தலன் இப்போ யோசேப்புக்கு ஒரு காலம் துன்பம், அப்புறம் பெரிய லெவலில் வந்துட்டார், அப்புறம் அவருடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் கஷ்டப்பட்டாரா படலையும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ரைட் ஃப்ரம் த பீனிங் டு த எண்ட், கடைசி வரைக்கும் இதை நீங்கள் வந்து வாசிக்கணும். 2 Corinthians 11:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாகவே படிக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு சாப்டர் வாஸ்தோம், அதிலே அவர் அதை சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது கடைசி வரையிலும் கஷ்டம், இது ஒரு சந்தோஷமான செய்தியா? கடைசி வரையும் கஷ்டங்க. ஆனால் அவர் பல இடத்துல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ பிலிப்பியர் 4:4 வாஸ்து பார்க்கும்பொழுது சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்போ இப்படி சொல்லணும் அந்த ஆள் யாராக இருந்திருப்பார்? பொதுவாக நம்ம போதகெல்லாம் மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, மேடல் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், கவலையில் நீக்குவார், அதை செய்வார், அதை செய்வார்னு சொல்லிவிட்டு அவங்க போய் கண்ணீர் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால், நீங்கள பரிசுத்தமாக வாழ்ன, உண்மையாக வாழ்ன, ஒழுங்காக வாழ்னு சொன்னால் அவங்க வேறு விதமாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பவுலை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், ஒரு வசனத்தை நம்ம வாசித்து விடலாம். 1 Corinthians 15:30 வாசிப்போம். 1 Corinthians 15:30,
1: நாங்களும் ஏன் இந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவா இருக்கிறோம்.
0: நாங்களும் ஒரு சில நேரங்களிலே நாசமோசம் ஏதுவா இருக்கும்னா ரைட்டுங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கும். ஏதோ ஒரு சில நேரத்தில் நாங்களும் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவா இருக்கிறோம். எங்கே போனாலும் எங்களுக்கு நாசம் வருது, மோசம் வருது. இதெல்லாம் நல்ல செய்திங்களா? இனி நம்ம பிரிச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்தியை கிடையாது. எப்போவுமே இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டால் அன்னிலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வியாதி இல்லை, விக்கிரம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எவர் திங் இஸ் க்ரீனாக இருக்கு இல்லையா, எவர் க்ரீன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் எந்நேரமும் நாச மோசத்துக்கு எதுவாக இருக்கிறோம். அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க,
1: சாகிறேன்,
0: தாங்க முடியலையது, அனுதினமும் எவ்வரி டே ஐ டை. அப்போ பவுலப்போஸ்தலருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு. சரி, இவர் என்னையும் சந்தோஷமாக இருந்தாருங்கிறத எந்த நிரூபத்தில் எழுதியிருக்கிறாரு? கடந்த காலமெல்லாம் எங்களுக்கு விதமாக இருந்தது, இப்போ கடந்த பெரிதான கிருபையினால் இளைப்பாறை கொண்டிருக்கோம். இல்லைங்க, அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கடைசியில் ஒரு பிரயாணம் போகிறார் பாருங்க, அதுவே டெரிபிள். எது எங்கே வருகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
1: 27.
0: அப்போ சரி சரி, இப்போ என்ன பார்க்கணும், இவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுதினமும் சாகிறோம். இது சொல்கிறது யார்? ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கி நான் வாசிக்க கேட்ட வயது பகுதியில் கூட அதை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அப்போ என்ன பார்க்குறோன்னா, அனுதினமும் சாகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், பி ஹாப்பி ஆல்வேஸ். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதே அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் கஷ்டம், ஒரு காலகட்டம் நிம்மதி, இப்படி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், இப்படியும் ஒரு அனுபவம் இருக்குது. அது உங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு சிலருடைய வாழ்வில் இருக்கலாம், அவர்களுக்கு தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் கஷ்டமாக இருந்து ஒரு காலம் நல்லா இருந்திருக்கலாம், இல்லை எல்லா காலமும் நல்லா இருந்திருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய என்ன, நீங்கள் சஞ்சலங்களோடு தான் வாழ்வீர்கள், ஆனால் ஒரு நம்பிக்கை சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள். இப்போது ஒரு நாள் வந்து ஒரு கற்பனை, என்ன யாரை கற்பனை கொண்டு வரலாம், சரி நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறேன், இவர் பிரதர் பாலமுருகன் வரார், நான் அப்போ எப்படி இருக்கிறேன், ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், ரொம்ப டல்லாக இருக்கிறேன். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, அங்கே இந்த சண்டை சில ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, இப்போ என்ன ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை அவ்வளோ? ஆமாம் பிரதர், நான் துக்கமாக இருக்கிறேன், ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் பிரதர். வாழ்க்கைன்னு அப்படி தானே பிரதர், பல துக்கம் சஞ்சலில் வருதில்ல, இன்னைக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவரும் கேட்டு போய்டுறாரு. அவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பால் வர்றார். பால் வரவளை ரொம்ப நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறேன். அவர் வெளியேந்து வர வெளியே உள்ளே பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. நான் அந்த மேசையில் தட்டி என்ன செய்கிறேன், பாட்டுக்குறேன். அவர் வந்து கேட்டோம், என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக, அப்படி கேட்க மாட்டார், நான் தட்டி பாடினாலும் சைலண்டாக வந்துட்டு போயிடுவார். இன்கேஸு அப்படி வரார், ஒரு கற்பனைக்கு தானே நான் சொல்லிட்டுருக்கிறேன், வந்து பார்க்குறாரு, என்ன பிரதர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு. ஆமாம் பிரதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கர்த்தரி பெரிதான கிருபையினால் ஐ வெரி ஹாப்பி பிரதர் அப்படிங்கிறேன். அப்போ பாலமுருகன் வந்தவளை என்னை எப்படி பார்த்தார், துக்கமாக பார்த்தார். இவர் வந்தவள இது நடந்தது எப்பொழுது, சேம் டே தான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க. சந்திக்கிறவள இவர் சொல்கிறாரு, பிரதரை பார்த்தேன் என்னன்னு தெரில, நம்ம சண்டையில் பார்க்குற மாதிரி இல்லை, ஆ ரொம்ப சஞ்சலமாக இருந்தார், ரொம்ப துக்கமாக இருந்தார், ரொம்ப வேதனையாக இருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், ரொம்ப ஜாலியாக இருந்தார், என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ ரெண்டு பேரும் குழப்பம், நேராக எங்கிட்ட வராங்க, நம்ம அவர்கிட்டே கேட்டுருவணும், பிரதர் நீங்கள் உங்களை பார்க்கல ரொம்ப துக்கமாக தானே இருந்தீங்க? ஆமாம் பிரதர், ரொம்ப துக்கமாக இருந்தேன். இவர் கேட்குறான், உங்களை நான் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆமாம் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என்ன பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, புரிஞ்சுட்டிங்களா? அவர் கேட்குறதுக்கு எஸ்ன்னு தான் சொல்கிறேன், இவர் கேட்குறதுக்கும் எஸ்ன்னு தான் சொல்கிறேன். பிரதர் ரொம்ப சோர்வாக இருந்தீங்களே, நான் பார்த்தேனே துக்கமாக இருந்தேன். ஆமாம் சோர்வாக தான் இருந்தேன், துக்கமாக தான் இருந்தேன், சஞ்சலமாக தான் இருந்தேன். இவர் கேட்குறா, நான் பார்க்கல ரொம்ப ஆமாம் சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம், ஒரே நாளிலே நான் துக்கமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை சூழல்கள் என்னை துக்கப்படுத்தினது, என்னுடைய நிலைமைகள் என்னை வருத்தப்படுத்தினது, சில காரியங்கள் என்னை சஞ்சலப்படுத்தினது, ஆனால் அதே நாளில் கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். துக்கம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை உணராதபடிக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருப்போங்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சொல்கிறேன் இல்லை, இதுவும் நடக்குது. எது எது நடக்குது? துக்கப்பட்டது உண்மைதான், லிட்டரலாக துக்கப்பட்டோம். லிட்ரலாக சஞ்சலப்பட்டோம், லிட்ரலாக அழுதோம், லிட்ரலாக் கண்ணீர் விட்டோம். ஆனால் அன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டோம், அன்னைக்கு தான் மகிழ்ச்சி அடைந்தோம். காரணம் என்னவென்றால், சில சூழல்கள் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அதே சூழலில் ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுத்துகிறார். அப்போது இந்த சஞ்சலத்தையும் அனுபவிக்கத்தான் செய்கிறோம், சந்தோஷத்தையும் அனுபவிக்கத்தான் செய்கிறோம். புரிஞ்சிட்டிங்களா? சஞ்சலத்தை அனுபவிக்காமல் சந்தோஷத்தில் மிதக்கலை, சந்தோஷத்தை அனுபவித்து உண்மை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்குறோம்? ரொம்ப வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து ஒரு நிழலில் உட்கார்றது மாதிரி, ரொம்ப தாகத்தில் இருந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மாதிரி, ரொம்ப பசியாக இருந்து ஒருவேளை சாப்பிட்றது மாதிரி, பசியாக இருந்து தவித்தது உண்மை. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறோம்? இது ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஹேப்பனிங். இது வந்து வாழ்க்கையில் உங்களில் ஒரு சிலருக்கு உண்மையாக இருக்கலாம், அதனால் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இருந்தது. சஞ்சலங்களோடு சஞ்சலப்பட்டு கொண்டே, அதே நேரத்தில் சஞ்சலம் மேற்கொள்ளலை, மேலோங்கிறது இதுதான். புரிகிறதா உங்களுக்கு? மேலோங்கினது இது சந்தோஷம். அவர் சொல்கிறார் பாருங்கள், நம்ம இன்றைக்கு அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், 2 Corinthians 6:10. பாருங்கள், துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும், கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க துக்கமாக தான் இருக்கிறோம். சொன்னல பாலமுருகன் பார்த்தவில்ல, அவர் பார்க்கலைங்க, நான் கற்பனைக்கு தான் சொன்னேன். நீங்கள் அவர் சர்வீஸ் முடிஞ்சோட பிரதர் என்றைக்கு பிரதர் அப்படி இருந்தார் கேட்க போறீங்க. நான் சொன்னது ஒரு இமேஜினரி, ரைட். சரி, இப்போது என்ன சொல்கிறார் பவுல்? துக்கப்படுகள் என்னப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன துக்கப்படுறதாகவும் பார்க்க முடியும், சந்தோஷம் அதுவும் லைஃப் ரியாலிட்டிஸ் தான். அடுத்த பாருங்கள், அதே வசனத்தில் என்ன சொல்வார்? ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும், ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறோம். எவைகளெல்லாம் உலக ரீதியாக இருக்க வேண்டும் அவைகளுக்கு இல்லை, ஆனால் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் என்றால் என்ன? உலக சூழலை, வாழ்க்கை சூழலை. எல்லாம் உடையவர்கள் சொன்னால் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய கிருபை கொடுத்தது. கர்த்தருடைய பிரச்சனை வருகிற பொழுது எப்படி ஃபீல் பண்ணுறோம்? விக வெவர்த்திங், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேக்கமாக தான் இருக்குது உலக பார்வைக்கு. ஆனால் வென் வி என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ், வி ஃபீல் தட் திங்ஸ் ஆர் ஓவர் ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிறது. ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம், நம்ம அனுதினமும் சாகிறோம். இப்போ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்கள், 2 Corinthians 6:9 வாசிக்கலாம். 2 Corinthians 6:9,
1: அறியப்பட்டவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக.
0: நாங்கள் சாகிறவர்கள் என்று என்னப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது சாகிற வாழ்க்கை தான். நிறைய விஷயங்களை எங்களை சாகடிக்கிறது, நிறைய விஷயங்களை எங்களை செத்துப்போக பண்ணுகிறது. ஆனாலும் நாங்கள் யாராக இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். அப்படின்னா உயிரும் எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யுது. வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்களை சாகடிக்கிறது, அமைந்திருக்கிற சில சூழல் சாகடிக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. இன்னொரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம், 2 Corinthians 4:16.
1: ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: அப்போது என்ன பார்க்குறோன்னா, வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு அநேகருக்கு ஒரு காலம் கஷ்டம் இருக்கும், அடுத்த காலம் என்ன? ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இவ்விதமாகவும் இருக்கிறது. அது அவர்களுக்கு பல கேள்விகளை உருவாக்குகிறது. ஏன் இப்படி? வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் வந்து துக்கங்களை பார்க்குறோமே, தொடர்ந்து துன்பங்களை பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது என்றைக்கு தான் இதிலிருந்து விடுதலை? என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கிறதே, இப்படியே தான் வாழ்ந்து முடிக்கப் போகிறோமா, கடைசியில் இப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. சில வேளை அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டால் சகிக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் இது ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமாக இருக்கணும். இப்படி உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இப்போது நாம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் கவனிங்க. நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கிறோம். நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அவர் நமக்கு என்ன இது சஞ்சலங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுக்குறார். கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் சஞ்சலங்களையும் அவர் வச்சிருக்கிறாரு, ஆனால் சந்தோஷத்தையும் தருகிறார். அதையும் நான் உணர்கிறேன். எவ்ரிடே ஐ என்ஜாய் மை காட்ஸ் பிரசன்ஸ், ஆல்சோ ஐ என்ஜாய் மை டிஸ்ட்ரெஸ், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை டிஸ்ட்ரெஸ். இது என்ன போ மனுஷன்னா என்னது? அதாவது ஒரு பிரச்சனை நீக்கணும். உலகத்தில் சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களிலே சில வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகாது. ஏன் ஓடி போகவில்லை என்றால், தேட் இஸ் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்? கர்த்தரால் முடியாத காரியம் உண்டான்னு கேட்பீங்க. சில நேரங்களில் ஈவன் தோ காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் காட், சர்டன் திங்ஸ் ஹீ இஸ் நாட் வில்லிங் டு டூ. சில விஷயங்களை அவர் செய்ய விரும்பலை. இப்போ பெரும்பாலும் மனுஷ வாழ்க்கையில் எதனால் இங்கே கஷ்டம் வருது? எதனால் கஷ்டம்? நீ எதனால் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? நினச்சது நடக்கலை. பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் பின்னால் இருக்கிறது பெரும்பாலும் சில மனிதர்களாகத்தான் இருப்பாங்க, இல்லைன்னா சில சூழல்கள் இருக்கும். இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிற சூழல்களை என்ன செய்யணும்? மாற்றுகிறோம். ஆனால் என்ன நடைபெறுகிறது? வாழ்க்கையில் சூழல் தான் மாறுகிறது என்று, ஆனால் சஞ்சலங்கள் தொடர்கிறது. ஒரு சூழல் கொடுத்த சஞ்சலம் முடிந்து அடுத்த சூழல் வருது, அடுத்த சூழல் இன்னொரு சஞ்சலத்தை கொடுக்கறது. ஒரு காலத்தில் கணவனால் துன்பம், அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, வளர்ந்தாங்க, கணவனுடைய துன்பம் போயிடுச்சு, அவர் மனம் திரும்பிட்டார், நல்லவராகிட்டார். இப்போ யாருடைய துன்பம் வருது? பிள்ளைகளுடைய துன்பம் வருது. அதையாக கொஞ்சம் சகிச்சோம், கட்டின கணவனாச்சே அப்படின்ட்டு. இது பண்ணுற இதுகளை பார்த்தா சகிக்க முடியலை. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பிள்ளைகளுடைய கஷ்டம் போயிடுச்சுது, வந்தாலே மருமகள் அந்த கஷ்டம் வர ஆரம்பிக்குது, அப்புறம் அந்த கஷ்டமும் போகிறது, அடுத்த பார்த்தா ஒரு வியாதி வருது. மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வருது. சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு ஏஜென்சிஸ் மாறுறாங்களே ஒழிய சஞ்சலங்கள் என்ன செய்யலை? அப்போ நம்ம அப்செட் ஆகிறோம் இல்லையா? இப்படியே வாழ்க்கை போனால் எப்படினும். ஆனால் சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில சஞ்சல சூழல்களை மாற்ற முடியல. சில நேரங்களில் உங்களுக்கு மனிதனால் சில சஞ்சலங்கள் வரும். இப்போ யாரோ ஒருதரால் வந்து உங்களுக்கு சஞ்சலம் வருதுன்னா அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் இன்னும் கர்த்தருக்குள் தங்களுடைய வாழ்க்கை இணைத்து ஒப்புவிக்கவில்லை. நீங்கள் அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து சில சஞ்சலங்களை அனுபவித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிற பொழுது அவர் என்ன செய்வார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, தெரியுமா? புரிகிறதா லாங்குவேஜ்? அதாவது மனம் திரும்பாதவளையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டார், உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக அவர்களை மாற்றி விட மாட்டார். ஏ, அது கர்த்தருடைய சட்டத்தில் இல்லை, இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போது ஒருவர் வந்து மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு என்ன செய்கிறார், ஒரு ஸ்டிஃப் நெக்கடாக இருக்கிறாரு, ஹார்ட் ஹார்டாக இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாரு? ரட்சிக்கப்படலை. இப்போ ரட்சிக்கப்படாத ஒருவரால், ரட்சிக்கப்படாத ஒரு நபரால், அது உங்களுக்கு உறவுகளுக்கு நடுவில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், யாரோ ஒருவர் இருக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல கூட ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை அவர் கொடுக்கறதுடைய காரணம் என்ன? ஹீ இஸ் நாட் வித் காட். இப்போ உங்களுக்கு கஷ்டம் நின்றுங்கனால நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவரை போய் மாற்றணும். அவர் தான் நமக்கு நிறைய துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார், நிறைய பொருளாப்பு பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா, நமக்கு எதிராக செயல்பட்டுருக்கார். இப்போ அதை நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இந்த மனுஷனால் படுற துன்பம் எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பண்ணிகிட்ருக்குறேன், ஏதாவது பண்ண மாட்டேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அவரை எங்கே மாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், அவருக்கு மனசை மாற்றணும். அவரைய மனசை எப்படி மாற்றுறது? ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயங்களையெல்லாம் நீர்காலவில் திருப்புகிறார், ஆனால் எப்பவும் திருப்பிக்கிட்டே இருக்கல, ஏதாவது நேரத்துக்கு திருப்புறார், ஏதாவது சூழல்கள். சில நேரங்களில் வேதாவதில் பார்க்கும்போது கர்த்தருடைய சில திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்காக ராஜாக்களையே என்ன செய்கிறாரு, பாசிட்டிவ் திங்க் பண்ண வைக்கிறார். ஆனால் அதுக்காக எப்பொழுதும் இந்த ராஜாக்களோடு இருந்து அவங்க செய்கிறது எல்லாத்தையும் அவருடைய சுத்தப்படி அவர் செயல்படலை. அது வந்து தேவனுடைய சர்வவலிமை அப்படி செய்கிறார். ஆனால் நார்மலாக பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஒருதனால உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார், என்ன செய்யணும்? இப்பொழுது டாபிக் தெரிஞ்சிட்டனால இப்படி சொல்கிறீங்க. இப்போ தெரியாத மக்கள் கூட பேசியிருந்தா அவரை என்ன செய்யணும்? ஆண்டவரே அவருடைய செயல்பாட்டை மாற்றும், மனநிலையை மாற்றம், ஆனால் அவர் மாற்ற முடியாது, அவர் ரட்சிக்கப்படலை. ஏன் ரட்சிக்கப்படாதவர் மாற்ற முடியாது, மாற்றலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. அப்படி மாற்றுகிறது வந்து உலகத்தில் எல்லாரையும் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்படுவதற்கு செய்தி தான் சொல்லப்படுகிறது, காஸ்பல் தான் சொல்லப்படுகிறது இல்லையா, இல்லை மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழல் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவரே ஆண்டவர் போய் என்ன பண்ணிடல, நீ விரும்பினா சரி விரும்பாடு நான் ரட்சித்து விட்டேன் அவ்வளோதான், நீ மாறு, இல்லைனா மற்றவங்களுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது, அப்படி மாற்றுகிறது இல்லை. அப்போது சில சூழல்களை கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, மாற்றுகிறது இல்லை. ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாத காரணத்தினாலே, இல்லைன்னா கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத காரணத்தினாலே, இல்லைன்னா தேவனுடைய ஆவியில் அவர் நடக்காத காரணத்தினாலே அவரால் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனை வருகிறது என்றால் இப்பொழுது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவரை ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்து தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து தம்முடைய அன்பை உங்களுக்கு காண்பித்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி உங்களை சந்தோஷமாக்குகிறார். நீங்கள் அவரால் வருகிற சஞ்சலத்தை அனுபவிக்கிறீர்கள், இவரால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள். இது புரியுதா உங்களுக்கு? புரியல நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவரால் வருகிற சஞ்சலத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இவரால் வர இவரானா கர்த்தர் அவர்கள் சந்தோஷத்தை அனுப்புகிறோம். அப்போ என்ன நடக்கிறது? சஞ்சலங்களோடு சந்தோஷமாய் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? ஒரு புறம் சஞ்சலங்கள் இருக்கிறதான் செய்கிறது, சந்தோஷம் வாழ்கிறோம். பல நேரங்களை பார்த்து பார்க்கும் பொழுது குடும்ப வட்டங்களில் நடைபெறுகிற பல காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறது. உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, உடன்பிறப்பில் இருக்கிறாங்க. ஒரு கற்பனைக்கு தான் சொல்கிறேன். இப்போது உங்கள் அம்மா அப்பா வந்து சண்டை போட்டு கிடக்கிறாங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் கல்யாணமாகி வந்துட்டீங்க, கல்யாணமாகி தனி குடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? டக்கு டக்குனு பதில் சொல்லணும். சஞ்சலப்படுறீங்க இல்லையா? ஐயோ, நம்முடைய பெற்றோர் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க ஒருத்துக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்றைக்குமே ஒரு பீஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சங்கடப்படுறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, மன்றாடுறீங்க. ஆனால் என்ன நடக்கலை? அவர்களுடைய சூழலை மாற்றல. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதுனால, நீங்கள் மன்றாடுகிறதுனால உங்கள் மைண்டுக்கு என்ன கிடைக்குது? அப்போ அதை கேட்குற பொழுது, ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க நிலம உங்களை சங்கடப்படுத்துது. அந்த சங்கடத்தையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் கொடுக்குற ஆறுதலையும். அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனை, டைவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க, செய்தியை கேட்குறீங்க, எவ்வளவோ பண்ணி பார்த்தீங்க, ஒன்று தடுக்க முடியலை. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க அவங்க டைவோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் அவங்கள டைவோர்ஸ் பண்ணாமல் தடுக்க முடியலை உங்களாலேயே. ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையில், மனம் திரும்பாதவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தலையிட்டு என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்படி மாற்றிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி எதுவாக மாறி இருக்கும்? கிறிஸ்துக்குள் வந்திருக்கும். அப்படித்தானே, வாய்ப்புகள் தான் கொடுக்கப்படுகிறது. வாசல் கதவு தட்டப்படுகிறது என்று உடைத்து கொண்டு உள்ளே செல்வதில்லை. அதனால தான் பல நேரங்களில் வந்து சிலருக்காக நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களுடைய சூழல் மாறட்டும், அவங்க மாறிவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் நம்மை ஆண்டவர் ஏதாவது இதில் சந்தோஷப்படுத்துகிறார் என்று அவர்களை என்ன செய்ய முடியல? மாற்றம். அது போன்ற ஒரு சூழல்களில் அந்த சூழல்களை என்ன செய்யவில்லை? மாற்றவில்லை. புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஈ ஸோ ஃபெய்த்ஃபுல் டு அஸ். இந்த சூழல்களை பாதிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறார். நாம் சஞ்சலங்களை ஒரு புறம் அனுபவிக்கிறோம், இன்னொரு புறம் கிறிஸ்துக்குள்ளான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதுவும் ஒரு வாழ்க்கை தான், இதுவும் ஒரு அனுபவம் தான். இது போன்ற சூழ்நிலை வரும். அதனால் வந்து நாம் என்ன செய்ய வேண்டிய தேவை? ஹோப்லெஸ்ஸாக மாற தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சூழல்கள் நமக்கு சஞ்சலத்தை தருகிற பொழுது, சூழல்கள் நமக்கு ஏமாற்றத்தை தருகிற பொழுது, சூழல்கள் நமக்கு மன அழுத்தத்தை தருகிற பொழுது, வேதனை தருகிற பொழுது, அந்த சூழலுக்கு நடுவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ணுறார்? உதவி செய்கிறார். ஆக இந்த உண்மையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த ஒரு கேள்வி, அது எப்படிங்க ஒரே நேரத்தில் வந்து ரெண்டும் வேலை செய்யும்? நான் சஞ்சலப்படவும் விடுறாரு, சந்தோஷப்படுத்தவும் செய்கிறாரு. இது எப்படி சைமல்டேனியஸ்லி நடக்கும், அட் த சேம் டைம் இப்படி நடக்கும்? இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒரு பையன் படுமோசம், ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், கவனிக்கிறீங்களா? ஒரு பையன் ரொம்ப மோசம், படுமோசம், எங்கே போனாலும் கெட்ட பேர். ஒரு பையன் தங்கமான பையன், ஸ்கூலில் நல்ல பேர், வெளியே போன நல்ல பேர், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பேர், அக்கம்மா நல்ல பேர். இப்போது ரெண்டு பிள்ளைகளும் எங்கே தான் இருக்கிறாங்க? உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, சஞ்சலமாக இருப்பீங்களா? அதான் கேள்வி. தெளிவாக பேசணும். இப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க? அதாவது ஆஸ் எ ஹியூமன் டெண்டன்சி, உங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு சஞ்சலமும் இருந்தால் எது மேற்கொள்ளும்? சஞ்சலம்தான் மேற்கொள்ளும். அப்படித்தானே? ஒரே நேரத்தில் வந்து சந்தோஷப்படும் விஷயமா இருக்குது. இந்த பையனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பையனை பார்த்தா. அப்போது என்ன ஆனால் என்ன நடைபெறுகிறதுனா இதுதான் உண்மை. நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கிறத பார்த்து பரவாயில்ல, அவன் எப்படி இருந்தால் என்ன, அவன் எக்கெடு கெட்டு போனான் என்ன, இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ண முடியும். சொல்ல போகிறான் இவனை நினச்சி தான் ரொம்ப வேதனையாக இருக்கும். கெட்டு போகிற பிள்ளை குறித்து கூட தான் பேரசென்சி ரொம்ப வருத்தப்பட, இப்படி போயிடுச்சே அப்படிங்கிறது மாதிரி. ஆக இது உலக வாழ்க்கையில் நல்லது கெட்டதும் ஒரு இடத்துல இருந்தால், சந்தோஷமும் துக்கமும் ஒரு இடத்துல இருந்தால் மனிதனை எது தான் மேற்கொள்ளும்? இப்போ உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, அதை மாதிரி உங்களுக்கு எல்லாமே எவ்ரித்திங் ஹேவ். இப்போ இதெல்லாம் பார்த்து கர்த்தருடைய பெரிதான கிருபை, நல்ல வீடு இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவர் மனைவிக்கும் இது ஒன்று தாங்க பிரச்சனை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன இல்லை, அருமையான வீட்டில் இருக்கிறாங்க, நல்ல கார், நல்ல வசதி, எவ்வளோ பணமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா சஞ்சலமாக இருக்குமா? சந்தோஷப்படுவதற்கான செல்வ வளங்களும் சூழலில் இருந்தாலும் அதை பார்த்து என்ன பண்ண முடியலை? அனுபவிக்க முடியல. இது மேற்கொள்ளுது, அதை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறோம், நல்ல ஒரு சூழலில் இருக்கிறோம், அதை பார்த்து வி ஆர் ஹேவிங் சம் ரீசன்ஸ் டு பி ஹாப்பி, தட் இஸ் தேர். ஆனால் இதுதான் துக்கப்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே இல்லை ஒரு ஐக்கியம் இல்லை, அது என்ன செய்ய ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ உலக சூழல் இதுதான். ஒன்று வேண்டாங்க, நம்முடைய பாடி எடுத்துங்க, உங்களுடைய ஹை கை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஹெட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, தலைவேதனை ஒன்றும் கிடையாது, மூக்கு வலி, கண்ணு வலி, பல்லு வலி, உரு வலியும் கிடையாது, கையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, கால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே எவ்ரி திங். இந்த வலது காலில் ஒரு சுண்டு வரல் மட்டும் ஒரு சுவத்தில் மோதி காயப்பட்டு ஒரு பொண்ணு, அது என்ன பண்ணுது, விழு விழு விழுன்னு நினைச்சது வலிக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த கையை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த தலையை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்களா? எனக்கு மூக்கு வலி இல்லை, எனக்கு கண்ணு வலி இல்லை, எனக்கு தலைவலி இல்லை. அநேகர் நினைச்சா ஒத்த வலிங்கிறாங்க, ரெட்டை வலிங்கிறாங்க, ஏகப்பட்ட வலி சொல்கிறாங்க. நமக்கு ஒரு வலியும் கிடையாது, முதுகு வலி கிடையாது, இடுப்பு வலி கிடையாது, கால் வலி கிடையாது, இந்த சுண்டு வரல் மட்டும்தான் வலிக்குது அப்படி நினச்சி துள்ளி குதிப்பீங்களா? குதிக்க விடாது. சுண்டு வரல ஒரு சின்ன புண்ணு தான் இருக்குது, அதுதான் டாமினேட் பண்ணும் இல்லையா? அல்லேலூயா. உலக சூழலில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பாருங்கள், அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வலி வலின்னு வலிச்சுட்டே இருக்கும். நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து எதுக்குங்க ஒரு சுண்டு வரல ஒரு புண்ணு வந்ததுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க? உங்கள் தலையை பாருங்கள், உங்களுடைய கையை பாருங்கள், முதுகை பாருங்கள். கர்த்தரே பெரிதான கிருபையினால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அதை பார்த்து சந்தோஷமான முடியுமா? முடியாது. யோசிக்கிறீங்க என்ன? முடியாதுங்க. இதுதான் உலகத்தினுடைய நிலைமைகள். அப்போது உலக பிரகாரமாக நமக்கு சந்தோஷப்படுற ஒரு காரியமும் சஞ்சலப்படுற ஒரு காரியமும் இருந்தால் சஞ்சலம் மேற்கொள்ளும், அதான் டாமினேட் பண்ணும், அதான் மேலோங்கி நிற்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு துன்பமான காரியமும் இருக்குது, சந்தோஷமான காரியமும் இருக்குது. துன்பமான காரியத்தை உலக சூழல் கொடுக்குது, சந்தோஷமான காரியத்தை கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எது மேலோங்கும்? அதனால தான் பவுல் சொல்ற, நாங்கள் துக்கப்படுகள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் சாகிறவள் என்று சொல்லப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்குது, அதையும் நாங்கள் ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய ஐக்கியத்தினால, கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தரைகளோடு இருக்கிறதுனால எங்களுக்குள் சந்தோஷம் வருகிற பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிறோம், இவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறோம். சரியாக புரிஞ்சிக்கலாம், தலை சுத்தம் புரிகிறதா? அப்போது சஞ்சலங்களையும் அனுபவித்து கொண்டே என்ன செய்கிறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, புரிகிறதா? உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது எது? உங்களுடைய ஜேர்னி டிசைட் பண்ணுறது எது? உங்கள் சஞ்சலம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் உலக சூழல்களினால் நாம் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மனவேதனைப்பட்டாலும் அங்கலாய்த்தாலும் தொய்ந்து போனாலும் அவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் வெற்றியாகத்தான் தொடர்கிறது. அல்லேலூயா. அது என்னை முடக்கி போடலையே, இந்த துன்பம் முடக்கி போடாதபடிக்கு கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் என்ன செய்கிற தலையிலிருந்து நிற்க வைக்கிறது. அப்போ சில பவுலுடைய ஒரு அனுபவத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:7 வாசிகள் சீக்கிரமாக, 2 கொரிந்தியர் 12:7 நம்ம சீக்கிரமா முடிக்கலாம்.
1: அண்டியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள்ளுங்க, இட்ஸ் அ தான். அது என்ன முள்ளு? இப்போ கிறிஸ்தவங்க அதை தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இந்த பவுல் ஒரு முள்ளுன்னு சொல்லியிருக்காரு, அது என்ன முள்? இந்த காற்றலாம் முளைக்கு போய் செடி அந்த முள்ளா, இல்லை ஏசுநாதர் தலையில் அடித்த அந்த முள்ளா, வேற என்ன முள்? ஏங்க அவர் சொல்ல வர்றது என்ன? ஏதோ ஒன்று அவரை வலிக்க வைக்குதுங்க. ஹீ ஃபெல்ட் த பெயின். அது ஃப்ளஷ்லையா இல்லை மைண்ட்லையா இல்லை ஸ்பிரிட்லையா ஒன்றும் தெரியாது. அவர் இந்த மாதிரி தான் நமக்கு புதிராக சொல்லிட்டு போட்டார். கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம்? அது பார்த்து தான் 3வது வாரம் வரைக்கும் போனேன், சரீரத்தில் இருந்தேனோ ஆவியில் இந்த மாதிரி குழப்பத்துக்கு நம்மளை விட்டுட்டு நம்ம ரொம்ப மண்டையை போட்டு என்ன செய்ய வேண்டியிருக்குது, குடஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முள், என்ன முள்? என்ன முள்னு தெரியாதுங்க, வலிச்சிருக்கு. ஏதோ பாவம் மனுஷன் நல்லா வலிச்சிருக்கு. அதனால் ஜெப பண்ண, எத்தனை முறை ஜெப பண்ணார், எப்போ பண்ணியிருப்பார்? காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, 3 முறை ஜெபம் பண்ணிட்டு 4. அப்படி இல்லைங்க, இதில் அந்த 3 முறைன்னொன்று நீங்கள் அப்படியே இந்த கேலண்டர் வைஸ் சிந்திச்சு 1, 2, 3 அப்படி இல்லை. யூதருடைய காலங்களில் 3, 5, 7, 14, 10, 40 இப்படி பல எண்கள் சொல்லுகிற பொழுது ஸ்ட்ரிக்ட்லி 40 டேஸ் கிடையாது. ஒரு பெரிய காலத்தை தான் 40 days. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 14 days. இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. சில நேரத்தில் 14 நாள் லிட்டரலாகவே 14 நாள் இருந்திருக்கும். இந்த 3 முறைன்னு சொல்கிறவள ஒரு தரம் 2 தரம் 3 தரம்னு அந்த 7 போடணும் அப்படி இல்லை. கொஞ்சம் அதான் ஃபியூ டைம்ஸ் சில முறைகள்னு அர்த்தம். அதுவும் 5 முறை 10 முறை கூட நிறைய முறை கிடையாது. அதுக்குள்ளே ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்டர்வியூ பண்ணி இதை பாரு, நீ இந்தெல்லாம் மாதிரி பண்ணி ஜவ் பண்ணிட்டு இருக்காத, இட் வில் நாட் பி கிராண்டட், இது உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அவருக்கு ஏதோ ஒன்று வலித்தது. மனுஷன் வலின்னு சொல்கிறனா சாதாரணமாக இருக்க முள்ளுங்கிறார்ல, உங்கள் காலிலே ஒரு சின்ன முள் குத்துனா திரும்பி முள் தான் குத்துது. எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஈட்டி குத்தலை, கத்தி குத்தலை, எதாக குத்துதே ஒரு சின்ன முள். அப்போ கூட அந்த பெயினை ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அதனுடைய ஒரு இன்கன்வீனியன்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இவர் அந்த துன்பத்தை உணர்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சர்வவல்லமுள்ள தேவன் பார்த்தீங்களா சொல்கிறத, பார்த்தீங்களா கவனிச்சிங்களா? மனுஷன் வேதனைப்படுறாரு, ஊழியம் செய்கிறவர், நாலு ஊருக்கு போகணும், கஷ்டப்படணும், நடையோடு நடையோ நடந்து அந்த காலத்தில் அதிகமாக ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட மனுஷன் வேதனையில் இருக்கிறாரு, சரிப்பா நீக்கி விட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இன்றைக்கி எப்படின்னா சொல்லிக் கொடுக்குறோம், அனைத்து துன்பங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் இன்றே இப்பொழுதே ரைட் நவ். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறவள் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா அது இருக்கட்டும்ப்பா, அந்த வேதனை அங்கேயும் இருக்கட்டும், நீ சாகிறது வரை இருக்கத்தான் செய்யும் போ. ஆனால் என்ன, மை கிரேஸ் வில் பி வித் யூ, தட் வில் பி அன் அபண்டன்ட். இந்த முள் உன்னை குத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அது உனக்கு நஷ்டம் இல்லை, அது உனக்கு லாபம் தான். இந்த முள் உன்னை குத்தி கொண்டிருக்கிறத நீ அதை கவலைப்படாத. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கிருபையை கொடுக்குறேன். இன் யுவர் வீக்னஸ் யூ வில் ஃபீல் மை பவர், மை பவர் வில் பி மேட் பெர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ என்ன பார்க்குறோம், சஞ்சலத்தை எடுத்து போட மாட்டேன், ஆனால் நீ சந்தோஷமற்றவனாக இருக்க போகிறதில்ல, சஞ்சலங்கள் நீங்க போவதில்லை, ஆனால் நீ சந்தோஷமற்றவனாக போக போவதும் இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ அதுதான் வந்து பார்க்கணும். அடுத்தது அதே அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க,
1: நான் பலவீனமாக இருக்கும் போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன்.
0: ஐயா ஒரு பக்கத்தில் பலவீனத்தை உணர்கிறேன், நாங்கள் தினமும் துக்கப்படுகிறவர்கள், தினமும் குறைவுடையவர்கள், அனுதினம் சாகிறவர்கள், ஆனால் பலவீனங்களுக்கும் மத்தியிலும் வி ஃபைண்ட் த கிரேட் பவர் இன் அஸ், எங்களோட பெரிய வல்லமை உணர்கிறோம். அது என்னன்னு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா உட்கார்ந்தா எழும்ப முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்குது, எழுந்தா இனி எங்கே போக முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்குது. ஆனால் என்ன நடந்ததோ கொஞ்சம் நேரத்தில் சம்திங் காட் இஸ் டூயிங், நான் எழுகிறேன், நடக்கிறேன், ஓடுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பயணம் தொடர்கிறது, என்னுடைய ஓட்டம் தொடர்கிறது. பலவீனங்களுக்கு மத்தியில் ஒரு பலத்தை ஃபீல் பண்ணுறார், பண்ணிட்டு சொல்கிறாரு இது நல்லா இருக்குதே. முள்ளை எடுத்திருந்தா கூட இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காது, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாலி இல்லையா. முள்ளை எடுத்திருந்தா கூட சப்புன்னு போயிருக்கும். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில நெருக்கடிகள் நம்ம இல்லைன்னு வச்சிங்களா, வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். ஏதாவது குத்திக்கிட்டு அப்பப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தருடைய கிருபையும் ஐக்கியத்தை நாடி அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷம் சாதாரணமானதில்ல. சும்மா சாப்பிடி சொல்லிட்டு கட்டாயத்துக்காக சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்றாங்களே அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. செலவில் சாப்பாடு ரெடியாச்சா ஏடா அவ்வளோ பசி, அந்த மாதிரி ஒரு பக்கம் பசி வருத்த வந்து சாப்பிட்றாங்களே அவங்க தான் தெய்வம் என்ஜாய். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில முட்கள் எங்கிருந்தோ நம்மை குத்தி கொண்டிருப்பதை ஆண்டவர் நீக்குவதில்லை. நீக்க முடியாமல் இருப்பதற்கு அவருடைய பக்கத்தில் சில காரணங்கள் இருக்கும், ஆனால் அதற்காக குத்தி கொண்டே விடுவதில்லை. அது குத்தி நீங்கள் வலிக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் அவர் உங்களை ஊக்குவிப்பார், ஆற்றுவிப்பார், உற்சாகப்படுத்துவார். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மாறாத, நாளைக்கு மாறாத, அடுத்த வாரம் மாறாத என்று நீங்கள் நீண்ட காலம் அதை குறித்து சிந்தித்தீர்கள், மாறவே இல்லை. ஒருவேளை மாறாமலே உங்களுடைய வாழ்க்கையில் இது தொடரலாம், கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த துன்பத்தினாலே துக்கப்பட்டு கொண்டே உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையோட போவதில்லை, இன்னொரு பக்கம் காட் வில் என்கரேஜ், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை தாங்குறேன் அப்படி சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார். நீங்கள் இந்த ப்ராமிஸை எடுத்துக்கணும், நான் சஞ்சலப்பட்டாலும் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. சஞ்சலப்பட்டாலும் சந்தோஷம். நான் ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவித்தவளை எனக்கு இந்த மாதிரி புரியலை. அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், என்றைக்கு தான் ஆண்டவன் துன்பத்தை நீக்க வர, என்றைக்கு தான் என்னுடைய துன்பத்தை நீக்க வர, என்ன தான் என்ன கஷ்டத்தை நீக்க வரேன், ஏதாவது மாற்றி நம்மளை சஞ்சலப்படுத்துகிறதே. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டோமே அப்படிலாம் சிந்திச்ச உண்டு. ஆனால் அந்த காலத்துலலாம் அதை புரிஞ்சிக்கலை. காலங்கள் மாறுகிற பொழுது நன்மை நடக்கும், ஆனால் சில நேரங்களில் சில காரியங்கள் மாறாததையும் கண்டு உணர்ந்தேன். அப்படிப்பட்ட காலங்கள் புரியாமல் இருந்தது, இப்போ புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. சில சஞ்சலங்கள் தொடர்ந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு நஷ்டமில்லை. இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அந்த சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்கள் டெஸ்டினேஷன் டிசைட் பண்ணுறது எது? உங்கள் வாழ்க்கையினுடைய சஞ்சலம் அல்ல, துக்கம் அல்ல, தோல்வி அல்ல, சோர்வு அல்ல, உங்களுடைய ஏமாற்றம் அல்ல, உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினியை வந்து டிசைட் பண்ணுற எது? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம். சரி, எப்படி சந்தோஷப்படுத்துகிறார்? ஹவு டஸ் காட் மேக் அஸ் ஹாப்பி வென் வி ஆர் டிஸ்ட்ரஸ், வென் வி ஆர் இன் பெயின், வென் வி ஆர் சேட்? ஹவு இஸ் மேக்கிங் அஸ் ஹாப்பி? எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் சொல்லுங்கள். எப்படிங்க சந்தோஷப்படுத்துகிறார்? நம்ம அப்படியே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். எப்பொழுதும் சந்தோஷமாக பவுல் சொல்கிறாள், அதனால் நம்ம சிரிப்பு வராமல் இருந்தாலும் என்ன செஞ்சுவோம், சிரிச்சுக்குவோம். துக்கமாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விஷயம் அப்படி இல்லைங்க. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த ஜாய்னா ஜாய் தான், ஹாப்பினஸ்னால் ஹாப்பினஸ் தான். கற்பனைலாம் பண்ணுறது கிடையாது, அதை என்ன செய்யணும், வி மஸ்ட் ப்ராக்டிஸ். எப்படி பண்ணுகிறாருன்னு சொன்னால் அதற்கு சில காரணங்கள். ஒன்று, நாம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்காக என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால், ஐ எம் லிவிங் ஃபார் மை காட், நாட் ஃபார் மீ, நாட் ஃபார் சம்படி எல்ஸ். ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் டு காட் ஸோ தட் ஐ எம் லிவிங் ஃபார் ஹிம். அப்படி வருகிற பொழுது, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று இந்த ஆத்துமா பேசுகிற பொழுது, அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை சப்ளை பண்ணுது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்வு ஒரு அற்பமான வாழ்வில்ல, பயன்படாத வாழ்வில்ல, மீனிங்லெஸ் லைஃப் கிடையாது. ஐ எம் லிவிங் ஃபார் காட். நான் வாழ்கிற வாழ்க்கை கூட என் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவையாக இருக்கிறது பாருங்கள், அதை நான் உணர்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு என் வாழ்வு கூட பயன்படுகிறது. அப்படி தான் ஆபிரகாம் மகிழ்ச்சியாக இருந்தான். அவருடைய வாழ்விலே தொடர்ந்த துன்பங்கள் தான் கடைசி வரையிலும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையினால ரொம்ப பிளஸ்ட் லைஃபு, ரொம்ப காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து அதை நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் லைஃப் லாங் வந்து ஹி வாஸ் அ மேன் ஆஃப் பெயின்ஸ், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் சஃபரிங். ஒன்று மாற்றி லைஃப் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு என்ன வந்தது, கஷ்டம் வந்தது. ஆண்டவருடைய அழைப்பு ஏற்று வந்தார், இங்கே வந்தால் பஞ்சம் வருது, பஞ்சத்துக்காக அடுத்த நாடு ஓடணும், அங்கே மனைவியை கவர்ச்சி என்ன சொல்கிற கேப்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா உணர்ந்த லோத்து பிரிந்து போகிறான். அப்புறம் பார்த்தா அக்கம் பக்கத்து நாடுகளோடு சண்டை போட வேண்டி வருது. அப்பொழுது தான் அழைத்து வந்த லோத்துக்கு பெருந்துன்பம் அடைகிற செய்தியை கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தைகள் சொல்லும் மனைவி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்புறம் குழந்தை பரப்போகள் அது துன்பத்தை உருவாக்குது, வெளியே துரத்த வேண்டிய, ஐயோ மாற்றி குடும்பத்தில் 1008 பிரச்சனை. அப்புறம் பார்த்தா மனைவியும் இழந்த ஒரு மனிதனாக வாழ்கிறான். இப்படி எவ்வளோ காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இவள் இந்த இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஹி வாஸ் ஹாப்பி. எப்படி? ஹி வாஸ் லிவிங் ஃபார் காட். தேவனுக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆண்டவருக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் உங்கள் மைண்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய சோல் உங்களுக்குள்ளே பேசும். யூ ஆர் லிவிங் ஃபார் காட், யூ ஆர் ஆஃப் சம் யூஸ் டு காட். நீ தேவனுக்கு பயன்படுகிற, தேவனுக்கு பயன்படுகிறேன்னு சொல்கிறவள நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், நாம் ஒரு போதனை ஊழியத்தில் இருந்தால் பரவாயில்ல, மிஷினரி ஊழியத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பாஸ்டாக இருந்தால் பரவாயில்ல. நாம் எதை பார்த்து ஆறுதல் அடைகிறது? நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோன்னு சொல்லல, என்னத்தை வாழ்கிறது? இல்லை, ஆண்டவருக்காக வாழ்கிறதுன்னு போதகராக இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு சாட்சியாக வாழ்கிறீங்க பாருங்கள், கர்த்தருக்கேற்ற சுபாவங்களோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்கிறீர்கள் பாருங்கள். கர்த்தருக்கேற்ற நடத்தைகளோடு வாழணும், கர்த்தருக்கேற்ற உண்மைகளோடு வாழணும், கர்த்தரை பிரதிபலித்து வாழணும். அதுதாங்க பெருசாக நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் கர்த்தரை பிரியப்படுத்தி தான் வாழ்கிறேன் என்பது தான் ஆண்டவருக்கு பெரிய விஷயம். அதுதான் ஆண்டவர் தேவைப்படுறாரு. இன்றைக்கி ஊழியம் செய்கிற கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறது ஆள் கிடையாது. அப்போ சாட்சியாக 4 பேர் இருக்கிறான்னு சொன்னால் காட் இஸ் ஸோ ஹாப்பி. எனவே தேவனுக்காக வாழ்கிறோம் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறது. அது மட்டுமல்ல, நாம் சஞ்சலங்களுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், சோதனைகளுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்தாலும், சில துன்பங்கள் நீங்காமல் தொடர்ந்தாலும் கூட, வி ஆர் லிவிங் வித் அவர் காட். நான் கர்த்தரோடு வாழ்கிறேன். பிரச்சனைகள் தொடர்கிறது, தொடராமல் போகிறது வேறு விஷயம். துன்பங்கள் வருகிறது, வராமல் போகிறது வேறு விஷயம். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து வாழ்ந்தாலும், வாட் எவர் இட் இஸ், ஐ எம் வித் மை காட். நான் தேவனோடு வாழ்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணமே என்னை மகிழ்ச்சியாக்குறது. இந்த மகிழ்ச்சியை நான் என்ன சொல்லி இக்னோர் பண்ண முடியலை. தட்ஸ் அ சீக்ரெட். சங்கீதக்காரன் சொல்லுவான், எத்தனையோ கஷ்டம் துன்பம் பிரச்சனை இருந்தாலும் சரி, சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. எக்ஸ்டர்னலாக வெளியே போனால் 1008 பிரச்சனை இருக்குது, அங்கே போன 1008 பிரச்சனை இருக்குது. சங்கீதம் முழுசும் பார்த்தா எனக்கே செலவில் என்னந்த மனுஷன் எழுதினாலும் அவ்வளோ சங்கீதம் துக்கமாக எழுதி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தவளே எனக்கு ரொம்ப கன்சோலிங்காக இருந்து, ஆனால் சமீப காலங்களில் கொஞ்சம் பார்க்குறவங்கள எழுதினாலும் எழுதுறத பாருங்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் அவன் அடிக்கிறான் இவன் இடிக்கிறான், அவன் அப்படி சொல்கிறான் இவன் இப்படி சொல்கிறான், அவன் அப்படி கஷ்டப்படுறான் இவன் இப்படி கஷ்டம், இதையே சொல்லி அவ்வளோ சங்கீதத்தை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறதும் உண்டு. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் என்ன சொல்கிறாரு, யாரால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், யாரால் எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும், யாரால் எத்தனை வேதனைகள் வந்தாலும், இவர் என்ன சொல்கிறார், உம்முடைய சமூகத்தில் இன் யுவர் பிரசன்ஸ் ஐ ஹவ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அறகுல ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது ஆண்டவரே, நீ என்னோடு இருக்கிறனாலும் கொஞ்சம் சிரிக்கிறேன், அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக சிரிக்கணும். ஆமாம், உங்கள் அழுகை வேணா உலகம் பார்க்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சிரிங்க. அல்லேலூயா. ஏன்னா உலகத்துக்கு சிரிச்சு காட்டினா உங்களை பார்த்து தப்பாக, அதாவது வேடிக்கை பேசுவாங்க, இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு பைத்தியகாரி மாதிரி சிரிக்கிறா அப்படின்ட்டு. அப்போது தேவ உறவு உம்முடைய அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை நீங்கள் என்ன சொல்ல முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. அதை என்ன, அதை என்ன சொல்வது, அதை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது, அதை கண்டுக்காமல் இருக்க முடியாதே. ஆபோக்கு தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்கிறார். ஆபோக்கு தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:18 வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் சொல்கிறார். அத்தி மரத்தில் துளிர்விடல, ஒலிவ மரத்தில் பழம் இல்லை, திராட்சை செடியில் கனி இல்லை, ஆட்டு மந்தையில் ஆடு இல்லை, மாட்டு மந்தையில் மாடு இல்லை. அப்பா பார்க்குறவங்கலாம் வெறுப்பாக இருக்குது, பார்க்குறவங்களாம் ஏமாற்றமாக இருக்குது, ஆனாலும் ஸ்டில் ஐ ஹவ் சம் ரீசன்ஸ் டு பி ஹாப்பி. என்ன சொல்கிறாரு,
1: நான்
0: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், பிகாஸ் ஐ எம் வித் மை காட். தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கிறது. இந்த கோயிலில் போய் பாட்டு பாடி சந்தோஷம் பண்ணி நான் சொல்லலை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் காட் இருக்கும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. ஒரு புறம் நீங்கள் சஞ்சலங்களை அனுபவித்தாலும் மறுபுறம் நீங்கள் என்ன செய்வீர்கள், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், அதை விசுவாசியுங்கள். 3வதாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுகிற விதங்கள், என்னென்னமோ நடக்குது வாழ்க்கையில், எதேதோ சம்பவிக்கிறது, எதையோ கேட்கிறோம், எதையோ அறிகிறோம், எதேதோ மனசை பாரப்படுத்துகிறது, எதேதோ மனசை குத்துகிறது, எதேதோ வாழ்க்கையே போதும் என்று சொல்ல வைக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலும் நடந்து செல்லுகிறோம், கடந்து செல்லுகிறோம். அல்லேலூயா. நான் செலவில் யோசிச்சு பார்ப்பேன், 2 வருஷம் அந்த காலத்தில் 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், 3 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், ஆண்டவரே இந்த சூழலை மாறி ஒரு சந்தோஷத்தின் காலத்தை தாரும் அப்படி ஜோ பண்ணி யோசனை பண்ணி வந்து 2 வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்ல, வாழ முடியாமல் வாழ்ந்துருக்கிறோம், மாறணும்னு சொல்கிறோம், ஆனால் 2 வருஷம் வாழ்ந்து தானே வந்திருக்கிறோம், இவ்வளோ கஷ்டத்தையும் பிரச்சனை என்ன செய்கிறோம், வாழ்ந்துருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒருவேளை மாற்றம் அடையாமல் இருந்தால் கூட இது இந்த 2 வருஷம் வாழ்ந்தது போல் இன்னும் 2 வருஷம் இல்லை 20 வருஷம் என்ன சொல்லலாம், வாழலாம் தானே, வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். சரி, அப்போது தேவனால் நடத்தப்படுகிறோம், கடந்து செல்லுகிறோம். ஒரு காலை கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஒரு மாலை கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஒரு நாள் கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஆனால் கடைசியில் பார்த்தா கடந்து தான் வந்திருக்கிறோம். ஒரு நாளையெல்லாம் ஒரு வாரத்தையெல்லாம் மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் நம்மை கடந்து போக வைக்கிறவர், அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துவார். சந்தோஷமாக இருங்க, கடந்து போவோம். அல்லேலூயா. எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஒரு புறத்தில் வாழ்க்கையில் ரொம்ப விரக்திக்கும் தொய்வுக்கும் ஏற்பட்டாலும் மறுபக்கத்தில் இதையும் கடந்து செல்வோம். அல்லேலூயா. தண்ணிகள் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், ஆறுகள் வருகிற பொழுது மூழ்கி போவதில்லை, அக்கினி நடந்தாலும் அப்போ கடந்து போக வைக்கிற தேவன். இறுதியில் பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் காட் மேக் அஸ் ஹாப்பி, எப்படி சந்தோஷப்படுத்துகிறாருன்னா, பை ஹிஸ் வேர்ட்ஸ், வார்த்தை. அதனால தான் ஆவிக்குரியவள் வார்த்தை தொடர்போடு இருக்கணும், வெறும் பைபிளை படிக்கிறதில்ல, இன்வர்ட்லி யூ மஸ்ட் ஹவ் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசணும், உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துகிறாரு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் பின்பற்றுகிற மிக முக்கியமான ஒரு மோடு என்னென்னா, உங்களுக்குள்ளே பேசுகிறதும். உங்களுடைய நெருக்கடியான சூழல்களை, வருத்தமான சூழலை, சமாதானமற்ற சூழலை, சஞ்சலமான சூழலை, வாழ்க்கை கசந்து போகிற சூழலை, உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை வந்தால் என்ன பண்ணிடுவீங்க, உங்களால் சும்மா இருக்க முடியாது. எலியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்ன, அந்த ஏசபால் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அந்த மைண்ட் செட்டை மாற்றாதபடிக்கு ஒரே விதமாக தொடர்ந்து இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு கூட ஷி டிடன்ட் லேர்ன் எனி லெசன், ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே திடீர்னு வந்து இந்த எலியாவுக்கு நாளைக்கு என்ன பண்ணுறான் பாரு, இப்போ தான் பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருக்கிறான், அப்பவும் வந்து திடீர்னு பார் நாளைக்கு இவன் சோர்ந்து போச்சு, என்னடா எவ்வளோ காலம் தான் போராடுறது, எத்தனை முறை தான் போராட முடியும், ஹவ் லாங் வீ கேன் ஸ்ட்ரகிள், முடிச்சிடும்டா வாழ்க்கையை அப்படின்னு போயிட்டு சூறச்செடிகளை உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது, எலியா போன்றவர்களாலே சூறைச்செடிகளுக்கு கீழே துக்கத்தோடு ரொம்ப நேரம் அமர்ந்திருக்க முடியாது, இனி என் வாழ்க்கை வேண்டாம் போதும் என்று ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஒரு தூதன் அனுப்புகிறார், தூதன் வந்து என்ன சொல்கிறான், அந்த வசனத்தை வாசியுங்கள், 1 ராஜாக்கள் 19:7 வாசியுங்கள், 1 ராஜாக்கள் 19:7.
1: கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜன பண்ணு,
0: எழுந்து நீ உட்கார்ந்திருக்க கூடாதுப்பா, யூ ஹேவ் டு கோ ஃபார் லாங் ஜேர்னி, நீ உட்கார்ந்திருக்க கூடாது, எழும்பு, எழும்பி அவனுக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடுத்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா, 40 நாட்கள் நடந்தான். என்ன நடந்தது? வார்த்தை எழுப்பி விட்டு விட்டது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெறுகிற பொழுது நீங்கள் ஐடலாக உடல உட்கார முடியாது, வாழ்க்கை போதும் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ தனங்களில் எத்தனையோ தேவ மனிதர்கள் போதுமாண்டவர் இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷத்தை தராத வாழ், இந்த சஞ்சலங்கள், இந்த வாழ்க்கை வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வார்த்தை அவர்களுக்குள்ளே வரும், வசனங்கள் அவர்களுக்குள்ளே வரும், அவர்களால் என்ன செய்ய முடியாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் எனக்கு ரொம்ப வேதனை வந்துங்க, ரொம்ப வேதனை. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்குள்ள ஒரு குறிப்பிட்ட செய்தியை நான் கேட்குறேன் இருந்தோடனே டோட்டலி ஐ வாஸ் அவுட். ஆனால் நான் வழக்கமாக வெளியே போவேன், வெளியே போய் சாதாரணமான ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சிம்பிளாக சாப்பிட்டு இந்த ஹார்பர் பீச் அங்கெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அதுக்காக அன்றைக்கும் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தி வந்துச்சு, ரொம்ப துக்கத்தோடு தான் போகிறேன். அப்போது என்ன வச்சுட்டு போனேன், எங்கேயா உடலில் உட்காந்து எழும்பி வருவோம் அப்படி தான் நினச்சிட்டு போகிறேன். ஆனால் வழக்கம் போல் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட்டிங் படெல்லாம் இருக்குது. ரொம்ப சோர்வு, ரொம்ப வேதனை. என்ன ஆண்டவரே, என்னை போன்றவர்களுக்கு உண்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். ஆனாலும் பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் அப்படி இருக்க முடிஞ்சுது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரைட்டிங் பேட் எடுத்தாச்சு, பேனாவை எடுத்தாச்சு. அன்னைக்கு நான் எழுதினேன். ஏன்? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளே வருகிற பொழுது நான் ஒன்றும் பண்ணமாட்டேன், இனி பேச மாட்டேன், இனி எழுத மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அது என் உடனே எழுதி என்ன செய்ய எழுத வைக்கிறது. அன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி நான் என்ன எழுதுனங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாது, எங்கே படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு நான் எழுதுனேன், அதெல்லாம் அச்சிடப்பட்டு புத்தகங்களாக வந்து அனைவரும் போயிடுச்சு. ஆனால் எந்த பின்னணியிலிருந்து அவைகளை எழுதுனேன் என்பது யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட மன வேதனையோடு இருந்து எழுதுனேன்னு தெரியாது. எப்படிப்பட்ட சோர்வான சூழலின் பின்னால் இருந்து எழுது உட்கார்ந்துருக்கிற பொழுது ஆண்டவர் எழுப்பி விட்டு எழுதுனான்னு யாருக்கும் தெரியாது. என்னுடைய அநேக புத்தகங்களில் இருக்கிற செய்திகளுக்கு பின்னால் அது எந்த சூழல் எழுதப்பட்டது என்பது இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்து எழுப்பி விட்டார். ஆமருமையானவர்களே, வார்த்தை வருகிற பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் சிரித்து தான் ஆகணும். ஐயோ, என் குடும்ப சூழல் இப்படி இருக்குதே, எனக்கு இந்த மாதிரி சஞ்சலம் இருக்குதே, நான் சிரிக்க மாட்டேன், நான் வந்து துக்கமாக தான் இருக்க வர முடியாதுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வார்த்தையை அனுப்புகிற பொழுது நீங்கள் சிரித்து தான் ஆகணும், நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆகணும். அப்போ மறுபடியும் அந்த ஸ்டோரிக்கு வருவோமா? பால முருகன் முதல்ல பார்த்தவில்ல அழுதது உண்மைதான், பால் ரெண்டாம் முறை பார்த்தவில்ல சிரித்தது உண்மைதான். உலகம் அள வைத்தது கர்த்தர் சிரிக்க வைத்தா, இது ரெண்டு வாழ்க்கை நடக்கும், சஞ்சலங்களோடு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் சஞ்சலங்கள் வந்தாலும் வரட்டும், அதுக்கு பின்னால் ஒருத்தர் சந்தோஷத்தோடு வந்து நிற்பார். உலகம் ஒரு விதத்தில் நமக்கு பின்னால் சந்தோஷ துன்பத்தோடு அதை துக்கத்தை கொடுக்க வந்து கொண்டு இருக்கும், ஆனால் இன்னொருத்தர் என்ன செய்வார், சந்தோஷத்தை கொடுக்க வருவார். கடைசியில் என்னுடைய வாழ்வை டிசைட் பண்ணுறது எது? துக்கம் அல்ல, தோல்வி அல்ல, விரக்தி அல்ல, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து ஒரு பாடலை பாடுவோம். நீரே என் நம்பிக்கை ஆனவரே, நீரே என் துருகமானவரே, நீரே பலனே, நீரே திடனே, நீரே வழியே வாழ்வுமே. நீ

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

யுத்தம் செய்து இதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்குற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசு தாவியங்கள் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்த

ஜீசஸ் ஆவியானவரே நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலவேளையில் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.

கர்த்தாவே துதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா கர்த்தர்.

அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதிலே நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

உம்மை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே

இயேசுவே, உன் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 10:37-38 வசனத்தை நாம் வாசிப்போம். இன்றைக்கு இந்த மத்தேயு 10 அநேக காரியங்கள் ஆண்டவர் கூறியிருந்தாலும் இன்றைய நாளிலே உங்களை இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேச ஆண்டவர் ஏவின அப்படினால் நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன். 37 வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த மூன்று பாத்திரன் அல்ல பாத்திரன் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். யாரெல்லாம் அந்த பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார் என்றால், அதிகமாய் நேசிக்கிறவன், அதிகமாய் நேசிக்கிறவன் என்று சொல்கிறார். அன்பவனே, இன்றைய நாளில் என்னை பின்பற்றாதவன் என்று மூன்றாவது இடத்துல சொல்றார். இந்த அதிகமாய் நேசிக்கிறவன் அப்படின்னாக்கா மோர் லவ், இந்த மோர் லவ் அதிகமாய் நேசிக்கிறவன், ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசித்திருக்கிறவன் எனக்கு பாத்திரன். யாரை? தகப்பனையும் தாயும். எனக்கு இந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. தகப்பனும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்றார் ஆண்டவர். இப்போ உன் குடும்பத்தை விசாரிக்கணும்னு சொல்றார். இங்க தகப்பனையும் தாயையும் என்னை காட்டிலும் அதிகமாய் நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். அப்ப முதல் இடத்தை, முதல் தரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தர வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, முதலாவதுன்னாக்க முதல் தரமாக, முதல் பட்சமாக நாம் ஆண்டவரை கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நேசிப்பையும் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் அவருக்கு பாத்திரமா மாற முடியும், அவருடைய சீஷனாக நாம் மாற முடியும். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு தகுதி இருக்கிறது. நாம் முதல் பட்சமாக யாரை வைக்கிறோம்? தாயா, தகப்பனையா, அல்லது மகனையா, பிள்ளைகளையா, அல்லது மனைவியா, இல்லை மற்ற காரியங்களையா, அல்லது உலக காரியங்களையா, இல்லை நகையா, சொத்தையா, பெண்ணாசையா, பொன்னாசையா, இல்லை மண்ணாசையா, இல்லை உலக ஆசைகளையா, எதை முதலாவது வைக்கிறோம், எதை அதிகமாக நேசிக்கிறோம்? அன்பாவில், இன்னைக்கு அநேகர் செல்போனை அதிகமாக நேசிப்பாங்க. செல்போனை கையிலே வச்சுருப்பாங்க. ஆனால் பைபிளை கையில் வச்சுருக்கிறோமா, வார்த்தையை கையில் வச்சுருக்கிறோமா, ஆண்டவரை முதலாவது இடத்தை கொடுக்குறோமான்னா கிடையாது. இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு அநேகர், இன்னைக்கு நேற்று கூட டிவியில் சொன்னான், அமெரிக்காவே தள்ளி போயிடுச்சான் செல்போன் விற்பனையில். நம்ம உலகம், நம்ம இந்தியா 2வது இடத்துல, சீனா முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு அமெரிக்காவே தள்ளிடுச்சுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவில். அப்போ செல்போன் மோகம் இன்னைக்கு இந்தியாவில் பயங்கரமாக தலை விரித்து ஆடுகிறது. இப்போ அதை நேசிக்கிறார்களோ இல்லையோ, செல்போனை நேசிக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. எப்படி பாரு, தாயும் தகப்பனையும் கம்பேர் பண்றாரு. தாயும் தகப்பனையாவது என்னிலும் என்று சொல்றாரு. என்னிலும்னா என்ன? என்னை விட, என்னை காட்டிலும் நீ எதை அதிகமாக நேசிக்கிறாய்? இன்னைக்கு அன்பாவிலே நாம் அதை ரொம்ப சிந்திச்சுப்பா. என்னை எனக்கு சிந்திக்க வைத்த வார்த்தை அதுதான், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்றாரு. அப்ப அவரை காட்டிலும் அவர் தான் முதல் இடம். அதனால இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னென்ன? ஆபிரகாமினுடைய சம்பவம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரு ஆட்டை அதிகமாக நேசிப்பான். அவனுடைய அன்பு அப்பா அம்மாவை விட ஆட்டு மேலே அதிகமாக போகிறதை ஆபிரகாம் பார்த்து நேசிவான். இந்த இவனுடைய அன்பு டைவெர்ட் ஆகுதே அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு ஆபிரகாம் நேசிவான், இந்த ஆட்டை ஆண்டவருக்கு பலி கொடுக்கும் அப்படின்னே பலி கொடுக்கறதுக்கு அவன் ஈசாக்கு ஒப்பு கொடுத்துருவான். ஒப்பு கொடுத்து அழுவான். ஆனால் அவனுடைய இருதயத்தை தன் தகப்பன் மேலே, தாய் மேலே வைக்கணும், ஆட்டு மேலே வைக்கிறான்றதுனால அவன் அறிந்து அதை குறிப்பறிந்து செய்தான். அதே வார்த்தையை ஆண்டவர் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஆபிரகாம் கேட்பாரு, உன் மகனை எனக்கு பலியிடுவியா அப்படின்னு. அப்ப ஆபிரகாமுடைய இருதயம் அவனை அறியாமலே தன் மகன் மேல அவ்வளோ அளவு கடந்த பாசம் அதிகமாக போக போக ஆபிரகாமை நோக்கி ஆண்டு கேட்பாரு, உன் மகனை பலியிடுன்னு சொல்லு. அன்பாலே அப்பதான் அவன் உணர்வான். அதே போலதான் இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதனால்தான் இன்னைக்கு என்னிலும் அதிகமாய், அப்ப மோர் லவ், மோர் தென் லவ். ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன என்றால், இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை, உன் சொத்தோ காசோ பணமோ அல்ல, மோர் லவ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுல யாரை காட்டிலுமா, தாயும் தகப்பனையும் மகனையும் மகளையும் விட அதிகமாய் என்னை நேசிக்கிறவன் எனக்கு பார்த்திரன். அப்படி அதிகமாய் நேசிக்காமல் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்து ஆண்டவருக்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. அதனால்தான் அவர் மூன்றாவது காரியமாக தன் சிலுவை என்று சொல்ல, இதுதான் நமக்கு சிலுவை. இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப அவரை பின்பற்ற வேண்டும், நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு. இதுதான் சிலுவை, இதுதான் உனக்கு பாரம். அன்பாலே ஆண்டுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் உட்காந்து ஒரு இடத்துல பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க தம்பி அம்மாலாம் பார்க்க வராங்க, வந்து அவருக்கு சொல்கிறாங்க, செய்தி சொல்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளாக இருக்கிறாங்க, தாயின் தகப்பனாக இருக்கிறாங்கன்றார். அப்போ பாருங்க, இன்னைக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் முதல் இடத்தை கொடுத்தார், முதல் தரத்தை கொடுத்தார், முதலாவது அவர்களை நேசித்தார். முதல் பிதாவை நேசிக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்து போனார். அவரை பின்பற்றும்படியாக நம்மை ஆண்டவர் சொல்றார். அதனால தான் சொல்றார், என்னை பின்பற்றாதவன், தட் இஸ் ஃபாலோ மீ. அவருடைய அடிச்சுவடுகள் என்ன என்பதை நாம் பார்த்த அனுதினமும் நாம் இன்னும் வேதத்தை ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் காலை வைத்து பதித்து நாம் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டால் நிச்சயமாக அவருடைய சீஷராக இருப்போம். அன்பாலே பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்லன்னு சொல்றார். நீ பாத்திரன் அல்ல அல்லாத அந்த பாத்திரன் அல்லாத லிஸ்ட்ல இருக்கிறோமா, உகந்த பாத்திரமா இருக்கிறோமா? அன்பாலே கொஞ்சம் யோசிப்பாருங்க. எனக்கு என்னை சிந்திக்க வைத்தது இந்த வார்த்தை தான். என்னிலும் அது அதனால்தான் சொல்றேன், மோர் லவ், மோர் ரைச்சியஸ்னஸ், மோர் ஃபெய்த். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாமே மோர், மோர், மோர். அதிக அன்பு, அதிக நீதி, அதிக விசுவாசம், இந்த மூணுத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அதிக நீதியிலும் அதிக விசுவாசத்திலும் அதிக அன்பிலும் நாம் வளருவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நாம் கொடுப்போம், அவருக்கு சீஷராய் மாறுவோம். நம்முடைய சிலுவை இதுதான், நம்ம இதை தியாகம் பண்ணாதான் நம்முடைய சிலுவை என்று சொல்கிறார். நம்முடைய பாரம் இது யாராலையும் முடியாதது, ஆனால் நாம் அதை சுமக்க வேண்டும் என்பதுதான் தன் சிலுவை என்று சொல்கிறார். இதுதான் ஒருவனுக்கு சிலுவை. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக அவருடைய சீஷராக இருப்போம். அன்பா இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் இதனுடைய ஆழமான அர்த்தத்தை இன்னும் நீங்கள் தியானியுங்கள், இன்னும் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சீஷராய் மாறுவோம். ஒரு நாமினல் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம், ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு உண்மையான சீஷனாய் நாம் இருந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம், செவிப்போம். அன்னும் மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்னின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இது இந்த மத்தேயு 10 அதிகாரத்தில் 37-38 நீர் தெளிவாய் சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னிலும் அதிகமாய், என்னிலும் அதிகமாய் என்று சொல்கிறீர் ஆண்டவரே. உங்களை விட எங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் முதலாவது வைக்கக்கூடாது, ரெண்டாவது மூணாவது வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆண்டவரே ரெண்டாவது பட்சத்தில் என்னுடைய தாயும் தகப்பனையும் நான் வைக்கணும் முடிஞ்சு, முதல் பட்சத்தில் நான் வைக்கக்கூடாது, என் பிள்ளைகளை முதல் பட்சத்தில் வைக்கக்கூடாது, ரெண்டாவது பட்சத்தில், எல்லாமே நீர் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. முதல் இடத்துல நான் உன்னையும் உங்களையும் வைக்க எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாங்கள் உன்னை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாக எங்களை மாற்றுங்கப்பான். அப்படியா செய்ய போறீங்க, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆதீனத்தில் நாங்கள் பிரவேசிக்க உம்மோடு கூட உறவாட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, தகுதி படுத்துங்க. ஒரு பெயர் கிறிஸ்துவலா இல்லாதபடிக்கு உண்மை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவலா, தன் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவலா, உண்மை முதலாவது இடத்தை கொடுக்கிற கிறிஸ்துவலா என்னை எங்களையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ. அன்பான

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக. அவருக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆபகூக் 3:17-19 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தைகள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் மகிழ்ச்சியா இருப்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாம் யாரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. அத்திமரம் துளிர் விடுவதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், அது ஒருவேளை துளிர் விடாமல் போனால் என்னால் மகிழ முடியாது, மாறாக அது என் மகிழ்ச்சியை எடுத்துவிடும். திராட்சை செடிகளில் பழம் உண்டானால் மாத்திரமே நான் மகிழ்வேன் என்றால், அதில் கனி இல்லாமல் போகும்போது என்னுடைய மகிழ்ச்சியையும் அது எடுத்து கொண்டு போய்விடுகிறது. இங்கே கர்த்தருடைய தாசன் அருமையாய் சொல்லுகிறார், இது எனக்கு கிடைக்காம போனாலும் என் மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவே கிடையாது. காரணம், என்னுடைய மகிழ்ச்சி அத்திமரத்தின் மேலேயோ திராட்சை செடியின் மேலேயோ இல்லை, என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தரா இருக்க வேண்டும். காரணம், இந்த பூமியிலே முளைக்கிறது, இந்த பூமியிலே உண்டாகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மலைகள் கூட விலகி போகும், பருவதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொல்ல அவர் மட்டும்தான் உண்டு. யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா 4:6 யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாய் இருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் யாரை குறித்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? இந்த வெயில்ல எனக்கு நிழலுண்டாக இந்த ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் எனக்காய் முளைப்பிக்க பண்ணினாரே என்று அவர் மேல் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அவன் அவர் மேல் சந்தோஷப்படாமல் அவரால் முளைப்பிக்கப்பட்ட அந்த ஆமணக்கு மேல் சந்தோஷப்பட்டான். இந்த சந்தோஷத்தை கெடுக்க ஒரு பூச்சி போதுமானது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பூச்சி வந்து ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. நேற்று இருந்த சந்தோஷம் இன்னைக்கு யோனாவுக்கு இல்லை. மாறாக என்ன சொல்லுகிறான்? இப்படி வாழ்வதை விட சாவதே மேலென்று. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யார்? ஆமாம், இந்த பூமியிலிருந்து உண்டாகிற நன்மைகளா? அல்லவே, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது விலகும் போது அது நம்முடைய சந்தோஷத்தையும் விலக்கி விடுகிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி, ஆமே, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? என் கால்களை மான்கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுவார். அதை இப்படி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் அவன் முன்னோக்கி பார்க்கிறான் என்று அர்த்தம். நஷ்டப்பட்டவைகளை குறித்து அவன் கலங்க மாட்டான், மாறாக கிடைக்க போகிற நன்மைகளை குறித்து நம்பிக்கையாயிருப்பான். அவனே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவன். நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். பல நாட்களாய் பேழைக்குள் அடைப்பட்டு நோவாவும் குடும்பமும் காணப்படுகிறார்கள். ஆமென். ஜலம் பிரவாகித்த போது இந்த பேழையும் அலைவுபட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்த போது ஆமென் அரராத் மலையிலே அது போய் தங்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு சிகரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்பி கர்த்தர்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அத்தை மரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடியில் பழம் இல்லை. இப்படி ஆமென் இழந்த அல்லது நஷ்டப்பட்ட காரியங்களை குறித்து கலங்கி கலங்கி நம்பிக்கையற்றவர்களாய் இராமல் நடக்க போகிற கிடைக்க போகிற ஆமென் கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன் என்று. கர்த்தர் ஏமாற்றுகிறவரா? நிச்சயமாய் கிடையாது. இதுவரை அவர் யாரை ஏமாற்றினது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஏமாற்றம் அதற்கு காரணம் நாம தான் தவிர கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், அவரே நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளில் மகிழ்ச்சியாய் இருக்க முடிகிறது, இன்னொரு நாளில் முடிகிறதில்லை. காரணம், எங்கள் மகிழ்ச்சியின் அதிகாரியாய் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களை வைத்தது தான் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. டீல் மூடி 11 வயது சிறுவன் ஒருவன் வீட்டுக்கு அவனுடைய தகப்பனை சந்திக்கும்படி சென்றிருந்தார். டீல் மூடி தன்னுடைய குடையையும் தோள்பையையும் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த மூப்பர் ஒருவர் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார். திடீரென ஞாபகம் வரவே டிஎல் மூடி சிறுவனை கூப்பிட்டு அந்த மூப்பருடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குடையையும் தோள்பையையும் எடுத்து வர சொன்னார். மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சிறுவனும் அந்த பொருட்களை எடுத்து வர சென்றான். எடுத்து வரும் வழியில் குடையை தன் தோள்பட்டையில் வைத்து கொண்டு குடையின் கைப்பிடியில் பையை தொங்க விட்டு கொண்டு நடந்தான். வெயிட் தாங்க முடியாமல் குடையின் கைப்பிடி முறிந்து ஒடிந்து விழுந்தது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் டிஎல் மூடியின் குடை உடைந்து போனதால் சிறுவன் மிகவும் பயந்தான். இதை எப்படி அவரிடம் சொல்வது என்று நினைத்த சிறுவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நடந்ததை நான் என் அம்மாவிடம் சொல்வேன், என் அம்மா அதை என் அப்பாவுக்கு சொல்வார்கள், அப்பா அதை டிஎல் மூடிக்கு அறிவித்து விடுவார் என்று யோசனை செய்தான். கடைசியில் சிறுவனின் தகப்பன் நடந்ததை டிஎல் மூடிக்கு அறிவித்தார். டிஎல் மூடி அந்த சிறுவனிடம், ஆக கடைசியில் என் குடையை உடைத்து விட்டாய், இங்கே என்னிடம் ஒரு நிமிடம் வா என்று சிறுவனை கூப்பிட்டார். சிறுவனும் பயந்து கொண்டே அவர் அருகிலே சென்றான். நீ என் குடையை உடைத்த பின்பு உனக்கு பயமாகவும் அவமானமாகவும் இருந்தது இல்லையா? எனவே நீ முதலில் அதை உன் அம்மாவிடம் சொன்னாய், உன் அம்மா அதை உன் தகப்பனிடம் சொன்னார்கள், உன் தகப்பன் எனக்கும் உனக்கும் இடையில் மத்தியஸ்தராக நின்று நடந்ததை அறிவித்தார் இல்லையா? இதை போலவே நாமும் தண்டனைக்குரியவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பிதாவின் கோபத்தை மட்டுப்படுத்தி நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார் என்று சிறுவனுக்கு டிஎல் மூடி இயேசுவின் அன்பை புரிய வைத்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையில் அத்திமரம் ஒன்றை பற்றி கூறினார். அந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை, பயனற்றதாக இருந்தது. எனவே தோட்டத்து எஜமான் வேலைக்காரனை நோக்கி, இந்த அத்திமரத்தை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றார். ஆனால் அந்த தோட்டக்காரனோ, இல்லை, இது இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி அதற்கு ஏறு போடுகிறேன், கனி கொடுத்தால் நல்லது, இல்லாவிட்டால் பின்பு அதை வெட்டி போடலாம் என்று அத்திமரத்திற்காக பரிந்து பேசினான். ஆம் பிரியமானவர்களே, இந்த தோட்டக்காரனைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். நாம் பாவம் செய்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை மீறும்போது பிதாவானவர் நம்மை அழித்து விடாமல் இருப்பதற்காக நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசவில்லையானால் நாம் நம் பாவத்தில் என்றோ மறித்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடியால் பிதாவிடம் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இயேசுவின் அன்பை அற்பமாக எண்ணாமல் அவரிடம் ஓடி வருவோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கும் உதவி செய்வார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று வாக்குரைக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி எவைகளுக்கு கண்ணீரோடு முறையிட்டீர்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பதிலை காணப்போகிறீர்கள். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்கிறார். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளையும் நான் துருத்தியில் வைத்து கணக்கு பார்த்து உதவுவேன் என்கிறார். இன்றைக்குள்ள தொற்று நோய் என்கிற சங்கார தூதனின் மரணத்தின் பிடியினால் பல இன்னல்களை பல இழப்புகளை சந்தித்து அடைப்பட்ட நிலையில் போராடி உங்களில் பலனற்று போகும் மட்டும் அழுது துக்கித்து கொண்டிருக்கிறவர்களே, மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் இன்றைக்கு தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜீவனை தந்து பரிபூரண சுகம், ஆரோக்கியம், நன்மை, மகிழ்ச்சி, சுகவாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சிலரின் கண்ணீரை கர்த்தர் துடைத்து களிப்பை கொடுத்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, மரித்து போன நிந்தைகள் மாற்றப்படுகிறது. யோவானின் புஸ்தகம் 11:11 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவுடன் கூட ஊழியம் செய்தவர்களான மார்த்தாள், மரியாள், அவர்கள் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்பதை இயேசுவிடம் தெரிவிக்க ஆள் அனுப்புவதையும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அவ்விடம் வருவதையும், லாசரு வைக்கப்பட்ட கல்லறையின் அருகே சென்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்றும், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அங்கு துக்கித்து அழுது கொண்டிருந்த அனைவரின் கண்ணீரையும் துடைத்தார், நிந்தையை நீக்கி போட்டார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தினார். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களாய் மரித்து போன நிலையில் உள்ள சூழ்நிலைகளை இயேசு இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். சிலரின் தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள், திருமணம், படிப்பு, வேலை போன்ற காரியங்கள் எல்லாம் முயற்சி செய்து முடியாமல் போய் கல்லறைக்குள் அடைப்பட்ட லாசருவை போல் காணப்படுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் இருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு வருகிறார். தடையாய் அடைக்கப்பட்டு வைத்திருந்த கல்லறையின் கல்லை எடுத்து போட்டது போல உங்களின் தடைக்கற்களை எடுத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய பொல்லாத சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்து அடைப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவைகளை பார்த்து இயேசு வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் பாவ சாப கட்டுக்கள், வியாதியின் கட்டுக்கள், பலவீனத்தின் கட்டுக்கள், பொருளாதார குறைவின் கட்டுக்கள், இவைகளால் சுற்றப்பட்டு இருந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் இன்றைக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கிறார். சத்துருவின் கிரியைகளை கட்டவிழ்த்து விடுகிறார். புதிய ஜீவனை, பரிபூரண வாழ்க்கையை தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மறக்கடிக்கப்பட்ட நிந்தைகள் மாற்றப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:1 நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்ப்போமானால், ஆபிரகாமின் மனைவியானவள் அடிமை பெண்ணாக இருந்தவள் தனது நாச்சியாராகிய சாராளின் கசப்பான வார்த்தைகளினால் மிகவும் துக்கமடைந்திருந்தாள். ஆபிரகாம் ஆகாரிடம், நீ துக்கமடைய வேண்டாம் என்று சொல்லி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து பிள்ளையுடன் அனுப்பிவிடுகிறான். ஆகார் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்றும், தண்ணீர் செலவழிந்த பிறகு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டாதவளாய் சத்தமிட்டு அழுதாள் என்றும், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே தண்ணீர் துறவை உண்டு பண்ணினார். ஆகார் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். இஸ்மவேல் என்னும் பெரிய ஜாதியாக்கினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக உங்கள் உறவுகளால் மறக்கப்பட்டோ, அல்லது நீங்கள் உண்மையாய் வேலை செய்தும் உங்கள் அதிகாரிகளால் மறக்கப்பட்டோ, உங்களை நேசித்தவர்கள் உங்களை மறந்தோ, குடும்பம், உறவு, சமுதாயம் இப்படி அநேகரால் தள்ளப்பட்டு பலனற்று போய் வனாந்தரத்தின் அனுபவத்திற்குள் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆகாரின் கண்களை திறந்த கர்த்தர் உங்களின் கண்களையும் திறக்கிறார். ஜீவ ஊற்றாகிய இயேசுவை காணும்படிக்கு பழையவைகளை குறித்து சிந்திக்காமல், பூர்வமானவைகளை நினைக்காமல் இயேசுவை காணும்போது புது வாழ்வு மலர்கிறது. ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் அன்பை பருகும்போது உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. பெரிய ஜாதியாக்கி வனாந்திர வாழ்க்கையை வயல்வெளியாய் மாறும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
மூன்றாவதாக மரணத்தின் நிந்தைகள் மாற்றப்படுகிறது. ஏசையாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்தான். அப்பொழுது ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் வந்து, நீர் உமது காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கூறுகிறான். அதை கேட்ட எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அப்பொழுது கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 கூட்டுவேன் என்று கூறி எசேக்கியாவை மரணத்திலிருந்து விடுவித்து பிழைத்திருக்கச் செய்தார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மரணத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறதா? கொரோனாவின் தொற்று மரண பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதே என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? மருத்துவர்களும் அரசாங்கமும் அக்கம் பக்கம் எல்லாரும், அவ்வளவுதான், நாம் பிழைக்கவே மாட்டோம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மேலும் மரண பயத்தை அதிகப்படுத்தி உங்களை பலனற்று போக செய்கிறார்கள் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கலங்காமலும் பயப்படாமலும் தேவ சமூகத்தை தேடுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். தமது ஜனத்திற்கு நிந்தையை உண்டு பண்ணுகிறதான கொரோனாவை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணியுள்ளார். உங்கள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. உலகம் பேசுவதை கேளாமல் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசிங்கள். அவர் உங்கள் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்வார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் கடந்து போனாலும் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை பெரிய ஜாதியாக்கி மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உயிர்பெற செய்து உங்களை தீர்க்காயுசுடன் வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலும் யாரேனும் இதுவரையில் இப்படிப்பட்ட இயேசுவை நான் அறிந்து கொள்ளவில்லையே என்று ஏக்கத்துடன் இருப்பீர்களானால், இயேசுவாகிய ஜீவர் நீரூற்றை காண உங்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்களின்படி, நமக்காக சோதனைகளை சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து எழுதி இசையமைக்கப்பட்ட இந்த பாடலை கேட்போமா?

0: நீதியின் பலன் என்ற தலைப்பில் சகோதரன் ஆண்ட்ரூ டேவிட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும் என்னோடு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உலகமெங்கும் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு டாக்டர் என்றால் படித்த டாக்டர், படித்து மெடிக்கல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். கர்த்தருடைய அழைப்பின்படி அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய அவர் கடந்து வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அறிந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு ஒரு நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தில் தரித்திருக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு சிலரோடு நாம் பழகும் பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு அதிகமாக ஆசை உண்டாகும், அப்படிதானே? ஜெபிக்கணும்னு இன்னும் ஆசை வரும். இயேசுவை நேசிப்போம். ஒரு சிலரோடு பேசி பழகும் பொழுது உபவாசிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒரு சிலரோடு நடந்தால் இருக்கிறதும் போயிடும், அதை பற்றி சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரில்தான் இவர் ஒருவர். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய சபையில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து ஊழியத்தை அருமையாக செய்தார்கள். இன்றைக்கு காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென். வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். நேற்று முந்தின தினம் இன்னைக்கு காலையிலும் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுடைய சபையில் சுகப்பட்டவர்கள் உண்டு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லக்கூட ஒரு தேவனுடைய தாசு நம்மத்தில் உண்டு. கரங்களை தட்டி அவர்கள் நாம் வரவேற்போமா? டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட்.
2: ப்ரேஸ் லார்ட். நம்மெல்லாம் இந்த நல்லா நமக்கு வர்ஷிப் லீட் பண்ணாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கரம் தட்டலாமே. ஆமென். ஹாலேலூயா. நான் வந்து ஒரு 10 நாளாக நான் இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிறேன். ஊழியத்துக்காக வந்து ஆண்டவருடைய கிருபையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து நான் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காகவும் போதகர் ஐயாவுக்காகவும் ப்ளஸ் பிரவீன் ஐயாவுக்காகவும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் அவ்வளோ தெரியாது. ஓகே, நான் கொஞ்சம் தென்னை தமிழில் தான் பேசுவேன், செந்தமிழில் செப்ப மாட்டேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப டைட்டாக இருக்காதிங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, என்ன இப்படி கொந்தி எடுத்துட்டாரு தமிழ் அப்படின்றாதீங்க. மெசேஜை மட்டும் கேட்டுருங்க, மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஹாலேலூயா. நம்ம கர்த்தரெடுத்த பிரசன்னத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்பு கூட வரும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் அவர் சந்திப்பது எப்படின்னா, வார்த்தையை தான் நம்ம கொடுப்பார். வார்த்தையின் வெளிப்பாடை தான் நமக்கு கொடுப்பார். நம்ம நினைக்கிற ஆண்டவரே எனக்கு பண தேவை இருக்குது, கடவுள் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பார். எனக்கு உடல் நல சுகம் வேணும், கர்த்தர் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பாரு. எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அவர் என்ன கொடுப்பாரு, வார்த்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா வார்த்தை என்னென்ன பண்ணும், நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். பாருங்கள், ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். எரேமியா 23:29 கர்த்தர் என்ன சொல்கிறான், என் வார்த்தை எப்படி இருக்குதான், நல்ல அக்னி மாதிரியும் ஹேமர், நல்ல அந்த பெரிய கல் உடைக்கும் பார்த்தீங்களா, பெரிய இதை தடிப்பாங்களே, ஜம்முன்னு அடிப்பாங்க. இப்போது சுற்றி பாருங்களேன், சுற்றி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். சின்ன சுற்றி இருக்குது, சின்ன ஆணி அடிக்கிறதுக்கு பெரிய சுற்றி இருக்கும். எடுத்து அடிப்பாங்க, பாறைங்களை அடித்து உடைப்பாங்க. அவங்க எப்படி அடித்து உடைப்பாங்க, ஒரு பாறை இருக்குது, எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிப்பாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு அடிச்சு அடிச்சு அதை கொஞ்சம் உடைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி உடைக்காது பாறையை, கர்த்தருடைய வார்த்தை பாறையே அப்படி உடைக்காது. அது என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வார்த்தை வித்து, என்னது வித்து, அது நம்ம இருதயத்துள்ள வச்சுட்டா போயிடுச்சுன்னா உள்ளிருந்து வெடிக்கும். அது இந்த டைனமேட்டுன்றாங்க தெரியுமா, டைனமேட். அது என்ன பண்ணுறாங்க, பாறை உள்ளே வச்சிடுறாங்க, அப்படிதான் வைக்கிறாங்க, உச்சா உள்ளே வச்சு பாறை செதுருது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் பண்ணும். நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ கேட்குறான் பிரதர், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றீங்க. என்னுடைய ஊழியத்தில் என்ன ஒரு சிறப்புனா, நான் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச நிறைய பேர் ஹீலிங் நடந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போனா தெரியும், ஐயோ ஹீல் ஆயிடுச்சுன்னுவாங்க. இந்த வலியோட வந்த வலி போயிடுச்சு. ஒரு அம்மா, ஒரு ஆப்பிரிக்கன் அம்மா, சின்ன ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒரு டிஸ்கஷன், ரொம்ப ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணல, சும்மா ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் போயிட்டுருந்தோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் காது கேட்கறது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. ஒருத்தரும் மேலே கையை வைக்கல, எண்ணெய் ஊற்றல, எந்த ஸ்பெஷலும் ஒன்றும் பண்ணல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வலியோடு வந்தேன், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் 4.5 மணி நேரமாக உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டுருக்கிறேன், வழியெல்லாம் போயிச்சுறேன். நேற்று ஒரு மூணு நாளாக நாங்கள் வந்து ஒரு மிஷினரிகளுக்காக இந்தியாவில் தேசத்தில் வேலை செய்கிற மிஷினரிகளுக்காக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி மெரினா பீ மகாபலிபுரம் பீச் கிட்ட ஒரு ரிசார்ட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி தான், ஒரு பாஸ்டர் எப்படி இருந்தால் தான் ரொம்ப வலியோடு வந்தார், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் அவர் வந்து உட்கார்ந்தவர் தான் அசையவே இல்லை. ஹாலேலூயா. அவர் சொல்கிறார், கடைசியில் சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் ரொம்ப பயத்தோடு வந்தேன், எல்லாமே போயிச்சுன்றார். இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம், மக்கு அடிச்சு ஒப்பிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி சில அந்த மாதிரி ஒரு காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆனால் அது பேசுகிறதுக்கு முன்னால் சில காரியங்களை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், சிலதை கொஞ்சம் கிளியர் ஆகணும் உங்கள் மைண்டில். அப்போ தான் அந்த தாட் ப்ராசஸில் தேவன் எப்படியா உங்களை பார்க்கிறார், தேவனுடைய வார்த்தை உங்களோட எப்படி இடைப்படுது, அதெல்லாம் கொஞ்சம் புரியும். புரியுதுங்களா? ரைட்டா? நான் நல்லா கவனிக்கணும். நான் கொஸ்டின் கேட்பேன், நான் டீச்சர் வேறு, அதனால் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும் பதில். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வைக்கலாம், உங்கள் சபை ஜனங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட். இன்றைக்கி நான் வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா டப்புன்னு எடுத்து படிச்சுடுவீங்க. அதில்தான் நீங்கள் கில்லாடி, அதில்தான் அடிக்க முடியாது உங்களை. அப்போ ரோமர் அதிகாரத்தை திருப்புவோம். Romans 8:8-9.
3: மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
2: எத்தனை பேர் ஆண்டவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கையை தூக்குங்களேன், அப்படி ஒரு கை ஆட்டுங்களேன், சந்தோஷமா. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மகா பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு மறுபடியும் பிறந்து ஆவியிலே பிறப்பது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இன்னும் நம்ம நிறைய டைமில் அதை நம்ம ருசித்து பார்க்கல, இன்னும் நம்ம முழுமையாக நம்ம யாருமே இன்னும் ருசித்து பார்க்கல. நம்ம என்ன பண்ணுறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், எல்லாம் ஒரு லெவலில் போயிட்டுருக்குறோம். மகிமையின் மேல் சில பேர் இந்த லெவலே ரொம்ப நாள் இருப்பாங்க, டப்புன்னு அப்படி அந்த லெவல் போயிடுவாங்க. அப்படி ஒரு ஒருத்தர் மாதிரி. அதனால் ஒருத்தர் நம்ம கீழே பார்க்கறது கிடையாது, ஒருத்தர் அப்படி நம்ம தூக்குறதும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஜேர்னி, பயணம், எல்லாரும் ஒரு பயணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பயணத்தை செய்யும் போது சத்தியங்களை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம புரியலைன்னா அதே லெவலில் ரொம்ப நாள் ஓடுவோம், அதை புரியும் போது அடுத்த லெவல் போவோம். கரெக்டுங்களா? எப்போ நமக்கு சத்தியம் புரியுதோ அப்போ தான் அடுத்த லெவல் போவோம். இப்போது இங்கே என்ன படித்தோம், 9வது வசனம் திருப்பி அந்த முதல் பகுதி மட்டும் படி.
3: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல்.
2: ரைட், ஸ்டாப். நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ ரோமர் 7 வாங்க, 5வது வசனம் படிங்க, முதல் பகுதி.
3: நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்,
2: ஸ்டாப். நம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், இது என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? தமிழ் என்ன பாஸ்ட் டென்ஸுக்கு? கடந்த காலம். இது இப்போ அப்போஸ்தலர் பவுல் 7வது அதிகாரத்தில் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். கரெக்டா? கரெக்டுங்களா? என்ன சொல்றாரு, திருப்பி படிங்க பிரதர்.
3: சட்டத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்
4: நியாய
3: பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பேலன்ஸ் செய்தது.
4: பாருங்க, நம்ம மாம்சத்துல இருந்த போது என்ன பண்ணிச்சான், இந்த லான்றாங்கல்ல என்னது கட்டளைகள் பாவத்தை தூண்டிச்சான். இது தெரியுமா, பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு முக்கியமான மூல காரணம் வந்து இந்த கட்டளைகள். கட்டளைகள் மேல தப்பு கிடையாது, நான் கட்டளைகளை என் பலத்தினால் நான் செய்ய போறேன்னு நீங்க பண்ணும்போது பாவத்தை தான் தூண்டுமே தவிர அந்த கட்டளைகளையே உங்களால செய்ய அதுக்கு அடியில் வர முடியாது. நம்ம சுய பலத்தினால கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. 1500 வருஷமா ட்ரை பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் ஜனம், ஒருத்தர்னாலையும் முடியல. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் ஃபுல் கட்டளையும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுற, பேர் என்ன, ஹாலேலூயா, அவரு இயேசு. இயேசு தான் எல்லா கட்டளைகளையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி நமக்காக மரித்து உயிர் தெழுந்த போது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியிலே பிறக்கிறோம், கரெக்டுங்களா? பிறந்து அவருக்குள்ள வரும்போது அவருக்குள்ளாய் நம்ம எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், ஃபுல்ஃபில்னா நிறைவேற்றி விட்டோம், புரியுதுங்களா? அப்போ எல்லா கட்டளையும் நிறைவேற்றப்பட்டனா நமக்கு என்ன கிடைக்குதான், நீதி கிடைக்குது. நீதிமான், நம்ம யாரு, நீதிமான் என்று நமக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுறாரு. இப்ப ரோமர் 9 வாங்க, 30-33 படிங்க பிரதர்.
3: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
4: ஸ்டாப், மெதுவா போலாம், மெதுவா போலாம், கரெக்டா, நிறைய டைம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னா நீங்க கவனிக்கணும் நல்லா. இது ரெக்கார்ட் பண்றீங்களா, இது டிவியில் வருமா, இந்த இதில் நீங்கள் இதெல்லாம் இப்போ திருப்பி கேட்கணும். யாருமே நோட்ஸ் கீஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, பரவாயில்ல. இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணோம், இல்லைனா அப்படி இந்த காதில் போய் அந்த காதில் போய் ஏன்னா பிரதர் வந்தாருங்க ஏதோ பேசணும் நல்லா இருந்ததுங்க சொல்லுங்க, என்ன பேசினார், ஆள் தான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அடுத்த மெசேஜ் வந்துடும் பாருங்க, அதுக்கு அடுத்ததுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 மெசேஜ் வந்துடும். வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வரும், ஒரு குதிரை வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அப்புறம் குதிரையை பார்த்துட்டு கோட்டையை விட்டுருவோம், சத்தியத்தை கோட்டையை விட்டுருவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சுற்றிருக்கோம், வானத்தில் குதிரை வந்துதாமே, வானத்தில் ஏஞ்சல்ஸ் வந்தாங்களாமே சுற்றிக்கிறாங்க, நிறைய பேர் இந்த மேகம் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துச்சாமே அப்படின்னு சொல்லி மேகத்தை பார்த்து சுற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஃப்ராடு ஃபோட்டோ, அது எதையும் நம்பிடாதீங்க. இந்த ஃபோட்டோஷாப்ன்றாங்க தெரியுமா, தெரியுமா, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியும். அப்படியே இது பண்ணி 2 மேகத்தை அப்படியே பண்ணி நானே கூட பண்ணுவேன் வீட்டில், ஏசாமி வந்துட்டாரு கூட போட்டுடலாம், உடனே நீ ஐயோ நான் எங்களை விட்டு போயிட்டாருன்னு ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்குது ஐயா, இதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நம்ம சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பவுலடியர் கிளீனஸ் சொல்றாரு, கடைசி நாட்களில் சும்மா வரும் விண்ட், என்ன டாக்டரின் வந்து விண்ட் ஆஃப் டாக்டரின், அப்படியே காற்று மாதிரி வரும், சும்மா அவன் அவுத்து விடுவான் ஒன்று இஷ்டத்துக்கு எழுதி விடுறான் வாட்ஸ்அப், அதுக்குன்னு வச்சுக்கிறான், இஷ்டத்துக்கு ஒரு தியாலஜி வருது உள்ள. ஆனா எல்லா தியாலஜியும் ஒரு கலப்படம், ஒரு மிக்ஸ். நம்ம தெளிவா சத்தியத்தில் இல்லைனா அப்படின்னு இயேசு என்ன சொன்னாரு, இயேசுன்ற பேர்லேயே நிறைய பேர் வருவாங்களாம், வந்து நிறைய அற்புதங்களை மாயாஜாலம் காட்டுவாங்க நிறைய பேர், நம்ம ஓ அவர் தான் இயேசு பிள்ளைன்னு அப்படிலாம் பேடக்கூடாது. அது போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவ வசனங்களை கொடுக்குறாரு. வேத வசனங்களை பிடித்து அதில் எப்படி வாழ்றவன் எப்படி இருப்பான், சங்கீதம் ஒண்ணுல என்ன சொல்லுது பாருங்க, மைக் வச்சிருக்கிறவருடைய
3: ஆலோசனையில் நடவாமல்,
4: மைக் வச்சிரு படிங்க,
3: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
4: ஹல்லேலூயா.
3: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
4: பாருங்க, போதும், ஸ்டாப் பிரதர், உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, எப்படியா ராத்திரியும் பகலுமா எதில் இருக்கிறோம் நம்ம, இப்போ ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிறோம், கரெக்டா, ஃபேஸை கொண்டு போய் புக்கில் வைக்காம, தேவ புக்கில் ஃபேஸில் கொண்டு போய் இங்கே வைக்காம நம்ம, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் ஓடுது, ராத்திரியும் பகலுமா ஓடுது, கரெக்டா, பக்கத்துலேயே தானே இருக்குது ஃபோனு, எல்லாம் இப்படி அந்த பக்கம் பார்க்குறீங்க, எல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, கரெக்டு தானேங்க, காலைல ஏன்னு சொன்னேன், காலைல ஏன்னு முதல்ல இருந்து பார்க்குறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதனால என்ன பண்ணுறோம், நான் போய் கிச்சனில் போய் வச்சு தருவேன் ஃபோனை, ஏஞ்சி நடந்து போன நான் மாடியில இருந்து கீழே போன அதனாலே கிச்சன்ல கொண்டு போய் வச்சிருது. போ அப்பால இப்போ சாத்தானேன்ச்சு சாத்தான் நினைச்சிருக்கோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் சாத்தான் பூதம் மாதிரி வருவான், பேய் மாதிரி வந்து நிப்பான்னு நினைச்சிருக்கிறோம். பெரிய வால் இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், இப்படி இப்படி வருவான்னு வச்சுருக்கேன். அவன் அழகா சின்ன ஐபோன் மாதிரி உட்காந்துக்கிறான், சின்ன ஸ்மார்ட் போன் மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிறான் ஜாலியா. பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சில பேர் வாட்ஸ்அப்ல அப்படியே பண்ணிருப்பாரு, சைட்ல மெசேஜ் எடுத்துருப்பாரு, ரெக்கார்ட் கீழ் போட ஏதாவது போட்டான்னு தெரியல. பாருங்க இந்த மாதிரி நிறைய வததிங்கள் எல்லாம் வரும். ராத்திரியும் பார்க்கலாம் எதுல உட்காந்துக்கிறான், அவரு கர்த்தருடைய வார்த்தையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். சங்கீதம் 119 அதிகாரம் சொல்றாரு, நான் என் படுக்கையிலேருந்து ஏஞ்சி ராத்திரியில என் கண்ணை நான் விழிப்பா வச்சு தியானம் பண்றேன், வார்த்தையில வழிகளை என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு. அதை பத்திலாம் கொஞ்சம் லைட்டா டச் பண்ண போறேன். நம்ம ரொம்ப டீப்பா போறதுக்கு ஒரு செஷன்ல முடிஞ்சா உங்களுக்கும் தூக்கம் வந்துடும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு ஒரு அப்படி கொஞ்சம் தூங்கிடுவோம். அதனால அப்பப்போ நான் சைடில் கொஞ்சம் குத்த சொல்லுவேன், அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு அலர்ட் கொடுக்கணும் அவருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க ரோமருக்கு 9 வரலாம், அங்கே தான் இருக்கிறோம் நம்ம. படிங்க தம்பி,
3: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
4: ஹல்லேலூயா. நீதியை தேடாத புறஜாதியார் என்ன பண்ணாங்களாம், யார் அதெல்லாம்? நம்ம தான், கரெக்ட். பாஸ் இந்த சைடு, பாஸ் இந்த சைடு, கொஞ்சம் ஸ்லோவாகுது, கம் ஆன். நீதியை தேடாத புறஜாதிய என்ன பண்ணாலும், நீதியை எப்படி அடைந்தாங்க? அவங்க தான் தேடலையே. தேடாத ஒரு பொருள் எப்படி சார் கிடைச்சாங்க? எப்படி? யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. அது கூட இந்த சைடு தான், அந்த ஆண்டிக்கு ஒரு மார்க். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடைந்தார்கள். இப்ப படிங்க பிரதர்.
3: நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினாலே அதை அடையவில்லை, இடறதுக்கான கல்லில் இடறினார்கள்.
4: ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்க? என்ன பண்ணாங்களா? எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது, எங்களுக்கு பல இந்த லாஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சட்டங்கள் இருக்குது, அப்புறம் அதுக்கு பலி இருக்குது, அதெல்லாம் நம்பி முக்கியமான டெஸ்ட் கோட்டை விட்டாங்க. அவங்க நீதியை அடையவில்லை. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது, ரொம்ப முக்கியமான சத்தியம். அப்போ நீதிமானாய் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம அடைந்து விட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுறது, ரெக்கார்ட் அதான், ஃபார் த ரெக்கார்ட்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா யாராவது தப்பா புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னா. நீதி லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள் இருந்து கிழிச்சு போடலாமா? யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. கிழிச்சு போடலாமா? இப்படி ஒரு கூட்டம் சுத்துது, பைபிள் இருந்து பழைய ஏற்பாடை கிழிச்சு போட்டணும். இன்னொரு கூட்டம் சொல்லுது எபிசில்ஸ், அதை கிழிச்சு போட்டணும். இப்படி பல கூட்டம் பைபிளை கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்படி கிழித்து போட்டலாம், அதை கிழித்து போட்டலாம் சுத்திட்டு இருக்காங்க. எதையும் கிழிச்சு போட்டுறாதீங்க நீங்க. எல்லாமே நமக்கு தேவை, எல்லாவற்றிலும் சத்தியம் இருக்குது. தேவன் எல்லா வசனங்களிலிருந்து பேசுவார், அவர் அதே வல்லமை இன்னும் இருக்குது. அப்போ நம்ம கட்டளைகளை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சே, அப்போ அது நமக்கு தேவையில்லையே அப்படியா? அப்படியா? அங்கே என்ன படித்தோம்? நம்ம தேடாதவங்க நீதியை பெற்றுக்கொண்டோம். எதை தேடல நம்ம? எதை திருப்பி சொல்லுங்க, எதை தேடல நம்ம?
3: நீதியை தேடாத புறஜாதி.
4: நீதியை தேடல, ஆனா நீதியை பெற்றுக்கொண்டோம். எப்படிங்க? ஃப்ரீயா? ஃப்ரீயா குத்தராண்டவர். அதனாலதான் நம்ம நிறைய நோட்ட டைம்ல வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓசியில கட்சா அதுக்கு வேல்யூ தெரியாது, கரெக்டா? ஆனா இந்த நீதியை தேடுறான் பாருங்க. என்னோட எஃபர்ட் போட்டு நான் எப்படியாவது இந்த கட்டளைகளை பின்பற்றி ஆண்டவரிடத்து நான் நீதியை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி போறாங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்ணலையா? அடைவில்லை. இப்ப படிங்க, கண்டினியூ.
3: இடறதுக்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன்.
4: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்,
3: அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று.
4: ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டே போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். என்ன சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹாலேலூயா. இப்ப பாருங்க, யார் இந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்? இயேசுவா. நல்லா கவனிக்கணும், இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஆமா, அவர் நல்லவர்ப்பா, அவர் நல்லவர். இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு ரபாய், ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் வாழ்ந்தார், இங்கே இருந்தார். ஆனால் என்ன எதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார் என்றா, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றா, அவர் மூலமாக வருகிற நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கட்டளைகளை பின்பற்றி எனக்கு நீதி வரணுன்றாங்க, ஆனால் இயேசு கொடுக்குற நீதி எனக்கு வேண்டான்றாங்க. அப்போது இந்த இடறுதல், இந்த அப்டக்கிள் இருக்குறாங்க, அது என்ன? இயேசு தருகிற நீதி. புரியுதுங்களா? இதை தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹாலேலூயா. அப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? இப்போது நம்ம இப்போ மாம்சத்தில் இல்லை, அப்படி தானே படித்தோம். ரோமர் ரோமர் 9 என்ன படித்தோம்? 8:9 என்ன படித்தோம்? நம்ம மாம்சத்தில் இருந்த போது அப்படி தான் படித்தோம். ரோமர் 7 நம்ம மாம்சத்தில் இருந்த போதுன்னு சொல்லிட்டு 8 நீங்கள் இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மாம்சத்தில் இல்லை, ஆவிலே இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். ஆவிலே அந்த வசனம் திருப்பி போகலாம்.
3: ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
4: ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உள்ளாதவன். அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? எஸ், ஆமென். கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரோட ஆளு, நம்ம ஆவியிலே பிறந்துள்ளோம். இப்ப என்ன பிரச்சனைனா, ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அதுதான் பவுல் சொல்றார். கலாத்தியர் கேடுங்களா, காட்டுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு கலாத்தியர் 5:25 வசனம் படிங்க.
3: நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும்.
4: ஹல்லேலூயா. ஆவியிலே பிழைத்திருந்தால், ஆவியில நீங்க பிழைத்திருக்கீங்களா இல்லையா? எஸ் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுல டவுட் இருக்குதா? டவுட் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆவியிலே நடக்க கடவோம் சொல்றாரு. ஆவியிலே நடக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இப்போ ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க எப்படி ஃபாலோ பண்ண, எப்படி பாஸ் பண்றீங்க நான் பார்க்க போறேன். கரெக்டா? எல்லாம் கவனிங்க நல்லா. பழைய ஏற்பாடுல ஒரு கதை இருக்குது, நிறைய கதை இருக்குது. அதுல ஒரு கதையில ஒரு சின்ன பையனுக்கும் ராட்சனுக்கும் சண்டை. இதுல யார் அந்த ராட்சனுக்கு ஜாயிண்ட் கூட பேர் என்ன? எல்லாம் ஃபெயில். ஒட்டு மொத்தமா கிளாஸே ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி கேட்கிறேன், அந்த சின்ன பையனுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருந்தா பாருங்க, சண்டை வந்துச்சு. அதில் யார் வின் பண்ணா? அந்த ராட்சசனோட பேர் என்ன? அங்கே தான் நம்ம பிரச்சனையே. நம்ம என்ன சொல்கிறோம்? மாம்சத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தில். ஆனால் தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? ஓடனா, வாடா இன்னைக்கு உன் தலையை வெட்டுறேன் ஓடுறான். சின்ன பையன், நீ எனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையே, நீ ஒரு பிஸ்கோத்துன்ட்டு ஓடுறான். அவன் ஹார்ட்டில் யார் ஜாயிண்ட்டு? அவன்தான் ஜாயிண்ட்டு. பார்த்தீங்களா? கோட்டையை விட்டிங்க பாருங்க. சே, முக்கியமான டெஸ்ட்டில் விட்டிங்க. பரவாயில்ல, இன்னொரு டெஸ்ட் வைப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய டைமில், நம்ம சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறோம்? மாம்சத்திலேயே பார்க்கும்போது அது பூதம் மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. அவன் தான். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் 1 Samuel 17 வீட்டில் போய் படிங்க. புரியுதுங்களா? வேத வசனங்களை படிக்கும்போது அதில் இருக்கிற சிந்தனையையும் நம்மளையும் யோசிக்கணும். நம்ம அந்த அந்த அந்த வேவ்லென்த்தில் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். அப்படியே திங்க் பண்ணி அன்னி பாஷையில் பேசி படித்து முடிச்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் அன்னி பாஷையில் நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து யோசிக்கணும் அதை பற்றி. இப்போ இப்படிப்பட்டு இப்படி வேத வசனத்தை படிக்கிறது தான் ராத்திரியும் பகலும். அதுதான் அது மக்கடிக்கிறது இல்லை. மக்கடிச்சு நம்ம அப்படியே வாந்தியத்து வந்துடுவோம். பாஸ் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? மனப்பாட வசனம். நல்லது. ஐயோ, மனப்பாட வசனம் ரொம்ப நல்லது. ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு தியானம் பண்ணுறதுல கோட்டை விட்டால் அதிலிருந்து எனர்ஜி வராது. கரெக்டுங்களா? நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம்? இயேசுவை உயர்த்தி அப்படின்னு ஒரு பாட்டு போடணும். நாங்கள் பாட்டு சொல்லுங்கள், திருப்பி பாடாதீங்க, அந்த வசனம் சொல்லுங்கள். அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தும், அப்புறம் பிசாச இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன? இயேசுவை உயர்த்தினா என்னங்க? பைபிளை தூக்கி மேலே வைக்கிறதா? நிறைய பேர் அப்படி மேலே வச்சிட்டாங்க, அங்கே டஸ்ட் பிடிச்சுன்னு அப்படியே. இயேசுவை உயர்த்தினே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருங்களா. சரி, பிசாசை மிதிச்சுனே இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4 அதிகாரத்தில், பிசாசை அப்படின்னா என்ன? இந்த பைபிள் எடுத்து, ஏய் வாடா வாடா, அடிக்கிறண்டா உன்னை, டமால் ஆ இங்கே வரான் பிசா. இதுவா நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்னங்க அர்த்தம்? இயேசுவை உயர்த்தினா என்ன அர்த்தம்? அவர் தூக்கின் போய் அப்படியே மேலே வைக்கிறதா, இல்லை அது மாதிரி சில செய்து மேலே தலைமலை செத்துன்னு போகிறதா? அவர்தான் மேலே இருக்கிறாரு, அவர் என்ன போய் உயர்த்தி, அவர் எங்கே இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரு. வைர பிதாவின் வலது பாரசத்தில் உட்காந்துக்கிறான்னு படிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன அவர் போய் உயர்த்தி? ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும், இதெல்லாம் கிளியர் ஆகிடும், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போது ஒரு சின்ன பையன், அவன் பேர் கோலியாத், அவர் அதுக்குள்ளே திருப்பி ஃபெயில். சின்ன பையன் கோலியாத், பெரிய ஆள் யாரு? நம்பாள். ஏன்னா அவன் சொல்றான், இஸ்ரேவேலின் தேவனுக்கு, அவன் பாருங்க சிச்சுவேஷன் எப்படி பார்க்கறான் பாருங்க, அவன் சிச்சுவேஷனை நார்மல் கண்ணில் பார்க்கல, இருதயத்தின் கண்களில் பார்த்துட்டு அவனை பார்த்து ஓடுறான், அவனை அடிச்சு நாஸ்தி பண்ணிடுறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம்ல நம்ம எப்படி ஓடுறோம், பிரச்சனையை பார்த்து இப்படி ஓடுறோம், இந்த பக்கம் பிரச்சனைங்கன்னா இந்த பக்கம், ஏன்னா ஐயோ அது பெரிய பிரச்சனை, அது பெரிய போதும், அது பெரிய பேய், பெரிய பெரிய பேய், அதுக்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும். சின்ன பேய்னா நான் ஓடிடுவேன், பெரிய பேய்க்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும்னு சொல்லி நம்மளே எதாவது யோசிச்சுக்கிட்டு, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்னா, நம்ம நீதிமான் என்று நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் சொன்னேன், அப்போ நான் டீச்சர் ஏடகுடமா நாள் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள், எங்கேருந்து நான் வந்தார் இவருன்னு யோசிக்கிறீங்க. சரி, என்ன மன்னிச்சு விட்டுருங்க, பாஸ்டரையும் மன்னிச்சிடுங்க. நீதிமொழிகள் 10 அதிகாரம் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த ஃபுல் நீதிமொழிகளே எடுத்துக்கலாம், நீங்கள் இப்போ திறக்க வேணாம், இது வந்து ஹோம்ஒர்க், உடனே எடுத்து அதில் நீதிமான் நீதிமான் நீதிமான் நீதிமான் பல வசனங்கள் வரும். நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் தங்கியுள்ளது, நீதிமான் பிழைத்திருப்பான், நீதிமானுடைய உதடுகள் நல்ல கனியை பேசும், நீதிமான நாவு வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், அப்படின்னா நிறைய இருக்குது. இன்னைக்கு போய் ஒரு நோட்புக் எடுத்து எந்த வசனம்லாம் நீதிமான் இருக்குன்னு போட்டிருக்குதோ அந்த நீதிமான் வசனத்தை காப்பி பண்ணி அந்த நீதிமான் பக்கத்தில் பிராக்கெட்டில் உங்கள் பேரை போட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா படிச்சுட்டு அநீதிமான் யாருப்பா, அது நீதிமான் எங்கேயோ இருக்கிறார் அமெரிக்காலன்னு ஒன்று விடுவோம். இப்படிதான், இது உண்மைங்க நான் சொல்றது. நமக்கு அது நமக்கு அதுக்கு ரிலேஷனே கிடையாது, நமக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் பைபிளை படிச்சுக்கிறோம். பைபிளில் யாரை பற்றி போட்டிருக்கு, இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அப்புறம் அவருக்குள் இருக்கும் நம்மை குறித்து போட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் தாவீது தேவனை அந்த அந்த அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கிற ஓடுறான், ஆனால் ஆவியில் இவன் தான் ஜாயிண்ட், அவன் தான் சின்ன பையன். ஒரு வசனம் தான் படிக்கலாமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, 1 யோவான் 4:4 படிங்க.
3: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
4: ஹல்லேலூயா. இப்போ நம்பிட்டீங்களா, என்ன இவர் புருடா விடுறாரு நினச்சிங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கரெக்டா. இந்த வசனத்தின்படி யார் பெரிய ஆளு? ஓ, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் மருத்துவனாய் பணிபுரிந்து கொண்டு இருந்த டைமில், ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னென்னா, ஒரு வதந்தி, வதந்தியோ உண்மையோ தெரில, அங்கே பேய்கள் இருக்குதுன்னு ஒரு வதந்தி. அங்கே எல்லா ஆப்ரேஷன் தியேட்டர்லையும் பேய்கள் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த ஒன்றில் வந்து யாருமே தனியாக போக மாட்டாங்க, இந்த ஒரு நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டர் அது. 12 ஆப்ரேஷன் தியேட்டர் உண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டரில் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே பேய்கள் இருக்குது, தனியாக போக மாட்டாங்க, எல்லாம் ஒரு கும்பலாக தான் போவாங்க. இப்படி சொல்லி வச்சிட்டாங்க. என்னடா, நான் ஒரு நாள் தனியாக மாட்டிக்கினேன், நான் வந்து மயக்க நிபுணர், அதனால தூங்கிட போறீங்க, தூங்கிடாதீங்க, உடனே லைசன்ஸ் கொடுத்துட்டு நினச்சிட்டாங்க, இவர் பேச தூங்கலான்னு. நான் பேச கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒளி பாருங்க, சைடில் இருக்கலாம், இப்போ டச் பண்ணுங்க, முக்கியமான கதையை விட்டுறாதுன்றீங்க. ஒரு குத்து குத்துங்க சார், ஆட குத்துங்க சார், சைடில் ஒரு எல்போ ஜெர்க் கொடுங்க அவருக்கு பக்கத்தில், எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கிறீங்க. சரி, அப்போது நான் தனியாக இருந்தால டக்குன்னு இல்லை, நமக்கு மைண்டில் ஓடுது, ஓ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே, குட்டி சத்தம் ஓடுற மாதிரி இருக்குதே, ஒரு பயம் மாதிரி வந்துச்சு. அப்போது நான், ஐயோ நம்ம தனியாக இருந்தால் டேஞ்சர்னு சொல்லி வெளியே ஓடி வந்துட்டேன், நான் வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே ஓடி வந்துட்டு நான் சொன்னேன், ஆவியானவரே என்னை குறித்து எனக்கே வெக்கமாக இருக்குது, நான் உலகத்தை கலக்க போகிறேன், ஆண்டருக்கோ பல காரியங்களை செய்ய போகிறேன், ஆலே ஊ ஆலே ஊயான ஒரே உள்ள டைலாக்கு, அங்கே ஒரு தனியாக இருக்கிறதுக்கு பயம். பாருங்கள் இப்படி தான் நம்ம நிறைய பேர் நிறையா கட் அவுட் வச்சு செஞ்சிட்டு இருப்போம், உள்ளே உள்ளே டான்ஸ் ஆடும் டப்பா, சரி இன்னும் பயம். அப்போ ஆவியனர் சொன்னார், ஆவியனர் பாருங்கள் நம்மளை உயர்த்துக்கிற தேவன், நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன், அவர் நம்மளை ஏறி மிதிக்கிற தேவன் கிடையாது. இந்த மாதிரி பயம் ஏன் அப்படின்னா, நம்ம இக்னரண்ட், நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த பயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பயம் ஏன்னா நம்ம அறியாமை, வேத வசனங்கள் சத்தியத்தின் அறியாமையில் இருக்கிறதுனால இருளிலே இருக்கிறோம், அந்த சிச்சுவேஷனும் இருளில் இருப்போம், புரியுதுங்களா? அப்போது ஆண்டர் சொன்னார், நீ வீட்டுக்கு போய் இந்த 1 யோபா 4:4 எடுத்து வாசினாரு. அப்போ எடுத்து வாசித்தேன், அப்போ ஆண்டர் சொன்னார் என்கிட்ட, உனக்கிட்ட இருக்கிற நானும் பெரிய ஆடுப்பா, எல்லோரும் அடிச்சு சாப்பிட்டேன் பாருன்றார். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார், எல்லா பேகிலையும் அடிச்சு நொறுக்கிட்டார், எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டார். கொலோசியன்ஸ் 2:14-16 அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்குது, இயேசு லிட்டரலாக பரேட் எடுத்துட்டார், பிசாசுடைய பல்லெல்லாம் பிடிக்கிட்டார், அவனுடைய இருந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து விட்டார். எடுத்துட்டு அவனை இந்த பல்லு இல்லாத பாம்புல செத்த பாம்பாக்கிட்டார். ஆனால் செத்த பாம்பை பாருங்க, பார்த்தா பயமாக இருக்கும். செத்த பாம்பு வேற அடிச்சிருக்கீங்களா? நீங்களாம் என்ன பயங்கரமாக இருக்கிறீங்களே, உயிரோட பாம்பு அடிச்சிக்கிறீங்க, யாரோ உயிரோட பாம்பு அடிச்சிக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட், நான் செத்த பாம்பெல்லாம் அடிச்சிக்கிறேன். நான் செத்த பாம்பு அடிச்சு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிட்டான். ஆமாம், ஓ பரவாயில்லையே.

எனக்குள்ளந்தனா தாவீது மாதிரி அவன் அடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய பார்வை மாறிச்சு. அடுத்த நாள் போய் ஏய் எங்க இருக்கிறீங்களா வாங்கன்னு. அங்க பேயும் இல்லை ஒன்றும் இல்லை. அது இருந்தோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சேன்னு அது ஓடிப்போச்சு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்மளே ஒரு புவர் இமேஜ், ஒரு பரிதாபப்பட்ட ஒரு இமேஜ், என்ன சொல்றது, பரிதாபப்பட்ட ஒரு கண்ணோக்கம் நம்மளை குறித்து, நமக்குள்ள நம்ம குறித்து. இது ஜபம் பண்ண யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லலாம், கண்டுபிடிச்சிடலாம். நான் குப்பை கூழை அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம். புழு பூச்சி அப்படிதான் ஜபம் போய் ஆரம்பிக்கும். நான் ஒன்றுமில்லை, குப்பை நான், கூழை நான், ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு நான் ஆரம்பிச்சு உமது தயவால் உமது கிருபையால் ரெண்டு பட்டர் தடவி இது இவர் ரொம்ப தாழ்மையா சிஸ்டர் ஜபிச்சாங்கன்னு சொல்றோம். இதுதான் இப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். அந்த இமேஜ் ஏன் அப்படின்னா நம்ம நீதிமான்றத இமே இதை நம்ம அந்த நீதிமானுடைய கெட்டப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சரி நீதிமான் என்ன, ஒரு நீதிமான் இருந்தால் இவன் எப்படி சார் இருப்பான் நமக்கு தெரியாது. அவன் ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியிலே ஆண்டவரோட நீதியாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நீதிமான்னு சொன்னால் தெரியும். ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா நீதிமான் நல்லா பைபிளில் டப்பா அடிச்சிடுவான்னு எழுதிடுவோம். அவன் சர்ச்சுக்கு ரெகுலராக போவான். அப்புறம் இப்படி தான் எழுதுவோம் நம்ம. அவன் எப்படி இருப்பான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், யாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தருமா, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டிக்கு தமிழ் என்னையா, செழிப்பு. உண்மையான செழிப்பு, உண்மையான செழிப்பு அப்படின்னா என்னன்னா ஒரு நீதிமான் நிறையா நிறையா காரு பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் வச்சிரு, அதெல்லாம் வைக்கிறது தப்பு இல்லை, தப்புன்னு நான் சொல்ல, ஐயோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. அவனுடைய அவனுடைய ஸ்ட்ரென்த்து அதில் இருக்காது, அவனுடைய அதை சார்ந்து வாழ மாட்டான். ஹலோ புரிஞ்சுதுங்களா. நாலு கார் வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா வச்சுக்கோங்க. வீடு சொத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா சொத்து வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவனுடைய அதை நம்பி வாழ மாட்டான். நீதிமன்றம் எப்படி வாழ்வான், கர்த்தரை நம்பி வாழ்வான். ஹல்லேலூயா. அவனும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஓடுவான். கர்த்தருடைய இயேசுவை உயர்த்துவது என்று சொன்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவை உயர்த்துவதுன்னு அர்த்தம். அவர்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன அது, அவர் ஒரு ஊமையா சொல்றாரு. ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு அப்பா ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னானா, ஒருத்தர் சொன்ன போய் வேலை செய்யறான்றான். அவன சொன்னான், ஹே என்னால நான் செய்யறேன் டாடின்னு சொல்லிட்டு செய்யல. இன்னொருத்தன சொன்னான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் செய்தான். அப்ப யாரு இவனுக்கு மதிச்சாரம்னு கேட்டார் ஒரு கேள்வி. இப்போ முதலா ரெண்டாவதா, ரெண்டாவதுதான் தன் தந்தையை, ஏன்னா தன் அவருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் போய் செய்தான். அதான் அந்த வார்த்தையை மதிச்சான். அவன் தான் இயேசுவை உயர்த்தியவன், உயர்த்தின மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து சில பாயிண்ட்ஸ் டச் பண்றேன் நான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு நீதிமான் என்று பார்த்தா இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கலாம். ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு ஒரு சின்ன ஒரு திரைப்படம் மாதிரி இயேசுவோட வாழ்க்கையை அப்படியே ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. அவர் பாருங்க, பேயில கண்டு பயந்தாரா, பேயில கண்டு பயப்படல. ஒரு ஒருத்தன் வரான், அந்த கர்கசேன்ஸ் ஊருக்கு போனால் அங்கே ஒருத்தன் மேலே லீஜியன்றாங்க, ஒரு 2000 3000ன்றாங்க, நான் இப்போ சில பேர் 10,000 கூட சொல்கிறாங்க. அவ்வளோ பேங்கி இருந்த மனுஷன் அவர் காலிலிருந்து பொத்துன்னு விடுறான். அவர் போன்றார், ஓடி போச்சு, மொத்தம் ஓடி போச்சு. அவர் வேப்பிலேத்து ஓட்டல. அப்போது நீதிமான் எப்படி இருந்தானா, பேய்களுடைய மிரட்டல்களுக்கும் ஒன்றும். ஏன் அவன் நீதிமான், யாரு அவன், எங்கே கனெக்ஷன் இருக்குது அவருக்கு. ஹல்லேலூயா. என் பிதா அப்படின்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதா. அது யாரு, பரிசுத்தாவியன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ரெண்டு விதமான பிதாவை பத்தி பேசினார். ஒன்னு சொல்றார், பரலோகத்தில் இருக்கும் என் பிதா அப்படின்னு சொல்றாரு ஜபம் பண்ணும்போது, கரெக்டா. இன்னொன்னு சொல்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதான்றார். அது யாரை குறித்து சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரு அவரை சார்ந்து, அவருடைய பலத்தில் சார்ந்து வாழவில்லை, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற பலத்தை சார்ந்து வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ பரிசுத்தவானுடைய ரெண்டாவது முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவன் தன்னுடைய பலனை

0: சார்ந்து முடிவுகள் எடுப்பதும் கிடையாது, பிளான் போடுறதும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற நம்மள மாதிரி இல்ல, ஆவியானவரை சார்ந்து பிளான் பண்றாரு. அப்போ பேய்களுக்கு மேல இருக்கிறான், சிச்சுவேஷன்ஸ் எப்படி பாக்குறான், இயேசு அதாவது ஆவியினார் கொடுக்கிற கண்ணோட்டத்தில் பாக்குறான். புரிஞ்சுதுங்களா, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் என்ன பாருங்க, வியாதிகள் வந்தது. அவர் என்ன பண்ணார், எல்லா வியாதியும் சுகமாக்குனார். அப்ப வியாதிகளுக்கு மேல இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீதிமான், யாருக்கு எதுக்கு மேல இருந்தானா, பேய்களுக்கு மேல இருந்தாரு, வியாதிகளுக்கு மேல இருந்தான். அப்புறம் காற்று சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் காத்து அடிக்குது புயல் அதட்டுறாரு. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மேல இருந்தார். பணத்தேவை அவருக்கு பணத்தேவை இருந்துச்சா இல்லையா, இருந்தது. பைபிளில் போட்டிருக்குது, நிறைய பேர் அவருக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்றைக்குமே எனக்கு பணம் தேவையில்லை, ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் எழுதலை அவர். எல்லாவற்றுக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி பண தேவைகளை நம்பி வாழலை. அவர் மினிஸ்ட்ரியை பணத்தை வச்சு அவர் எடை போடலை. அவர் தன் பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வார், அதுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்துகிட்டே இருக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ பணத்தை நம்பி அவர் வாழவில்லை. அப்போ பாருங்க, ஒரு நீதிமான் எது மாதிரி இருந்தானா, இதெல்லாம் நீதிமொழிகள் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு 10-ஆம் தேதி காலம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். 11, 12, 13, 14, 15 எல்லா வசனத்தையும் நீதிமானை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், படித்து யோசிப்பாகணும். இதுதான் நான் பார்க்கணும். ஹலோ, இதுதான் தியானிக்கிறது. நம்ம நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா, அது போர் அடிக்கும். என்ன அது படிச்சு படித்த ஞாபகத்தையே வராது, கரெக்டா? நீதிமொழிகள் புக்கு ரொம்ப கடினமான புக்கு, ஏன்னா எல்லாம் இந்த ரெட்டரட்டையாக இருக்கும். அதனால் ஒரு கட்டுரை மாதிரி இருந்ததுன்னா நம்ம படித்து புரியலாம். அது ரெட்டரட்டை டக்கு டக்குனு மாறிட்டே இருக்கும் சீன். அதனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பொறுமையாக உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். ஒரு வசனத்தை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம், உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் நம்ம தூக்கி போட்டோமே இல்லைங்களா, கரெக்டாக பிரதர் சொல்கிறார், ஆமான்ட்டார், இவர் பா இந்த சைடு பாஸ் ஆயிடுச்சு, இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிரதர், புரியுதுங்களா? அப்போது இப்படி தான் நம்ம சார் நான் என்ன பண்ணிட்டுருக்குறோம், சிச்சுவேஷன்ஸை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், வசனங்கள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வருது, விசுவாசம் எப்படி வருது, எதனால வருதுன்னு போட்டுருது பைபிளில். கேள்வி வார்த்தைன்றது போட்டிருக்குது. அந்த என்ன கேள்வி, குவஸ்டினா, ரெவலேஷன். அது தமிழில் கேள்வின்னு இருக்குது, கேட்டால் கேட்கறதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் கிரேக்க மொழியில் படிச்சுன்னா அது ஃபெய்த், வெளிப்பாடின் மூலமாக வரும்னு சொல்லி, வெளிப்பாடு வார்த்தையின் மூலமாக வரும். ஹல்லேலூயா, அதான் அதுக்கு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போது இந்த வெளிப்பாடு கிடைக்க உங்கள் வாழ்க்கை முதலாவதாக உள்ளே சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா, முதலாவது உள்ளே சேஞ்ச் ஆகும், அப்புறம் தான் வெளியே. நமக்கு வெளியதான் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தப்புன்னு போ, டக் டக் முடிஞ்சுது, அதுதான். டைம் இல்லைப்பா. எங்கே யாருங்க டைம் இருக்குது, யாருக்கு டைம் இருக்குது, டைம் இல்லை. அது ஒரு பெரிய போய், அது பிசாசு போட்ட ஒரு பெரிய போய். மார்க் 4:24 எடுத்து படிங்களா,
1: நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
0: ஹல்லேலூயா, முடிஞ்சா பிரதர், அவ்வளோதானா? பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு போறீங்க, இது இயேசு சொன்னது, இப்ப நான் சொல்லல, இயேசு சொன்ன வார்த்தையில சொல்றாரு. இந்த எங்க சொல்றாரு தெரியுமா, இந்த விதை, சோவர், பாரபிள் ஆஃப் த சோவர், என்ன சொல்றது, விதை விதைக்கிறான்னு ஒரு பழமொழியில் என்ன சொல்றது, ஊமை, ஒரு நிலத்துல விதை விதைச்சா 4 விதமா நிலம் இருந்ததுன்னு சொல்றது, படிச்சிருக்கீங்களா, வீட்டில் போய் படிங்க. அங்கே அந்த கான்டெக்ஸ்டில் இது வருது. என்ன வருது, எவன் என் வார்த்தையை கேட்டு பாருங்க,
1: எந்த அளவினால் அளக்கிறீர்களோ,
0: எந்த அளவுக்கு நீங்க அளக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ள எஃபர்ட் எடுத்து அதை படிச்சு ஆராய்ந்து, அதே தான் தாவீது சொல்றான் சங்கீதம் 1 இரவும் பகலும் தியானம். அதே தான் ஜோஷுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா 1:8 சொல்றாரு, இந்த பிரமாணத்தை எங்க வாயில வச்சு அப்புறம் இரவும் அங்கேயும் இரவும் பகலும் தான் வருது. அது என்ன இரவும் பகலும், அப்ப தூங்கக்கூடாதா, கரெக்டுங்களா? ஒருத்தர் தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் ஓட்டம் போது தூங்கினுக்கிறாரு, இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. அப்படி இல்லை, உங்க லைஃபே ஒரு இன்டர்னல், உள்ள ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கணும். ஏன் உங்களுக்குள்ள இருக்கும் ஆவியானவர் உலகை காட்டலாம். எங்க இருக்கிறாரு? பக்கத்து வீட்டு மேல இருக்கிறாரா? இல்ல. நம்ம நிறைய டைம்ல ஆண்டவரே ஆண்டவரே கத்துவோம், கத்துனா இங்கேயோ மேலேருந்து வர மாதிரி. அப்படிதான் நம்ம நிறைய நம்ம நம்மளுடைய பார்வையே மாம்சத்தின் பார்வையாய் கிறிஸ்தவர்களாகி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஹீலிங் வேணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அப்படி வரேன், அப்படி டச்சு, அது தான் பத்து எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஆண்டவர் பண்ணுவார். எங்கே பண்ணார்? விசுவாசத்தோடு வந்தவருக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஹலோ, இன்னும் எல்லாம் ஒரு மாதிரி கேட்டீங்க. ஹீலிங்கை குறித்து, சுகத்தை குறித்து, சர்ச்சு பிலீவர்ஸ் பிலீவர்ஸ்க்கு உள்ள சுகத்தை குறித்து எத்தனை வசனம் இருக்குதுன்னு தெரியுமா பைபிளில்? சுகத்தை குறித்து நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் படிக்கிறோம், நியூ டெஸ்டமெண்ட்டில் காஸ்பல் காஸ்பலில் நிறையா சுகம் சுகம். சுகமானவர்கள் எல்லாருமே அவிசுவாசிகள், யாருமே மறுபடியும் பிறக்கவில்லை. இன்னும் இயேசு தான் செத்து உயிர்த்தெழுதியே, இயேசு உயிர் செத்து உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் தானே எல்லாம் மறுபடியும் பிறக்க முடியும். அப்போது அப்போது அவரோடு இருந்த டைமில் சுகம் அளித்தவர்கள் யாருமே உயிரோட உயிர்த்தெழவு மறுபடியும் பிறக்கவில்லை. இது புதுசாக இருக்க மாதிரி இருக்குதா? சரிட்டு நாங்கள் சொல்கிறேன், தப்பு இது இல்லையே. நான் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன் இதெல்லாம் நான் என்ன பார்த்தேன்னா, ஏன் ஹீலிங் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குது? நம்ம படிக்கிறோம், இயேசு வந்தார், டச் பண்ணார், டக்கு நீராச்சு, எனக்கு அதையும் ஆற மாட்டேது. ஓ, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளே ஒரு அப்புறம் அப்போஸ்தலர் ஆக்ஸ் ஆக்ஸ் என்ன சொல்கிறோம் தமிழில், மைக்கில் சொல்லுங்கள் சார்.
1: அப்போஸ்தலர் நடப்பு
0: அது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த ஹீலிங் வந்து அன்பிலீவர்ஸ் தான். ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, அது ஷூராக தெரியல. இந்த டோர்காஸ்னு ஒரு அம்மா செத்துட்டாங்க, அதை பேதர் எழுப்புறார். 9வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த டோர்காஸ்ன்ற அம்மா இறந்துடுறாங்க. அவன் சொல்கிறாங்க இவங்க வந்து நிறைய ஊழியம் தான் செய்திருக்காங்க, அதே பேது ஜெபம் பண்ணி எழுப்புறாரு. அதை தவிர மற்ற ஹீலிங்லாம் பிலீவர்ஸ் தான், அன்பிலீவர்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அன்பிலீவர்ஸ் தான். ஏன்னா சமாரியாவுக்கு போய் அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் வருது, ஃபிலிப்பு போய் ஸ்டீஃபன் போய் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஒன்று பண்ணுறாரு. சரி, சபையில் ஹீலிங் பற்றி என்ன போட்டுக்குது எபிசில்ஸில் ரோமர் அப்படி அதில் படிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சு ஒரு 3-4 வசனம் தான் இருக்குது. ஜேம்ஸ் 5 ஒரு வசனம் இருக்குது, 3 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, இந்த ரோமர் 8 ஒரு வசனம் இருக்குது. ஏன் பல வசனங்கள் இப்படி அப்படி எழுதி வைக்கல? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஆவியனோட ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் போய் கண்டுபிடிச்சி இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் அவரை அறியாமல் தெரியாமல் செய்து விட்டார்னு மன்னிச்சிடுங்க. வாட்ஸ்அப்பில் போட்டுறாதீங்க, தாக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன், நான் இதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். ஏன் சொல்கிறேன், என்னுடைய உடம்புல ஒரு சிக்னஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியஸ் ஆன இந்த மேட்டரில். இதை பற்றி நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் மருத்துவராக இருந்தேன், அப்புறம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, நீ வந்து பிழைக்க மாட்டே, நீ வந்து உன்னுடைய வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, கியூர் கிடையாது. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இயேசுடைய பலன் அவருடைய வல்லமை என்னுடைய 20 இந்த நாட்களில் ஏன் அது சராசரியாக வர மாட்டேது? அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒரு லாட்ரி மாதிரி, அங்கே ஒன்று நடக்குது, அவர் ஹீல் ஆனார், இவர் ஹீல் ஆனார். அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம அதை நம்பி வரோம். ஓ, இந்த ஊழியக்காரர் கை வச்சா ஹீல் ஆகும், அந்த ஊழியக்காரர் வச்சா வந்து பார்க்குறோம் அவர் ஹீல் ஆகலை, ஊழியக்காரர் சரியில்லைன்னு போயிடும். இருக்கலாம் ஊழியக்காரர் சரியில்லாமல் வந்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியை வைக்கிறேன் நான், இந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும் நீங்கள். இதெல்லாம் நல்ல கேள்விகள், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு காட்டுங்க இது என்ன மேட்டர். ஏன்னா வார்த்தையை அனுப்பி தான் அவரு ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை அனுப்புனா அதை எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரியணும். அதுதான் அந்த உண்மை கொடுத்தார் இயேசு. 4 நிலை இருந்துச்சு, 4 விதமான டைப் நிலை இருந்துச்சுன்றாரு. 1 விழுந்துச்சா அது வந்து தூக்கின் போயிச்சான் பறவைங்க, 2 விழுந்துச்சா அங்கே என்ன வந்துச்சான் அது நல்லா ஜாலியாக இருந்தாங்களா, ஓ அல்லேலூயா ப்ரைஸ்லான்னு கத்துனாங்களாம். அப்புறம் சூரியன் அடிச்சுது பாருங்க, வேர் போடல, வாட்ஸ்அப்பில் போயிட்டாங்க, ஃபேஸ்புக் ஓடி போயிட்டாங்க. இங்கே நல்லா கேட்டு குதிரை ஒன்று ஓடுதாமே, வானத்தில் ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஒன்று வருதாமே, என்ன அது? உடனே ஃபார்வர்டு ஒரு 10 பேருக்கு இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு கூட ஒரு ஆக்ஷன், உடனே பில்டப்லாம் கொடுத்து அப்படி போயிடுது. வேர் வசனத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வேர் கொள்ளலான்றார். எப்போ வேர் வரும்? விதை வச்சுக்கிறேன், யாரும் தக்காளி செடி வச்சுக்கிறீங்களா? ஒருத்தரும் தக்காளி இது தெரியல, தக்காளி செடி யாருமே வச்சுக்கிறா, நானே வச்சுக்கிறேன் அந்த ஊரில் தக்காளி வளராது, வச்சுக்கிறேன். விதையை நோண்டி ஒரு விதையை போட்டு வச்சிடுறீங்க, அப்புறம் என்ன ஆகுது? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நோண்டி பார்க்குறீங்களா, அதை விட்டுடுறோம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றுறோம், அது வெயில் படுற மாதிரி வைக்கணும், அது ரொம்ப வெயிலும் படக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கண்ணாடி கண்ணால் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறோம், அந்த விதையோடு சேர்ந்து நம்ம வேலை செய்ததான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, டக்குனு டைங் வந்துதா வரல, என்ன வருது, வேறு ஃபஸ்ட்டு போடுது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹலோ, நம்ம கண்ணுக்கு வேறு போடுறது தெரியாது, ஆனால் தக்காளி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஆடு மேய்ப்பனா இருக்கும் போது அவன் ஆடு மேல உட்காந்து என்ன பாட்டு பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரு இப்படின்னு பாட்டு பாடுகிறான். அங்கதான் அவன் வேறு போடுறான். ஹல்லேலூயா. ஆவிலே வளருவதுக்கு எங்க வேறு போடுறான், யாரும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து. இயேசு என்ன சொன்னாரு, ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் புட்டிட்டு போய் தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் முடி உன் பிதாவிடத்துல. ஹல்லேலூயா. அங்கதுதான் வேறு போடுறது, போய் வேத வசனங்களை உட்கார்ந்து தியானித்து. நீதி ஒரு நீதிமான் சொன்னாரு, இது பத்தி என்ன நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் வந்தாரு தியரி மாதிரி பேசுறேன்றீங்க. ஐயா, நான் சில பல சாட்சிகளை சொல்லலாம், பல பல பல சாட்சிகளை சொல்லலாம். ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன். நான் என் பொண்ணுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு ஐயா, அந்த ஊரில் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகணும். அந்த ஊரில் குழந்தைங்களுக்கு சிக்காயிடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிருவோங்க. போலீஸு இங்கே மாதிரி நம்ம விட்டு நம்ம கவனிக்க இருக்க முடியாது, உடனே எடுத்துன்னு போகணும். ஆண்டர் சார் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு, இப்போ தான் வேறு போட்டுக்கிறோமா, வேறு இருக்குதா வேறு இல்லையா, டெஸ்ட்டு பிசாஸ் நம்மளை புரட்டி எடுப்பான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சோம் ஆண்டவர் என்னை சோதிக்கிறான்றோம், அது இன்னொரு ரைட், இன்னொரு ரூட் அது, அது அப்புறம் போவோம். அப்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு ஜெபம் என்ன பண்ணுறது, என்ன சார் என்ன ஜெபம் பண்ணுறது, இயேசு நாமத்தில் சுகம் பண்ணுறேன், அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வறுப்பறுப்பு வேலை என்ன மேட்ரு, இது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஜெபம் பண்ணுறது. அன்னி பஸ்ஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன், பொண்ணு துடிச்சு நிற்குது வழியில். என்னுடைய மருத்துவ ஞானம் சொல்லுது, எடுத்துன்னு ஓடுறா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நமக்கு தான் ஒரு வழி வந்துச்சுன்னா உடனே நம்ம கூகுளில் போய் பார்த்துப்பேன், ஓ ஐயோ அவள்தான், உடனே நம்ம அழக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு கல்றைக்கு, சீரியஸாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏ, இங்கே ஒரு வழி வந்துச்சு, எனக்கு ஒரு கசின் இருக்கிறான், ஒரு சின்ன அடிப்பட்டால் போதும், நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்றான். டே, இதுக்கு கை இந்த கதவுல நசுங்கிருச்சு, கொஞ்சம் ரத்தம் கண்டுடுல, அதுக்கு சொல்கிறான், ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நான் சார் கையை வெட்டிட்டுறேன், கத்தி எடுத்து எடுத்து வெட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிடுறேன். பயம், பயம் கரெக்டாக இல்லைங்களா, நமக்குன்னு வரும்போது ரொம்ப பயம், அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம். ஹாய், ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு செய்வார் எல்லாத்தையும். என்னம்மா கரெக்டா, அடுத்தவங்களுக்கு விசுவாசம், என்ன ஒரு விசுவாசமே இல்லை, என்ன ஒரு ஊழியக்காரர் இவர் அப்படின்னு நமக்கு வரும்போது தான், ஐயா அங்கே தான் டான்ஸ் ஆடேன்டப்பா. பாருங்கள், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை. என் மனைவி கூப்பிட்டேன், பேக்கப், நமக்கு இப்போ பேக்கப் தேவைப்படுது, மனைவிகள் பேக்கப் தேவைப்படுது, வெரி குட் பேக்கப். நம்ம மனைவி நமக்கு பேக்கப் பண்ணுறது நல்லது, மற்ற பிரச்சனை தான் பிரச்சனை, அது நல்ல பேக்கப். ஜபம் நடக்குது, ரெண்டு மணி நேரம் அணிய பஸ்ஸில் ஜபம் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. மூணு மணி நேரம் அணிய பஸ் ஜபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கல. என் பொண்ணு தடி வலிக்குது வலிக்குதுன்னு துடிக்குது. நாலு மணி நேரம் ஜபம் பண்ணுறேன், ஏன் நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு தெரியல, நாலு மணி நேரம் கழிச்சு எனக்குள் விசுவாசம் எழும்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம 2000 வருஷமா மாம்சத்தின் கதையில நம்ம சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், மாம்சத்தின் சிந்தனையிலே வளர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம சிந்தனைகளை. அதனால மாம்சத்திலிருந்து ஆவிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு மாம்சத்திலே கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆவியிலே நிரம்பி அப்படின்னா உடனே டபல் அபல் அபல கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசுறது தான் ஆவி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆவி தான், அதனால தான் குறை சொல்ல, புரியுதுங்களா? என்ன பைபிள் என்ன போட்டிருக்குது, பைபிளில் ஆவியிலே நிரம்பின்றதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், பைபிள் என்ன போட்டிருக்குது நமக்கு, அதுதான் நாங்கள் சத்தியம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆவியிலே நிரம்பி வாழ வேண்டும். சரி, பைபிள் என்ன போட்டுருது, ஆவியில் எப்படி நிரம்புறதுன்னு பைபிள் எப்படி போட்டுருக்குது, டெஸ்ட், நோபடி இஸ் டேக்கிங் த குவஸ்டன், யாருமே இந்த கேள்வியை பாஸ், பைபிள் இருக்கு நம்ம அதுக்கு வரும், அதுதான் வரணும்னு ஆசைப்படுறேன். பரிசுத்தாவே சொன்னது, என் ஜனத்தை ஜனம் என்ன பிடிச்சிக்கிறதுக்கு சில சத்தியங்கள் நீ சொல்ல வேண்டும் சொல்லி சார். அப்போ நாலு மணி நேரம் கழிச்சு என் பொண்ணு மாதிரி சொன்னேன், ஹீல் ஐட்டமாக ஏந்திரினா ஏஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஹீலிங். ஹல்லேலூயா. இது மேஜிக்கா? சிம்பிள், ஒண்ணு இல்லையா. என்னுடைய சிந்தனை மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன், மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் மாம்சத்தின் பார்வையிலிருந்து எடுத்து ஆவியில வைக்கும் போதுதான் உள்ள இருந்து பலன். ஒரு வசனம் படிக்கலாமே, யோவான் 4 பாருங்க. இயேசுவும் அந்த ஒரு ஸ்திரீயும் அந்த கிணத்தடியில் டயலாக் நடக்குது ரெண்டு பேருக்கும். எல்லாரும் தெரியுங்களா, ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஒரு ஸ்திரீ தண்ணி குடிக்க வரா, தண்ணி எடுக்க வரா. அப்போ இயேசு தண்ணி கேட்குறாரு. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஓகே, ஸோ குயிக்காக சொல்லிடுற ரெண்டு பேருக்கும் டயலாக். இயேசு டயர்டாக வந்து உட்காந்துக்கிறாரு. ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க கிணத்துல. கிணத்துல தண்ணி இருக்குது. இயேசுட கயர் இல்லை, பக்கெட் இல்லை. ஏசு சொல்கிறாரு, எங்க தனி கொடுன்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ தான் யூதராச்சே. அந்த அம்மா சமாரியா. யூதராச்சு, நீ எப்படி யூதர் என்ற தண்ணி கேட்குறேன்னு கேட்குது அந்த அம்மா. உடனே அவர் டயலாக் அடிக்கிறார். ஒன்று சொல்கிறார், ரிப்ளை சொல்கிறார், நீ பேசி கொண்டிருப்பது யாருன்னு தெரிந்தாள்னு சொல்கிறார். ஒரு டீப் ரெவலேஷனை கொடுக்குறாரு. அந்த அம்மா தலையை சொரிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. புரியுங்க, இந்த டைமில் ஒரு அங்கே ஒரு சத்தியம் இருக்குது. படிக்கலாமே, 15 இல்லைங்க 12 14 வசனம் படிங்க சார்.
1: நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. சமாதியாளத்துல கரெக்ட் தான், சிச்சுவேஷன்ல கரெக்ட். வரப்போற உண்மையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அசலாரு, நான் கொடுக்குற தண்ணி எப்படி வருமா? எங்க இருக்குமா? எங்க இருக்கும் போடுக்குது
1: தண்ணீர் அவனுக்குள்ளே.
0: அவனுக்கு எங்க? யாருக்குள்ளங்க சொல்லுங்க? எனக்குள்ள சொல்லுங்க. ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கும் கிறிஸ்து. உலகத்தை காட்டிலும் அதுல அதான் அர்த்தம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வெளியே அங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க விட்டுட்டு உள்ள பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பண்றது கிடையாது. எனக்குள், எனக்குள் கிரைஸ்ட் இன் மீ, த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஒரு வசனம் இருக்குங்களா, கொலோசியன்ஸ் 1:27. தமிழ் எப்படி வரும்? கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்ட். சொல்லுங்க சார்.
1: நம்பிக்கையாக
0: எனக்குள் இருக்கும் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து. அப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட், இயேசு ஹெவன்ல இருக்கிறாரா இங்க இருக்கிறாரா? ஆன்சர் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப முக்கிய. இதை நீங்க ஆராய்ந்து படித்து இந்த முடிவை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா இயேசு உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஹெவன்லையும் இருக்கிறார், வலது பாட்டில் இருக்கிறான் வசனம் சொல்லுது. எப்படி ரெண்டத்தில் இருக்கிறான் எனக்கு கேட்க தெரியாது. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலை. ஆனா எனக்கு தெரியும் அவன் எனக்குள்ள அந்த சத்தியத்தில் நான் ஆழமா நின்றாதான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவோடு நான் இடைப்பட முடியும், ஃபெலோஷிப் பண்ண முடியும். அந்த ஃபெலோஷிப் நிமித்தம் தான் விசுவாசம், வெளிப்பாடுகள், விசுவாசம் எல்லாம் கிளம்பி. அதான் இங்க சொல்றாரு, உங்களுக்குள் எடுத்துறீங்க வசனத்தை, உங்களுக்குள்ன்றாரு. பாருங்க, படிங்க சார்.
1: அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: எப்போங்க? எவ்வளவு நாளைக்கு இருக்குமா? நித்திய. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு ஓட்டு வரா? பாருங்க, நித்திய உங்களுக்குள்ளே நீர் ஊற்றை போல. யாராவது இந்த இந்த அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆர்டிசன் வெல்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இருக்கிற கிணறு, ஆனால் தண்ணி ப்ரெஷரில் இருக்கும் அடியில். அப்படிப்பட்ட ஒரு கிணறு, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு சொல்லணும். அந்த மாதிரி அது ஸ்ப்ரிங்கை காட்டிலும் ஆர்டிசன் வெல்ன்றது வந்து ஒரு கிணறு. ஏன்னா தண்ணி உள்ள ப்ரெஷரில் இருக்கும், அதனால் தண்ணி உள்ளேருந்து பொங்கி வர்றத அளவுக்கு டென்ஷனாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் திறந்தாலே அச்சுன்னு வரும். அதுதான் உனக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி, அதுதான் நமக்குள்ள இருக்கிற உண்மை சத்தியம், அதுதான். ஆனா நம்ம அதை நோக்கி கண்களை திருப்பலன்னா என்ன பண்ணிட்டோம்? ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கண்களை. நம்ம ஃபோக்கஸ் வெளி வெளியரங்கா பார்த்தோம்னா கோலியாத்து பெரிய பூதமாடுவோம். அசுரரு, டேய் நான் இஸ்ரேல், இஸ்ரேலை காக்கும் தேவனுடைய ஆர்மிடா நான் நின்றான். என்ன சொல்றான்? இஸ்ரேல ஐ ரெப்ரசன்ட் தி ஆர்மிஸ் ஆஃப் தி லிவிங் காட்ன்றான். சொல்றான், என் தேவன் உயிருள்ளவர். அவன் பாருங்க, அவன் பார்வை வெளியரங்கமா இல்லை, வெளியரங்கமாய் உள்ளரங்கமாய் பார்வை வைத்திருந்தான். ஏன் வைத்திருந்தான்? தான் கடவுளோட உடன்படிக்கையுடைய மகன் அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனம் தானே உடன்படிக்கை இருக்குது, உடன்படிக்கை தானே. கடவுள் மனிதனோடு எப்படி இடைப்படுறாரா? உடன்படிக்கை மூலமாக தான் இடைப்படுறாரு. புரியுதுங்களா? மற்ற எல்லா நாட்டு மக்களும் புறஜாதியான மக்களும் யாருமே உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார்ன்றத அவனில் ஒரு டவுட் இல்லை. அவனுக்கு நமக்கு டவுட்டு, இதுதான் உண்மை. அதுக்குதான் 4 மணி நேரம் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா நேசிக்கலையா? கர்த்தர் எனக்கு என் மேலே கும்பத்து நடிக்கிறது ரெடி ஆகிறாரா இல்லை நம்மளை நேசிக்கிறாரா? இப்படிப்பட்ட நமக்கு டவுட்டு நிறைய உண்டு. ஏன்னா நமக்கு நம்ம நீதிமான் என்ற சத்தியத்தில் நம்ம வேர்கொண்டு நம்ம பாவிகளாய் நம்மை பாட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாவி, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை, நான் கூப்பேன், நான் கூட இப்படி ஜபித்து கொண்டிருக்கா. நம்ம பார்வை எது மேலே இருக்கு? நம்ம மாம்சத்து மேலே வைத்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாம் அதுதான். நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம தான் மாம்சத்தில் இல்லையே, நம்மளும் ஆவியில் பிறந்து விட்டோமே. எடுங்க ரோமர், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ரோமர் எடுங்க சார், 7வது அதிகாரம். இதை கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி நினைக்கி. 18வது வசனம் படிங்க சார்.
1: அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: அவர் என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு, அந்தபடியால் என்னிடத்தில் பாத்தீங்களா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நன்மை இல்லையே அப்படி சொல்லிக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்னிடத்துல ஒரு நன்மை இல்லும் சொல்ல அவரு, என்னிடத்தில். அப்புறம் கிளாரிஃபை பண்றாரு, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான்
1: அறிந்திருக்கேன்.
0: ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்கு தெரியாதே. என்னுடைய ஃப்ளஷ்ல ஒரு நன்மை இல்லைன்றதை அவர் அற்புதமா சூப்பர் அறிந்து வச்சிருந்தார். நமக்கு தெரியாது. நம்ம வச்சுக்கிறோம், ஃப்ளஷ் போய் பாலிஷ் போடுறோம், கொஞ்சம் பாலிஷ் போட்டு ஷைனிங்கா தந்து கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோட மாம்சத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் மாம்சத்தை அதான் சொல்றாரு, ரோமர் 8ல சொன்னாரு, நான் மாம்சத்தை. புரியுதுங்களா ஐயா? நம்ம மாம்சத்திலே 40 நாள் உபவாசம் இருந்தேன் ஐயான்றோம், அதனால் நீங்க எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும். 40 நாள் இருந்த ஜபம் வேஸ்ட். ஹல்லேலூயா. ஐயா என்ன இப்படி சொல்றீங்க? ஐயா ரொம்ப உங்களை நான் விடுவி, ஐ எம் டெலிவரிங் யூ. இந்த சத்தியம் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்க நானும் நீதிமான். End of discussion. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருப்பதனாலே நீங்க 40 நாள் தியானம் உபவாசம் இருந்து தியானித்து அதில் எப்படி அந்த வல்லமையில வேலை செய்யணும்னு கத்துக்கினீங்கன்னா அது நற்கிரியை, அது நற்கிரியை. ஆனா நான் 40 நாள் உபவாசம் இருந்து நான் நீதிமான ஆக போறேன்னு யோசிச்சீங்கன்னா அது டெட் ஒர்க்ஸ். என்ன சார்? செத்த கிரியை. இன்னைக்கு நம்ம மாம்சத்திலே பார்க்கறதுனால மாம்சத்திலேயே பாலிஷ் போடுறோம். ஹே, நான் 20 நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவன் 10 நாள் தான் ஜெபம் பண்ணிக்கிறான். உடனே கம்பாரிசன், ஆண்டவர் முன்பாக நான் கரெக்டாக தசமாக குத்துறேன், நான் எல்லாம் பண்ணிடுறேன், நீங்கள் ஹீல் பண்ணியானோ. அங்கேயே காலி, அங்கே ஏன் காலி? உங்கள் பார்வை எங்கே இருக்கு? உங்கள் மாம்சத்தில். பவுல் தான் சொல்கிறாரு, நான் நல்லா அறிஞ்சுக்கிறேன், என் மாம்சத்தில் ஒன்றும் நன்மையே இல்லை. இது நமக்கு தெரியாதனால நம்ம மாம்சத்தை பாலிஷ் போட்டு நம்ம ஒரு ஏரியாவில் போட்டுருவோம் பாலிஷு. நம்ம சொல்கிறோம், நானும் தண்ணி அடிக்கிறதில்லப்பா, நானும் ஸ்டடி அது இல்லைன்னு. அவன் ஒருத்தனை தண்ணி வச்சுட்ருப்பான், அவன் ஆல்கோஹாலில் வீக்னஸ் இருக்கலாம், அவன் மகாப்பாவி. ஏன்னா அவன் நீங்கள் தண்ணி அடிக்கிறது நீங்கள் பேசுகிறோம், அவன் கம்பாரிசன். ஆனால் நான் கோபம் வந்துடுங்க, எனக்கு சில டைமில் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம மாம்சத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் எட்டு பெருசாகிடுவோம், நம்ம வீக்னஸ்ஸை சின்னதா போட்டுருவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குறாரு, அவருக்கு எல்லாம் பெருசாக தெரியுது, அவருக்கு 20/20 விஷன் கரெக்டாக கிளியரா எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் எஸ்கேப்பு. ஹல்லேலூயா. நான் எல்லாமே பர்ஃபெக்ட் சார். ரெட் சிக்னலை குதிச்சுக்கிறீங்களா? முடிஞ்சுதே கதை. ஐயோ ஐயோ, என்ன எப்படி சொல்றீங்க? ரெட் சிக்னலை குதிக்கிறது ஒரு பாவமா அப்படின்றீங்களா? ரோமர்ல இருக்குதே, ரோமர் 13 இருக்குது, உன் நாட்டு சட்டங்களை நீ அடங்கி போன இருக்குது. என்ன ஐயா இப்படி சொல்லிட்டீங்க? மொத்தமே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இது பெரிய பாவம், இது அடுத்து இந்த லெவல் பாவம், இது 1 ரூபாய் திருடினா அது என்னங்க சின்ன பையன் தெரியாமல் திட்டுக்கிட்டான் அது அப்படின்றோம். ஒரு ரூபாய் திருடினீங்கன்னா ஒரு பாவம் கிடையாது. ஏதோ போய் பேங்க்ல கொலை அடிச்சிங்கன்னா பேங்க்ல போய் கொலை அடிச்சிட போறீங்க ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அது 10 லட்சம் திருடினா பெரிய பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கண் பார்வையில் எல்லா பாவமும் ஒரே லெவலே. ஆனா நம்மளுடைய செயலில் ஒரு ஒரு பாவத்துக்கும் எஃபெக்ட் ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ரூபாய் திருடினீங்கன்னா நீங்க போலீஸ் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடாது, ரெண்டு தட்டி தட்டி விட்டுருவான். புரியுதுங்களா? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை குறித்து நம்ம கர்த்தருடைய கணக்கில் கண்ணில் இப்படி தான் இருக்கும். நம்ம யாக்கோபு 2:9 எடுத்து படிச்சு பாருங்க, வீட்டில் போய் 2 கத்தியில் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ எல்லா கட்டளைகளையும் வச்சுட்டு கரெக்டாக கைப்பிடிச்சிட்டு 1 கோட்டை விட்டா கூட என்ன சொல்றாரு, யுவர் கில்ட்டி, நீங்க எல்லா கட்டளைகளையும் மீறினதுக்கு நிமித்தம் ஆயிட்டீங்க. அவர் பா நீங்க 9 ஃபாலோ பண்ணிட்டுப்பா, 1 தான் சரி ஓகே ஓடி போக சொல்ல. அவர் கண்ணில் 10 வச்சிங்கன்னு அர்த்தம். இதுதாங்க சத்தியம். அப்போ ஐயோ என்னை விட்டுறப்பா, என்ன இயேசு கொண்டா பண்ணுவோம், அங்கே தான் வரோம் நம்ம. ஹல்லேலூயா. அங்கே தான் நம்ம பார்வை இயேசுவை நோக்கி வச்சு, அதான் சொல்கிற ஹீப்ரூஸ் 12 சொல்கிறது, நம் கண்களை அவர் மேலே வச்சு நம்ம ஓட்டத்தை ஓடணும். நம்ம அவர் சொல்கிறாரு, எழுவா இருக்கிற பாவங்களை இழுக்கு, அந்த எழுவா இருக்கிற பாவங்கள் திரும்ப மாம்சத்திலே பார்ப்பது தான் அந்த பார்வை. தம்மி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது பாவம் தான். நம்மளை மாம்சத்தில் பார்க்க தருமா, அதுதான். பிலிப்பியர் 3 போங்க, 3 வசனம் படிங்க சார்.
1: ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
0: ஹல்லேலூயா. யார் மேல நமக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நம்ம நம்மளுடைய முயற்சிகள் மேல நம்பிக்கை இல்லை. யார் மேல வச்சுக்கிறோம் நம்ம கண்ணு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே உண்மையான இஸ்ரேல் ஜனம் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குயிக்கா நமக்கு டைம் ஆயிடுச்சு. குயிக்கா ஆவிலே நிரம்பி அப்படின்னா என்ன? ஒரே வசனம், 2-3 வசனம் பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண பார்க்கறேன் அதை பத்தி. ஆவிலே நிரம்பு அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு சொன்னாரு, உங்களுக்குள்ள இருந்து எப்படி வருதான் புறப்பட்டு வருதுன்னு. எபிசியன்ஸ், எபிசியர் பாருங்க, 4:5 18:19-20
1: பதினெட்டுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறை.
0: ஸ்டாப். ஆவி என்ன சொல்ற? போதைக்கு ஆல்கஹால் போடுது.
1: துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
0: மதுபான, மதுபான வெறி கொள்ளாமல். இப்ப சார் ஆவியில் நாள் நிறைந்து, ஆவியினால் நிறைந்துன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல. இன்னும் அடுத்து சொல்ல போறாரு எப்படி ஆவியினால் நிறையணும்னு சொல்ல போறாரு, கரெக்டா? அங்கதான் இந்த இடத்துல தான் அவருக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு கிளியர் ஒரு ஒரு டீச்சிங், ஒரு போதனை கொடுக்கிறார் சபை. புரியுதுங்களா? எப்படி ஆவியினால் நிறைய வேண்டும் என்று அறியவில்லை என்றால் நம்ம இப்படி நிறையணும் அப்படி நிறையணும் நம்மளே ஒரு கற்பனை பண்ணி விட்டுட்டு அதனால என்ன ஆகுது? அதனால இந்த வல்லமை நமக்கு, ஹல்லேலூயா. அந்த வல்லமை இல்லாததுனால தான் நமக்கு மாம்சத்திலே நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு வியாதிகளை எதிர்த்து நிற்கவும், சாபங்களை எதிர்த்து நிற்கவும், பேய்களை எதிர்த்து நிற்கவும் பலன் இல்லாதவர்களைப் போல நம்ம இப்படியே ஆடி நிற்கிறோம். பாருங்க, ஆவியிலே நெருந்து. அடுத்தது படிங்க தம்பி.
1: சங்கீதங்களினாலும்,
0: ரைட், சங்கீதங்களினாலும். சங்கீதம் சாம்ஸ் இல்லைங்களா?
1: கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி.
0: ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, ஆக்சுவலா இங்க என்ன போட்டிருக்குன்னா, இங்க போட்டிருக்கு பாருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்னு போட்டிருக்கு. இப்ப நான் அவருக்கு புத்தி சொல்றேன், அவர் எனக்கு புத்தி சொல்றேன் இல்லைங்களா? அப்படித்தானே ஒருவருக்கொருவர்னா? ஆக்சுவலா அது அப்படி இல்லை. கிரேக்க மொழியில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆங்கில பைபிள் அப்படிதான் போட்டுருக்குது. ஆங்கில பைபிள்ல கிரேக் மொழியில் போட்டு கரெக்டா போட்டிருக்குது. புரிஞ்சுதுங்களா? கிரேக் மொழி எப்படி போடுறோம்னா, உங்ககிட்ட பாருங்க, சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுனாலும் உங்களுக்கு உங்ககிட்டயே. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? உனக்குள்ளே ஏன்ட்டியே நான் பேசணுமா? புரியுதா? இன்னைக்கு அடுத்தவனுக்கு போதனை கொடுக்க ஓடுருவோம், அடுத்தவனுக்கு ப்ரீச் பண்றோம்னா ஒரே நம்ம தான் ஸ்டேஜ் ஏறிடுவோம், மைக்கு கிடைச்சா விடுறது கிடையாது, கரெக்டா? நான் சீக்கிரம் விட்டுறேன் மைக்கு. பாருங்க, உங்க அது அங்க சொல்ற இங்க வந்து தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் அதுவும் தப்பு கிடையாது. ஒருத்தரை வசனங்களை சொல்லி என்கரேஜ் பண்றது தப்பு கிடையாது, அந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்புறது தப்பு கிடையாது. ஓகே கரெக்ட். என்ன சொல்றாராம், புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுக்கே நீங்க பேசி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. ஹல்லேலூயா. அடுத்து பாங்க,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிதாவை என்ன பண்ணுமா? ஐயா என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருனா, நீங்க மறுபடியும் பிறந்ததுனால கர்த்தருடைய வசனம் உங்களுடைய ஆவியில இணைந்திருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோட இணைந்திருக்கிறார் ஆவியில. உன் ஃபோக்கஸ் அங்க வைக்காத, நீ உனக்குள்ள என்ன நடந்ததுன்னு வேத வசனத்துல படித்து அதை ஆராய்ந்து உனக்கிட்டே பேசிட்டு இருன்றார். செல்ஃப் டாக். என்ன சொல்றது? செல்ஃப் டாக்ன்றாங்க, உங்ககிட்டே பேசுறது. நான் ஃபுல்லா பண்ணுவேன், ஆவியில நரம்பிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது, தப்பு நான் தப்புன்னு சொல்லல, கரெக்ட் ஃபார் த ரெக்கார்ட்ஸ். உடனே யாரா புரிஞ்சுக்கூடா, ஐயா ரணி பாஷை அகேன்ஸ்டா பேசுறேன். ஐயா நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், ஐயா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவேன், அதனால அந்நிய பாஷைக்கு அகேன்ஸ்ட் நினைச்சிட போறீங்க கிடையாது. அதுல மிகுந்த வல்லமை இருக்குது, மிகுந்த வல்லமை இருக்குது. ஆனா பவுலுடைய சொல்ற காரியம் என்னது? உங்க சங்கீதங்களை எடுத்து, ஏன்னா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவரு பைபிள் எழுதும் போது சில புக்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது. நம்ம கையில பைபிள் எல்லாத்துலயும் இருக்குது, எல்லாரும் ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அவங்க காலத்துல என்ன புத்தகம் காமனா இருந்தது? சங்கீதம், சில இந்த தோரான்றாங்களே இந்த நீதி ஆதியாகமம், அந்த புக்ஸ், சில புக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் பிரபலண்டா இருந்துச்சு. எல்லா புத்தகங்களும் எல்லா இடத்துலையும் பிரபலண்டா இல்லை, அதனால அவர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அவருக்கு இருந்த கான்டெக்ஸ்ட்ல, அவருக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு, ஹே உனக்கு இருக்கிற பைபிள் எடுக்கிறார், அவ்வளவுதான் சொல்றாரு. புரியுதுங்களா? ஆனா சங்கீதத்துல பயங்கர வல்லமை இருக்குது. ஏன் இந்த வல்லமை இருக்குது சங்கீதத்துலனா, சங்கீதக்காரன் எழுதின ஒரு ஒரு சங்கீதமும் ஆவியினால நிரம்பி எழுதுனான். நீங்க அதை பத்தி புதிய ஏற்பாடுல இருக்குது நிறைய இடத்துல பேதுரு சொல்றாரு. அவன் எப்படி எழுதுனா? ஹே அங்க ஒரு பூச்சி போது பாரு, நல்லா இருக்குது, ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி எப்படி எழுதலாம். அவன் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி அவன் தரிசனங்களை பார்த்து எழுதுறான். மெசையா இயேசு குறித்து எழுதுறான். சங்கீதம் 22, சங்கீதம் 40, சங்கீதம் 100, இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் யாரை குறித்து எழுதுறான்? மெசேஜை குறித்து எழுதுறான். அவன் எப்படி எழுதுறான்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து எழுதுறான், ஆவியில் நிரம்பி எழுதுறான். இப்போ ஆவியில் நிரம்பி எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தை நம்ம திருப்பி படித்து அதை தியானித்து நம்மக்கிட்டே நம்ம பேசும்போது நம்ம ஆவி குயிக்கன் ஆகிடுது உள்ளேருந்து. ஹல்லேலூயா. அப்போ ஆவியில் நம்ம நிறைய அப்படி தான் நிறைய. இப்போ பாருங்க ஐயா, சிம்பிளாக சொல்கிறேன், எப்படி ப்ராக்டிக்கல். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். கர்த்தரின் மேய்ப்பா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். கர்த்தரின் மேய்ப்பு, இப்படிதான் பேசிருப்பேன், இப்படிதான் நம்ம பேசணும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் வேஸ்ட், நான் புழு பூச்சின்னு ஜெபம் பண்றதுக்கு பதிலா இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது பாருங்க. சங்கீதம் 91, உயர்ந்த அடக்கில மேல் வாசம் செய்கிறேன், அப்படிதான் அவர் தமிழ்ல தலை தெரியாது. He who dwells in the secret place of the most high, I will say of the Lord, He is my refuge and my strength. So, அப்படிதான் போட்டிருக்கு. He will give His angels charge over me. பாருங்க அவன் என்ன பண்றான், வசனங்களை எடுத்து அவன்கிட்டயே பேசுறான், அவன்கிட்டயே. இதை நம்ம சபை பண்ணணும். அவன் மனப்பாடம் பண்ணல, இப்படி நீங்க பேசிட்டு இருக்கும் மனப்பாடம் ஆயிடும், அதை வேற விஷயம். புரிஞ்சுதுங்களா? மனப்பாடம் பண்ணுவது என்பது உங்க மைண்ட்ல ஏத்துறீங்க, தியானிப்பதுன்றது வந்து இருதயத்தில் ஏத்துறீங்க. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தின் பலகையில எழுதி, இப்படிதான் எழுதணும். எப்படி எழுத போறோம்? இப்படிதான். இதை பண்ணும் போதுதான் நம்ம இயேசுவை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தின் பாடத்தினால இயேசுவை உயர்த்தது கிடையாது. இயேசுவை உயர்த்தி கண்களை, இதா கண்களை வைத்தனா, வானத்துல இருக்கிற மேகலை குதிரை ஓடுறதுக்கு மேல கண்ணை வைத்தல. வேத வசனத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே பேச பேச பேச விசுவாசம் எழும்பி விடும், வெளிப்பாடுகள் வந்து விடும். மனப்பாடம் பற்றி மகிழ்ச்சி எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படி அல்ல, யோசித்து நீங்க பார்க்கணும். அவர் என் ஆட்டு, என்னது என் மேய்ப்பராக இருக்கிறான். ஒரு ஆடு மேய்க்கிறவனை யோசிக்கணும், அங்கே ஆடு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும், அந்த ஆடு போல் நான் இருக்கிறேன், அவர் என்னை காத்துக்கொள்றார், அவர் என்னை அப்படி அரவணைக்கிறாரு பாக்குறேன். அவர் அவன் என்ன அவன் இருந்த தண்ணீர் என்ற அப்போ யோசிக்கணும், ஆ ஒரு அழகான தண்ணீர்லாம். இதுதான் தியானம். தியானிப்பது என்றால் அந்த வசனம் இப்ப ரியலா இருந்ததுன்னா இறுதியில் நான் எப்படி பாக்குறேன், அதுதான் தியானம். புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஹீலிங் பத்தியெல்லாம் ஹீலிங் ஹீலிங்றோம் இல்லையா, ஐயா எனக்கு சொன்னாங்க ஒன் நாள் இனிமேல் பிளேனு ஏறக்கூடாது போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன், டாக்டர் தேங்க்யூ வெரி மச், நான் வீட்டுக்கு போகிறேன்னு. நான் தியானிக்க பண்ண ஆரம்பித்தேன், தியானம் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி தியானம் பண்ணேன்? 1 பேதுரு 2:24 போடுங்க சார், கடைசி வசனம் முடிச்சிடலாம்.
1: நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
0: ஹல்லேலூயா. அவர்களுடைய தழும்புகளால் குணமாக போவீர்கள் எழுதியிருக்கா, அது பாஸ்ட் டென்ஸ். ஐயா நம்ம எப்ப சுகமானோம் தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்து போது நம்ம எல்லாம் சுகமாயிட்டோம். என்ன இப்படி சொல்றீங்க? அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை குறித்து நான் அதிக ஆழமாக உங்களுக்கு டீச் பண்ணால் 3 நாள் ஆகும். படிப்படியா ஐயா பிரவீன் ஐயா சபையில் படிப்படியாக எடுத்துன்னு போனோம். அதுக்கே டைம் பத்தல. டைம் பத்திச்சா பாஸ்டர்? டைமே பத்தல. ஏன்னா அவ்வளோ டீப் இருக்குது, அவ்வளோ சத்தியங்களை அறிய வேண்டியது இருக்குது. சுகமாயிட்டோம். இப்போ இந்த வசனத்தை எடுத்து எப்படி தியானம் பண்றது? அந்த டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடறேன். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இப்படிதான் தேவ மனிதர்கள் எல்லாருமே தியானம் பண்ணார்கள். காலையில் ஏப்ராஹாம குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். அவன் எப்படி தியானம் பண்ணான்? வயசு வசனத்தை வச்சு தாவீது எப்படி தியானம் பண்ணான், மோசே எப்படி தியானம் பண்ணான், பைபிள் இருக்கு சார். இயேசு எப்படி தியானம் பண்ணாரு, பவுல் எப்படி தியானம் பண்ணாரு, எல்லாமே பைபிள் இருக்குது. நான் சொல்றது பைபிள்ல இல்லாம இல்ல. அதனால நீங்க வீட்டில் போய் நீங்களும் ஆவியானோட சண்டை போடுங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க, டைம் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து நினைத்து நம்ம போனேன், என் இறுதியில் வச்சேன், நான் தழும்புனால சுகமாட்டேன். அப்படி சுகமானதுனால என் உடல் எப்படி இருக்கும்? என்னுடைய உடம்பு, நான் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். ஐயா நான் இன்னும் 10 தான் இருக்கிறேன், அசைய முடியாது. ஆனால் என் இறுதிய கண்களில் நான் பிளேனில் போகிறத பார்த்தேன், சூட்கேஸ் எடுத்ததை பார்த்தேன், அடிக்க வைக்கிறத பார்த்தேன், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் இப்படி போகிறத பார்க்குறேன், அந்த மீட்டிங்கில் பேசுகிறத பார்க்குறேன், இந்த மீட்டிங்கில் பேச பார்க்குறேன். இதெல்லாம் 5 வருஷமாக பண்ணிட்டு 5 வருஷமான இந்த மீட்டிங்கில் பேசுகிறதெல்லாம் 5 வருஷமே பார்த்துட்டேன்யா. எப்போ பார்த்தேன்? சூப்பா சூப்பரா ஆ அப்படி உடம்ப வச்சு நிற்கிறார் ஐயா பிரவீன் ஐயா படி மேலே ஏறும்போது 2-3 பேர் அப்படி தான் நிற்கிறாங்க போஸ்டரில். ஜிம்முக்கு இது கீழே எல்லாம் அப்படி ஏடி நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் வேஸ்ட்டு, அவங்கெல்லாம் ஒரு காய்ச்சல் அடிச்சு அப்படி படுத்துடுவாங்க. ஆனால் தேவனை அறிந்த மக்கள் எப்படி நம்ப நான் இப்படி தான் பார்த்தேன். என்ன அப்படியே துள்ளி எழுந்திருக்கிற மாதிரியும் என்னால் அசைக்கூட முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படியா என்னை பார்த்து கொண்டே இருந்தேன், இருதயத்தில் அந்த படத்தை எழுதிவிட்டேன். ஹல்லேலூயா. என் இருதயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பொங்கி ஆவியார் பொங்கி என் உடல் அந்த பார்த்த இமேஜுக்கு வந்துச்சு. நீங்க எந்த இமேஜை உங்க பாக்குறீங்களோ அந்த இமேஜ் தான் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இதை எழுதி வச்சிருங்க ஐயா, இந்த எழுதி ஒட்டிடுங்க. நீங்க எந்த மாதிரி உங்களை பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க உங்கள் வாழ்க்கையில செயல்படுவீர்கள். அதனால நான் சொன்னேன், நீங்கள் நீதிமானாய் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்றத பைபிள் படி நடத்துது. ஆவியார் காட்டுங்க. ஒரு நீதிமான் இருப்பான், அவன் ஒரு பனைமரத்தை போல இருப்பான். ஒரு ரசனம் இருக்குது 92 சங்கீதம் 92. அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். அப்படி எப்படி இருப்பான்? கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? அதை போய் கூகுளில் தேடி பாருங்க. கேதுரு மரம் ப்ராடாக இருக்கும், நல்லா தடிப்பாக இருக்கும். பனை மரம் நேராக இருக்கும். என்ன சொல்கிறான்? ஒரு நீதிமான் இருப்பான், நேராக ஸ்ட்ரைட்டாக இருப்பான் ஆண்டவருக்கு. ஆனால் சிச்சுவேஷன் வரும்போது அசைய முடியாத ஒரு கேதுரு மரம் போல இருப்பான். அப்படி தான் உங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கறது தான் தியானிக்கிறது. மகிழ்ச்சி போறது தியானம் கிடையாது. மகடிங்க நல்லது, ஆனா ட்ரெயின்ல போகும்போது அது யோசிக்கணும். ஓ நான் கேதுரு மரம் போல இருக்கிறேன், நான் இப்படிதான் பேச. இதுதான் சங்கீதக்காரர் சொல்றான். அப்போ உள்ள இருந்து பாட்டு வரும். ஏன்னா உள்ள இமேஜ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒரு நீதிமான் உங்களை பார்க்க உள்ள என்ன ஆகுது? உங்களுடைய குறித்து உங்களுடைய இமேஜ் சேஞ்ச் ஆகுது. உங்களை குறித்து நீங்க சுகமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வல்லமையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்ணை தந்து பார்த்தா பேய் நிக்குது. டோன்ட் கேர், கண்ணை மூடி இயேசு எனக்குள்ள இருக்கிறன்ற பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சிச்சுவேஷன் மாறல. டோன்ட் கேர், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும். அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்? அந்த இமேஜுக்கு உங்க லைஃப். ஹல்லேலூயா. எல்லாம் ஏஞ்சி நிக்கலாம்.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை துவட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

கிடைக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்கள நினைச்சலாம் அல்லப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல், அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கிறான், அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்கள்.

ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சிங்கத்தை கூட சொல்லுங்க, அவர் சமூகத்தில் சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

நினைக்கிறேன் தருகிறான்.

தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எபிரேயர் 6:7. லீ ஷாம்போன் என்ற பிரான்ஸ் தேசத்தின் சிறிய பட்டணத்தின் ஜனங்கள் மிக தைரியமான ஒரு செயலை செய்தார்கள். பிரான்சின் இதர பட்டணத்து ஜனங்கள் அதை செய்ய மிகவும் பயந்தார்கள். ஆனால் லீ ஷாம்போன் பட்டணத்து ஜனங்கள் தங்கள் பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருந்த அத்தனை யூதர்களையும் ஹிட்லரின் நாஜி படையின் தாக்குதலுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து வைத்தனர். பிலிப் ஹேலி என்பவர் அந்த சிறிய பட்டணத்திற்கு போய், அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட தைரியசாலிகளோ அந்த ஹீரோக்களை போய் பார்த்து வர வேண்டும் என்று அங்கே சென்றார். அவர்களை பேட்டி எடுக்கும்படி அங்கு சென்ற போதுதான் அவர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்கள் என்று அறிந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு துணிச்சலாக ஹிட்லரின் கைக்கு யூதர்களை மறைத்து வைக்க தைரியம் கொடுத்தது எது என்று அவர்களிடம் விசாரித்தார். அதற்கு அவர்கள், நாங்கள் அனைவரும் வார வாரம் செல்லும் சபையில் எங்கள் போதகர் ட்ரோஷ்மி அவர்களின் பிரசங்கங்கள் தான் எங்களை இவ்வாறு செய்ய வைத்தது. அவருடைய பிரசங்கங்களை கேட்ட எங்கள் சுபாவங்கள் நாளடைவில் மாறிவிட்டது. மிகவும் தைரியமாய் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் நாஜி படைக்கு அஞ்சாமல் எங்களை தைரியசாலிகளாய் யூதர்களுக்கு உதவி செய்ய வைத்தது அந்த பிரசங்கம்தான் என்றனர். அந்த சபையை சேர்ந்த ஒரு மூதாட்டி, நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவுக்காக ஒரு செயலை செய்யும் ஒரு சூழ்நிலை வரும், அப்போது நாம் தைரியமாக செயல்பட வேண்டும் என்று எங்கள் போதகர் அடிக்கடி கூறுவார். அந்த சூழ்நிலை இப்போது வந்திருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில் தைரியமாக செயல்பட்டு யூதர்களை காப்பாற்றினோம் என்றார். ஆம்பிரியமானவர்களே, நாம் வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம்மில் ஸ்வபாவ மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்மை தைரியசாலிகளாக மாற்றி இயேசுவுக்காக செயல்பட வைக்க வேண்டும். அநேகரை பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும். வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை என்றால் நாம் சபைக்கு செல்வது வீணாக மாறிவிடும். பெரோயா சபையில் கூடி வந்தவர்கள் தேவ வசனத்தை கேட்டார்கள், அவைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களை அந்த வசனங்கள் நற்குணசாலிகளாக மாற்றிவிட்டது. வசனத்தை விசுவாசித்து கேட்கும் போதுதான் அது நம்மில் கிரியை செய்ய முடியும். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக்கப்பட்டதும் பண்படுத்தப்பட்டதுமாய் இருக்கும்போது நம்மில் விதைக்கப்படும் வசனம் அதற்கேற்ற பலனை கொடுக்கும். பலவிதமான உலக கவலைகளினால் நிறைந்திருந்தால் நாம் பலனை கொடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம் வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும்.

அதிகாரம் 12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் குமாரன் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியில் அவர்கள் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடியாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரிகைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். அவர் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசரையாவின் கையிலும் பெரிஸ்தரின் கையிலும் மோவாவிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறதுனாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சி, இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் ஜெப்தானையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுகளாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கும் விரோதமாயிருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுக்கு பொல்லாப்புக்கு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களை மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆயிரம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்பட மாட்டாதமாயிருக்கிற வீணானவர்களை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருக்கிறபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாய், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வாயுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து
உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: குருதி படிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ. குருதி படிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ.

நீ கலங்காதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகி உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இதுவரையிலும் எப்படி நடத்தினார் என்பதை என் குழந்தை பருவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்த சகோதரன். காட்டு சித்தாம்பூர் என்கிறதான கிராமத்தில் எங்கள் அப்பா பிறந்திருக்கிறார். அவர் வளர்த்தி என்கிற கிராமத்துக்கு திருமணமாகி குடியேறினார். குடியேறிய அந்த வளர்த்தி கிராமத்தில் அவர் தச்சு தொழில் செய்து வந்தார். ஆச்சாரிய அன்பார்கள், அதாவது எங்களை விதமாக சொல்லியிருக்கிறார்கள், விஸ்வ பிராமண குடும்பம், விஸ்வகர்மா, ஆச்சாரி, கம்மாளன், தச்சன் அப்படி என்று அழைப்பார்கள். என் தகப்பனார் பூர்வீக தொழிலே தச்சை தொழில் தான். ஏற்கலப்பெல்லாம் செய்வது, மரம் அறுப்பது, ஜன்னல் கதவுகள் செய்து தருவது, இது போன்ற காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். என் தகப்பனாரை எங்கெல்லாம் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவர் வேலை செய்து கொடுப்பார். சில நேரங்களில் நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது நான் அவரோடு சேர்ந்து மரம் அறுப்பதற்கூட போயிருக்கிறேன் வாலிப பருவத்தில். ஆனால் சுதந்திரம், என் தகப்பனார் தச்ச வேலை செய்தாலும் அவர் பல கிராமங்களுக்கு போகிறதுனால், பல இடங்களுக்கு போகிறதுனால் நான் அவரை அடிக்கடி பார்க்க முடியாது. என் தாயை நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா பேர் கந்தசாமி ஆச்சாரி, எங்கள் அம்மா பேர் நாகம்மா. நான் கடைசி ஐந்தாவது பிள்ளையாக பிறக்கிறேன். எனக்கு பிறகு என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். தங்கச்சி பிறக்கிற பொழுது எங்கள் அம்மாவுக்கு கிராமத்தில் சொல்வார்கள், ஜன்னி வைத்து அவர்கள் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டேன். சிறு வயதாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னோட மூத்தவர்களாக

விட்டு ஓடி போய்விட்டார். பெரிய அக்காள் திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஸோ சின்னண்ணனும் அக்காவும் வளத்திலே என் கூட இருந்தார்கள். நாங்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். சின்னண்ணனும் சீட்டாடுவது குடிப்பது அப்படி அவன் காலத்தை அவன் கழித்தான். என் அக்கா சின்னக்கா மட்டும் சில இடங்கள் வீட்டு வேலைகள் செய்ய போக வர அப்படி என்னை காப்பாற்றி கொண்டது. சில வேலைகளில் எனக்கு சாப்பாடு இருக்காது. நான் எனக்கு கருத்து தெரிந்து நான் சொல்கிறேன். எங்கள் வளத்தி என்கிற கிராமத்தில் ஜெயினர் என்கிறதான ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு தெருக்கள் உண்டுங்க. மாலை நேரம் 6 மணி ஆனால் அங்கே அவர்கள் சாப்பிடுகிற வழக்கம் உண்டு. நானும் 6 மணிக்கு போய் அங்கே நிற்பேன். சாப்பாடு இல்லாத காரணத்தினால அங்கே போய் நிற்பேன். இது எப்படி சொன்னால் கௌர பிச்சை தான். பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அங்கே நிற்பேன். அவங்க சொல்வார்கள், கந்தசாமி ஆச்சாரி பையன் கடைசி பையன் வடிவேல் வந்திருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாதத்தை கொடுப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா எங்கள் அண்ணன் குடிகாரனால அவன் சரியாக காசு தரமாட்டான். நான் சிறு பிள்ளை, சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எங்கள் அக்கா தான் எங்கேயாவது வேலை செய்து கொண்டாந்து கொடுப்பான் சாப்பாடு. சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம்தான், கடினம் தான், கடினம். தகப்பனார் சோத்துல நல்ல டைப் தான், ஆனால் அவ்வளோ ஒன்றும் பாசம் வைத்த மாதிரி தெரியல. எங்கள் மேலே ரொம்ப கோபக்காரர். அதிகமாக சோத்திரம் எங்கள் என்னுடைய அண்ணன் தாக்கா எல்லாம் விட்டு விட்டு தள்ளி பிறந்தனால எங்களுக்கு அவ்வளோ அந்யன்யம் கிடையாது. இருப்பினும் கத்திர சோதரம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எங்களுக்கு குலதெய்வம் பச்சம என்று சொல்வார்கள். பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். எங்கள் தாப்பனார் அமாவாசை விரதம் இருப்பார், ஒரு பொழுது இருப்பார். சோத்ரம் மலையனூருக்கு செல்வார், அங்குள்ளவர் தெய்வத்தை வணங்குவார். நாங்களும் கூட போவோம் வருவோம். இப்போ சில இடத்துல வளர்ச்சியிலே இன்னொரு காளியம்மான்னு ஒரு கோயில் உண்டு, அங்கே போயிட்டு விழுந்து கும்பிட்டு கடுப்புறம் ஏற்றி அப்படி வருவோம். இப்படி பல காரியங்களை, எங்கள் ஒரு தனகத்தம்மான் கோயில் இருக்கும் அங்கே போவோம். இப்படி பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி வந்தாலும் கூட ஒரு தெய்வம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்க முடியல. நான் எங்கள் தெய்வம் குலதெய்வம் என்று சொல்கிறாங்களே அதை நான் பார்த்ததும் கிடையாது, பலனும் இல்லை. எங்களுக்கு பசியும் பட்டினால் மிஞ்சினது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி பசியும் பட்டினுமாக இருக்கிற இந்த குடும்பத்தில் தேவன் என்னை 5வது பருவத்தில் பிறக்க முடியாய், அது 5வது பிள்ளையாய் பிறக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிறந்திருக்கிற இந்த 5வது பிள்ளையாக பிறந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் 5 வயது ஆகிற போது ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாங்க. வளர்த்திங்கிற கிராமத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் ஸ்கூலில் உட்கார மாட்டேன். வேறு அந்த ஜெயினர் தெருவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தெருக்களில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துக்குவேன். அங்கே படுத்துக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு பெல் அடித்தா அப்போ என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போவேன். சாப்பிட்டு உடனே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த திண்ணையில் படுத்துக்குவேன். மீண்டும் சாயந்தரம் பள்ளிக்கூடத்தை விடுகிற பொழுது அந்த பை எடுத்துகிட்டு போவேன். அதுவும் சாதாரண பை, அது யாரோ கொடுத்த பையாக இருக்கும். எனக்கு சரியான பேக் கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த நாட்களில் காக்கி ட்ரெஸ் தான் எங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க, தச்சு கொடுப்பாங்க. ஆனால் என் தாப்பனார் எடுத்து கொடுக்கறதுக்கும் அவருக்கு அந்தளவுக்கு வசதியும் இல்லை. இப்படி நான் அந்த பருவத்தில் ஸ்கூலுக்கு சரியாக போகாததுனால 6 வயசு வரைக்கும் நான் சரியாக போகலை. 7வது வயசு வருகிற பொழுது முருகந்தாங்கல்ங்கிற ஒரு கிராமத்தில் 3 கிலோமீட்டருக்கும் மடத்திக்கும் முருகந்தாங்கலுக்கும் 3 கிலோமீட்டருக்கும் அந்த 3 கிலோமீட்டர் நான் நடக்க வச்சு என்னை படிக்க வைக்கிறதுக்கு என் தாப்பனார் ஏற்பாடு செய்தார். என்னுடைய அக்காவும் ஏற்பாடு பண்ணாங்க. மற்ற பள்ளிகளோடு சேர்ந்து அந்த முருகன் தாங்கலுங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் போகிற இடத்துல அங்கே முருகன் கோயில் இருக்கும். அந்த முருகன் கோயிலில் வணங்கிட்டு போவோம். போகிற எல்லா மரத்துலேயும் ஒரு தெய்வம் இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் போவோம். ஸோ அங்கே போய் படிக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சோத்திரம் படிப்பவங்களும் சரியாக வரலை, படிப்பு எனக்கு ஏறலை. ஏன்னா நான் கிராமத்தில் வளத்தில் படிக்கிற போதே சரியாக படிக்காதவன், ஏமாற்றினவன். அதனால் என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, முருகந்தாங்கலுங்கிற கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அங்கே நடந்து போய் படித்தேன். அந்த நடப்பின் கலை, அந்த கடப்பின் நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய குடும்பத்தில் எனக்கு என் தாய் தகப்பனார் வடிவேல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த வடிவேலுங்கிற பெயரை கூட நான் 2வது படிக்கிற பொழுது என்னுடைய பச்சம்மா அந்த நாட்டில் உயிர் வீட்டு வளர்த்திக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கிற பொழுது எல்லாரும் குறைத்திக்கிட்ட சோத்திரம் பேரை குத்திக்கிட்டாங்க கையில். கையில் குத்திக்கிட்ட போது நானும் கோலி ஆடிட்டு கொண்டிருபோது எங்கள் அக்கா கிட்ட போய் வம்பு பண்ணி, அக்கா அக்கா எல்லாரும் கையில் பேரை குத்திக்கிடுறாங்க, என் பேரையும் கையில் குத்திக்கிறேன்னு சொல்லி சோத்திரம் என் கையில் வடிவேல் என்று சொல்லி அந்த நாட்களில் அந்த குறத்தி தன் மையினால் 4 ஊசினால் வடிவேலுங்கிறத

மூன்றாவது பையன் எழுதுகிறான், நான் ரெண்டாவது படிச்சிட்ருக்கேன். அப்போது அந்த குரத்தி சோத்திரம் அந்த பாபா லாவ் ஆகிட்டான். வடிவேல் தான் எங்கள் வீட்டில் வச்சு பேர். ஸோ அது ஒரு அடையாளம் இருக்குது. இருக்கட்டும், கத்த வேண்டாம். முருகன் தாங்கள் என்கிற கிராமத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒன்றாவது படித்தேன், ஐந்தாவது வரைக்கும் படித்தேன். அந்த ஐந்தாவது வரைக்கும் நான் படித்து முடிக்கிறதுக்குள் அங்குள்ள டீச்சர், என்னோடு படித்த மாணவர்கள் எல்லோருத்தையும் நான் சண்டை வாங்குவேன். காரணம், நான் என் குடும்பத்தில் ஐந்தாவது பிள்ளையாக பிறந்து மாத்திரமில்லை, தாயில்லா பிள்ளை தருதலை என்பார்கள் அல்லவா, எனக்கு சரியான வளர்ப்பு கிடையாது. என் தாப்பனாரும் நான் சொன்னது போல் அவர் ஊரை விட்டு ஊர் எங்கேயாவது போயிடுவார், என் சின்னாக்காவும் வேலைக்கு போயிடும். அதனால் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்ந்தேன். அதனால் அந்த கிராமத்தில் சோத்திரம் மரம் செட்டி கொடிகள் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் பெரிய அரச மரம் இருக்கும். இந்த அரச மரத்தில் சோத்திரம் ஆலமரம் அரச மரம் இடம் நிறைந்திருக்கிற இடம் அது. அந்த இடத்துல சோத்திரம் ஸ்கூல் நேரத்தில் போய் விளையாட போயிடுவேன் டீச்சரை ஏமாற்றி. அங்கே போய் சோத்திரம் ஆலமரம் விழுதுலாம் பிடிச்சிக்கிட்டு ஆடுவோம். அங்கே போய் தான் மத்தியான நேரத்தில் சோத்திரம் பேய் ஆட்டம் ஆடுவோம். பேய் பிடிச்ச மாதிரி காட்டேரி வந்தது போல் ஆடுவோம். என்றதால் சில விளையாட்டுகள்லாம் கிராமத்தில் விளையாடுற விளையாட்டுகள்லாம் அந்த நாட்களில் விளையாடுவோம். அதனால் எனக்கு தான் சோத்திரம் அந்த நாட்களில் பிள்ளைகள் இவன் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறான், நல்லா வாழா இருக்கிறான், இவனுக்கு தான் பேய் வர மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு முறை என்னை படுக்க வைத்து சோத்திரம் வேப்பிலாம் வாயில் கரைச்சி ஊற்றி சோத்திரம் அப்படியே ஒன்று பேய் வந்துடும்டா, பேய் வந்தால் எங்கெல்லாம் துரத்தி வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் சொன்னாங்க, ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என் வாயில் அந்த வேப்பிலாம் ஊற்றுறாங்க, என் வாயில் அது வருது, கசப்பாக இருக்குது. கையில் ஒரு சிமிர், புளியா மரம் சிமிருன்னு சொல்லுவாங்க, புளியா மரத்துடைய கொம்பு, சின்ன கொம்பு, அதை கையில் வச்சுருவாங்க. இது எதுக்கு என் கையில் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். உனக்கு பேய் வந்துட்டா நீ எல்லோரையும் அடிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த ஆலோசனை கொடுத்தாங்க. ஸோ அதை கொடுத்தோடனே எனக்கு பேய் வரல, ஒன்றும் வரலை. ஏன் நான் பேய் வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணேன், அந்த சிமிர் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் துரத்தி துரத்தி துரத்தி துரத்தி அடி அடினு அடித்து கை காலெலாம் சோத்திரம் பீங்க வச்சுட்டேன். எனக்கு அதிகமாக தின்றதுக்கு யாராவது கொடுக்கலாம், அவன் மேலே கோவம் வச்சுருப்பேன், நான் கேட்டால் கொடுத்துடணும் இல்லைன்னா நான் அடிப்பேன். என் காரணம் அப்படி தான் வளர்ந்தேன் நான், சிறுப்பிள்ளையே எல்லோரும் அடிக்கிறது சண்டை போடுறது அப்படி தான் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்போ இந்த எனக்கு எவன் கொடுக்கலையோ அவன் நல்லா அடிச்சிருவேன், அதனால் அடுத்த நாள் தான் அவன் கொடுக்க அமைச்சிருவான். இப்படி அடித்து ஏமாற்றி இப்படி பண்ணிட்டேன். பிள்ளைங்கள்லாம் போய் ஹெட்மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் இந்த வடிவேல் வந்து எங்களை சோத்திரம் எங்களை அடிச்சிட்டான் சார், ஏன் அடித்தான் அவன் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும், அவனுக்கு சொன்னோம், அவன் பேய் வந்து அடிச்சிட்டான், எங்கடா பேய் வரப்போகுது, அவன் ஏற்கனவே வாழ், அவனை போய் அவங்ககிட்ட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்களே, அவன் உண்டு நாய்க்கிடுவான்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் தான். எப்போவோ கெட்ட பேர் வந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் அங்கே படித்து அஞ்சாவது படித்து முடிச்சிட்டேன். பாஸ் பண்ண கத்திருக்கிற விஷயத்தார் அங்கே தான் வடிவேலுங்கிற பேர் மாற்றப்படுகிறது. என் தாய் என் தாப்பனா வைத்த பேர் வடிவேலு. அங்கே எங்கள் வளர்த்தி சேர்ந்த ஆசிரியர் தான் ஹெட்மாஸ்டராக இருந்தார், அவர் பேர் சாமி கண்ணு. அவர் அங்கே போய் சேர முடியாத சொன்னார், சோத்திரட்டே உனக்கு சுந்தர வடிவேல்னு பேர் வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்கன்னு எனக்கு கேட்க தெரியல. ஆனால் அவர் உயிரோடு நாட்கள்லேயே நான் இடையில போய் அவர் கேட்க போயிருந்தேன், சார் என்னை வடிவேலுந்த பேர் சுந்தர வடிவேல்னு மாற்றினீங்களே, என்ன காரணத்துக்காக மாற்றினீங்கன்னு இடைப்பட்ட நாட்கள் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா உனக்கு வடிவேலுங்கிறது மொட்டையாக இருக்குது, சின்ன பேராக இருக்குது, அதுக்கு நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காகவும், ரெண்டாவது சுந்தர வடிவேலுங்கிற கல்வி டைரக்டர் அந்த நாட்டில் இருந்தார், அவர் அடிக்கடி அந்த பக்கத்தை ஸ்கூலை பார்க்க வருவார். அப்படி வருகிற நாட்களில் சோத்திர அவர் ஞாபகம் இருந்துமா உனக்கு சுந்தர வடிவேல்னு பேர் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த சுந்தர வடிவேல் அவரால் வைக்கப்பட்ட பேர் தான். அந்த சுந்தர வடிவேல் அந்த நான் அங்கேருந்து ஐந்தாவது முடித்து மீண்டும் வளர்த்திக்கே ஆறாவது வகுப்பு படிக்கிறதுக்கு சேர்க்க வந்தாங்க. ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்து கொண்டிருந்தேன். எட்டாம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 14 வயது. அப்போ தான் எனக்கு நல்ல ஓரளவுக்கு உலகம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன அப்படி என்றெல்லாம் புரிந்து கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக அமைந்தது. சீட்டாட போவேன், கோலியாட போவேன், பம்பரம் ஆட போவேன், இப்படிப்பட்டதான காரியெல்லாம் செய்வேன். அந்த சிறு பிள்ளையார் நாட்கள்லேயே அந்த வாழ்த்தனும் எட்டாவது படிக்கும்போது சொல்ல வேண்டியதில்லை, இப்படி வாழ்த்தனும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சம்பவம் சின்ன, அந்த ஐந்தாவது படிக்கிற வயதுன்னு சொல்லும்பொழுது ஒரு ஞாபகத்துக்கு ஒன்று வருகிறது. ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜ் வருகிற பொழுது எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தோம். அப்போது சொந்தமாக டீ கடை வச்சோம்,
அப்புறம் மெஸ்ஸு வச்சோம். மெஸ்ஸுனால் கண்ட்ராக்டர் டிரைவர்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம மெஸ்ஸு வச்சா கொஞ்சம் படைச்சிக்கலாம், பெரிய பணக்காரன் ஆகிடலாங்கிற எண்ணத்தில் மெஸ்ஸு வச்சோம். ஆனால் மெஸ்ஸு வச்சும் ஹோட்டல் வச்சோம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பருவத்தில் தான் கஷ்டத்தின் மத்தியில் நான் சினிமா கொட்டையில் போயிட்டு வேலை பார்த்துருக்குறேன். என்ன வேலை? ரெண்டு ஷோவில் டீ காப்பி போடலாம், மிச்சார் காப்பி காப்பி காப்பியே முறுக்கு முறுக்கு முறுக்கே போடலாம் போடலாம், கமரகாட் கமரகாட் அப்படின்னு சொல்லி இந்த இடைவெளி நேரத்தில் வைக்கணும். ஆரம்ப படம் ஆரம்பிக்கிற போது விற்பார்கள், பிறகு இடைவெளியை விடுகிற போது விற்பார்கள், அப்புறம் முடிஞ்ச பிறகு விற்பார்கள். இதுதான் என்னுடைய சிறு பிராயத்தில் இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன். அநேக டீ கடைகளில் தண்ணீர் முண்டு ஊற்றிருக்கிறேன், கூலி வேலைக்கு ஆசிச்சிருக்கிறேன். அநேக ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கிறேன், பெட்டி கடையில் வேலை பார்த்தேன், மளிகடையில் வேலை பார்த்துருக்கிறேன். இப்படி பல இடங்களில் அந்த 5வது வகுப்பு படிக்கிற ஸ்டேஜையும் கிட்டத்தட்ட 6வது வகுப்பு வருகிற நேரத்திலையும் இது போன்ற காரியங்களில் நான் என்னை பயன்படுத்திக்கிட்டேன். இப்படி தான் கஷ்டப்பட்டு சாப்பிடணுங்கிற முறை. அந்த சினிமா கொட்டாரி வேலை பார்க்கும்போது ரூபாய்க்கு நாரணா என்று சொல்லி ஒரு கமிஷன் கொடுப்பார்கள். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து எங்கள் அக்காட்ட கொடுப்பேன். அக்கா தான் சமைச்சு கஞ்சி கொடுக்கும். எப்படியோ வறுமை தான். இப்படி இந்த படித்து கொண்டிருக்க நாட்களில் சோத்திரம் எனக்கு கிட்டத்த இந்த 14 வயதுன்னு சொன்னேன் இல்லையா, 8வது படிக்கிற வயசு. பாருங்கள், 5வது படிக்கிற சமயத்தில் நான் எல்லா தியேட்டர்லேயும் வேலை பார்த்தேன், சினிமா பல இடங்களும் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். சொந்த ஹோட்டலை வச்சுருந்தோம் சொன்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம் தண்ணி முண்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் கொண்டாந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குதே, நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்குதே, இந்த வீட்டில் தண்ணி கேணி இருக்கிறது, தண்ணி இருக்குது எட்டி பார்த்தா தெரியுது, ஆனால் அந்த வீட்டு ஓனர் வரலையே, எப்படி போய் மொழுறது? ஓனர் வந்துட்டால் நல்லாயிருக்கும், நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிற அந்த இடத்துல போய் தண்ணி முண்டுக்கலாமே அப்படின்னு நான் நினச்சிருக்க நாட்களில் தேவன் எனக்கு கிருபி செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு கிருபி செய்திருக்கிறார். உடனே பாருங்கள், நான் நினச்ச நினைவை கர்த்தர் அறிந்தபடினால அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாங்க. அந்த வீட்டு ஓனர் கிறிஸ்துன்னு தெரியாது, முஸ்லீம் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனால் ஒரு முறை மாலை நேரம், 6 மணி இருக்கும் மாலை நேரம், தண்ணி போடுறதுக்காக நான் போனேன். குடத்தை மண் குடம் எடுத்துக்கிட்டு பகிட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன். போனால் அவங்க ஒன்றும் சொல்லலை, உள்ளதாக இருக்கிறாங்க. நான் தண்ணி மொழுறதுக்கு பகிட்டியை உள்ளே விடுறேன், அங்கே உள்ள சத்தம் இது ட்ரம் அடிச்சு, விந்தை கீறுஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கீறுஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை கேட்டும் வித்தியாசமாக இருக்குது. சினிமா பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு இவ்வளோ வித்தியாசம் சொல்லி தண்ணி மோட்டத்தை விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டேன். உள்ளே உட்காந்தா அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸோ அவங்க ரெண்டு பிள்ளைங்க போடுது, 4 பேரும் உட்காந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு, விந்தை கீறுஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இது சரணத்தை கேட்டால் இன்னும் நல்லது. அந்த சரத்தை கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. பாட்டை கேட்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு தண்ணி மட்டத்தை விட்டுட்டே உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவங்களும் என்னை அனுமதித்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்ப ஜபம் பண்ணுறாங்கன்றதை இப்போ எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியாது. சிறு பிள்ளை இல்லையா, அதனால் அவங்க ஏதோ பாடுறாங்க. அந்த பாட்டு சினிமா பாட்டை விட நல்லா இருக்குது, இருதயத்தை தொடுது, நெஞ்சை தொடுது அது பாட்டு, அந்த வரிகள் அப்படி தொடுது. தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, விந்தை கீறுஸ்தே சுராஜாம் உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை முழுவதும் நான் கேட்டேன். இப்போ அடிக்கடி இந்த பாட்டை சொல்லி நான் சாட்சிடுவேன். அந்த பாடல்தான் என் சிறு வயதிலேயே தொட்டது. இந்த பாட்டு தொட்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிச்சுது. எனக்கு இந்த 6வது பூ 7வது பூ 8வது பூ அப்படி தொடங்கி அப்படியே சில கிறிஸ்தவ ஊழியர்களை தெரிய வந்தது. இவங்களும் கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கிட்டேன், சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள். இவங்களும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் பண்ணுறாங்க, நான் ஒவ்வொரு நாளும் போய் உட்காந்துக்கிடுவேன். அப்படி ஒவ்வொரு நாளும் உட்காந்து போகலாம், ஒவ்வொரு பாட்டு போடுவாங்க,
ஆதாரம் நீ தானையா என்றே அப்படி சொல்லி பாடுவாங்க. எனக்கு பழைய பாட்டில் அவங்க பாடும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லித்தான் அந்த குடும்பத்தின் மூலமாய் அது விசேஷமாக இப்படி சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப ஜபம் பண்ணது நிமித்தம் ஒரு புறஜாதியாக இருந்த என்னை இயேசு தொட்டார். அந்த பாடல் தொட்டது, அந்த பாடல் தொட்டதின் பின்னாடி என் வாழ்க்கையில் சில பாடலை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பாடலை தொட்டபடி நான் ரட்சிக்கப்பட்டேன். பாடல் வழியாக தொட்டதுனால 1990 மலை ஜபத்துக்கு போவேன். பல்லாவர் மலை ஜபத்துக்கு போவேன். அந்த மலைஜபத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருடைய தயவு தேவைப்படுது. ஐயா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஜபிக்கிறீங்க, இது போய் சத்தம் வந்துட்டுருக்கோம், நீங்கள் திரிசூலம் அடிவாரத்தில் இருக்கிறீங்களே, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் ஜபிக்கிறீங்க, சத்தம் கேட்கும், இங்கேருந்து உட்காந்து ஜபிக்கிறீங்க, மலைக்கு போனீங்கன்னா நல்லா ஜபிக்கலாமான்னு ஒருத்தர் சொல்ல நான் அதுக்கு மலைஜபத்துக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் நானும் என் சகலனும் போக ஆரம்பித்தோம். அப்படியே போய் ஜபிக்க ஆரம்பித்தோம். அப்படி 91 தான் எனக்கு பாட்டு ஒன்று வாயில் அப்படியே வருது. எப்படின்னா, நெஞ்சமே நீ கலங்காதே, இப்படி பாடல் தொகையரா வருது. இது தொகையரா கூட பின்னாடி நான் பாட்டை ஷூட்டிங் பாட்டை எடுக்கிற போது ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிற போது சொன்னார், இது நீங்கள் தொகையரா போட்டு பாடுறீங்கயா அப்படின்னு சொன்னார்கள். எனக்கு தொகையரான்னு தெரியாது, பார் தெரியாது, எதுக்கு மோனே தெரியாது, பாடல் எப்படி எழுதுவும் தெரியாது. பாருங்க, என் வாழ்க்கையில் நான் 8வது 9வது படித்து முடித்தேன். 10வது படிக்கும்போது 1969 தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படின்னு சொன்னால், எனக்கு இது இடைப்பட்ட நாட்களில் சில ஆசிரியர்கள், கிறிஸ்துவ ஆசிரியர் இமானுவேல் ஆசிரியர், ஐசக் ஆசிரியர், இப்படி சில பேருடைய பழக்கம்னால இயேசு பற்றி அப்படி தெரிய ஆரம்பித்தேன். இயேசுபத்தின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். முடங்கால் போட்டு ஜெபிப்பேன், கதை போட்டுட்டு ஜெபிப்பேன், ஆற்றுங்கிற எங்கேயாவது ஓடை இருக்குதான்னு பார்ப்பேன், ஓடை பக்கமாக ஜெபிப்பேன், இப்படி இடங்களில் எங்கேயாவது தனிப்பட்ட இடத்துல போய் ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட நாட்களில் சோத்திரம் இயேசு பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சு கொண்டிருந்த வாழ்க்கையில் சோத்திரம் பாருங்கள், இந்த பல்லாவரம் மலையிலன்னு சொல்கிறீங்களா, மீண்டும் வரேன், பல்லாவரம் மரத்தை மலைக்கு வரேன். இந்த பல்லாவரம் மலை போது சோத்திரம் இந்த பாட்டு என் வாயில் அப்படியே வருது. இந்த என்ன சொல்லுவாங்களா, பொதுவாக பாட்டு எப்படி நம்ம எழுதுவாங்கன்னா, மெட்டு அமைப்பாங்க. மெட்டு அமைச்சாங்கன்னா மியூசிக் டைரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை வைக்கணும். அது ஒரு மெத்தட், அதுதான் நல்ல மெத்தட்னு சொல்லுவாங்களே. ஆனால் எனக்கு அந்த மெத்தட் தெரியல. அப்படியே பாட்டு வாயில் வரும், ராகவும் பாட்டு அப்படியே வரும். இந்த பாட்டு அப்படி தான் வந்தது. நெஞ்சமே நீ கலங்காதே,

நேசர் வருவார், நிம்மதி தருவார், நீ கலங்காதே நெஞ்சமே, நீ கலங்காதே நெஞ்சமே, நீ கலங்காதே. இந்த பல்லவி மட்டும் வந்தது, அதான் தெரிஞ்சதுதான் பல்லவின். அப்புறம்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாட்டும் ஆண்டு கொடுக்கும்போது அனுபல்லவி எழுது, சரணம் எழுது, இப்படி எழுது, அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த பாடல் வந்த உடனே எனக்கு முழுசாக கிடைக்கல. பாரு, நான் எஸ்எல்சி கூட எப்படி பாஸ் பண்ணி சொன்னால், நான் சரியாக படிக்காதேன், ஏமாத்தணும் சொல்லுன்னு பார்த்தீங்களா. நான் படிக்கிற காலத்தில் முருகனாலையும் ஏமாத்திருக்கிறேன், வளர்த்தியில் கூட நான் படிக்கணும். இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது, மேக்ஸ் வரவே வராது. இந்த மேக்ஸை நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு சொன்னால் எஸ்எல்சியில் சோத்திரம் எல்லா கணக்கும் மனப்படம் பண்ணிக்கிட்டேன். இந்த மனப்படம் பண்ணி அந்த க்வெஸ்சன் வந்துட்டு அந்த ஆன்சரை அப்படியே எழுதிடுவேன், அப்படியே கரெக்டாக எழுதிடுவேன். இப்படி தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், மனப்படம் பண்ணி எழுதியிருக்கேன். எஸ்எல்சி நான் பாஸ் பண்ணது ஆச்சரியம் தான், ஏன்னா அதுக்கு முடி ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னேன். அந்த ஞானஸ்தானம் கூட வளர்த்தியில் ஒரு கிணத்துல சோத்திரம் மற்ற ஆசிரியர்கள் மூலமாய் சோத்திரம் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு விரும்புகிறான், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது ஞானஸ்தானம். ஆனால் என்ன பண்ணோம், அந்த நாட்டில் விரும்பினேன், எல்லாம் எடுக்கிறாங்களே நாமளும் எடுத்துக்கோன்னு சொல்லி விரும்பினேன். அப்போது என் கிணத்துல விழுப்புரத்துலேருந்து சுவாமிநாதனுங்கிற சிபிஎம் பாஸ்டர், அவர் இடையில தான் கேள்விப்பட்டேன், அப்படி சுவாமிநாதன் பாஸ்டர் தான் உங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்ல கேட்டேன். அவர் வந்து அந்த கிணத்துல முக்கி எடுக்கிற பொழுது தேவ தயவுன்னு சொல்லி எடுத்தார். அந்த ஞானஸ்தானம் எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். எஸ்எல்சி எக்ஸாம் எழுதும் போதுக்கு எழுதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் டீகளில் வேலை பார்க்குறான், நான் டீகளில் கூட மாட வேலை செய்திருக்கிறேன், டீயெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்படி இடங்கள்லாம் போய் எங்கெல்லாம் கொடுங்க அங்கெல்லாம் கொடுத்துட்டு வருவேன், அப்படிப்பட்ட வேலை செய்கிறேன், அந்த கிளாஸ்லாம் கழுவிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான், எக்ஸாம் வர வாரத்தில் இருக்குது உனக்கு, அவுளூர்பேட்டில் போய் நீ தங்கியிருந்து எக்ஸாம் எழுது, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுனா உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் படிக்க வைக்கிறான்னு ஒரு உற்சாகத்துக்கு சொன்னான், படிக்க வைக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் சரியாக படிப்பு வரல, இருப்பினும் நான் என்ன பண்ணேன், அவுளூர்பேட்டில் 10 நாள் தங்கியிருந்து இரவும் பகலும் என் ஆண்டவர் படிக்க வைத்தார். ஓரளவுக்கு படித்தேன், எஸ்எல்சியில் பாஸும் செய்தேன். பாஸ் பண்ணிட்டு பிறகு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வழி இல்லை. என் தாப்பனார் சோத்திரம் உன் கால் கட்டு போட்டால் நல்லாயிருக்கும், வாலிபத்தில் விஷயத்துக்கும் திரியிறான் வரான் போகிறான் அப்படி சொல்லி பல இதெல்லாம் பிரச்சனை உண்டாக்கினார். அது அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட காலத்தை அப்படி இருக்கும்பொழுது இடையில் நடந்த சம்பாதி சொல்கிறோம். 14 வயசில் சோத்திரம் 8 படிக்க சொல்லுவீங்களா, அப்போ நான் பண்ணாத பாவமே கிடையாது. தருதல பிள்ளை இல்லை, தாயிலா பிள்ளை இல்லை, என் இஷ்டத்துக்கும் கையில் பூ தான், கழுத்தில் பூ தான். அதுக்காக ஒரு பாட்டு கூட ஆண்டர் கொடுத்தார், என் கண்ணீருக்கு பதிலுகிற பாட்டு. நான் ஆண்டர் அந்த நாட்டில் பல்லாவரம் வழி எழுதும்போது ஆண்டு சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையை நீ எழுதுப்பா, வாலிப்பிள்ளை வாலிப்பிரதாயத்தில் நீ எப்படிலாம் இருந்த, அதனால் இப்போவும் வாலிப்பிள்ளை பல விதமாக இருக்கிறாங்க, இந்த பாடல் கேட்டால் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலாம் கொடுத்தார். கத்திரி சித்தமான அதை எனக்கு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை 14 வயசு நான் பண்ணாத தவிர பண்ணிடுறேன், தேவையில்லாத காரியம். அதாவது சோத்திரம் பெண்களில் பெண்கள் சபகாசம் சொல்வார்கள், பெண்களோட தொடர்பு, வாலி பெண்களோட தொடர்பு. இது இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அதுவும் அந்த காரியத்தில் எங்கள் அண்ணனுக்கு தெரிய வந்து எங்கள் அண்ணன் அடிச்சிட்றான், சரியான அடி அடிப்பான், பொதுவாக அடிப்பாங்க இன்னும் சோத்திரம். அப்படி அடித்த என்னுடைய வாழ்க்கையில் சோத்திரம் என் தாயும் இல்லை, அரவணைக்க ஆட்களும் இல்லை, பாசம் காட்டுறதுக்கு ஒத்தரும் இல்லை, எந்த தெய்வம் எனக்கு ஒன்றும் ஒத்த செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சின்ன வயசில் அந்த பாட்டு தொட்டதுனால எனக்கு அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவன் எப்படி இருக்குதே, நான் செத்து போயிட்டோம்னு சொல்லி அந்த நாட்களில் 14 வயசில் நான் முடிவெடுத்தேன். அன்றைக்கி அடித்த அந்த நாட்களில் சோத்திரம் இரவில் நான் போய் ஒரு குடிசையில், எங்கள் வீட்டு குடிசை தான், அந்த குடிசையில் படுத்துக்கிட்டேன். அந்த நாட்களில் கா விளக்கு தான், மின்சாரம் கூட அவ்வளோவா இல்லை, எங்கேயோ இடத்துல மின்சாரம் இருக்கும், எங்கள் வீட்டிலாம் கரண்ட்லாம் கிடையாது. அவன் அடித்ததுனால அவமானப்பட்டேன், சரி ஊரெல்லாம் சோத்திரம் சொல்லி சொல்லி அடிச்சிட்டான், இப்படி தப்புன்ட்டு எப்படி தப்புன்ட்டு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போவாங்க உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொன்னால, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணுமா, ஐயோ அவமானமாகிடுச்சேன்னு சொல்லி, சரி எப்படியாவது செத்துடலான்னு சொல்லி அரளி விதையை எடுத்து நாளை காலையில் ஏஞ்சோடனே அரளி விதையை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி செத்துருவோன்ற ஐடியாலாம் நான் படுத்தேன். அழுது அழுது அழுது அழுதுனால நான் நல்லா தூங்கிட்டேன். ஒரு ஜாமத்தில் ஒரு சொப்பனம் மாதிரி எனக்கு வந்தது, அது தரிசனமாக சொப்பனமாக தெரியல. இயேசு கிறிஸ்து தோன்றி, மகனே நான் உன்னை அடையாள சாட்சியாக வைத்திருக்கிறேன், நீ மறிக்க வேண்டியதில்லை,
எனக்காக நீ சாட்சியாய் வாழ்வாய் என்று சொல்லி உன் வலது கையில் பெரிய விரலில் சிலுவின் சின்னத்தை கொடுத்துருக்கிறேன் பாருனார். நான் திருக்கிட்டு எழுந்து பார்க்குறேன், ஒரு இருட்டாக இருக்குது, காவலுக்கு கொளுத்தி பார்க்குறேன், சரியாக தெரியல. ஏன்னா அண்ணன் அடித்ததுனால ரொம்ப சோகத்தில் சாகணுன்னு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஆண்டு சொப்பனத்தில் தோன்றி உன்னை அடையாள சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்லி வலது கையில் சிலுவின் சின்னத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் பாருன்னு சொன்னார். அது நான் வெடிந்த பிறகு நான் பார்த்தேன், அந்த சிலுவின் சின்னம் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகி இப்போது இருக்குது. அந்த சிலுவின் இதை இடைப்பட்ட நாட்களில் இயேசுவின் மகிமைங்கிற பத்திரிக்கைக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் அந்த நாட்களில். ஐயா, நான் என்னுடைய சாட்சியை உங்கள் புத்தகத்தில் எழுதணும், நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் எழுதி அனுப்புகிறேன், ஷார்ட்டாக எழுதி அனுப்புகிறேன்னு சொல்லி அவருடைய எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இயேசுவின் மகிமை திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த சிலுவின் அடையாளத்தை தான் அந்த நாட்களில் அவங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி அந்த சிலுவின் அடையாளம் தான் இருக்குது. இப்போதும் யாருக்காக நான் ஜெபிப்பேன், சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே என்னை ஜெபிக்க ஐயாட்ட போய் ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ ஜெபி வரும்போது இந்த பெரியவரில் வச்சு அந்த சிலுவை வச்சு தான் இந்த நெத்தியில் ஜெபிப்பேன். ஆண்டவர் இவங்களுக்கு பரிமாணம் சுகம் கொடுங்கப்பா, இவங்களுக்கு அற்பு நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அப்படி தான் ஜெயிப்பேன். இப்படி இந்த அடையாளத்தை கொடுத்த ஆண்டவர் மீட்டு எடுத்தார். எனக்கே சிலத்தில் கால் சிலத்தில் எடுக்குமா தெரியும், எங்கேயோ வழி இருக்கும், எந்த இடத்துல வலிச்சாலும் இந்த சிலை வச்சு இயேசு ரத்தஞ்சியம், இயேசு ரத்தஞ்சியம், இயேசு ரத்தஞ்சியம், உடனே சுகம் ஆகிடும். அனைவருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். கத்திராமத்துக்கு மைண்டாட்டும். இதுதான் இந்த பாடல் பிறந்த கதையை மீண்டும் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு நெஞ்சுமேனி கலந்த பாடலை எழுதி முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு ஊரை பெட்டில் சொத்து பழைய வீடு எனக்கு, இப்போ இருக்கிறது ஒரு சுமார் தளம் போட்ட வீடு, முன்னாடி சாதாரண ஓடு வீடு தான். அதை கட்டில் படுத்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி உபாசம் இருந்துட்டு உபாசம் இருந்துகிட்டே அப்படியே சோத்தமிட்டே இருந்தேன். அப்போது திடீர்னு வார்த்தை வந்துச்சு, அந்த பழைய முடித்தோன்னு 1.5 வருஷமாக அந்த பாட்டு வரலையே, பழைய மட்டும் தான் வந்திருக்காண்டவரே, எனக்கும் கிடைக்கலையாப்பா அப்படின்னு நான் அந்த இயக்கத்தோட நாட்களில் எனக்கு சரணம் கிடைக்காமிச்சு. குரு தீபடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோம். குரு தீபடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகி

நீ கலங்காதே. இந்த பாடல் முழுசாக கிடச்சிச்சு அன்றைக்கு அந்த உபவாச நாட்களில். முழுசும் ஆகாரின் கண்ணீரை தண்ணீராய் மாற்றினார். அறிந்த மகனை நீ அழலாம் உனக்காய், முழங்கால் நின்று முறையீடு இன்று முடிவோ உனக்கு ஜெயந்தானே அப்படின்ற அடுத்த சரணம் கொடுத்தார். அதுக்கடுத்த சரணம் அப்பயே கொடுத்துட்டார். பாருங்கள் இந்த பாடல் வரிகள் எப்படி வருதுங்களா, பரிசுத்த ஆவியார் தான் கொடுக்குறார். அதுக்கு நான் அடுத்த பாட்டுக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு பாட்டும் ஆவியார் சொல்ல சொல்ல தான் எழுதிக்குவேன். ஏன்னா நான் எஸ்எல்சியை காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணால் எப்படி சொன்னால், நான் எஸ்எல்சி எக்ஸாம் 1969 எழுதுறேன், அவுலில் பேட்டில் தான் எழுதுறேன். ஒரு டேபிள் போட்டிருந்தால் இன்னொரு டேபிள் தள்ளி போடுவாங்க, கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி கேப் இருக்கும். ஸோ கேட்டு எழுத முடியாது, பார்த்து எழுத முடியாது. அப்படிப்பட்ட நாட்களில் எப்படியே பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் ஜபத்தினால் சோத்தின அந்த எஸ்எல்சி எக்ஸாமை நான் பாஸ் பண்ணேன். நான் சொல்லுவேன் அதான் எஸ்எல்சியை நான் காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறது காரணம்னா, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களும் நிறைய காப்பி அடித்து தான் பாஸ் பண்ணுறான்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அப்படி இருந்து உடனே இந்த பாட்டு முடிச்சு எழுதி முடித்தேன். சில பிரேசருக்கு போக அந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு நல்லா இருக்குங்க, உங்கள் குரல் நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் சீடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோத்திரம் பம்மலில் ஒரு சபை ஒரு வீட்டில் பிரேயர் நடத்துவாங்க. அங்கே எங்கெல்லாம் பிரேயர் நடத்துகிறாங்களோ அங்கே கலந்துக்குறான். அப்போது அந்த பாஸ்டர் இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் பிரதர் பாரி, மிஸ்ஸஸ் பாரி தான் கேட்குறாங்க, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது பிரதர், நீங்கள் சீடி போடுங்கிறான். சீடி போடுற எண்ணம் இல்லை, நான் இந்தபடி தான் பாடல் எழுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சோத்திரம் என் பேக்ரவுண்டே வித்தியாசமான பேக்ரவுண்ட் இல்லையா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், படிப்பறிவு அதிகம் கிடையாது எனக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் அந்த பாட்டு கொடுத்த உடனே சோத்திரம் பாட்டு நல்லா கொடுத்தான்னு சொல்லி சார் சொல்லணும்னு சில இடங்கள் சொன்னேன். ஆனால் இந்த பாட்டுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஒரு பாட்டை சிஎஸ்சியில் தான் கொடுத்தார். நாங்கள் சிஎஸ்சியிலேருந்து தான் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்தோம். எங்களை ஆரம்பத்தில் சிஎஸ்சி தான் நாங்கள் போனோம். மாம்பழத்தில் பாஸ்டர் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை அவர். அவர் நடத்தின இடத்துல தான் நானும் பாஸ்டர் ஜெகதீசன், அவரும் இப்பொழுது இல்லை, அவரும் மறித்து விட்டார். நாங்கள் சோத்திரி இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது அவர் சோத்திரி ஒய்ஃபோட அக்காவை அவர் திருமணம் செய்திருக்கிறார். அதனால் ரெண்டு பேரும் உறவினர் ஆகிட்டோம். நாங்கள் தான் ரெண்டு பேரும் அங்கே ஊழியம் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே ஊழியம் பண்ணிட்டுருக்கும் போது பிரச்சனை வந்ததுனால அங்கேருந்து வெளியேறிட்டோம். வெளியேறிய உடனே வருகிற பொழுது சோத்திரம் ட்ரெயினில் வரும்போது ஆவியாருடைய இடம் சொன்னார், நீங்களே ஒரு சபை ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு பிரேஸ் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, சபைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பிரேசரோனா தொடங்கலாம் அப்படி சொல்லி மனசில் ஆவியாக சொன்ன உடனே, அண்ணா நமக்கு ஆண்டர் சொல்கிறாரு, பரிசுத்தாவின் சொல்கிறாரு, இவங்களாம் அடிக்கடி தகராக பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு இங்கே வருவானே, நம்ம அணகாப்பு சொல்லி ஒரு பிரேஸ் இல்லை, உங்கள் வீட்டில் தொடங்கிடலாம், ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம கூடி ஜெபிக்கலாம், ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆத்மாவை கொடுப்பார், கர்த்தருடைய நாமம் மயப்படும்னு சொன்னேன். உடனே அவர் அதை ஒத்துக்கிட்டார், அதை ஆமோதித்தார், செய்கிறான்ட்டார். அவர் எதிர்ப்பே தெரிவிக்கலை. அவர் சொன்ன உடனே அந்த நாட்களில் சனிக்கிழமையில் நாங்கள் தொடங்கிட்டோம். அப்படிப்பட்ட ஜபத்தை தொடங்கும் போதெல்லாம் பாஸ்டர் ஜெகதீசனுடைய ஒய்ஃப் சோத்திர ராணி என்ன பண்ணுவாங்க, விரும்ப மாட்டாங்க, அவங்க வெங்கடாஜல பகுதி பக்தர், அவங்க அங்கே உள்ளே வந்து பூஜை வந்து மணியை ஆட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்க வெளியே நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டு இருப்போம். இப்படி பாஸ்டர் ஜெகதீசனுடைய மனைவி ராணி அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பு இல்லை, என்னுடைய மனைவியும் எதிர்ப்பு தான். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் அது இயேசுனா பிடிக்காது. என் மனைவி நான் எப்படி தேர்ந்தெடுத்துன்னு சொன்னால், இது ஒரு சம்பவம். எஸ்எல்சி முடித்த பிறகு ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, ஓவியம் வரைவேன், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவேன். இப்படி இருக்கிற காலத்தில் கும்பகோணத்தில் போய் நீ படித்தா நீ ஆசிரியர் ஆகிடலாம், ஆசிரியர் உனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ட்டு அந்த நாட்டில் ஒருத்தர் சொன்னார். கிராமத்தில் உள்ளவர் ஒருத்தர் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு என் தகப்பனாருக்கு தெரியாமலே நான் கும்பகோணத்தில் ஓடிப்போய் 3 மாதத்தில் அந்த ஓவிய பயிற்சியை படித்து முன்னேறி பாஸ் பண்ணிட்டேன். அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்னால் பெரிய சாட்சி. ஏன்னா அங்கே பிராமண ஆசிரியர் தான் எனக்கு ஆசிரியராக இருந்தார், குப்புசாமி ஐயர் என்கிற ஆசிரியர் தான். அவர் வீட்டில் வராண்டாலெல்லாம் தங்க விட்டாங்க, வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்கலை. ஏன்னா நான் புறஜாதிங்கிறதுனால அவங்க உள்ள சேர்க்கலை, அவர்கள் பிராமணர்கள், நான் பிராமின். ஆனால் சோத்திரம் வராண்டர் இருக்கிற பொழுது நான் ஒரு மாதிரி குளிக்கிறதுக்காக வேகமாக சட்டையெல்லாம் கழிச்சிட்டு சோத்திர பனியனோடு போகிற போது நான் போட்டது பூணலை பார்த்தாங்க. பூணலை பார்த்தோடனே உடனே கூப்பிட்டேன், அம்பி என்ன கோத்திரம், என்ன ஜாதி, எங்கேருந்து வரல், என்ன எல்லாத்தையும் அப்படி கேட்டாங்க அவங்க பாஷையில். நான் சொன்னேன், விஸ்வ பிராமண குடும்பம், எங்கள் அப்பா ஆச்சாரி, எங்கள் அப்பா கந்தசாமி ஆச்சாரி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, பேஸ்ட் ஃப்ரெஷ், நீ எங்கெல்லாம் ஆகிட்டடா, நீ கறிமீனெலாம் சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிடணும் போய் சொல்லிட்டேன், சாப்பிட மாட்டேன்னு. அப்படின்னா ஆற்றுக்குள்ளே வரலாம், நீ
துணியெலாம் தொடலாம், காய்கறிகளாக வாங்கி கொடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லி அந்த நாட்டில் ஆசிரியருக்கு பணித்தார். நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போவேன், துணியெலாம் எடுத்து கொடுப்பேன், மடித்து கொடுப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், காய்கறி வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணேன். அப்படிப்பட்ட நாட்கள் அங்கே நான் படித்து முடித்து வந்து சென்னையில் வளத்தில் இருக்கிறேன். வளத்தில் போது எனக்கு வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டேன், டிடிசி முடிச்சிட்டேன், சைதாப்பட்டில் டிடிசி முடிச்சிட்டேன். முடித்த பிறகு தான் சோத்திரம் என் கூட படித்த பயிற்சி எடுத்த படித்து பயிற்சி எடுத்த செல்லப்பாங்கிற சோத்திரம் சகோதரன், அப்பா மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ டிராயிங் மாஸ்டர் போஸ்டிங் இருக்குன்றாங்க, நீ போய் இப்போ செய்யலான்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டான். உடனே அது கேள்விப்பட்டு ஓடி வந்து சோத்திரம் அந்த ஸ்கூலில் லீவ் வேகன்சியில் ஒரு ஸ்கூலில் எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. அப்படி 3, 4, 5 பள்ளிக்கூடத்தில் ஓவிய ஆசிரியராக நான் லீவ் வேகன்சியில் வேலை பார்த்தேன். நான் அந்த டிராயிங் அங்கே முடித்ததுனால பிறகு அதுக்கு பிற்பாடு நிறைய பெயிண்டிங், ஜியாமெட்ரிக்கல் எக்ஸாம், இப்படி டிசைன் எக்ஸாம், இப்படி எல்லாத்திலும் தரவாக பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், டிராயிங்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், டிடிசிலையும் பாஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் ஓகேன்னா இப்போ லீவ் வேகன்சியில் வேலை செய்துட்டுருக்கிறேன். இந்த வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் பர்மனெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும், அதுக்காக காத்துட்ருந்தேன். 3 இடத்துல எனக்கு பர்மனெண்ட் வேலை ரெடியாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல பேர், இவர் நல்லா ஓவியம் வரைஞ்சி கொடுக்குறார், நல்ல எக்ஸிபிஷன் நடத்துகிறார், சுறுசுறுப்பாக செய்கிறார், பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிடுறாங்க. இதுக்கு முடிந்தவங்களாம் இந்த மாதிரி ஆர்வமாக கற்றுக்கிட்டதே கிடையாது. இப்போது எப்படிலாம் வரையணும் சொல்லித்தராரு, எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுலாம் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி வினவசி பாடம் கூட எடுக்கிறாரு, ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தாலும் மற்ற பாடங்கள் எடுக்கிறாரு, அப்படிலாம் கேள்விப்பட்டனால எனக்கு முத முத கேரளா வித்யாலயம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு என்ட்ரி வந்தது. அந்த இன்ட்ரிவியூக்கு நான் என் செல்லப்பாவுக்கு போனேன்ப்பா, எனக்கு இன்ட்ரிவியூ வந்திருக்குதுப்பா, உன் முடிவு வந்திருக்குது, கத்துறதுக்கு சோத்திரம் சொல்லி என்ட்ரி என்ன சொல்லி நான் அங்கே போனேன். அப்ளிகேஷனை நான் டிசைன் பாஸ் பண்ணதால் நல்லா டிசைன் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆளாக அச்சு போல் எழுதி அதை கொண்டு அந்த அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்தேன். நாங்கள் அன்றைக்கி 6 பேர் இன்ட்ரிவியூ வந்திருக்கணும், ஆனால் 6 பேர் வரல. அன்றைக்கி 3 பேர் தான் வந்திருந்தோம். முத முத என்ன தான் உள்ளே கூப்பிட்டாங்க, அந்த கேரளா வித்யாலயம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் மலையாள பள்ளிக்கூடாது, புருஷவாதத்தில் பக்கத்தில் என் பூந்தமல்லி ஹயர் உள்ள அந்த ஸ்கூல் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அது, ஆனால் எய்டட் ஸ்கூல். அப்படி என் இன்டர்வியூ கேட்கும்போது போனவனுக்கு முதல் கேள்வியை நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்டாங்க, எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி, ஏன் அந்த ஒரு வாரம் டைம் கொடுன்னு கேட்டால், ராமகிருஷ்ணா ஸ்கூல்லேயே வேலை பார்த்துருக்கோம், அங்கேயும் வேகன்சி இருக்குது, அஞ்சுகுத்துலேயும் வேலை பார்த்துருக்கோம், மாம்பழத்தில் அஞ்சுகம் ஹை ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் அங்கேயும் நல்ல பேர் எனக்கு, இப்படி பல இடத்துல எனக்கு நல்ல பேர் தான். ஆனால் இந்த 3 ஸ்கூல்லையும் எனக்கு இன்ட்ரிவியூ வர்றதுக்கு ரெடியாக இருந்தது. முதல் இன்ட்ரிவியூ கேரளா வித்யாலயத்தில் வந்தனால ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஒரு வாரம் டைத்துக்கு கூட என்ன பண்ணி யோசித்தேன், சரி இந்த பள்ளிக்கூடத்திலே போய் சேர்ந்துடலான்னு சேர்ந்தேன். ஆனால் நான் சேரல, கத்திரே சேகர வைத்தார். இந்த ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. சிறு பிள்ளை 3வது படிக்கும்போது எங்கள் அண்ணன் பழனியாச்சியர் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், டேய் தசரத மகாராஜா பாடத்தை படுறா அப்படின்னு சொல்லுவான். அப்போது சிறு பிள்ளையில் அந்த 3வது படிக்கும்போது எனக்கு அந்த பாட்டு அந்த பாடம் வராது, அந்த பாடம் வர பாட்டு வராது, திக்குவாயம் எனக்கு எனக்கு ஆரம்பத்தில் திக்குவாயம் இருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளையும் போது நான் திக்கி திக்கி தான் பேசியிருக்கிறேன். எங்கள் அக்காவை பானுன்னு கூப்பிட்றதுக்கு பா பா பா பாப்பான்னு இழுத்த பா பான்னு சொல்லி நம்ம லேட் பண்ணி தான் கூப்பிடுவேன். அப்படிலாம் நான் திக்குவாயாக இருந்திருக்கிறேன். அந்த நாட்கள்லாம் சொல்லுவான், தசரத மகாராஜ் தசரத பாடத்தை எடுத்து படுறான்னு சொல்லுவான், முழுசாக படுறான்னுவான், ஓங்கி அரைவான், டேய் நல்லா படுறான்னு அடிப்பான். அப்போ நான் மனசுக்குள்ளேன்னு நினைப்பேன், திட்டுவேன், மனசுக்குள்ளேயே திட்டுவேன். எனக்கு சரியாக அந்த தசரதனே வாயில் வரலை, தசரதன் மகாராஜன் எங்கடா வரப்போகுதுன்னு சொல்லி அவனை கிராமத்து பாஷையில் திட்டுவேன். இப்படி தான் இருந்தேன். ஆனால் வார்த்தை வராத என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வாத்தியார் ஆக்கிவிட்டார். அதுவும் கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற பள்ளிக்கூடம், அது கம்யூனிஸ்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 31 வருஷம் அங்கே பணியாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். அங்கே போய் நான் மலையாளத்தில் பேச கற்றுக்கிட்டேன், மலையாளத்தில் பாட கற்றுக்கிட்டேன். சில இடங்களில் சில ஊடிக்காரோடு போகும்போது எந்தெந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த பாஷையில் பாடுவேன். கிட்டத்தட்ட 5-6 மொழிகளில் சோத்திரம் பாடக்கூடிய திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். மலையாளத்தில் பாடுவேன், கன்னடத்தில் பாடுவேன், தெலுங்கில் பாடுவேன், இந்தியில் பாடுவேன், தமிழில் பாடுவேன், என்னென்ன எந்த நாட்டுக்கு மலேசியா போனால் மலேசிய மொழியில் பாடுவேன். இப்படி பல மொழிகளில் பாடுறதுக்கு கத்திர கருவி கொடுத்துருக்கிறார். இந்த சொந்த பாடலை எழுதுறதுக்கு ஆண்டர் கருவி செய்தார். நான் ஒரு ஓவிய ஆசிரியராக ஆண்டர் மாற்றினா பார்த்தீங்களா, அது பெரிய ஆச்சரியம், பெரிய பாக்கியம் தான். அதை விட சோத்திரி இப்போ பாடலாசிரியராக மாற்றிருக்கிறார், பாடலாசிரியராக மாற்றிருக்கிறார். இப்படி கத்தருக்குள்ளே நான் விசுவாசமாக இருந்தும் கத்தரை ஏற்றுக்கொண்டும் ஞானசானம் எடுத்துக்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில் சீட்டாட்டம், வளத்திலையும் சீட்டாட்டம், சென்னையிலும் சீட்டாட்டம்,
எப்பவும் சீட்டாட்டம்தான். சினிமான்னு சொன்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நாளைக்கு 4 சினிமா நான் பார்த்துருக்குறேன். சென்னையிலையும் பார்த்துருக்குறேன், விருதுநகரத்தில் பார்த்துருக்குறேன். குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போயிடுவேன், குடிக்கிறது நண்பர்களாக சேர்ந்து அங்கே போவேன். ஆனால் குடிக்காமன்னு அடிமையாகலை, ஆனால் நல்லா குடிக்கிறாங்களேன்னு குடிக்க போவேன். பீடி, சிகரெட்டு, சுருட்டு இது போன்ற காரியங்களாக கூட நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்குறேன், ஆனால் அதுக்கு அடிமை ஆகலை. அதெல்லாம் இருந்தேன். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள்ங்கிறது பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவருடைய வாழ்க்கையில் சோத்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சோத்திரம். திருமணம் பண்ணால் நல்லாருக்குன்னு எங்கள் அப்பாவும் நினச்சாங்க, ஆனால் சோத்திரம் அவங்க பெண்ணு பார்த்தாங்க, சரியாக கிடைக்கல. ஒரு 6 பெண்ணை பார்த்தாங்க, இதுவும் கிடைக்கல. ஸோ அது 7வது பெண்ணாக தான் சோத்திரம் நான் பண்ண திருமணம் செய்திருக்கிற தேவகிங்கிற அந்த மகள் மாம்பழத்தில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், என்னை என் கூட படித்த செல்லப்பா சொன்னார், நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆச்சரிய பொண்ணு இருக்குப்பா, நீ ஏதோ கேட்டிருந்தில்ல வந்து பாருன்னாங்க. அந்த நாட்டில் அந்த பெண்ணை பார்க்க நான் மட்டும்தான் போயிருந்தேன், ஏன்னா எங்கள் சொந்த பந்தெல்லாம் அழைச்சிருக்கிறாங்க, அப்பாவும் வயசானவர், அவ்வளோ யாரையும் அடைக்க முடியாது. அதனால் நான் போய் பார்க்க போனேன். இந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டான். பெண்கள் சபகாசம், சினிமா, கூத்து, கொம்மாளம், சண்டை, எல்லாம் லிபர்ட்டி தேட்டரில் போய் சினிமா பார்க்க போனால் ரவுடி மாதிரியே சோத்திரங்க பேசிடுறது, பேசுறது, அவங்ககிட்ட தகராக பண்ணுறது, இப்படிலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோத்திரம் அவன் சொன்ன பிறகு இந்த மகளை போய் பார்த்தேன். பார்த்த உடனே சோத்திரம் எனக்கு பிடித்திருந்தது, அவனுக்கும் பிடித்திருந்தது. ஏன்னா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் பெண்ணும் பிடிச்சிது. உடனே நாங்கள் பேசி முடிப்போம் வளர்த்திக்க சொன்னேன். இப்படி அப்பா சோத்திரம் திருமணம் ஆயத்தம் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். பா உனக்கு பிடிச்சதா பண்ணுப்பா, நாங்கள் வந்துடுறோம்பா அப்படின்னாங்க. ஸோ சொந்த பந்தங்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் டீச்சர், அந்த நாட்டிலேருந்து மேனேஜ்மெண்ட்டு, டீச்சர் கூட வேலை பார்த்தவர்கள், மற்ற ஏஓ, பியூன், வாட்ச்மேன் எல்லாருமே அந்த திருமணத்தை சைதாப்பேட்டில் ஒரு கோவிலில் வச்சு பண்ணிட்டாங்க. கோவிலில் வச்சு திருமணம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சாதாரணமாக பண்ண போகிறாங்க, ஸ்கூலில் வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கூலில் பண்ணாமல் ஒரு கோவிலில் வச்சு பண்ணாங்க. சரி, அது தெரிஞ்சோ தெரியாமலே அந்த கோவிலில் நான் திருமணம் செய்து கொண்டேன். அது அப்படி அது முடிஞ்சது. முடிந்த பிறகு நான் ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன், நான் இப்படி டீச்சர் ஒர்க் பண்ணுறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன், சர்ச்சுக்கு போவேன், ஜெபிப்பேன், இப்படிப்பட்ட ஆளுங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. அவங்களாம் விரும்பி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு என் மனைவி அவ்வளோ விரும்பலை, இயேசுவை பற்றி விரும்பலை, எங்கள் மாமியாரும் அவ்வளோவும் விரும்பலை. ஆனால் எதிர்ப்பு இல்லை, அவ்வளோவா எதிர்ப்பு இல்லை. அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க, நான் எப்போ மனங்கால் போட்டு ஜெபிப்பேன், இப்படி ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் அப்படி ஊழியம் செய்யும் போது நானும் பாஸ்டரும் ஜெகதீஸ்வரம் ஊழியம் செய்கிறத பார்த்து சில அற்புதங்கள் நடக்கிறத சொல்லணுன்னே சாட்சியெலாம் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. சோத்திரம் இப்படி படிப்படியாக கேட்க ஆரம்பித்தவுடைய வாழ்க்கையில் சோத்திரம் அவருக்கும் எதிர்ப்பு, எனக்கும் எதிர்ப்பு. இருவரும் பல்லாவரம் மலையில் நாங்கள் ஜெபிக்க போவோம். அவர் என்னோட பகிர்ந்து கொள்வார், என் வீட்டில் பெரிய எதிர்ப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்வார். அவர் கஷ்டத்தோடு சொல்வார், கவலைப்படாதுங்கண்ணே, நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அப்படி பேசிகிட்டே இருப்போம். மனைவி ஜெபித்தோம், வீட்டில் ஜெபித்தோம். ஒரு நாள் பாருங்கள், உங்களுடைய மனைவி சோத்திர ராணி அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, அது ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நிறைவேற்றுவார்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பாஸ்டர் ஜெகதீஷனுடைய மனைவி கூட நான் ஜெபித்து கொண்ட நாட்டில் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அவர்கள் சபையில் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பைபிள் திறந்து படிக்கிறத நான் பார்த்தேன். சோத்திரம் அவருடைய தரிசனத்தை பார்த்தேன். அதே போலவே சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானசம் பெற்றாங்க. அதே போல் சோத்திரம் என்னுடைய மனைவியும் இந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் பார்த்த உடனே என்னுடைய கெட்ட பழக்கம்லாம் உள்ளவெல்லாம் மாறிப்போச்சு. சீட்டாடுவேன் இல்லையா, நான் சேசி போதெல்லாம் சீட்டாடிட்டுருப்பேன். எனக்கு சச்சிக்கு போகலான்னு கேட்பாங்க, இந்த போயிடுறேம்மா, 11 மணிக்கு போகிறேன், 12 மணிக்கு போகிறேன் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பேன். சீட்டாக சொன்ன மாதிரி சீட்டாக ஆடுவேன், சினிமா பார்ப்பேன், ஊழி செய்வேன், பாடுவேன், கிராமம் ஒடித்து போவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போன்ற வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சோத்திரம் திருமணத்துக்கு பிறகு சோத்திரம் என் பாவாழ்க்கையெல்லாம் ஒன்று ஒன்றாய் கர்த்தர் மாற்றினார். அது குறிப்பாய் 2021 சோத்திரம் எனக்கு வந்த பெரிய ஆபத்து, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சோத்திரம், யூரின் வர முடியாத பிரச்சனை, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுனால அன்றைக்கு ஆண்டு அனுபவத்தினால நான் சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கும்போது 3 நாள் எனக்கு ஜீவனே இல்லை. 3வது நாள் தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன்றது தெரியும், அது பெரிய சாட்சி. அந்த நாட்கள் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் ஜெபத்தில் தான் இருந்தேன், ஆண்டவரே இப்படி ஜுரம் அடிக்குது, இப்படி ஆகுதுன்னு சொல்லலாம் மனசில் வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு போன் அடித்து, அம்மா நான் இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறேன், இவ்வளோ டோலோ 660 போட்டுக்கிட்டுமா அப்படின்லாம் கேட்குறேன். ஆனால் அந்த அம்மா போட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க. சோத்திரம் கடைசியில் பார்த்தா நான் போட்டதும் இல்லை, வாமிட் பண்ணது இல்லை, காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த பெரிய ஆபத்துலேருந்து ஆஞ்சியோ பண்ணுனாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணுனாங்க,
கத்துடைய கிருபையில் ஆஞ்செல்லாம் வேண்டாம், இது சாதாரண டேப்லெட்ஸும் சரியாகலாம். நாங்கள் இந்த வரைக்கும் கத்துடைய கிருபினால் நான் வாழ்கிறேன். நான் மறித்திருந்தால் 2021லேயே சொத்தன் மார்ச் மாதத்துலேயே நான் இறந்து போயிருக்கணும். ஆனால் கத்திரி ஜீவனை கொடுத்தார். இதுக்கென்று சோத்திரம் திருமணமான பிறகு 1981 எங்களுக்கு மனைவிக்கும் சோத்திரம் திருமணமானது. 82 மகன் பிறக்கிறான், அவனுக்கு மகேஷ் பிரபு என்று சொல்லி பேர் வைக்க முடியாத கத்திரி செய்தார். 1 வருடம் கழித்து சோத்திரம் அடுத்த ஒரு மகள் பிறக்கிறாள், அவளுக்கு பிரேமலதா என்று பேர் வைக்க முடியாத கத்திரி செய்தார். இதுக்கு போட்டு 5 வருடம் எங்களுக்கு அப்படியே கேப் இருந்தது. 5 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தை உருவானது. அது உருவான சோத்திரம் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அந்த குழந்தை உருவாகும் போது சோத்திரம் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இப்படி மகள் மனைவி 3வது முடியாக கன்சீவாக இருக்கிறான்னு சொன்னேன். அங்குள்ள ஒர்க் பார்த்த என்னோடய ஒர்க்கு செய்தவங்கள்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்த ஒர்க்கு பண்ணவங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, கிண்டல் அடித்தாங்க. எந்தா சாரே, எங்களுக்கு 2 குட்டிகள் போகிறேன், எந்தா 3வது குட்டி உங்களுக்கு வெக்கக்கேடு மா, உங்களுக்கு சூடு சொன்ன இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க மலையாளத்தில் பேசுனாங்க. உங்களுக்கு அவமானப்பட்டேன், அதனால் என் 3வது மகனை மகன் 3வது மகன் பிறந்தான் பிறகு சொல்கிறேன், பிறந்தான்றது பின்னாடி தான் தெரியும். ஸோ 3வது குழந்தை எப்படியாவது அது சாகடிக்க வேணும்னு சொல்லி உலகப்புறமான சில காரியங்களை செய்தேன். அப்போது சிஎஸ்எல்லாம் போயிட்டுருக்கிறேன், அப்போது அந்த வாழ்க்கை தான் சிஎஸ் வாழ்க்கை தான். அப்போ சோத்திரம் அப்படின்னு அழிக்கப்படலை. அப்போ ஒரு முறை எப்படி இருக்கும்போது எனக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என் மகளுக்கு மனைவி கன்சியாக இருக்கா, 3வது குழந்தை பிறகுறதுக்கு கன்சியாக இருக்கிறா, பிறக்கிற ஸ்டேஜ் தான் அது. அப்போ நான் போயிட்டு நற்செய்தி கூட்டத்தில் பேசி முடிச்சு திரும்பி வருகிற போது எபினேஷன்ங்கிற வார்த்தை என் காதில் விழுந்தது. அப்படியானால் ஸோ மனைவி சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டுருக்காங்க, சோத்திரம் குழந்தை பிறக்கும்போது பையன்தான் பிறக்கிறான் போட்டிருக்கு, அதான் ஆவியாக சொல்கிறார், எபினேஷன் அவனுக்கு பேர் வை சொல்லி கத்த சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒன்னு சோத்திரம் மகிழ்ச்சியோடு கூட அதில் பண்ணேன், எபினேஷன் பேர் மனசு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மறுநாள் வியாழக்காமல் நான் முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், சோத்திரம் வியாழக்காமல் பிறக்கிறான், அவனுக்கு எபினேஷன் ஆர்டர் பேர் வைக்க சொன்னார், அவனுக்கு எபினேஷனே பேர் வச்சோம். இன்றைக்கு அவன் சோத்திரம் திருமணமாகி அவன் மூத்தவன் திருமணமாகி சோத்திரம் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. சோத்திரம் அவள் வந்து ஏஞ்சல் அப்படின்னு மனைவி பேர். அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஈனோக் சாமுவேல் பெரிய பையன், சின்ன பொண்ணு சோத்திரம் ஹேனா கிரேஸ். 2வது மகளுக்கு சோத்திரம் ஒரு நல்ல டீச்சரை கிடைக்கும்படி செய்தார். அவர் ஸ்டாலின் ராஜின்னு சொல்லி அவர் சாதாரண சோத்திரம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் மாஸ்டராக இருந்தார். இப்போது அவர் ஹெட்மாஸ்டராக இருக்கிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஜானிஸ் ஜெர்சான் சொல்லி அந்த மூத்த மகளுக்கு பேர். 2வது பொண்ணு ஆனட் அபிகள். 3வது மகனுக்கு சாகடிக்கணும்னு சொன்ன 3வது மகன் இன்றைக்கு அவனுக்கு 32-33 வயசு ஆகிறது. அவனுக்கு சோத்திரம் சொந்தத்திலே மச்சானுடைய பெண்ணையே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அந்த தம்பதிக்கு ஜேடன் ஜோனாங்கிற பையன் பிறந்தான், அவனுக்கு ஜேடன் ஜோனான்னு பேர் வச்சாங்க. 2வது பெண் பிறந்தால் அவளுக்கு ஜோஸ்லின் ஜொஹானா என்று பேர் வைத்தார்கள். ஸோ 6 பேரப்பிள்ளைகள் எனக்கு உண்டு. சோத்திரம் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இவர் குடும்பமாய் ஆண்டு தெரிந்து கொண்டார். குடும்பமாய் தெரிந்து கொண்டவனுடைய வாழ்க்கையில் சோத்திரம் படிப்படியாக ஊழியவனுக்கு சோத்திரம் சுவிசேஷ பணி ஆற்றுறதுக்கு ஆண்டு உதவிச்சார். நான் சுவிசேஷனாக வர்றதுக்கு நான் எப்படி சுவிசேஷனாக வந்தேன்றதுக்கு ஒரு சிறு சாட்சி சொல்கிறேன். ஆரம்பத்தில் நெஞ்சுமே நீ கலங்காத ஒரு பாடல் ஆண்டு கேட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி சிஎஸ்சியில் இருக்கும் பொழுது அழைக்கிறார் அழைக்கிறாங்கிற பாடலை ஆண்டு கொடுத்துருக்கார், முழுசாக அந்த பாடலை கொடுத்துருக்கார். 20 ஜபத்தில் நான் போயிருந்தோம், நானும் பாஸ்டர் ஜெகதீஷும். அந்த நாட்களில் அழைக்கிறார் அழைக்கிறார் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த அழைக்கிறார் பாட்டை ஒரு சாரத்தை பாடுற பாருங்களேன், அது என் சுவிசேஷனாகவே அந்த பாடல் அது என் காட்டி கொடுக்கும். அப்படினாலும் ஆர்டர் சுவிசேஷனாக அழைக்கிறான்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கல, அந்த பாட்டு எனக்கு சுவிசேஷனாக ஆக்குது பாருங்க. அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதா கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம், ஆயத்தமா ஆயத்தமா என் கண்ணே, அவரண்டை வருவதற்கு உனக்கு. இது சுவிசேஷ வார்த்தை மாதிரி வரும். இயேசு உன்னை அழைக்கிறார், உன் பாவத்தை மன்னிப்பார், வாங்கன்ற மாதிரியே இந்த பாட்டை அமைச்சு கொடுத்துருப்பார். எனக்கு பாட்டு எழுது வராதுங்க, என் சோத்திரம் எனக்கு தெரியாது, நான் சரியாக படிக்காதவன். ஆனால் அந்த ஆவியான சொல்வார், இப்படி எழுது அப்படி எழுதுன்னு. அப்படியே அந்த பாட்டை முடிச்சு எழுதி முடித்தேன். அது போனால் கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டார் கர்த்தரின் நிழலில் என்றும் தங்கிடு. இதெல்லாம் வரிகள் எப்படி பாருங்க, அழைக்காத படம் எல்லாமே உன் பாவத்தை மன்னிச்சிருவார், சாபத்தை மன்னிப்பார் மன்னிப்பார் எல்லாம் நீக்கிடுவார் அப்படின்னு சுவிசேஷ வார்த்தையவே வச்சுருப்பார். அதில் அப்போ நான் தெரிஞ்சிட்டேன்,
ஓ சுவிசேஷர் தான் ஆண் தெரிஞ்சுக்கிட்டான்னு. இது எனக்கு போதாது. இது மத்தியில் சோத்ரம் எனக்கும் பாஸ்டர் ஜெகதீஷ் சொன்ன இல்லையா, நாங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் பல இடங்களில் போய் பல அற்புதங்கள், அந்த 60 அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லி அடுத்து நான் பாடலுக்கு வருகிறேன். பாஸ்டர் ஜெகதீஷன் நாங்கள் சிஎஸ்ல நாட்களில் கேள்விப்பட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா போய் பிரசங்கம் பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் எங்கே ஜெபித்தாலும் அற்புதம் நடக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருமுடியூரில் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், காலில் அவங்களுக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, ரத்தம் சீவம் வந்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்களேன் சோத்திரம், உங்களுக்கு அற்புதம் பல அற்புதம் நடந்துருக்குது உங்களுக்கு செய்திருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாஸ்டர் ஜெகதீஷும் அதேபோல் இருமுடியூர் கிராமத்துக்கு போனோம், அந்த டாக்டரை பார்த்தோம், சோத்திரம் பண்ணோம். ஏன்னா அவர்கள் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டோம். சோத்திரம் அவங்ககிட்ட விசாரித்தோம், எல்லாம் கேட்டோம். பிறகு நான் தான் அந்த நெஞ்சுமணி கலந்த பாட்டு அந்த நாட்களில் சீடியில் போடுறேன், அப்போல்லாம் அந்த பாட்டு எனக்கு கொடுத்தனால கொஞ்சம் பாடி அப்படி சொல்லி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பாவரிக்கு சேவைச்சோம். பாவரிக்கு தான் முக்கியமாக, நம்ம பாவத்தினால நமக்கு வியாதி வருது, சாபத்தினால வியாதி வருது, நீங்கள் பெரிய டாக்டர் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் அறிக்கை விடுன்னு சொல்லணும். அந்த அறிக்கை செய்கிறதுக்கு முடியும் அவங்க சொன்னாங்க, ஐயா நானே பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர், எவ்வளோ பெரிய என்கிட்ட ஏன் முடியும் குணமாக இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்திருக்க இந்த சோத்திரம் காலில் வந்திருக்க சோத்திரம் இந்த ஓட்டை சீவரத்தமும் உனக்கு அடைப்படவே மாட்டேங்குது, அமெரிக்காவிலேருந்து எனக்கு மாத்திரை வருது, லண்டன்லேருந்து எனக்கு மாத்திரை மருந்து வருது, எல்லா டாக்டரும் இதை போடுங்க அதை போடுங்க சொல்கிறாங்க, சரியாகலையே நாங்கள், உங்களுக்கு சரியாயிடும், பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம், அற்புதம் நடக்கும் சொன்னோம். அதே போல் அவனுக்கு அந்த நாட்களில் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரலாம் கொண்டு வாங்க, அந்த டானி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் வைங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து அவங்கள பாவ அறிக்கை செய்ய வைத்து ரெண்டு பேரும் ஒருமுனைப்பட்டு ஜெபித்தோம். ஒருமுனைப்பட்டு ஜெபித்து இந்த மாத்திரை ஜெபித்து கொடுத்தோம். ஒரே வாரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் வந்து அந்த சபையில் சாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு, ஒருத்தர் ஒரு விண்ணப்பத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக தொடர்ந்து ஜெயிப்பேன், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், விடமாட்டேன் அப்படி ஒரு பழக்கம். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருப்போம், இந்த வேலைக்கு போகும்போது ட்ரெயினில் போக இல்லையா, அப்போ குழந்தைங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு என்னம்மாச்சின்னு பேசுவாங்க, இல்லைம்மா ஃபிஷ் வந்துச்சுங்க அதுதான் நாங்கள் எக்மூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோன்னுவாங்க. ஸோ அதை கேள்விப்படுவேன், ஆண்டவரே சோத்திரம் என்னுடைய மகனுக்கு கூட ஃபிட்ஸ் வியாதி வந்துச்சு அப்போ சின்ன முடியல, சோத்திரம் அவளுக்கு அற்புதம் கொடுத்தீங்களே இவளுக்கும் குடிச்சொல்லி அங்கேயே ஜெயிப்பேன். அது மாத்திர நான் எப்படி வீட்டுக்கு வந்தும் தொடர்ந்து ஜெயிப்பேன், கேள்விப்படுற விண்ணப்பங்களாகவும் ஜெயிப்பேன், சொல்கிற விண்ணப்பத்தில் விட்டுருவேனா, இப்படிலாம் சில விண்ணப்பங்கள் செய்தோம். ஒரு வாரம் ஆச்சுங்க, இல்லை ஒரு வாரம் ஆச்சு, சோத்திரம் நாங்கள் தெரியாத கூட்டம் மாம்படத்தில் பாட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாட்சி நடந்து, சாட்சி நடத்த ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க, சோத்திரம் அவங்க நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாக இருந்தாலும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு சோத்திரம் என் காலில் ரத்தம் சீவம் ஒரு ஓட்டை இருந்தது, எனக்கு இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும்போது இந்த ஐயா ஷேக்ஸ்பியர் ஐயா தான் இந்த பாஸ்டர் ஜெகதீஷனும் தேவதேவியும் அமைச்சிருந்தாங்க, அந்த ரெண்டு பேரும் வந்து செபிச்சுட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரே வாரத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, பாருங்கள் நான் சாப்பிட்ட மருந்து மாத்திரை தான் ஜெபிச்சு கொடுத்தாங்க, நான் அதே சோத்திரம் பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்பிடிச்சு செய்தேன், அன்றைக்கி பாருங்கள் என் காலுக்கு தூக்கி காமிச்சாங்க, ரத்தம் சீவம் இல்லை அடைஞ்சு போச்சுனாங்க. இது போன்ற அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தார், தனிப்பட்ட முன்னு எனக்கு ஆண்டு அதே அற்புதம் செய்திருக்கிறார், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சோத்திரம் என் பிள்ளைகளுக்கு, மூன்று பிள்ளைகளுக்கும் சோத்திரம் அவங்களை திருமணமாக கத்திரவது செய்தார். என் குடும்பத்தில் எல்லாருக்குமே பெரிய மோசமான வியாதிகளாக வந்து காரணத்தெல்லாம் நான் செய்த பாவத்தின் நிமித்தம் என் மனைவிக்கு ஒரு முறை சோத்திரம் பேச்சு மூச்சு இல்லாமல் சோத்திர மாதிரி ஆயிட்டான், சோத்திரம் அப்போ நான் உணர்த்தப்பட்டேன், அன்றைய என்னுடைய பாவம் தான் இன்றைக்கு அவளுக்கு சோத்திரம் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அதேபோல் நான் 2021 எனக்கு பெரிய பிரச்சனை வந்து சொன்னேன், அந்த பிரச்சனை வரும்போது ஆண்டரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கப்பா, என் ரகசிய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி என் ரகசிய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், பிறகு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து முன்னாடி செய்த ஊழியத்தை விட இப்பொழுது என்னுடைய ஊழியத்தை பன்மடங்காக இருக்கிறேன், அதிகமான சுவிசேஷம் அறிவிக்கிறேன், சபையில் பிரசங்கம் பண்ணுறது, அது மாத்திரம் அப்படி சோத்திரம் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சோத்திரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில ஊழியர்களை அழைத்து சனிக்கிழமை தோறும் கூடி ஜெபிக்கிறது, 10 மணிலிருந்து 1 மணிக்கும் ஜெபிப்போம், ஜெபிச்சு முடிச்ச பிறகு நாங்கள் அப்படி கிளம்பி போயிடுவோம், இப்படி பல இடங்களில் ஜெபிக்கிறதுக்கு அப்படி வச்சுருக்கா. பிரேசர் அங்கங்கே நடத்து 1989 சிஎஸ்சி விட்டு வெளியே வந்தோம், வெளியே வந்ததுலேருந்து நாங்கள் தொடர்ந்து சோத்திரம் பிரேசர் தொடங்கினோம், எப்படி அண்ணன் வீட்டில் பிரேசர் தொடங்கி அற்புதம் நடந்ததோ அற்புதம் அங்கே நடந்தது, பிறகு தொடர்ந்து அப்படியே சோத்திரம் ஒரு சபையானது, இன்றைக்கி மோட்ச பிரயாணம் சொல்லி பெரிய சபையாய் மாறி இன்றைக்கி அவருடைய சோத்திர பாஸ்டர் ஜெகதீஷனுடைய கடைசி பையன் பாஸ்டராக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் அநேக அற்புதம், அதில் ஒரு சகருடைய தாயாரை அமாவாசையில் அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம், நிறைய அற்புதத்தை ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சோத்ரம்
அந்த சகோதரிக்கு சோதனை அமாவாசைனா ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. பல பிரச்சனை உள்ளவங்களாம் வந்துட்டு இப்படி அற்புதம் சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள். இதில் இந்த அம்மா வரும்போது கொண்டாந்து அமாவாசை ஜெபத்தில் போயிட்டாங்க. நாங்கள் அந்த நாட்களில் புது புது பாடலாம் எழுதுவேன், ஆண்டவர் வல்லமை பற்றி ஒரு பாடலை கொடுங்கன்னு கேட்டு வல்லமை பற்றி ஒரு பாடலை எழுதி வாங்கி அந்த பாடலை அந்த நாட்களை பண்ணும். வல்லமை தேவா வல்லமை தேவா வந்துவிடும் வந்துவிடும் இந்த வேலைன்னு சொல்லி ஒரு பாடலை அந்த நாட்களை பாடி அவங்களுக்காக ஜெபித்தோம். பாருங்கள், நொப்பு அதாவது நுறைய தள்ளி அழகழித்து இந்த ஹாலே எங்கள் வீட்டு ஹாலில் அப்படி நிரப்பிட்டாங்க, படைவிடப்போம் அப்படி சுற்றி கிழித்து அழகழித்து அந்த அம்மாவுக்கு விடுதலை. கத்தர் எங்களுக்கு அந்த பிரைசர் மூலமாக அநேக அற்புதங்கள், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் இப்போ சமீபத்தில் சுதந்திர சில புரஜாதி குடும்பங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கான வழியை கூட ஆண்டவர் உண்டாகி கொடுத்துருக்குறான். இதனால் பிரைசர் மூலமாக பிரைசர் எங்கள் வீட்டில் மட்டும் நடத்தாமல் மற்ற வீடுகளிலும் பிரைசர் நடத்துவதற்கான வழியும் கத்தரை உண்டாக்கி கொடுத்துருக்கான். இந்த பிரைசர் ஊழியமும் அது மாத்திர சபை ஊழியம் நற்செய்தி கூட்டங்கள் நற்செய்தி ஜப ஊழியங்கள் இது போன்ற எல்லா ஊழியத்தும் செய்வதற்கு கத்தர் உதவி செய்து வருகிறார். அப்புறம் இந்த சாட்சியை நான் சொல்கிறதுக்கு இன்னும் காரணம் என்னன்னா, உண்மையிலப்படுப்பாங்க நான் தாயை பார்த்தது கிடையாது, சோத்திரம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறேன், தாப்பண்ட அன்பு கிடையாது, இப்படி என் இஷ்டம் போல் தருதறியாக வாழ்ந்தேன், அது மாத்திர சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பிச்சைலாம் எடுத்து கூட இருந்தேன், பிச்சை எடுத்துடைய வாழ்க்கையில் ஆண்டு என்னை தேடி இருந்தார், எனக்கு சோத்திரம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு, அது மாத்திரம் இல்லை ஒரு பாடல் ஆசிரியராக மாற்றிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். சோத்திரம் எனக்கு நாங்கள் ஏற்கனவே வணங்குற எத்தனையோ தெய்வங்கள் அது கணக்கில்லாத தெய்வங்களாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேர சொல்லி பேர சொல்லி கற்பூரம் ஏற்றி அப்படிலாம் கொண்டாடி கும்பிட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் இயேசு மெய்யான தெய்வன்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரும் என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தெல்லாம் மன்னித்தார். என் வாழ்க்கை ஒரு சோத்திரம், ஒரு எப்படி சொல்லுவது சோத்திரம், ஒரு நாற்றமடித்த வாழ்க்கை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இடைப்பட்டாரே, இயேசு தேடி வந்த ஒரு தெய்வம், அவர் தேடி வந்து காப்பிட்றார். வசனம் இப்படி தான் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வசனத்தெலாம் சொல்லி கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தாரே. என்னை மீட்டெடுத்த தேவன், பாவத்தின் சாபத்தின் கடந்த என்னை மீட்டெடுத்த எந்த தேவன், என் தேவன் உங்களையும் மீட்டெடுப்பார். என்னை போல ஒருவேளை சில பொருள் இருக்கலாம் அல்லவா, என்னை விட மோசமாக இருக்கலாம் அல்லவா, எப்பேற்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தைகள் செய்தாலும் சரி, எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர், அவர் தான் நம்ம பாவத்தையும் சாபத்தையும் நீக்கவல்லவர், அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு வழி. அதான் சொல், நானே வழி நானே சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பல வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பல பாடல்கள் பல ஊழியர்கள் செய்திருக்க அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவே கொடுத்தார். பட்டி தொட்டிகளெல்லாம் கிராமங்கள்லாம் போய் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். எனக்கு சில குடிப்பாடல் ஒன்று கொடுத்துருக்குறான், ஆனால் அநேகருக்கு பிடிச்சி மறிச்சு போகிறாங்க. எங்கள் அண்ணன் கூட குடித்து செத்துட்டானே, ஒரு குடிப்பாட்டு கொடுன்னு கேட்டு, இப்படி சில பாடலாம் கேட்டு வாங்கி இன்றைக்கி பல பாடல்கள் இன்றைக்கி பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறான். அதில் சொத்துல எங்கள் அண்ணன் குடித்து செத்தான் இல்லையா, அதனால் ஒரு ஊடிக்க ஒரு விசுவாசினார், ஐயா குடிப்பாட்டை ஒன்று எழுதுங்களேன்னு சொன்னார். நான் பல்லாவரம் மலையில் இருக்கும்போது சொன்னார், ஐயா எனக்கு எழுத தெரியாது, ஆவியானவர் சொன்னால் தான் எழுத முடியும், நீ ஜெபம் பண்ணுங்க நானும் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அதேபடி ஜெபித்தேன், குடிப்பாட்டு எங்கள் அண்ணனுக்காக நான் எழுத போகிறான்டவரை குடுன்னு கேட்டேன். பாட்டு சொன்னார், உங்கள் அண்ணன் மாத்திரமாக குடிக்கிறான், உலகத்தில் அத்தனை பேரும் குடிக்கிறான், அதை நான் சொல்கிற மாதிரிலாம் எழுதின்னு சொல்லி ஒரு எளிமையான பாட்டை 6:8 அந்த பாட்டை கொடுத்துருக்காரு. பாருங்கள் அந்த பாட்டை பாடுறேன், எப்படி பாடலாம் இப்போது சோத்திர நெஞ்சமே நீ கலங்காதேன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோடய பாடல் யூடியூப்பில் வருது, டிவிலையும் வருது, சில சில டிவியில் மகிமை டிவி நித்தியம் டிவி இது போன்ற டிவிலாம் ஜாயின் டிவியில் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கத்திர சோதம் தொடர்ந்து வர்றதுக்கு உதவி செய்யுங்கள். இன்னும் பல பாடலாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஷூட் பண்ணி வரும். நெஞ்சுமே நீ கலங்காத பாட்டை ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம், அதை பாருங்கள். சோதனம் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாடலை நம்ம பாடியிருக்கிறோம், அதை பாருங்கள். கத்திர நாமம் மயப்படும். இப்போ இந்த குடிப்பாட்டு கேளுங்களேன், அது எவ்வளோ எளிமையாக நடனம் கொடுத்துருக்காரு. இந்த குடிப்பாட்டினால அநேக கிராமங்களில் பாடாத ஊடிக்காரே கிடையாது, பாடாத கிராமமே கிடையாது. இந்த பாடலை கேட்டு நிறைய பேர் ரட்சிப்படைஞ்சாங்களாம். அது ஏன் ரட்சிப்பு வந்துங்களா, நான் ஆண்டர் கேட்டேன் அந்த சிறுபிள்ளையில் அந்த பாட்டு மூலிமா என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற பாடல் வழியாக அநேக ரட்சிப்பு சமாதானம் சுகம் பெறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். அதே போல் எனக்கு ஆண்டர் ஒவ்வொரு பாடல் வழியாக ரட்சிப்பு சமாதானம் சுகம் கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் சார்ஜ் சொல்கிறாங்க, இந்த பாட்டு கேட்டு தான் ரட்சிப்படைஞ்சேன், இந்த குடிப்பாட்டு கேட்டு தான் நான் ரட்சிப்படைஞ்சேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த குடிப்பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். குடிகுடின்னு குடிகுடித்து சுத்தர
உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்துற, குடிகுடின்னு குடி குடித்து சுத்தர, உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்துற. குடும்பமும் அழுவுது, கொடலும் அழுகுது, குடும்பமும் அழுவுது, கொடலும் அழுகுது. குறையை எடுத்து சொன்னால் முறைத்து பார்க்குது, குறையை எடுத்து சொன்னால் முறைத்து அடிக்குது. குடிகுடின்னு குடி குடித்து சுத்தர, உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்துற. சாராயத்தை நாடி தேடி ஓடுறேன், நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுறேன். சாராயத்தை நாடி தேடி ஓடுற, நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுற. சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சம்சாரி நிலைமைகளை புரியலை, உன் சம்சாரத்தின் நிலைமைகளும் புரியலை. குடிகுடின்னு குடி குடித்து சுத்தர, உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்துற. இந்த பாடல் மதுபானம் மயக்கி மயக்கி அடைக்குது, உன் மானத்தை வாங்கி விட்டு சிரிக்குது. இப்படி வரையெல்லாம் அவர் ஆண்டு கொடுத்துரு பார்த்தீங்களா. கடைசியில் வாசம் முடிச்சிடும், சர்வ வல்ல இயேசு உன்னை அழைக்கிறான், சாத்தான ஆம்பாக்கமாக இழுக்கிறான். சர்வ வல்ல இயேசு உன்னை அழைக்கிறான், சாத்தான ஆம்பாக்கமாக இழுக்கிறான். சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானா, நீ சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானா, சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானா, சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானாம். குடிகுடின்னு குடி குடித்து சுத்தர, உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்துற. குடிகுடின்னு குடி குடித்து சுத்தாதே, உன் குடும்பத்தை என் நடுத்தருவளை நிறுத்தாதே என்ற இந்த பாடலை நான் முடிச்சிருப்பேன். இந்த பாடல் வழியாக ஒவ்வொரு பாடல் வழியாக கர்த்தர் அச்சி உண்டாக்கிறார். இல்லை இந்த ஒரு பாடலுக்கு ஒரு சாட்சினா ரொம்ப நல்லா இருக்கும், டச்சிங்காக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பாட்டு யூடியூப்பில் வருது பாருங்கள். என் கண்ணீருக்கு பயிர் ஒரு பாட்டை பல்லார் மலையில் போய் ஜெபிப்பேன்னு சொன்னீங்களா, 8 மணிக்கு போனால் 4 மணி தான் இறங்குவேன். அப்படி இறங்கும்போது ஒரு உலகம் போட்டுருக்க காலையில் 8:30 போயிட்டேன், பாட்டு அப்படியே வருது. என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும், என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும். இப்படி பாட்டு நல்லா தான் பாடுறேன், ஒரு சத்தம் கேட்டு பதில் சொல்லும் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு டவுட் ஆச்சு, என்ன சத்தம் கேட்குது, பதில் சொல்லும் பதில் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்குறாங்களே, யாரோ பாடல் விஷயம் தெரிஞ்சவங்க தான் எதை சொல்கிறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். ரொம்ப தூரம் எட்டி பார்த்தேன், யாரையும் காணோம். அப்போ யோசித்தேன், பரிசுத்தாவியர் தான் ஏதோ சொல்லுகிறான்னு நினச்சிட்டு மீண்டும் முழங்கால் போட்டேன். ஆண்டவரே இது இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொத்து பதில் சொல்லுன்னு சொல்லி பாடுறது தப்பான்னா நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் பதில் சொல்லணும்னா சட்டையை பிடிச்சிக்கிட்டு பதில் சொல்கிறா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீ சோத்திரம் கேட்குறியே அப்படின்னால அதை மாற்றிடானார். என்ன போடணும்னு கேட்டேன், துணை நெல்லும் போடுறனர். அது பாருங்கள், என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே துணை நில்லும், என் கர்த்தாவே துணை நில்லும். பாட்டு அனுபலம் எழுதினார். அனுபலம் எனக்கு தெரியாத ஆண்டவர் என்ன, உனக்கு கழுத்தில் கையில் மல்லிகை பூலாக சுற்றிக்கிட்டு ஊர் ஊராக நாய் மாதிரி சுற்றினியே, உன் வாழ்க்கையை எழுதுறா, நான் சொல்கிறேன் எழுதுகிறேனார். அதுக்கடுத்து சரணமெல்லாம் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை எழுதியிருப்பேன். வாலி பிரயத்தில் நான் செய்த பாவல் கொஞ்சம் நஞ்சில்லை சோத்திரம். இதை நான் இப்படி சொல்லுவேன் சபைகளில், பவுல் கூட சோத்திரம் அறியாமல் தான் அவர் பாவம் செய்தார். அவர் அறியாமல் தான் செய்த தப்பு பண்ணான்னு சொல்கிறார். நான் பிரதான பாவம் சொல்கிறேன், அவன் தெரியாமல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசன் எடுத்து 25 ஆண்டுகள் குறையாது நினைக்கிறேன். 20 இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுத்து ஊடி செய்து கொண்டே நான் அநேகம் பாவம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பவுளை விட பெருதான பாவி நானாக தான் இருப்பேன்னு சொல்லி என்னை தாழ்த்தினது உண்டு. இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட பாடலாம் எனக்கு ஆண்டு

முடிச்ச தற்கொலைக்கு போனவன் பாட்டு முடிச்சும் கேட்டே அப்படி நடந்துகிட்டு இருக்கான். என் கண்ணீருக்கு பதில் உண்டு, என் கத்திரே துணை நின்றான் பாடுறாரு. அப்போ என் கண்ணீருக்கும் பதில் கிடைக்கும்னு சொல்லி அவன் திரும்பி வந்து இயேசு ஏற்றுக்கிட்டான். இப்படி ஆண்டவர் எனக்கு பாடல் வழியாக ரட்சிப்பு உண்டாக்கி இன்றைக்கு எனக்கு பல பாடலை கொடுத்து பல தேசங்களில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறான். இப்படி பாடல் பல இடங்களில் நீங்கள் ரீச் ஆகிட்டு இருக்குது. அநேக இடங்களில் பாடலை கிராமத்தில் எப்பொழுதும் பாடிட்டுருக்காங்க. இப்போதும் சொல்லுவாங்க, உங்கள் பாடல் நாங்கள் பாடிட்டே தான் இருக்கிறோம், காலேஜில் உங்கள் பாட்டு நாங்கள் பாடுவியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பரிசுத்தாக கொடுத்த பாட்டு, எனக்கு தெரியாது இல்லையா. அவருக்கு அவர் ராகத்து கொடுப்பார், அடியேன் எழுதிக்கொள்வேன், அவர் பாட சொல்லுவார், நான் பாடுவேன். அப்படி தான் என்னுடைய இந்த பாடல் வாழ்க்கை எனக்கு கிடைச்சிது. இப்படியாக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இவ்வளோ பல மாற்றங்களை உண்டாக்கி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை அவர் எனக்கு ஹைல இன்றைக்கி ராஜாக்களோடும் மந்திரிகளோடும் அமர முடியாய் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த பாக்கியத்தை பெற்ற நான் பெற்றிருக்கிறேன். இந்த பாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டாமா? நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சோத்திரம் தொடர்ந்து சோத்திரம் இயேசு பற்றி அறிவது நல்லது. ஏன்னா இயேசு பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சோத்திரம் தீராத வியாதியிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி நீக்கினார், என்னுடைய வியாதி நீக்கினார் சோத்திரம். அது மாத்திரமில்லை, சோத்திரம் இன்றைக்கு என் மூலிமா ஜெபிக்கிற போது அநேக அற்புதம் அதிசயம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்களும் அந்த அதிசயத்தை அற்புதத்தை பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மனதில் ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. ஸோ பாருங்களா, ஒரு இந்து குழுந்திருந்து இயேசுவை மனதளவில் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி முழுசாக ஆண்டவரை தவிர நாங்கள் யாரையும் வணங்குறதே இல்லை. எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வணங்கி பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு மெய்யான தெய்வம்னு ரசித்து பார்க்குறோம். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடைபடுவார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் சத்திரம் மனம் திரும்பி குணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வந்து மாற்றம் போல உங்களுக்கு மாற்றம் வரும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நான் இப்படி பாவம் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார். ஏன்னா மன்னிப்பதில் சோத்திரம் கிருபையுள்ளவர், மன்னிக்கிறதுல சோத்திரம் வல்லல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் பாவங்களையும் உங்கள் சாபங்களையும் மன்னிப்பார். அது மாத்திரம் இல்லை, சோத்திரம் இந்த விவரங்களை இன்னும் அறியவேன்னு சொன்னால் நீங்கள் சில சபைகளுக்கு போகிறதும் அல்லது சில ஊழிக்காரர் நீங்கள் அணுகி கேட்பதும் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படியாக என் பிரியமானவர்களே, என் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பல பாடலாம் கொடுத்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கேயோ ஊழி செய்கிற ஊழியக்காரர்கள் என்னை குறித்து கேள்விப்பட்டதுனால அவர் சொன்னார், சோதரம் உத்தம ஊழியர்ன்ற பட்டத்தை நம்ம கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்கள் தீர்மானித்த போது தேவதேவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு தீர்மானித்தார்களாம். எனக்கு இப்படி கொடுப்புக்க போகிறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முறை ஃபோன் வந்துச்சு, ஐயா உங்களுக்கு உத்தம ஊழியர் பட்டம் என்று கொடுக்க போகிறோம் சொல்லி. பாருங்கள், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் டாக்டர் பட்டம் எடுத்துக்கங்க, பிஷப் பட்டம் எடுத்துக்கங்க அப்படிலாம் சொன்னது உண்டு. நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும், அவ்வளோ கொடுத்தா போதும், நாங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, நான் ஆண்டருக்கு சுவிசேஷனாகவே இருந்து நான் அப்படியே வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதில் இந்த பட்டம்லாம் ஒன்று வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிறவன் தான். என் ஊடித்தில் கொஞ்சத்தில் உண்மையிலாம் இருந்தபடினால பாருங்க, வேற ஒரு சபையை சேர்ந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் சேர்ந்து பாஸ்டர் ஆரோன் காசிங்கிற ஊழியக்காரர் சோத்திரம் உத்தம ஊழியங்கிற பட்டத்தை கடந்த 2025 அந்த உத்தம ஊழிய பட்டத்தை கொடுத்தார்கள். இந்த பாக்கியமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமுள்ள நாமத்தினால் கிடைத்தது. நான் பெற்ற பாக்கியம், நான் பெற்ற நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொடுத்தார். ஆக அந்த பரிசுத்த ஆவியுடைய சோத்திரம் நாமத்தை இவ்வளவாக நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னால் சோத்திரம் நான் அனுபவிக்கிறேன், அவரை குறித்து அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் செய்திருக்கிறார். என் மூலிமா அநேக அற்புதத்தை செய்கிறார் என்று நாம் இப்பொழுது சோத்திரம் என் சாட்சியம் பாடல் எல்லாவற்றையும் கேட்டீங்க. ஒரு சுருக்கமாக தான் சாட்சியம் சொல்லியிருக்கிறோம். ஆமே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: டேவிட் வில்கர்சன் அமெரிக்க தேசத்தில் போதைப் பொருட்களுக்கும் மதுவுக்கும் அடிமைகளாகி சமூக விரோத செயல்களை செய்த இளைஞர்கள் மத்தியில் தேவ அன்பை அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஊழியத்தை செய்து வந்தார். இவர் புரூக்ளின் என்னும் இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைத்து பணியாற்றிய போது அதை தொடர்ந்து நடத்த பண தேவைக்காக தன்னுடைய கட்டிடத்தை அடகு வைத்து கடன் பெற்றார். ஆனால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. கட்டிடம் ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் விடப்படும் நாளும் வந்தது. ஆனால் டேவிட் வில்கர்சன் கலக்கத்தின் மத்தியிலும் ஜெபித்து கர்த்தருடைய செயலாற்றலுக்கு காத்திருந்தார். அவருடைய வழக்கறிஞர், என்ன செய்ய போகிறீர்கள், தவணை நாட்களெல்லாம் முடிவடையப் போகிறதே என்று கேட்டபோது டேவிட் மறுமொழியாக, நான் ஜெபித்து காத்திருக்கிறேன் என்று சொன்னார். சில வாலிபர்களை அழைத்து கர்த்தர் பணத்தை கொடுத்து விட்டார், விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்கள் என்று அனைவரையும் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கச் செய்தார். தவணை நாட்கள் முடிந்து ஜப்தி செய்யும் நாள் நெருங்க நெருங்க அநேகர் அவரை ஏளனமாக வேடிக்கை பார்த்தார்கள். கடைசி நாள் காலையிலும் புரூக்ளின் மையத்தில் அநேக நண்பர்களுடன் கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் ஜெபித்தார். அந்த வேளையிலே ஒருவர் போதகரை வெளியே அழைத்துச் சென்றார். அங்கே சென்றபொழுது சிறப்பு தபால் ஒன்று அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அதை திறந்து பார்த்தபொழுது தமக்கு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதைக் கண்டார் அவர். செலுத்த வேண்டிய 15,000 டாலர்களும் அந்த காசோலையில் அனுப்பப்பட்டிருந்தது. ஆம் நண்பர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் காத்திருக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்கிறோமா இல்லை முறுமுறுப்போடு காத்திருக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்தின் கடைசி பகுதி. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. துக்கத்திற்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலேயும் கடந்து போகிற ஒரு உணர்வு அல்லது ஒரு நிலை என்னவென்றால் துக்கம், துக்கத்தின் பாதை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட இந்த துக்கத்தின் வழியாக தான் போனார். அவர் துக்கமுடையவராய் இருந்தார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்முடைய துக்கங்களையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விரும்பாத சம்பவங்கள், நம்ம எதிர்பாராத சம்பவங்கள், நடக்கிற இழப்புகள், ஏமாற்றங்கள் என்று பல காரணங்களால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இன்றைக்கு இந்த துக்கத்தை குறித்து நான் பேசி இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்று கவனிக்கப் போகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிரீஃப் டு கிளாட்னஸ், துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிரீஃப் டு கிளாட்னஸ். நம்முடைய வாழ்க்கை துக்கத்தில் ஆரம்பித்திருந்தாலும் தேவன் முடிவை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து இந்த துக்கத்தை குறித்து நாம் கவனிக்கிறதுக்கு முன்னால் துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள் என்று நம்ம ஒன்று கவனிக்கப்போம். 7 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப் இன் த பைபிள். வேதத்திலே துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள் எழுதுங்க. 7 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப். வேதத்தில் பார்க்கிற முதலாவது காரியம் எழுதுங்க, ஃபீலிங் எம்டி அண்ட் நம்ப், வெறுமையாகவும் உணர்வற்றவர்களாகவும் இருப்பது போல ஒரு உணர்வை துக்கம் நமக்கு கொடுக்கும். எழுதுங்கள், வெறுமையான ஒரு உணர்வு, உணர்வே இல்லாதது போல ஒரு உணர்வு, இது வந்து துக்கம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஃபீலிங் எம்டி அண்ட் நம்ப். சங்கீதங்களின் புஸ்தகம் 38 சங்கீதம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரி பந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பெலன் அற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், ஆண்டவரே என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கும்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கும்பாக மறைவாய் இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெல்லன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வேதனை துக்கம் உள்ள வந்த உடனே நாளெல்லாம் துக்கத்துல திரிஞ்சதுனால அவர் சொல்லுகிறாரு, என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் போயிடுச்சு. ரெண்டாவது சொல்றாரு, பெல்லன் அற்று போயிட்டேன், ஐ லாஸ் மை ஹெல்த், ஐ லாஸ் மை ஸ்ட்ரென்த். இன்னும் நீங்கள் 10 வசனத்தில் படிக்கும்போது, என் கண்களின் ஒளி கூட என்னை விட்டு அற்று போயிட்டுன்னு போடுறோம். ஐ லாஸ் மை த பிரைட்னஸ் ஆஃப் மை ஐஸ். இன்னொரு விதமாக சொன்னால், ஐ லாஸ் மை விஷன், என்னோடய தரிசனத்தை நான் இழந்து போயிட்டேன், என் சத்துவத்தை இழந்து போயிட்டேன், என் பலனை இழந்து போயிட்டேன். துக்கத்தின் வழியாக போகிறவங்க அவங்க அனுபவிக்கிற உணர்ச்சிகளில் அல்லது அதனுடைய தாக்கத்தில் முதலாவது வெளிப்பாடு என்னன்னு கேட்டால், யூ ஃபீல் ஸோ எம்டி. ரொம்ப துக்கமாயிட்டவங்க வந்து ஒரு வெறுமையின் உணர்வு, உணர்ச்சியே உணர முடியாதபடி நம்ப மாறிடுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசினா கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து சந்தோஷப்படவும் மாட்டாங்க, அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க, எரிச்சல் காட்டப்போனால் அப்படியே சில பேர் நம்ப இருப்பாங்க. ஸோ ஒப்ளிவியஸ் டு த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். இது துக்கத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது இன்னொரு வெளிப்பாடு இருக்குது, செகண்ட் வே பீப்புள் எக்ஸ்பிரஸ் தேர் கிரீஃப், அது என்னன்னு சொன்னால் எழுதுங்க, அழுகையும் புலம்பலும். மோர்னிங் அண்ட் வீப்பிங், வீப்பிங் அண்ட் மோர்னிங். துக்கமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் அழுகையும் புலம்பலும். இந்த 6 சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது துக்கத்தினால் நிறைந்த இந்த மனுஷன் எழுதுகிறதை பாருங்கள், என் பெரும் மூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லுகிறார். இரவு முழுவதும் அழுதேன், கண்ணீரை என் உணவாக மாறிடுச்சு, என் படுக்கையவே நான் கண்ணீர் விட்டு விட்டே நான் நினச்சிட்டேன்னு சொல்கிறார். துக்கத்தில் போகிறவங்க ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க இப்படிப்பட்ட வெளிப்பாடு காட்டுவாங்கன்னா தி ஸ்டார்ட் ஜஸ்ட் கிரைங் அண்ட் தென் கனாட் ஸ்டாப் இட், அழவே முடியா, அழுகையை நிறுத்தவே முடியாது. அவங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினா அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு காரியத்தை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஒரு காட்சியை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க. சில பேர் வந்து வெளியில் வந்து அழ அவங்களுக்கு தைரியம் இருக்காது, விருப்பம் இருக்காது, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, எல்லாருக்குமே அழகிறது கூச்சப்படுவாங்க. நிறைய பேர் வந்து இரவு நேரங்கள் எல்லாரும் தூங்கின பிறகு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஒரு தனியாக ஒரு இடம் கிடச்சா அழுகிறவங்க இருக்கிறாங்க, பிரயாணங்கள் அழுகிறவங்க இருக்காங்க, சில பேர் அவங்க ரெஸ்ட் ரூமில் அழுகிறவங்க இருக்காங்க. கண்ணீர் விட்டு கதறி கதறி கதறி தங்களுடைய துக்கத்துக்கு அவங்க எப்படியாவது வடிகால் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தையே சிரிக்க வைத்த ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருவர் இருந்தார், சார்லி சாப்ளின் அப்படின்னு. அவர் ஒரு முறை இவ்விதமாக சொன்னாராம், எனக்கு மழையிலே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், மழையில் நல்ல மழை பெய்யும் போது அதில் நனைஞ்சு அப்படி நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்னா நான் அழுகிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னார். என் அழுகிறதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் நனைஞ்சு அப்படியே மழை தண்ணியில் நனைஞ்சிருக்கும் போது அதோடு சேர்த்து அழும்போது யாருக்கும் தெரியாது நான் அழுகிறேன்னு. ஆனால் உலகத்தையே சிரிக்க வச்சார் அவர். ஆனால் அவருடைய இருதயத்தில் அவ்வளோ துக்கம் இருந்தது, அந்த துக்கத்தினால் கண்ணீர் சிந்தி அந்த மனிதன் அழுததை அவர் சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் நினைத்தேன். துக்கம் வரும்போது கண்ணீர். அது மூன்றாவது ஒரு விதமாக சில பேர் துக்கத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், கோபம் எழுதுங்க, கோபம். அதாவது சூழ்நிலையை பார்த்து கோபம், மனிதர்களை பார்த்து கோபம், அல்லது பொதுவான எந்த நிகழ்வுகளை பார்த்தும் ஒரு கோபத்திலேயே இருப்பாங்க. தி ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் திம்செல்ஃப் இன் ஆங்கர், ஒரு எரி நெருப்பை போல் அவங்க இருப்பாங்க, தணலை போல எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருப்பாங்க, ஒரு சூளையை போல எரிந்து கொண்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட யாராவது ஒரு சின்ன கேள்வி கேட்டால் வீட்டையே பற்றி எரியறது போல ஒரு வார்த்தையை சொல்லி கோப கணைகளால் வெளியே கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர்களிடத்தில் நார்மல் கான்வர்சேஷன் வைக்கவே முடியாது, தேர் ஆல்வேஸ் ஆங்கிரி. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்கன்னு போய் ஆழமாக போய் ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த கோபத்துக்கு பின்னணியில் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து கோபம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க மனைவிட்ட அவங்க பேசுகிற விதம், கணவன்கிட்ட பேசுகிற விதம், சில பிள்ளைங்க அவங்க பெற்றோர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி ஒரே நேரம் ஒரு 10 அம்பை ஏவனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் நார்மலாக அன்பாக சாதுவாக சாதாரணமாக நீங்கள் அவங்ககிட்ட பொறுமையாக பேசவே முடியாது, அவ்வளோ கோபம் உள்ளே இருக்கும். அந்த கோபத்தின் பின்னணியை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல போய் பார்த்தா ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியம் அவங்கள ரொம்ப துக்கமாக்கிடுச்சு, அந்த துக்கம் வந்து அவங்கள கோபமாக வெளிப்பட வைக்குது. இதை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஒரு சம்பவம் தெளிவாக வெளிப்படுத்துது. யோபுவின் புஸ்தகம் 2:9 வாசிக்கும் போது அந்த மனைவி, யோபுவின் மனைவி சொல்லுகிறத பாருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். நாம கொஞ்சம் அதை நிதானிச்சு பாருங்களேன், இந்த அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். யோபு தான் அதிகமாக பேசுறாரு, இந்த அம்மா பேசினதே இந்த ஒரு சென்டென்ஸ் தான் பாவம். ஆனால் அந்த சென்டென்ஸ் எழுதி வச்சதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபமா எழுதியிருக்காங்க. அந்த அம்மா கணவனே பார்த்து செத்து போயான்னு சொல்லியிருக்காங்க. அந்தம்மா ஏன் செத்துப்போன்னு சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ கோபம் உங்களுக்குள்ளே வந்ததுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஆழ்ந்த துக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 10 பிள்ளையை பெற்ற ஒரு தாய் 10 பிள்ளையை பறி கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். வீட்டில் ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி என்ன சம்பத்து சொத்துக்கள், அந்த வீடை சுற்றி ராத்திரி பகலாக இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கோவேரி கழுதைகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வீட்டில் திடீர்னு அப்படியே ஒரு அமைதி வந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த அம்மா பிள்ளை இறந்தபோது கூட அமைதியாக இருந்தாங்க, ஆடு மாடு இறந்த போது கூட அமைதியாக இருந்தாங்க, அது ஓட்டி பண்ணு போடு காலியான போது அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் காலில் எழுந்து பார்த்தா அந்த யோபு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பாயில்ஸ் பருக்களால் நிறைந்து நிற்கிறான். அதுக்கப்புறமா அந்த அம்மாவில் ஸ்டாப் பண்ண முடியல, கத்திட்டாங்க போட்டு, இன்னுமா உத்தமத்தில் உட்காந்துருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அந்த துக்கத்திலேருந்து வர்ற கோபம், சில பேர்ட்ட நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கும் பேச போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்தில் மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளோ கோபமாக எழும்பி அப்படி வருவாங்க, சீறிட்டு வருவாங்க. சில பேர் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசில் ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ கோபமாயிடுவாங்க. யோபுவின் மனைவி மாத்திரம் இல்லை, யோபுக்கே ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன், யோபு 3:9 முதலாம் வசனத்திலிருந்து வாசித்தா, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்தானா, தன்னுடைய பர்த்டேவை சபித்தான். அவன் சபிச்சு சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். மூன்றாம் வசனத்தில், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. இது பர்த்டே, பர்த்டே அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி அந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களிலே அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த டேட்டை கேலண்டர்லேருந்து டிலீட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எட்டாம் வசனம், நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தம காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடியற் காலத்து வெளிப்பை அது காணாமலும் இருப்பதாக. நட்சத்திரம் ஒன்றுமே உதிக்கக்கூடாது அந்த நாளில், மொத்தமாக இருட்டா போட்டோம் அப்படின்றார். பத்தாம் வசனத்தில், நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தையும் மறைத்து விடாமலும் இருந்துருச்சே, என்னை பிறக்க விட்டது யாரு என்றார் அவர். பதினோராம் வசனத்தில், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது என்ன? ஒருவேளை நம்ம எல்லாம் இந்த மாதிரி பொயட்டிக்காக எழுதுறதுக்கு தெரியாமல் இருக்கலாம், கவிதை நடையில் எழுத தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சில பேர் எப்படி பேசுவோன்னா, நான் ஏன் தான் இன்னும் உயிர் வாழ்கிறேனோ எனக்கு தெரில. சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா, எத்தனையோ பேருக்கு சாவு எங்கெங்கேயோ வருது எனக்கு தான் வரமாட்டேங்குது அப்படின்வாங்க. நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, அது எல்லாம் சரி செய்கிறதுக்கு பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பர்த்டே கேக் எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கு வச்சாங்க. தூக்கி அடித்தா இருப்பாருங்க, விட்டுறிஞ்சார். என்னைக்கு எதுக்குடா பர்த்டே, நான் இனிமேல் என்றைக்குமே பர்த்டே கொண்டாட மாட்டேன். அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து நின்னாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபமாயிட்டார், ஏன்னா அவருக்கு ஒரு துக்கம், அவர் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இனிமே எனக்கு என்ன சந்தோஷம், ஏன்னா என் பர்த்டேவை எவனும் கொண்டாடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரிலாம் யோபு வந்து தன் வாழ்க்கையில் போனார். சொல்றாரு, என் பர்த்டேவை நான் சபிக்கிறேன், என்னை யார் பிறக்க விட்டது? அந்த ராத்திரி வந்து இருண்டு போகணும், ஒரு நட்சத்திரம் கூட வெளியே வரக்கூடாது, எந்த சந்தோஷமும் யாருக்கு இருக்கக்கூடாது. அப்படி பர்த்டேவை சபிக்க, ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் ஏன் அப்படி வெளியே வந்ததுன்னு கேட்டால், அவ்வளவு கிரீஃப் உள்ள, அவ்வளோ துக்கம் அந்த இருதயத்தில் இருந்த வேதனையில், பிறந்த நாளை ஏன் பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள துக்கம் வந்ததை பார்க்குறோம். நாலாவது, இந்த துக்கம் வந்து வெளிப்படுகிற இன்னொரு வெளிப்பாடு என்னென்னா, கில்ட். எழுதுங்க, குற்ற உணர்வு, கில்ட். இந்த கில்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருடைய குற்ற உணர்வு எதை பற்றியதுன்னு சொன்னால், ஃபார் திங்ஸ் தட் யூ டிட் அண்ட் ஃபார் திங்ஸ் யூ லெஃப்ட் அன்டன், செய்த காரியம் செய்யாமல் விட்ட காரியம், இதை செஞ்சிட்டேனே அப்படின்னு சில பேர் குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிடுவாங்க. சில பேர் இதை போய் மிஸ் பண்ணிட்டேனே, இதை செய்யாமல் விட்டுட்டனே அப்படின்னு குற்ற மனசாட்சிக்குள்ளே போகிறது. அது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி, ஒருத்தர் அப்படியே உள்ளே இழுத்துறோம், அது புதை மணல் மாதிரி. அவங்கள மூச்சு விட விடாது, அவங்கள வாழ விடாது, யாரோடையும் பழக விடாது. அந்த கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்வுகள் அவங்கள இருளுக்குள்ளே இழுத்துட்டு போகும். மத்தி எழுதின சுவிசேஷம் 27:3-5 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அதில் யூதாஸ் காரியோத் என்பவன், ஏசு கிறிஸ்து அவர் வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார் என்று அவன் அறிந்தவுடனே, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி, தான் பெற்ற அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு போய் பிரதான ஆசாரியர் கையில் திரும்ப கொடுத்து, தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்க, இந்த பாவம் என் மேலே சுமரக்கூடாதுன்னா அது ஊம்பாடு எங்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டான். 5 வசனத்தில் வாசிக்கணும், அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்னு போடுறான். இந்த யூதாஸ் காரியத்தை அலக்கழித்தது என்னென்னா, அவன் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டேர்ன் இயேசுவின் லைஃப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து கொலை செஞ்சிருவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல நினைக்கிறேன். அப்போ அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அவன் மனசாட்சி வாதிச்ச அந்த குற்ற உணர்வில் கடைசியில் நான்று கொண்டே செத்தானான். சி, கிரீஃப் இஸ் வெரி டேஞ்சரஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரீட் இட் ப்ராப்பர்லி. துக்கத்தை வந்து நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணலை, சரியாக நீங்கள் கவனிக்கலை, அதை வந்து ஒழுங்காக மருந்து போடலை, அதை வந்து ஒழுங்காக குணமாக்கலைன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப்பை குற்ற உணர்வுகளால் நிறைத்து அவனை கொன்று போடுற வலிமை வந்து துக்கத்துக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஐந்தாவது, துக்கத்தின் வெளிப்பாடு வித்ட்ராவல். மனிதரை விட்டு விலகுவது. அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாத்தை விட்டு ஒருத்தர் தன்னை ஒதுக்கிடுவாங்க. இது ஏன்னா துக்கத்தின் வெளிப்பாடு. அது தனியாக இருக்கிறத ரொம்ப இன்பம் காணுவாங்க. ஆட்களை பார்த்தாலே பிடிக்காது, யார் முகத்திலையும் முழிக்க பிடிக்காது, யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது, சிரிக்க பிடிக்காது, விசாரிக்க பிடிக்காது, விசாரிச்சுட்டா பிடிக்காது. இந்த யாருன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கோம், அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் பண்ணால் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. யாராவது அவங்கள விசாரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கோபமாயிடுவாங்க, ரொம்ப வருத்தமாயிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப கட்டுக்கடங்காமல் சில வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க. ஏன்னா அது எங்கேருந்து வருதுன்னா அவுட் ஆஃப் கிரீஃப். அந்த கிரீஃப் வந்து அவங்கள தனியாக எங்கேயாவது போனால் யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது, யாரையும் நான் சந்திக்கக்கூடாது, யார் என் பக்கத்தில் வரக்கூடாது. யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவாக தான் அவங்களுக்கு தெரிவாங்க, அவங்க நியூசன்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க இப்போ, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க, எங்கிட்டையும் பேச வந்தீங்க, எங்கிட்டலாம் பேசக்கூடாது. இது யார் இப்படி சொல்லுவாங்கன்னா, பீப்புள் ஹூ ஹவ் நாட் ப்ராசஸ் தேர் கிரீஃப் ப்ராப்பர்லி, தங்களுடைய துக்கத்தை சரியாக கையாளாதவங்க. மனிதர்கள் தங்கள் பக்கத்திலே வருவதை விரும்பவே மாட்டாங்க, தனிமைப்படுத்துவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது போகிறதே தவிர்ப்பாங்க. முதல்ல கார்டு கொடுத்தா கூட வீட்டில் அத்தனை பேர் போவாங்க, இவங்க போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது வேண்டாம், நான் வரல, நீங்கள்லாம் போங்க, நான் வரல அப்படின்வாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த ஆட்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த இடத்துல செத்த பணம் மாதிரி உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட போகலாமான்னு கேட்டால், நீங்கள்லாம் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட். அவங்க எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறத பார்த்தாலே எரிச்சல் ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும்போது நிறைய கதைகள் நமக்கு தெரியும். அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் நாலு பேர் சும்மா சிரிச்சுட்டு இருந்தோம், பாஸ்டர் நானும் என் பிள்ளைங்களும் சிரிச்சுட்டு இருந்தோம், வந்து போட்டார் பாருங்கள் ஒரு போடு, எதுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும், சத்தமே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்னு. எதுக்குன்னே உங்களுக்கு புரியலை, என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு நஷ்டம், அவருக்கு ஒரு துக்கம், அதனால் ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ எரிச்சல் ஆகிட்டார். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் சத்தம் எந்த சத்தமும் என் காதில் கேட்டக்கூடாது. அந்த லூக்கா 15 அதிகாரத்தில் இளைய குமாரன் வெளியே போய் எல்லா பணத்தையும் நஷ்டமாக்கி நாசமாக்கி வெறுங்கையாக வந்து நிற்கும்போது அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து பண்ணி வஸ்திரம் போட்டு மோதிரம் கொடுத்து பாதரட்சை போட்டு கீத வாத்தியங்களும் நடன சத்தமும் கேட்டதை பார்த்த உடனே மூத்த சகோதரன் எப்படி இருந்த, சந்தோஷமாக இருந்தா, எரிச்சல் ஆகிட்டான், எரிச்சல் ஆகிட்டான். எப்படி அவனுக்கு நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை வச்சிங்க, எனக்குன்னு வச்சுருந்த கொளுத்த கன்றை கொண்டு போய் அவனுக்கு அடிச்சிங்களே, அந்த துக்கம் வந்து எல்லாரோடும் சந்தோஷப்படலாம், வா வான்னு கூப்பிட்ட வரமாட்டேன்னு வெளியே நின்னான். ஹீ நெவர் வாண்டட் டு ஜாயின் த பார்ட்டி. இன்றைக்கு சில பேர் அந்த யூ டோன்ட் ப்ராசஸ் யுவர் கிரீஃப் ப்ராப்பர்லி, யூ கேன் நாட் மிங்கிள் வித் த க்ரௌட். உங்களால் மற்றவங்களோட நீங்கள் பழகவே முடியாதுங்க, யாரோடையும் உட்கார முடியாது, யாரோடையும் பேச முடியாது. நம்மையே தனிமைப்படுத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நம்மளையே நாம் ஒதுக்கி கொள்ளுவோம், கொண்டாட்டங்களில் பங்கெடுக்க மாட்டோம். என்னோட துக்கம் அப்படிப்பட்டது. 1 19 அதிகாரம் 4 வசனத்தில் எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பாகால் தீர்க்கதரிசிலாம் கொன்று போட்டு இஸ்ரவேலில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி யேசபேல் ராணிக்கு சென்றபோது அவள் சொல்லுகிறாள், நாளைய தினம் இந்த நேரத்துக்குள்ள உன்னை நான் கொன்று போடலைனா பாருண்ணா. அவ்வளோதான், இவருக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு, இருதயத்தை ரொம்ப பாதித்ததுன்னு நினைக்கிறேன். அவளுடைய சவாலை கேட்டுட்டு வேலைக்காரனை பேர்சேபாவில் விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணமாக வனாந்திரத்துக்கு போய் சூரச்செடியின் கீழே தனியாய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல, நான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டானா. நேற்றைக்கு வரைக்கும் தேசமே என் பக்கத்தில் நின்றுச்சுங்க, ஆனால் துக்கம் இருதயத்தை நிரப்பின போது யாருமே பக்கத்தில் கூட, வேலைக்காரன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத காட்டில் போய் உட்காந்தது போல் சூரச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டானா போய், மனுஷ வாசனை என் பக்கத்தில் வரக்கூடாது. பெரிய மனவர்களே, துக்கத்தை நம்ம சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை, ப்ராசஸ் பண்ணலைனா யூ வில் ஆக்சுவலி லவ் லோன்லினஸ் தேன் எ பஞ்ச் ஆஃப் ஹாப்பி பீப்புள். சந்தோஷமாக இருக்கிற மக்களை பார்த்தாலே நமக்கு எரிச்சலாகிடும், கூட்டத்தை பார்த்தாலே எரிச்சலாகிடும். எங்கேயாவது தனியாக போயிட்டு எங்கேயாவது ஓடி ஒழிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் கூட அதை சொல்லுவார், எனக்கு மட்டும் பறவைகளைப் போல சிறகு இருந்தால் பறந்து வனாந்திரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார். துக்கம் பயங்கரமானதுங்க, நம்மளை யாரோடய சேர விடாது. எங்கேயா தனிமைப்படுத்தி நம்மளை கொண்டு போய் நம்மை வதைக்கிற பவர் வந்து துக்கத்துக்குண்டு. ஆறாவது, துக்கம் எப்படி வெளிப்பாடு காண்பிக்கும், ஹவு டஸ் இட் ரிவீல் இட் செல்ஃப் ஆர் ஹவு டஸ் இட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். இட் எக்ஸ்பிரஸஸ் இன் டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங். ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துவதை குறைக்கிற வலிமை வந்து துக்கத்திற்குண்டு. கவனக்குறைவு, டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங், டிஃபிகல்ட்டி இன் தி எபிலிட்டி டு ஃபோக்கஸ். அது வேலையாக இருக்கலாம், அது கொடுக்கப்பட்ட உத்தரவாதமாக இருக்கலாம், எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம், ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா துக்கம் வந்து நம்முடைய இருதயத்தை வந்து மேகம் போல் அப்படியே கிளவுட் பண்ணிடும், அப்படியே மொத்தமாக அது மழுங்கி போக பண்ணும். கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. துக்கத்தினால் நிறைந்தவங்க வந்து காரியங்களை மனசில் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பேசும்போது கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க சரியான தெளிவான நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த துக்கம் வந்து அவங்க இமோஷன்ஸை வந்து டோட்டலாக ஓவர்லோட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்களால கவனம் செலுத்தவே முடியாது. நம்ம ஒன்று பேசிகிட்டே இருப்போம், அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆர் ஆல்ரெடி ஓவர்லோடட் வித் சாரோ, கிரீஃப், துக்கத்தினால் நிறைந்து கவனம் இல்லை. ஒரு முறை அப்பா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அப்பா வந்து மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த கடையில் நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. எதிரில் ரெகுலராக அந்த கடைக்கு வாடிக்கையாளராக ஒருத்தர் வருவாராம். அந்த வாடிக்கையாளர் வந்து இவங்க கடை இந்த பக்கம் இருக்குன்னா ரோட்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து இவர் கடையை நோக்கி அப்படியே நடந்து வர்றாராம். வரும்போது கையில் ஒரு பேப்பர் அப்படியே கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு போட்டே வந்து கடை பக்கம் வர்றாராம். பக்கத்தில் வரும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டு அசந்து போய் அண்ணாச்சி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் அவர் கையை பார்த்தாரு. அவர் கையில் என்ன பண்ணார்னா, அந்த கடையில் சாமான் வாங்குற கொண்டு அந்த காசை கிழிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. சொந்த கையால் காசை கிழிச்சு போட்டே வராரான் ரோட்டில். அவர் என்ன செய்கிறேன்னு கூட அவரால் கவனிக்க முடியல. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ துக்கத்தில் இருந்தார் அந்த நேரத்தில். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னு கூட தெரியல. துக்கம் வந்து ரொம்ப கொடுமையானதுங்க. இட் இல் ஜஸ்ட் மசில் யோர் கான்சன்ட்ரேஷன். சரியான தீர்மானங்கள் எடுக்க விடாது. அது சங்கீதம் 73 சங்கீதம் 21-22 பாருங்க. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். 22 வசனம், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் சொல்றார். முட்டாள் மாதிரி ஆயிட்டேன் நான் சொல்றாரு. கடைசியில் மிருகம் மாதிரி ஆயிட்டங்க. ஏன்னா இருதயம் குத்துண்டு வேதனைப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் பிகேம் அன் அனிமல். ஐ பிகேம் சென்ஸ்லெஸ், ஐ பிகேம் ஃபுலிஷ், ஐ குடன்ட் டிசைட். எல்லாம் மழுங்கி போச்சு, மங்கி போச்சு. தாவீதுக்கு இந்த அனுபவங்கள் வந்தது. துக்கம் கொடுமையானது. 7, ஏன் துக்கம் வந்து கொடுமையானதுன்னா, அது வெளிப்பாடுகள் கடைசியான வெளிப்பாடுனா, கிரீஃப் கேன் பிகின் குவெஸ்டனிங் ஃபெய்த். துக்கம் ஒருவனை தன்னுடைய விசுவாசத்தையே கேள்வி கேட்க வைக்கும், விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். எதற்காக நாம் விசுவாசத்தில் இருக்கணும், எதற்காக நான் தேவனை தேடணும், எதற்கு இந்த பாதையில் நான் தொடரணும், இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிளை வாசிக்கணும், எதுக்கு கர்த்தரை தேடணும், எதுக்கு கர்த்தருக்காக காத்திருக்கணும், எதுக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும், எனக்கு தேவையில்லை. Big questions of faith begins to rise when you are very, very stressed out with grief. Dukkangal nammude viswasathaye kelvi kuriyaga maatrividum. Yobu 23 adhigaram 8-9 vasanangalai vaasikkumbodhu, naan munnaga ponaalum avar illai, pinnaga ponaalum avarai kaanen, idudu purathil avar kiriyai seidhalum avarai kaanen, valadu purathil naan avarai kaanadupadikku olithirukkar. கிரியெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியல. என் விசுவாச ஜீவியமே ஒரு கேள்விக்குரிய மாறிடுச்சு. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தின் ஆழத்தில் வந்து விசுவாசத்தை விட்டு விலகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கிரீஃப் அவங்கள நிரப்பும் போது, இனிமே நான் ஆண்டவரை பின்பற்றவே மாட்டேன், எனக்கு அந்த கடவுள் வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம் என்று வாக் அவுட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் யுவர் ஃபெய்த் பிகின்ஸ் டு பிகம் குவெஸ்டனபிள். நான் விசுவாசித்து என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம். ஏராளமான கேள்விகள் தேவனை குறித்து கேள்விகள் உள்ளிருந்து எழும்போம். துக்கத்திலிருந்து அது வர்ற காரியம். We have to understand that. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே போனீர், உம்மை நான் பார்க்க முடியல என்று சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எங்க போனீங்க ஆண்டவரே, எங்க ஒளிச்சுக்கிட்டீங்க, எங்க திரும்பினாலும் உங்களை நான் பார்க்க முடியல. என் லைஃபே ஒரு மிராஜ் மாதிரி மாறிடுச்சு. அது வந்து இட்ஸ் லைக் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு சி எனி திங் கிளியர்லி. எதுவுமே தெளிவாக தெரியல. இது எப்போ நான் துக்கத்தின் வேலையில்? எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த ஏழு காரியத்தில் ஒரு ஃபீலிங்லேயாகிலும் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது நம்ம ருசித்து வந்திருப்போம். அப்படியே வெறுமையாக உணர்கிற ஒரு உணர்வு, உணர்வே இல்லாத ஒரு நிலை, அழுது புலம்பணும் போல தோணுது, அழுகிறேன், புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். மூன்றாவது, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கோபம் எனக்குள்ள எழும்புகிறது. அடுத்தது குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வுகள் எனக்குள்ள எப்பவுமே என்னை போட்டு கசக்கி பிழியுது. ஐந்தாவது, எல்லார விட்டு எங்கேயாவது விலகி ஓடிடலான் இருக்கேன். யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என கூட்டத்தை பார்த்தாலே பிடிக்கல, என்னுடைய அப்பாவை பார்த்தா பிடிக்கல, எங்கள் அம்மாவை பார்த்தா பிடிக்கல, என் மனைவியை பார்த்தா பிடிக்கல, என் கணவனை பார்த்தா பிடிக்கல, என் குடும்பத்தை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு, எங்கேயா தனியா போயிடலான் இருக்கேன், கூட்டமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆறாவது, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் கவனம் செலுத்த முடியலை, எதையுமே நிதானித்து முடிவெடுக்க முடியலை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் என் லைஃப்பில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏழாவது, என் விசுவாசமே தளர்ந்து போச்சு. நான் இவ்வளோ நாள் வச்சுருந்த நம்பிக்கையே இப்போ கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இந்த ஏழு காரியங்கள், இந்த உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்குமானா? சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு போராட்டம். பாஸ்டர், நான் சொல்கிறேன், பிசாசு போராட்டம் நீங்கள் சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை சோதிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு துக்கத்தை என் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக நீண்ட நாளாக என் வாழ்க்கையில் ஹீல் பண்ணாமல் நான் வச்சிருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்குள்ள துக்கத்தை கொண்டு வந்த துக்கத்தை நான் வந்து ஃப்ளஷ் பண்ணாமல், நான் வந்து அதுலேருந்து விடுபடாமல், அது வந்து ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், யாராவது நம்மளை புண்படுத்தினதாக இருக்கலாம், காயப்படுத்தினதாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், ஒரு துக்கமான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம், தவறு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப துக்கமானதை வந்து நீங்கள் சரியாக டீல் பண்ணாமல் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஏழு ஆஃப்டர் மாத், இந்த ஏழு கிரியைகள் ஏதாவது ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கு காலையில் நமக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்குது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தை கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்திற்கு ஏழு வகையான வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் துக்கத்தை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை நீக்க வல்லவர், கண்ணீரை துடைக்க வல்லவர், நம்முடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றவர் வல்லவர். இந்த நாளிலிருந்து நாம இதை ஒரு சீரியஸாக படிக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துக்கம்ன்றது நீ நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய வயதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, வாலிபரும் நிறைய பேர் துக்கத்தோடு தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைகள், இன்றைக்கு இளைஞர்கள், டீனேஜர்ஸ் துக்கமாக சுத்திட்டு இருக்காங்க. They don't know how to handle their grief. சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், என்னுடைய டீச்சர் என்னை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை என்னை பாதிச்சதுனால அடுத்த 10 வருஷம் என்னால் படிக்க முடியலன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணி என்னை பரிகாசம் பண்ணதுனால அந்த ஒரு துக்கம் என் மனசுக்குள்ள வந்து அந்த வெட்கம் வந்து துக்கமாக மாறி கடைசியில் அதுலேருந்து நான் வெளியே வராததுனால இப்போ நான் கூட்டத்துக்கே வெளியே வர்றது கிடையாது, எனக்குள்ள லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சுன்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்காங்க. தேர் ஆல்வேஸ் சேட், தேர் ஆல்வேஸ் வாக்கிங் இன் கிரீஃப். இந்த வெளிப்பாடுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் வெளியே வரும். அதை வந்து நம்ம சரியாக கையாளுறதுக்கு தேவ கிருபையை நம்ம பெறணும். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சில வாரங்கள் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கர்த்தரினோடு இடைப்பட்டார். இந்த செய்தியின் தலைப்பு துக்கத்திலிருந்து சந்தோஷம், கிரீஃப் டு கிளாட்னஸ் அப்படின்ற செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு முதல் பகுதி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்லிங் கிரீஃப் காஸ்ட் பை டினாயல்ஸ். தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். தேவன் ஒரு காரியத்தை மறுத்தார், செய்ய மாட்டேன்னு சொன்னார், அதனால நான் ரொம்ப துக்கமாயிட்டேன். ஐ பிகேம் வெரி சேட் பிகாஸ் காட் செட் நோ. ஸோ என்னுடைய செய்திக்கு இன்னொரு தலைப்பு கூட சொல்லலாம், ஹேண்ட்லிங் எ சிச்சுவேஷன் வென் காட் சேஸ் நோ. ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லும்போது ஏற்படுகிற துக்கத்தை கையாள்வது. தேவன் நமக்கு வந்து நம்முடைய விருப்பத்தை எல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா? பொதுவாக நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூட. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டோடனே பயங்கர எக்ஸைட் ஆகிடுறோம் நம்ம. பரவாயில்ல, நம்மளால முடியல நினைச்ச ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு? முடிச்சிருவார். நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டு என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். ஆனால் அநேக வேலையில் இவ்வளோலாம் விசுவாசமாக பேசி நல்ல பாட்டு பாடி உற்சாகமாகி வீட்டுக்கு போனால், வேலைக்கு போனால் ஜபம் பண்ண ஜபம் கேட்கப்படலை. அப்போ தான் இடி விழும். என்ன, நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், இவ்வளோ காத்திருந்தேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இப்படி கத்திர செய்யாமல் போயிட்டாரு. இதில் வர நான் சாட்சியெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஜபம் பண்ணிக்கேன் பாருங்கள், அடுத்த வாரம் எனக்கு வருது பாருங்கள் ரிசல்ட்னு பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி வந்துருச்சு. ஸோ வி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ். இது என்ன, இது தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இது செய்யாமல் போயிட்டாரே. திஸ் இஸ் வேர் வி கோ ராங். இதில் தான் நம்ம தவறு செய்கிறோம். என்ன தெரியுமா, தேவனுடைய தன்மையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்ம தவறு செய்கிறோம். பொதுவாக நம்ம தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நான் நினச்சதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையில் உள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, அவர் நான் நினச்சதையும் செய்வார், நான் நினைக்காதையும் செய்வார், எனக்கு பிடிச்சதையும் செய்வார்.

அந்த நேரத்தில் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா, என் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்றத நம்ம தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்றதை மறந்துடுறோம். நம்ம எல்லாம்னா என்ன? எல்லாம் எல்லாம்னா என்னது? தேவனால் எல்லாம் கூடும்னு அர்த்தம் என்ன? அவர் உயிர்ப்பிக்கவும் வல்லவர், கொல்லவும் வல்லவர். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், நம்ம கொடுக்கறத கர்த்தர் நோ எடுத்தா பிசாசுன்றோம். பொதுவாக நம்ம அப்படிதானே சொல்கிறோம், கொடுத்தா கர்த்தர், எடுத்தா யாரு? பிசாசு. சுகம் வந்தா கர்த்தர், வியாதி வந்தா பிசாசுன்றோம். நாம் அடிக்கடி நம்ம ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கிற வசனங்கள் ஒரு வசனம் வந்து, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் நம்ம அதை என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அதே வேதம் தான் வெளிப்படுத்தல் 3:7 வசனம் வாசிங்க, தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவராக பிலதெல்பியா சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவர் திறந்துருவார் பாஸ்டர். ஆமா, ஆனால் சாவி அவற்று தான் இருக்கு. சாவி வந்து திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சாவி எதுக்குந்தான்? ஆமாம், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர்னா திறக்கவும் செய்வார், பூட்டவும் செய்வார். ஆனால் நம்மளுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, பூட்டுறாரு பாருங்க, அப்போ தான் பிரச்சனை. என்னங்க பூட்டிட்டு போயிட்டாரு, நான் தட்டிக்கிட்டே இருக்கங்க, திறக்கிறத விட்டு பூட்டு போகிறாரு, வந்தார் தட்டிகிட்டே இருக்க பார்த்தா அப்படி யாரும் சொல்லி பூட்டிட்டு போகிறாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு மனசு துக்கமாயிடுது, என்னங்க இது, ஆண்டவர் ஏன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஹி கிவ்ஸ், ஹி டேக்ஸ் அவே, ஹி ஆன்சர்ஸ், ஹி டினைஸ், ஹி ப்ரொவைட்ஸ், ஹி ப்ரொஹிபிட்ஸ். எந்த கரம் கொடுக்குதோ அந்த கரம் எடுக்குது, எந்த கரம் திறக்குதோ அந்த கரமே தடுக்குது. அதான் தேவன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை வந்துடும் உங்களுக்குள்ள. நம்ம என்ன எதிர்பார்த்துறோன்னா, வாயை திறந்து நம்ம ஜோம் பண்ணிட்டோன்னா நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிடணும், செய்வார், சகலமும் செய்வார். இன்னும் சொல்லப்போனால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய தேவன்னு சொல்லியிருக்கு. ஆனால் தெர் ஆர் மெனி மோமெண்ட்ஸ் இன் லைஃப், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் இருக்குது, தெரியும்ல? எத்தனையோ ஜபங்களை ஆண்டு கேட்காமலே வச்சுருக்காரு, எத்தனையோ கதவுகள் திறக்காமலே இருக்குது, அப்படியே மூடப்பட்ட கதவுகளாகவே இருக்குது. நம்மளுக்கு கேட்குறோம், வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? ஏன் காண்டவர் கதவை திறக்கலை? ஏன் ஆண்டவர் கூப்பிடும்போது உனக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்னார், கேட்காம உட்காந்துருன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஒரு காது கேட்கலையா? இல்லை, காது கேட்குது. ஆனால் செயல்படுறதும் அவரோட வல்லமை தான், செயல்படாமல் இருக்கிறதும் அவருடைய வல்லமை தான். இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் எழுந்தால் மட்டும் நார்மல் கிடையாது, உட்காந்தாலும் நார்மல் தான் இல்லையா? முழிக்கிறவங்க மட்டும் நார்மல் இல்லை, தூங்குறவங்க கூட நார்மல் தான். அப்போ தேவன் வந்து எழும்பவும் செய்வார், உட்காரவும் செய்வார், விடுவிக்கவும் செய்வார். தேவன் வந்து விடுவிக்காமல் அமைதியாக இருக்கவும் செய்வார், பேசவும் செய்வார், அமைதியாக இருக்கவும் செய்வார், கண்ணையும் திறப்பார், கண்ணையும் மூடுவார். தட் இஸ் காட். அந்த தேவரை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நிறைய வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வர்ற சில அனுபவங்கள் நம்ம நிலை குலைய செய்யும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டாக் அபவுட் காட்ஸ் டினாயல்ஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யாமல் விட்டுறா இருப்பாருங்க, அந்த நிலைகளை கடந்து போன சில மனிதர்கள் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து செய்யக்கூடிய தருணங்களில் செயல்படாமல் நின்று போனது வந்து, அல்லது நமக்கு எதிரடையாக இருக்கிறது போல தோன்றுகிற சில நிலைகள் வந்து நம்மளை ரொம்ப துக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இட் டேக்ஸ் அஸ் இன்டு கிரீஃப், மிகுந்த துக்கத்துக்குள்ளே நம்மை கொண்டு போயிடும். அதில் இன்றைக்கு 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர்றேன். அவர்களை பற்றி பெருசாக விளக்கப் போகிறது இல்லை, பட் we are going to learn some lessons. இது மூன்றுமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பட் இன்றைக்கு எப்படி ஆண்டவர் இவங்களுடைய விருப்பங்கள், ஜபங்கள், இவங்களுடைய நலன்களை எல்லாம் வந்து ஆண்டவர் தடுத்துறது போல தோற்றம் அளிக்கிற சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் முதலாவது கதாபாத்திரம் யாருன்னா, ஆதாம் ஏவாள். எழுதுங்க, ஆதாம் ஏவாள். தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே தடுத்த காரியங்கள் அல்லது செவி கொடுக்காமல் போன காரியம், ஆதியாகமம் 3:23-24 வசனங்களை பாருங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று பார்க்கிறோம். என்ன செய்தாரா சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்துக்கு போகிற பாதையில் கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்க அல்லது எரிஞ்சிக்கிட்டு இருக்க சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வச்சுட்டு உள்ள

வந்துடாதன்னு சொல்லி மனுஷனை வெளியே துரத்தி தோட்டத்துக்கு வெளியில் ஒரு காவல் பண்ணார். இந்த தோட்டம் என்ன தோட்டம் தெரியல உங்களுக்கு? ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எந்த தேவன் ஒரு நாள் ஆதாமை சிருஷ்டித்து அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு இதை நீ பண்படுத்திக்கோ, இதை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய உத்தரவாதத்தையும் பொறுப்பை அவன் கையில் கொடுத்து அவனை அவ்வளோ கனம் பண்ணி மகிமைப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருனா வெளியப்போ உள்ளே வந்துடாத அப்படின்னு கேட்டை போட்டுறாங்க. எப்படிங்க இருக்கும் அது? ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொன்னார், இங்கே இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகள் பறக்கும் பறவைகள் அத்தனையும் நீ ஆண்டு கொள்னார். யூ ஆர் தி ஓனர், நீ வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும், கைக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு அவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துட்டு உள்ளே வந்துடாத நேரம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எனக்கு நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் நான், என்னென்னா ஆதாம துரத்தினாரன்னா அந்த மிருகங்கள்லாம் உள்ளதாக இருந்துச்சு போல, தோட்டத்தில் எந்த மரமும் பட்டு போன மாதிரி தெரியல. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா எல்லாருக்கும் முன்னால் ஒரு பெரிய அவமானம், இவ்வளோ நாளும் இவர் தான் அதிகாரியாக மந்திரியாக இவர் தான் ஆஃபீஸராக இவர் தான் சூப்பர்வைசராக சுற்றிட்டு இருந்தார், இப்போ இவரை கொண்டு வெளியே விட்டாரன், உள்ளே வரவே முடியாதபடி கேருபீன்களை வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஆதாம் வந்து கெஞ்சிருப்பான், ஒரு முறையாவது வந்துட்டு போகிறேன், இவ்வளோ நாள் நான் தங்கிட்டேன் வந்துட்டு போகிறேன், சரி உள்ளேந்து எடுத்தவர் வேறு ஒரு தோட்டத்தில் போட்டால் கூட பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு நீ வெளியே போவ, நீ நிலத்தில் பயிரிடணும்னு நினச்சி குத்தி நீ பயிரை போட்டால் அது முளைக்கும் போது என்ன வரும், முள் வரும்ன்றாரு. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். இந்த வாழ்ந்து கட்டவன்றாங்க பாருங்கள் அந்த நிலைமை இது. ஒரு முறை ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், அவர் சொன்னார், பசர் நான் வந்து இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் எம்என்சியில் நான் இந்த பொசிஷனில் இருந்தேன் பசர், நான் வந்து ஆனால் எல்லோரும் சூழ்ச்சி பண்ணி என்னை தூக்கி வெளியே போட்டாங்க, மை லாஸ் மை ஜாப், இப்போ எனக்கு என்ன பெரிய ட்ராமாவாக இருக்குன்னா நான் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், ஆனால் டெய்லி அந்த ஆஃபீஸ் வழியாக தான் நான் கடந்து போக வேண்டியிருக்கு, நான் அங்கே வந்து 1,000,000 நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து 1,000,000 இல்லை 1,000,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் அதே ரோட்டில் என்ன கம்பீரமாக ஒரு டிரைவர் எனக்கு இருந்து நான் ஒரு ப்ளஷ் காரில் நான் ட்ராவல் பண்ண அதே ஆள் வந்து அதே ரோட்டில் நான் வந்து 1,000,000 வேலை செய்கிறோம்னா நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ என்னால் தாங்க முடியலன்னு சொன்னார். ஆதாம் வந்து ஏதோ கம்பெனி மாறினது இல்லைங்க, ஒரு தேசம் போல இருந்த ஒரு தோட்டத்தை, ஜீவ நதிகள் புறப்பட்டு வந்த ஒரு தோட்டத்தை ஒரே நாள் ஆண்டவர் தூக்கி வெளியே போட்டு டோரை லாக் பண்ணி உள்பக்கம் வந்துடாதன்னு சொல்லி தடுத்தார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட உணர்வை அவனுக்கு கொடுத்துருக்குன்னு யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஆதாமுடைய ஷூஸை நீங்கள் இருந்து நீங்கள் யோசித்து பாருங்க. இதெல்லாம் எதுக்கு, எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தண்டனை எதுன்னு கேட்டால் ஒரே பழத்தை வந்து சாப்பிட்டானா அவ்வளோதான். ஒரு பழம் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்ச நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை புசிச்சதுனால வெளியே போ, உள்ளே வரக்கூடாது. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, ஒரே ஒரு மீறுதல் தூக்கி வெளியே போட்டுருச்சவன். சில வேளையில் காட்ஸ் டினாயல்ஸ் அந்த வே காட் ட்ரீட்ஸ் அஸ் கேன் பி வெரி ஸ்டார்ட்லிங். அது ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த காரியத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இவ்வளோ பெரிய தடுப்பா, என்ன இது, தேவன் என்ன இரக்கம் இல்லாமலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். சரி இது முதல் ஆள், இன்னொரு ஆளை கொண்டு வரேன், அவர் இன்னும் ரொம்ப கிரீவியஸ், அவருடைய ஸ்டோரி வந்து இன்னும் வேற லெவலில் இருக்கும். அவர் யாருனா மோசே. மோசையினுடைய சம்பவத்தை பற்றி நீங்கள் படிப்பீங்களானா, பிறக்கும் போதே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட போது ஆண்டவர் இவனை மட்டும் உயிரோடு எடுத்து காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இவன் வளர்க்கப்பட்டு எகிப்தனுடைய சகல கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு வெரி வெரி ஸ்மார்ட் இண்டிவிஜுவலாக கத்தர் அவனை வளர்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள மக்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கும்போது இவன் ஒருத்த மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரும் சிறப்புமாக வளர்ந்து எழும்புகிறான் மோசே. இந்த மோசே வந்து எகிப்தியன் என்று தன்னை எண்ணாமல் எபிரேயன் என்று கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய ஜனங்கள் விடுதலைக்காக இந்த மனுஷன் போராடும் போது அந்த போராட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாம 40 வருஷம் நாடு கடத்தப்பட்ட மனுஷன் போல ஒழிச்சிட்டு வாழ்ந்தார் வனாந்திரத்தில் போய். 40 இயர்ஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் பேலஸ், தன்னுடைய பேலஸ், தன்னுடைய பிரிவிலேஜஸ் பொசிஷன் எல்லாம் இழந்து ஆடு மேய்க்கிறவனா மாறினான். நான் இந்த ஜனங்களுக்கு வரமாட்டேன் விட்டுருங்கன்னு சொன்னான், ஆனால் ஆண்டு விடமாட்டேன்ட்டார், திருப்பி வான்னு கூட்டு வந்து அவனை வந்து பார்வோனுக்கு முன்பாக அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார்.
ஒரு கட்டத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர் சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய விரலுங்க, இது இட்ஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் ஜோசியர்கள்லாம் பிரமிக்கத்தக்க அளவில் அடையாளங்கள் அற்புதங்களை செய்து எல்லாரையும் பிரமிக்க பண்ணுறான். கடைசியில் ஒரு நாள் ராத்திரி இரவோடு இரவாக ஆண்டவருடைய கிருபையினால 600,000 பேர், எத்தனை பேர், 6 lakh, 600,000 பேரை விடுதலையாகிட்டு வெளியே வர்றாருங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தார் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நமக்கு தருவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், செழிப்பான தேசம், கட்டாத வீடு நட்டாத தோட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அத்தனை பேரை கூட்டுக்கிட்டு 40 years நடந்தாருங்க வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் செய்த கிரியைகள்லாம் என்ன மாதிரி கிரியை, தண்ணி இல்லைன்னா போதும், கற்பாறை அடித்தா தண்ணி வந்துடும், ஆகாரம் இல்லையா வானத்துலேருந்து மண்ணாக இறங்கி வரும், மாறான்னு ஒரு இடத்துக்கு வந்து கசப்பான நீரை ஒரு ட்விக்கை போட்டு சரியாயிடுச்சு, செங்கடலை ரெண்டாக பிறக்கிறார். என்ன ஒரு வலிமை வல்லமை நிறைந்த ஒரு தேவ தாசனாக எழுமினாருங்க இவர். கடைசியில் ஒரு நாள் இவர் இந்த ஜனங்க கோபம் ஓட்டி நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், தண்ணி வேணும்ல, அந்த கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, பேசுனார். இவன் பேசாம கோபத்தில் போட்டு அடிச்சான், ரெண்டு முறை தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, ஜனங்கள்லாம் தண்ணி குடிச்சு அவன் போயிட்டான், இவன் கோபம் மூட்டினவெல்லாம் தண்ணி குடிச்சு போயிட்டான். கர்த்தர் கூப்பிட்டாரு, என் நாமத்தை நீ உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் பண்ணலை, நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்கல, இந்த கானான் தேசத்துக்கு நீ போக மாட்டேனார். ஏங்க இதை நீங்கள் நம்ம சர்வமாக படிச்சுட்டு அப்படின்னா மூவ் பண்ணிடுறோம், பட் ஜஸ்ட் இமேஜின் எ டால் லீடர், எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக பொறுமைசாலியாக சகிச்சுக்கிட்டு இவ்வளோ உயர் ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் வந்து நீயே உள்ளே போக மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஒரு வெட்கக்கேடுன்னு யோசித்து பாருங்கள். இட்ஸ் அ ஹியூஜ் ஷேம் அண்ட் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் திஸ் பர்சன். ரெண்டாவது முறை கேட்க போனால் இனிமேல் இதை பற்றி பேசாதேன்னு நேரம், யூ வில் நெவர் கோ இன் சைட், உள்ளே விடமாட்டேன், போகக்கூடாது. ஏங்க ஒரு நாள் இந்த மோசே எப்படிப்பட்ட ஒரு டால் லீடர்னு கேட்டால், அவருடைய சொந்த தங்கச்சியும் அவருடைய சகோதரன் சேர்ந்து இவர்கிட்ட வந்து மோத வந்தா, மோத வந்த சகோதரி மிரியாம் வந்து குஷ்டரோகியாக மாறினாள். அப்படி ஒரு பவருங்க இவருக்கு, இவரை பார்த்தாலாம் நடுங்குவாங்க. இவர் குரோதமாக வந்து கலகம் பண்ணின கோராகின் புத்திரருக்கு ஆண்டர் கொடுத்த தண்டனை என்னென்னா, பூமி ரெண்டாக பிளந்து உள்ள விட்டவெல்லாம் மொத்தம் குடும்பம் போயிட்டான் உள்ள. அப்போ அவரை எப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் அவரை எப்படி ஜனங்க அணுகியிருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 34:10 வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதை நீங்கள் அப்புறமா கொஞ்சம் நிதானமாக உட்காந்து வாசித்து பாருங்களேன். அதாவது இன்காம்பரபிள் லீடர், இவருக்கு இணையாக ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலில் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்க, ஜனங்க முன்னால் அவ்வளோ பெருமையாக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இப்படி ஒரு முறை சொன்னார், இங்கே பாரு இவனுங்க அத்தனை பேர் அழிச்சு போடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் கேனனு கூட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ இவர் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன சொல்லலாம், பரவாயில்ல ஆண்டவரே இவனுங்களோட முட்டி மோதுறதுக்கு நானும் என் குடும்பமும் நாங்கள் எங்கே போகிறோம், கானனுக்கு போகிறோன்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணார்னு அப்போ முட்டி போட்டு அழுதுச்சோம், ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னத்துக்கு ஆகும், ஜனங்க நடுவில் உன் பற்றி என்ன கெட்ட பேர் வந்துடும், புறஜாதிகள்லாம் உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க ஆண்டவரே, ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். இப்போ தலைமையில் வந்து விடிஞ்சது, நீயே போக மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு லீடர்ன்ற கண்ணோட்டத்தில் அதை யோசித்தீங்கன்னா இதை போல் ஒரு வெட்கக்கேடு வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் வந்து நீ இது பேசாதன்றார். ஹி டினைட் என்ட்ரி இன் டு த ப்ராமிஸ் லேண்ட். ஆதாம பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு காவல் பண்ணிட்டாரு. மோசேயை பார்த்தா 80 வருஷம் இதுக்காக காத்திருந்த ஒரு மனுஷனை உள்ளே வராதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி போட்டார். என்ன வேலை செஞ்சானா, கோபத்தில் 2 அடி அடித்தானா, அவ்வளோதான் முடிஞ்சது, உள்ளே வரக்கூடாது. இன்னொரு மனுஷனையும் காட்டுறேன்,
இவரும் வந்து ரொம்ப ஆண்டவரால் டினையல் அனுபவித்தார். மூன்றாவது பேர் என்னென்னா தாவீது, எழுதுங்க தாவீது. இந்த தாவீது கதை என்னன்னு பார்த்தா, இவர் வந்து கேதுருமர வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஆலயம் வந்து கூடாரத்தில் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்குது, நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும். அதுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, சும்மா ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் ஆலயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு போல. கர்த்தருடைய ஆலயத்துக்காக இவர் என்ன செய்தார்னா, இடத்தை இவர் தான் வாங்கினார். ஹி பாட் த லேண்ட். ரெண்டாவது, தேவனிடத்தில் ஆலயத்தை கட்டும் திட்டத்தை பெற்றார், வரைபடம் இவர் கையில் வந்துச்சு. மூன்றாவது, இந்த ஆலயத்துக்காக தன்னுடைய அத்தனை சேவிங்ஸையும் கொடுத்தாருங்க, தன்னுடைய எல்லா சேமிப்பையும் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஃபுல்லாக டொனேட் பண்ணார். அது வந்து சின்ன காசு இல்லை, பல டன்ஸ் ஆஃப் கோல்டு. உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு யுத்தத்துக்கு போய் சம்பாரித்த காசு எல்லாம் சேர்த்து அவர் தனக்குன்னு வச்சுருந்தா அந்த கேதுருமர வீட்டை ஃபுல்லாக கோல்டாகவே மாற்றிருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் அத்தனை காசையும் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயம் கட்டணும்னு கொண்டு போய் டொனேட் பண்ணார். மற்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து முடித்தா கர்த்தர் சொல்கிறார், நீ கட்ட மாட்டே, நீ கட்டக்கூடாது, நீ ஆலயம் கட்டக்கூடாது. நீங்கள் 2 Samuel 7:12-13 வாசித்தால், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பிறப்பாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை எந்தெந்தைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பிளான் வாங்கினது இவர், ஆசைப்பட்டது இவர், கொடுத்தது இவர், ரெடியானது இவர், இடம் ஆயத்தம் பண்ணது இவர், எல்லாம் ரெடி பண்ண பிறகு நீ கிடையாது, உன் பையன் கட்டுவான். பையன் யாருன்னு கேட்டால், சாலமோன்ட்ட போய் இனி யாருப்பான்னு கேட்டால், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க. இங்கே நான் ஒரு ராஜா உட்காந்துருக்கேன், 40 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு எல்லா பணத்தையும் சேர்த்துக்கிட்டு நிலத்தை வாங்கி திட்டத்தை வாங்கி காணிக்கையை கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன், போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையை வச்சு ஆலயம் கட்டுறேன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க. அது எத்தனை காரியங்களை ஆண்டவருக்கு இந்த மனுஷன் செஞ்சாங்க. வேதத்தில் இருக்கிற பெரிய புஸ்தகத்தில் வந்து சங்கீத புஸ்தகத்தின் பெரும் சங்கீதங்களை சங்கீதக்காரன் தான் எழுதினான். இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் அரசாட்சி செய்து அதை ஆளுகை செய்து கட்டமைப்பு செய்து எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு கடிச்சு அந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினதெல்லாம் இவர் தான். இவ்வளோ செய்த மனுஷனுக்கு இப்போ கடைசி முடிவுரை எப்படி எழுதப்படுதுன்னா, நீ கட்ட மாட்டேன். எப்படி இருக்கும், ஹவ் வில் இட் பி வென் காட் சேஸ் நோ, நான் வேணும் விரும்புகிறேன் அப்படின்னா நீ முடியாது கட்டாத. ஆதாமு வெளியே போ, உள்ளே வராது. மோசேட்ட உள்ளே போக மாட்டேன். தாவீதுட்ட கட்ட மாட்டேன். என்ன ஆண்டு வரையும் நான் என்ன பண்ணேன், ஏன் கட்டக்கூடாது. நிறைய ரத்தம் சிந்திருக்கேன். யாருக்கு ரத்தம் சிந்தினார், யாருக்கா ரத்தம் சிந்தினார், கோலியாத்தை கொன்றது யாருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொன்னார். தேசத்துக்காக தேவ ஜனங்களுக்காக நின்று போராடினதுக்கு நீ நிறைய ரத்தம் சிந்தியிருக்க, நிறைய யுத்தம் பண்ணியிருக்க, உன் கையால் கட்டக்கூடாதுன்னா எப்படிங்க இருக்கும். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் யுத்தமே பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் என் ஜீவனை பணையை வச்சுக்கிட்டு நான் போயிருக்க மாட்டேன். கத்தர் நோ கிடையாது, நீ கட்டக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை இந்த மூன்று காரியங்களை உங்களை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆதாமை போல ஒரு சின்ன தப்புக்கு ஆண்டர் கடவுள் அடைக்கிறாருன்னும் போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். மோசேயை போல ஒரு சின்ன தவறுக்கு போக வேண்டிய தேசத்தை அடைச்சி விட்டாருன்னா யோசித்து பாருங்கள். மூன்றாவது, ரத்தம் சிந்திட்டேன்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் வந்து ஆலயத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஹவு வில் யூ ஃபேஸ் காட்ஸ் டினாயல், தேவன் முடியாது என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க. ஹவு டு யூ ஹேண்டில் தட். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், மாம்சத்தில் இருக்க யாருக்காக இருந்தாலும் இது நிச்சயமாய் பெரும் துக்கமாக இருக்கும். வை வுட் நாட் காட் ஸ்டாண்ட் ஆன் மை சைட், ஏன் என் தேவன் என் பட்சத்தில் நிற்க மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக பரிந்து பேச மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக யுத்தம் பண்ண மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக வழக்காட மாட்டேங்கிறார், ஏன் என் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறார், why am I left alone. இந்த கேள்வி இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த மூன்று பேருடைய லைஃபும் எவ்வளவு துக்கத்தில் டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கற்பனை கொஞ்சம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஷூஸில் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வெட்கக்கேடாகவும் ரொம்ப துக்கமாகவும் மாறிடும். ஆனால் இந்த மூன்று பேருடைய லைஃபை நான் வாசித்த பொழுது இவங்க வந்து அந்த துக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எஸ்பெஷலி வென் யூ கோ த்ரூ டினாயல்ஸ்,
நம்ம வாழ்க்கையில் வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தையில் சொல்ல போகிறேன். அவுட் ஹேண்டில் கிரீஃப் அமிட்ஸ்ட் காட்ஸ் டினாயல்ஸ். தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? ரெண்டு வார்த்தைகள். நம்பர் ஒன், ரிமெயின் ஹம்பிள். ரிமெயின் ஹம்பிள், தாழ்மையாய் இருங்கள், தாழ்மையாய் இருங்கள். இந்த பாடத்தை இந்த மூன்று நபர்கள்ட்டிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை, தோட்டத்தை பண்படுத்த காக்கும்படி அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்குள்ளேயே பிரவேசிக்கக்கூடாது, வெளியே தள்ளி போட்ட ஆதாமை பாருங்கள், அவன் எப்படி இதை கையாண்டான், இந்த துக்கமான சூழ்நிலை எப்படி கையாண்டான் என்று கேட்டால் மிக்க தாழ்மையாக கையாண்டான் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். எப்படி நான் தாழ்மையாக கையாண்டான்னு சொல்கிறேன்னா, முதலாவது தேவன் தனக்கு தந்த மனைவியோடு அவன் போராடவே இல்லை. இவ்வளத்தையும் இழந்து, அதிகாரத்தை இழந்து, மகிமை இழந்து, தோட்டத்தை இழந்து வெளியே போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொண்டு வந்ததற்கு காரணம் யாரு? மனைவிங்க. அந்த அம்மா போய் பண்ண வேலை தான். அவள் வஞ்சிக்கப்பட்டாள். முதலாவது அவள் வஞ்சிக்கப்பட்டாள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது மனைவி. அந்த அம்மா கொண்டு வந்து இவருக்கு அணியை கொடுக்க இவர் சாப்பிட்டார். ஆனால் வேதம் எப்படி முடியுது பாருங்க, இந்த கதை. தன்னுடைய மனைவியினால் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் சொன்னார் அந்த மனைவியை பார்த்து, நீ எனக்கு எலும்பின் எலும்பும் சதையின் சமை சதையா மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிற. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு தான் வெளியே வந்தார். அந்த மனைவியை கொண்டு தான் பிள்ளைகளை பெற்றார். ஈ அண்டர்ஸ்டுட், எஸ் ஐ காட் இன் டு ப்ராப்ளம்ஸ், பட் அதுக்காக ஐ எம் நாட் த்ரோயிங் டேண்ட்ரம்ஸ். அதுக்காக நான் என் கோபத்தை வெளிப்படுத்துறதில்லை, தாழ்மையோடு வெளியே வர்றேன். அந்த மனைவியோடு தான் கடைசி வரைக்கும் இருந்ததை பார்க்குறோம் இல்லையா. தேவனிடத்துலையும் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கான் இந்த மனுஷன். தேவனிட்ட போய் எந்த போராட்டம் பண்ணி கேள்வி கேட்டு தேவனோடு வாக்குவாதம் பண்ணி அதை வேதம் சொல்லவே இல்லை. தேவனுக்கு முன்பாக கூட தாழ்மையாக இருந்தார், ரொம்ப தாழ்மையாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து செய்ய மாட்டேன்னு நிறுத்தும்போது உள்ளந்து எப்படி நமக்கு தூண்டப்படும்னா, கோபம், இனிமேல் தேவனை தேட மாட்டேன், அவர் முகத்துக்கு பக்கமே வரமாட்டேன், எங்கேயாவது தூரம் போயிடுவேன், ஒளிஞ்சிடலாம், இனி வரக்கூடாது, தவிர்த்துடணும். இப்படி தான் மாம்சத்தில் உணர்ச்சிகள் எழும்பும். ஆனால் தேவ மனிதர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் செய்கைகள் எல்லாம் உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு. ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், யூ டோன்ட் நோ எவ்ரி திங், யூ கனாட் மேக் சென்ஸ் ஆஃப் எவ்ரி திங். எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹம்ப்ளி ஹம்ப்ளி ரிசீவ் ஹிஸ் கவுன்சல், அவருடைய ஆலோசனையை தாழ்மையோடு பெற்றுக்கொள். மோசேயை பாருங்க, நீ பார்க்க மாட்டே, நீ உள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மோசே என்ன கேட்டான் தெரியுமா, ஆண்டவரே தயவுசெய்து பார்க்க விடும், இனிமே அதை பற்றி பேசாத, வேணா ஒன்று செய்கிறேன், பார்க்க மட்டும் விடுறேன், பார்க்க மட்டும் விடுறேன். ஏங்க எப்படி இருக்குன்னு இதை கொஞ்சம் நீங்கள் மோசேனுடைய ஷூஸில் நின்று நீங்கள் அதை பாருங்களேன். வேதம் சொல்லுது இந்த கூட்டம் முழுசும் வணங்கா கழுத்து, இந்த கூட்டம் முழுசும் இருதய கடினம் உள்ள ஜனங்களுங்க, எப்பவுமே போராடி கலகம் பண்ணுற ஜனம். அப்படி சுற்றி பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க, இவருக்கு வாழ்நாள்லாம் தொந்தரவு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே போகிறாங்க, வயசான தாத்தா உள்ள விட மாட்டேன்ட்டார் ஆண்டவர், உள்ளே போகக்கூடாது. ஆனால் இந்த மோசை எவ்வளவு தாழ்மையாக இருந்தார்னா, நீ உள்ளே போக மாட்டேன், கண்ணால் தான் பார்ப்பேன்னா, சரி ஆண்டவரே பார்த்துக்கிறேன். அந்த மலையின் மேல் நின்று அந்த தேசத்தை பார்த்து கழி கூர்ந்தாராம். நான் என்னென்ன வச்சு பார்த்தேன், நீங்கள் நல்லவங்க, நான் என்ன வச்சு பார்த்தேன், நான் என்ன வச்சு நான் பார்த்தா, நான் நினச்சேன் அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன், நான் என்ன சொல்லுமா தெரியுமா, உள்ளே போகாதது எது கண்ணால் பார்க்கணும், நீங்களே வச்சுக்கோங்க போங்க, நான் வரவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன், எங்கன்னா போகிறேன், ஏன்னா எகிப்து கூட திரும்பி நடந்து போயிருப்பேன் நான், இவ்வளோ தூரம் 40 வருஷம் நான் அலையை விட்டு கூட்டு வந்துட்டு பார்க்க மாட்டேன், உள்ளே போக மாட்டேன், சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கள், வேடிக்கை பார்க்குறக்க வந்தோம் நாங்கள் இவ்வளோ தூரம், கோபம் வருமா வராதாங்க. அந்த மனுஷன் தாழ்மையாக நின்று பார்த்துட்டு வந்திருக்கான். ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் காட். வென் காட் சேஞ்ச் த பிளான் அண்ட் காட் செட் யூ ஆர் நாட் கோயிங் இன் சைட், இட்ஸ் ஓகே லார்ட், நான் பார்க்குறேன் ஆண்டவரே, என்னை பார்க்க தான் 40 வருஷம் நடக்க விட்டு பார்த்துட்டு போ அப்படின்னா, ஓகே லார்ட் ஐல் சி, பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிட்றேன்ப்பா. என்ன ஒரு தாழ்மைங்க, என்ன ஒரு தாழ்மை, அதை நினச்சி நான் உண்மையாகவே உருகிட்டேன் நான் இன்றைக்கி, உண்மையாகவே என் உள்ளம் உடஞ்சிருச்சேன் இன்றைக்கி. இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி அவருக்கு இருந்திருந்தான். அந்த மனுஷன் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார், கீழே நிற்கிறோம், என்ன கிண்டல் பண்ணிடுமா தப்பார், அப்படியே உள்ளே கூட்டு போகிற, உள்ளே கூட்டு போனார், அவரே போகல, அவரே வேடிக்கை பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் அடிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டார் பார், சொல்லியிருப்பான்,
அந்த ஜனங்களுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய ஒரு தலை குனிவு. He just received it so humbly. தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு. தாவீதை பாருங்க, கர்த்தர் வந்து நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய்னாரு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியும் இல்லைங்க? 2 சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா எப்பொழுது தெரியுமா கட்ட மாட்டாயின்னு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி விட்ட சொல்லிவிட்ட பிறகு, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஏங்க நம்ம இப்படி ஜோம் பண்ணுவோம், நானாக இருந்தால் எப்படி ஜோம் பண்ணியிருப்பேன்? தேவரீர் இதுவரைக்கும் என்னை ஏன் கொண்டு வந்தீர்? அன்றைக்கே கோலியாத்துட்ட கொண்டு போட்டிருக்கலாம், இதெல்லாம் பார்க்கணுமா என் வாழ்க்கையில்? இப்படி தான் நான் அலறி இருப்பேன். நீங்களாம் சிரிக்கிறீங்க, நீங்களாம் நல்லவங்க எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு இருக்கிற வேதனையில் அப்படி தான் கொட்டி தீர்த்துருப்பேன். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறது பாருங்கள், ஆலயத்தை கட்டுறது காசையும் கொடுத்து நிலத்தையும் வாங்க வச்சு திட்டத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துரு. ஆண்டவரே இதை செய்கிறதுக்கே நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் உடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியேனே அறிவீர், உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி. ஏன்னா எனக்கு வந்து இந்த வார்த்தையை படித்தோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அதாவது நான் என்ன மாதிரி யோசித்தேன் இன்னைக்கு அப்படின்னா, அதாவது தாவீதுடைய ஷூஸில் நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, அதாவது நீ கட்ட மாட்டப்பா, உன் பையன்தான் கட்டுவான்னு அறிவிக்கிறதா பெரிய காரியம் அறிவிச்சிருக்கேன் எங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, நீங்கள் யோசித்தீங்களா தெரில, நான் யோசித்தேன் எப்படின்னா, இதெல்லாம் சொல்லாமலே ராத்திரி தூங்கும் போது உயிர் போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கோங்க. ஆமாங்க, எதுவுமே சொல்லாமல் படுத்தாருங்க, காலில் நினச்சி ஆளை காணோன்னா போயிட்டாருன்னா பரவாயில்ல. இதையும் சொல்ல வச்சு இதெல்லாம் அனுபவிக்க வச்சு கடைசி நாள் வரைக்கும் ஏங்கி ஏங்கி சாவுறது எவ்வளோ துக்கங்க அது. ஆனால் இவர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன சொல்லிட்டீங்க பாருங்கள், இதெல்லாம் பெரிய காரியம், நீர் பெரியவர். எப்படி தெரியுமாங்க அந்த மனுஷன் சொல்ல முடிஞ்சது? சச் கிரேட் ஹியூமிலிட்டி பிஃபோர் காட். ஆசாசையாக லேண்டை வாங்கி பணத்தை சேர்த்து பொண்ணை கொடுத்து காணிக்கையாக கொடுத்தான், சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்த பிறகு கட்ட மாட்டேன்னா, இந்த பெரிய காரியங்களெல்லாம் எனக்கு அறிவிச்சிருக்கீங்களே ஆண்டவரே, நான் எம் மாத்திரம், ஹூ மை லார்ட். ஹியூமிலிட்டிங்க நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய துக்கத்தின் நடுவில் நாம் எதிர்பாராத காரியங்கள், நாம் நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் தடை செய்யப்படும் போது, தேவ மனிதர்கள் எப்படி இந்த துக்கத்தை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், தேவர் வெரி ஹம்பிள். ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து நான் துக்கப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், ரொம்ப தாழ்மையாக உமக்கு முன்பாக அடி பண்ணிக்கிறேன், நீர் பெரியவர் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்க முடியும், இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கே நான் தகுதி இல்லாதவன், என் வீடுக்கு எந்த தகுதி கிடையாது. ஐ ஹம்பிள் மை செல்ஃப் லார்ட், உங்களுடைய திட்டத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் கேள்வி கேட்கலை, நான் வந்து முறையிடலை, நான் வந்து போராடலை, நான் வாக்குவாதம் பண்ணலை, எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி போராடலை, ஆண்டவர் ஆம் ட்விஸ்ட் பண்ணலை. உம் சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. Humbled himself. Humbled himself. ரெண்டாவது ஒரு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த 3 சம்பவங்களில் இன்னொரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் டினாயல், நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும்போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் சில காரியங்களை தடுக்கும் போது, கதவுகளை மூடும் போது, தாழ்மையாக இருப்பது மாத்திரம், நாட் ஓன்லி பீங் ஹம்பிள், நம்பர் 2 பி ஹோப்ஃபுல், ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையுடன் இருங்கள். இதுதான் நம்ம படிக்கிற 2வது பாடம். ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. என்ன நம்பிக்கை? இந்த 3 சம்பவங்களை வேகமாக திருப்பி ஸ்கேன் பண்ணுறேன். ஆதாமுடைய கதையை பாருங்கள். இவ்வளவு நாள் அதிகாரியாக, ஆளுகை செய்கிறவனாக, பண்படுத்துகிறவனாக, காக்கிறவனாக, ஒன் மேனுங்க, ஒரே ஆள் தனியாக இந்த தோட்டத்தை வச்சுட்டு ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறான். உள்ளே கூட போகக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டு கேருபீன்களை வச்சுட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளவு நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்ந்தான் தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தான் பிடிச்சிக்கிட்டான்னு நான் நம்புகிறேன். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அதை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. கண்டினியூட் லிவிங் வித் ஹோப். அவனுக்கு தெரியும்
என்ன ஆண்டவர் தோட்டத்தை வெளியே தள்ளிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதும் நன்மைக்கு தான். நான் தீமைன்னு எனக்கு தெரிறது நன்மைக்கு. ஏன் நன்மை? நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். என்ன விஷயம் தெரியுமா இதில் ரகசியம் என்ன தெரியுமா? முன்னால் ஆதாம் வந்து பாவம் இல்லாமல் இருந்தான், இப்போ பாவம் செஞ்சிட்டான். நவ் இஸ் அ சின்னர், அவன் பாவி. ஒரு பாவியாக போய் இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசிச்சிட்டா இவன் சாகாம வாழ்நாளெல்லாம் எப்படி தான் இருப்பான்? பாவியாகவே இருப்பான். ஆண்டவர் சொன்னார் அப்படி வேண்டாம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரைஸ் என்ன தெரியுமா? ஃபார் அ சின்னர், பாவத்துக்கு ஆண்டவர் கொடுத்த சம்பளம் என்ன தெரியுமாங்க? மரணம். அண்ட் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் தட் இஸ் த பெஸ்ட் திங் காட் கேன் டூ. ஆண்டவர் கொடுத்த சிறந்த காரியம் என்ன தேவை? மரணம் தான். நீ இந்த பாவத்திலே வாழ்நாளெல்லாம் நீ வந்து அவதிப்படாமல் இருக்குதுக்கு உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன், மரணம். ஆனால் மறந்துடாத, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த மரணத்தை ஜெயிக்கிற 2 ஒருத்தர் வரப்போறாரு. அவரை விசுவாசிக்கிற எவனும் பிழைப்பான். அல்லேலூயா. அதனால தேவன் என்ன செய்தார்னா, தோட்டத்துக்கு போகிற வழி அடைச்சிட்டாரு. நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு மேன்மையான ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணாமல் ஒரு கதவை அடைக்க மாட்டார் அப்படின்றது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஒரு காரியத்தை ஆண்டவர் தடை பண்ணுறாரு அப்படின்னா, நாம் அனுபவிக்க போகிற வேதனையை பார்க்கிலும் அதற்கு பின் தொடர்ந்து வரப்போகும் நன்மை மிகவும் பெரியது. Sometimes we don't realize it. We just hold on to one thing and say, Lord, this or nothing else. இதை கொடுங்க அல்டன் இது வேற எதுவுமே வேணாம் நம்ம சொல்கிறோம். நோ, வெயிட் ஆன் த லார்ட். ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நன்மையானதை கொடுப்பார். கவலைப்படாத, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, மனம் தளர்ந்து போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். அடைத்த காரியங்களும் எனக்கு நன்மைக்காகவே முடியும். ஹல்லேலூயா. மோசையை பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக மாட்டாய், வேணா பார்த்துக்கோ. பார்த்தான். ஆனால் என்ன நம்பிக்கையோட மறிச்சான் தெரியுமா? என் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். எவ்வளோ இரக்கம் அவன் மேலே காட்டினார் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்தான். ஆனால் அது ஒரு பெரிய இன்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. இயேசுவின் சிலுவையில் ஒரு முறை தான் அடிக்கப்படணும் இயேசு, 2 அவர்கிட்ட பேசினாலே அவர் பதில் செய்வார். அதற்கு அடையாளமாக தான் அந்த ஞான கண்மலை இருந்தது. ஆனால் மோசே அந்த பிரமாணத்தை உடைச்சார். முதல் முறை அடிக்கலாம், இயேசு ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார். 2 அந்த கண்மலை அடிக்கக்கூடாது. 2 அவருக்கு தண்டனை கிடையாது. அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட கேட்கிறவர்கள் கூப்பிடுகிறவர்கள் யாவது ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் மோசே அதை மாற்றி செஞ்சார், அதுக்காக தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் எவ்வளோ இறக்கமாக இருந்தார்னா, அந்த தேசத்தை பார்க்க வச்சது மாத்திரம் இல்லை, அவன் மறித்த போது ஆண்டவரே இறங்கி வந்து அடக்காரதை நடத்தினார். ஈ ஆனர்ட் ஹிம் இன் ஹிஸ் டெத். அவனை அடக்கம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. ஆனால் பாருங்க, அவனுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். கானானை கொண்டு போனார். எப்படி தெரியுமா? மறுரூப மலையில் இயேசு ஜொலித்த போது அவரோடு நின்று மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டாங்க. அது எங்கே தெரியுமா? கானானில். காட் டுக் ஹிம் தேர். அவனை கொண்டு போனார், அவனை கொண்டு போனார். அவனை மகிமையடைந்த ஒரு நிலையில் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு சில காரியங்களை கர்த்தர் வந்து தடுத்து வேண்டான்னு சொல்லும்போது, ஹம்புலாக தேவன் மேல் நம்பிக்கையோடு நாம் அதை விட்டு கொடுக்கும்போது, நம்ம விரும்பினது வேண்டிக் கொண்டது நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை மேன்மையான நிலையில் கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நாம் நம்ப வேண்டும். தாவீதை பாருங்கள், ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த மனுஷன் தேவனை நம்பி விசுவாசத்தோட தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முடிவு என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு வந்தார். அவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். த கிரேட்டர் தேன் த டெம்பிள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் சந்ததிக்கு தந்தார். நம்முடைய ஆண்டவரை நாம் நம்ப முடியும். எந்த துக்கமாக இருந்தாலும் இந்த 2 இன்றைக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் நம்ம வேறு வேறு ஸ்டேஜஸில் படிக்க போகிறோம் துக்கத்தை பற்றி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேண்டில் கிரீஃப் பிகாஸ் காட் ஸ்டாப்ட் லிஸ்னிங் டு யூ அண்ட் க்ளோசிங் த டோர்ஸ், உங்களுக்கு முன்னாடி கதவுகளை அடைக்கும் போது ஏற்படுகிற துக்கத்தில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிட்ட 2 தான். பி ஹம்பிள், பி ஹோப்ஃபுல். தாழ்மையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுறக்கான கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையை நான் விசுவாசிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைபடுவாராக.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே கர்த்தர் கடினமானவரா என்ற கேள்வியின் தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் என்று அறிவேன் என்று சொன்னான். இப்படியாக மத்தேயு 25:24 காண்கிறோம். கடவுளை குறித்த தவறான அபிப்பிராயம் என்று உலகத்தில் மலிந்து கிடக்கிறது. உலகத்தில் தங்களுக்கு நேரிடுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றிற்காகவும் கடவுளை முறுமுறுத்து கடவுளை இரக்கமற்ற கொடூரனாக சித்தரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இந்த உலகில் கடவுள் தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற தவறுவார்கள். மேலும் அவர்களை கர்த்தர் புறம்பான இருளிலே தள்ளுவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:30. அப்படி ஆண்டவரை தவறாக வர்ணித்த ஒரு மனிதனைத்தான் நாம் மத்தேயு 25:24 வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு 5 தாலந்துகளும் இன்னொரு மனிதனுக்கு 2 தாலந்துகளும் மற்றொரு மனிதனுக்கு 1 தாலந்தும் கொடுத்தார். 5 மற்றும் 2 தாலந்து வாங்கினவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்த தாலந்தை பயன்படுத்தி பெருக்கினார்கள், அதற்கான ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 1 தாலந்து வாங்கின மனிதன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் என்று அறிவேன் என்று சொன்னார். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றால், எனக்கு கர்த்தர் இந்த உலகில் எதையுமே கொடுக்கவில்லை, ஆனால் என்னிடத்தில் அதிகம் எதிர்பார்க்கின்றார் என்ற எண்ணம். தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றால், தானியத்தை போரடிக்கும் களத்தில் தானியத்தை போரடித்து கொட்டாமலே சேர்க்க அள்ள முயற்சிக்கிறார் என்று அர்த்தம். சுருக்கமாய் சொல்ல போனால், சட்டியில் ஒன்றுமே வைக்காமல் அகப்பையினாலே அள்ள முயற்சிப்பவர் கர்த்தர் என்று இந்த 1 தாலந்து பெற்ற மனிதன் சொல்லுகிறானாம். இந்த எண்ணம் நம்மில் அநேகருக்கு உண்டு. மற்றவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு வசதிகளை கடவுள் எனக்கு கொடுக்கவில்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான சோதனைகள் பிரச்சனைகள் என்று அடிக்கடி முறுமுறுக்கிறோம். கர்த்தர் நம்மிடம் மட்டும் கொடூரமாய் நடந்து கொள்வதைப் போல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த அதிருப்தியின் நிமித்தம் சோர்வடைந்து நமக்கு இருக்கும் கொஞ்சம் தாளந்தையும் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோம். கர்த்தர் கடினமான நபரா? உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகள் கொஞ்சமாக இருப்பதால் கர்த்தர் கடினமான கொடுமையான நபர் அல்ல. நம் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்காத ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவரும் அல்ல. உங்களிடத்தில் 5 தாளந்து கொடுத்திருந்தால் 10 எதிர்பார்ப்பார், 2 கொடுத்திருந்தால் 4 எதிர்பார்ப்பார், 1 தான் கொடுத்திருந்தால் என்றால் அதற்கு தகுந்தவாறு அதிகபட்சம் 2 எதிர்பார்ப்பார். நம்மிடத்தில் கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த எண்ணத்தை கொண்டு வந்து கடவுளை கொடுமையான நபராக சித்தரித்து சோர்வை கொண்டு வந்து நம்மை செயல்பட விடாமல் தடுப்பவன் பிசாசு. அவனுடைய வஞ்சக திட்டத்துக்கு செவிசாய்க்க வேண்டாம். அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்து அதை பெருக்க மறுத்தவன் புறம்பான இருளான பாதாளத்திலே தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்விலே சந்திக்கின்ற எல்லா சவால்களுக்கான திராணியை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆற்றலை இயற்கையாகவே கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லும் பாதை எத்தனை கடினமான பாதையாக இருந்தாலும் அதை கடக்க தேவையான கிருபையை ஏற்கனவே உங்களுக்குள் பொழிந்தள்ளி இருக்கிறார். எனவே எல்லா குறைவுகளுக்கும் கடவுளை குறை கூறி கொண்டு அமர்ந்திராமல் உங்களுக்குள் இருக்கிற பலத்தோட தீவிரமாய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். நீங்களும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆமேன். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்திகளை கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

சொல்லுங்க. பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில இரசை வாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹாலேலூயாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னிறேன். எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுமி நிற்கு என்று தொடர்ந்து தேவனை துதிக்கப் போகிறோம்.

சொல்ல முடியும், ஆண்டவரே என்னையே ஒரு பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையுடைய சமூகத்தில் பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இனி நான் அல்ல நீரே என்று சொல்லும்படி எனக்கு நீர் உதவி செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அல்ல, நான் அல்ல.

ஆண்டவரே. பலிபீடத்திலே ஒரு பலி செலுத்தப்படும் போது அதோடு அது முடிந்தது, அதோடு அது முடிந்தது, முற்றிலும் அது மாறி போனது. அதுபோல இன்னைக்கு நாம சொல்லுவோம், ஆண்டவரே என் சரீரத்தை, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலிலூயா. முற்றிலும் என்னை மாற்றும் ஆண்டவரே.

சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் உடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தால் என்னை நீர் கழுவி என்னை சுத்திகரிக்கிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக என்னை மீட்கும் பொருட்டாக சிந்தப்பட்ட அந்த ஆண்டவரே, விலையேற பெற்றபடி ரத்தத்துக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you for the precious blood of Jesus. Yesuvin vilera petta rathathukaga umakku nandri nandri nandri nandri nandri nandri. Enai meekkum poruttaga pisasarude adhigarathilirundhu satanude pidiyilirundhu enai meekkum padikku sindhapatta andha rathathukaga umakku nandri sollugrom aandavare. Andha ratham enai meettukkondavarkaga umakku nandri aandavare. Thank you Father, thank you Lord, thank you Jesus. சத்தானுடைய அதிகாரம் எல்லாம் ஆண்டவரே உடைத்தெறிந்த இயேசுவின் இரத்தத்துக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நாங்க சொல்றோம் ஆண்டவரே, நீங்க எல்லாம் எங்களால ஒன்னு செய்ய முடியாது, நீங்க எல்லாம் எங்களால ஒன்று செய்ய முடியாது.

இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் நம்மை மீட்டு நம்மோடு என்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தருளினார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அதனால் நாம் அவருடைய ஆலயங்களாக, நான் அவருடைய ஆலயங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவாவியானவரே, எங்களுக்குள் நீர் வாசமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் சர்வ வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எபிரேயர் 6:7. லீ ஷாம்போன் என்ற பிரான்ஸ் தேசத்தின் சிறிய பட்டணத்தின் ஜனங்கள் மிக தைரியமான ஒரு செயலை செய்தார்கள். பிரான்சின் இதர பட்டணத்து ஜனங்கள் அதை செய்ய மிகவும் பயந்தார்கள். ஆனால் லீ ஷாம்போன் பட்டணத்து ஜனங்கள் தங்கள் பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருந்த அத்தனை யூதர்களையும் ஹிட்லரின் நாஜி படையின் தாக்குதலுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து வைத்தனர். பிலிப் ஹேலி என்பவர் அந்த சிறிய பட்டணத்திற்கு போய், அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட தைரியசாலிகளோ அந்த ஹீரோக்களை போய் பார்த்து வர வேண்டும் என்று அங்கே சென்றார். அவர்களை பேட்டி எடுக்கும்படி அங்கு சென்ற போதுதான் அவர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்கள் என்று அறிந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு துணிச்சலாக ஹிட்லரின் கைக்கு யூதர்களை மறைத்து வைக்க தைரியம் கொடுத்தது எது என்று அவர்களிடம் விசாரித்தார். அதற்கு அவர்கள், நாங்கள் அனைவரும் வார வாரம் செல்லும் சபையில் எங்கள் போதகர் ட்ரோஷ்மி அவர்களின் பிரசங்கங்கள் தான் எங்களை இவ்வாறு செய்ய வைத்தது. அவருடைய பிரசங்கங்களை கேட்ட எங்கள் சுபாவங்கள் நாளடைவில் மாறிவிட்டது. மிகவும் தைரியமாய் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் நாஜி படைக்கு அஞ்சாமல் எங்களை தைரியசாலிகளாய் யூதர்களுக்கு உதவி செய்ய வைத்தது அந்த பிரசங்கம்தான் என்றனர். அந்த சபையை சேர்ந்த ஒரு மூதாட்டி, நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவுக்காக ஒரு செயலை செய்யும் ஒரு சூழ்நிலை வரும், அப்போது நாம் தைரியமாக செயல்பட வேண்டும் என்று எங்கள் போதகர் அடிக்கடி கூறுவார். அந்த சூழ்நிலை இப்போது வந்திருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில் தைரியமாக செயல்பட்டு யூதர்களை காப்பாற்றினோம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம்மில் ஸ்வபாவ மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்மை தைரியசாலிகளாக மாற்றி இயேசுவுக்காக செயல்பட வைக்க வேண்டும். அநேகரை பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும். வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை என்றால் நாம் சபைக்கு செல்வது வீணாக மாறிவிடும். பெரோயா சபையில் கூடி வந்தவர்கள் தேவ வசனத்தை கேட்டார்கள், அவைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களை அந்த வசனங்கள் நற்குணசாலிகளாக மாற்றிவிட்டது. வசனத்தை விசுவாசித்து கேட்கும் போதுதான் அது நம்மில் கிரியை செய்ய முடியும். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக்கப்பட்டதும் பண்படுத்தப்பட்டதுமாய் இருக்கும்போது நம்மில் விதைக்கப்படும் வசனம் அதற்கேற்ற பலனை கொடுக்கும். பலவிதமான உலக கவலைகளினால் நிறைந்திருந்தால் நாம் பலனை கொடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம் வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும்.

ரோமர் 14 அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நினைக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராய் இயேசுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2:17 வசனத்தை நாம் தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தேயிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17 வசனம் மத்தேயு 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்டியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31:15 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பால் இன்றைக்கி எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616 அந்த இடைப்பட்ட 616-க்கும் 616-க்கும் இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்குது, இங்கே நிறைவேறுது பாருங்க. அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏறுவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2:16 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனா எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவதூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்தீங்களா, அவர்கள் ஏழு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 ஆயிடுச்சு, இவன் என்னடா இது வரக்கானாமே வரக்கானாமேன்னு காத்திருந்து ஏறுவது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான், அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16 கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதினுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றதை பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்கள். அப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாள். ஆமேன். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமம் புஸ்தகம் 2:15-16 பாருங்கள். அது அந்த யாத்ராம புஸ்தகத்தை 2 நீங்கள் வாசித்தாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8 அரிச்சு அப்படியே வரிசையாக வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க. யோசேப்பு மூலமாக இன்றைக்கி அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பழுகி பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்கிறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷனில், இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 15:16. அதுவும் வந்து எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயர்

படியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நேற்று பார்த்தோம். அதே போல் இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசே பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும்போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்மான்மலே, இன்னைக்கு முதல் வருகையில் ஏசாண்டருடைய முதல் வருகையில் அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமானா இல்லையா? இன்றைக்கி நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும்போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சுருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருள் அநேகமாக இருக்குதான். ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் அந்த குழந்தைகளிட டெய்லி போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு அதனோடு விளையாடி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போ ஏசாண்டவர் வருவதற்கு அந்த முதலாவது வருகைக்கு அடையாளமாக அநேக பிள்ளைகள் மரித்தது போல, ஏசாண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மரிக்குமா, இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான். மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர்கிட்ட இவர் மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றார். அன்பால் அப்போ என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறையா மரணங்கள், இன்றைக்கு மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுவுக்கென்று வாழ்கிறோம்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் இன்றைக்கி இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது, பெத்லகேம்லேருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று ஆறாவது வசனத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், பாஞ்சா வசனத்தில் மரணபரியந்தம், ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம், 781 711. இங்கே மீகாவில் சொல்லப்பட்டது, ஓசியாவில் சொல்லப்பட்டது, இங்கே எரேமியாவில் சொல்லப்பட்டது. மூணு விதமான காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று இந்த மத்தேயு எழுதின, சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்தேயு என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும், இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்யுது, நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்கும் போகும்போது அவருடைய மரணத்தின் ரகசியம்,
அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய

ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பான இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்போ இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில் ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்றைக்காவது வரும், என்றைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து குற்றங்களை மன்னித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது, இன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்குறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல் இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்குறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொலை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் இரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பாங்களே அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்பாங்களே இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஏசு ஆண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும் ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும் ஆண்டவரே என்னுடைய குமாரன் ஆண்டவரே குமாரனை வரவழைத்தேன் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னதையும் ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும் எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்குறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி அந்த சத்தியத்தில் வளர ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும் சித்தமானால் உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன் ஆமேன். God bless you, my love.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

ஒரு நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

குறைவை சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

நீர் எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையில் செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்று ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்கிறீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதித்தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கம் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. வனாந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: டேவிட் வில்கர்சன் அமெரிக்க தேசத்தில் போதைப் பொருட்களுக்கும் மதுவுக்கும் அடிமைகளாகி சமூக விரோத செயல்களை செய்த இளைஞர்கள் மத்தியில் தேவ அன்பை அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஊழியத்தை செய்து வந்தார். இவர் புரூக்ளின் எனும் இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைத்து பணியாற்றிய போது அதை தொடர்ந்து நடத்த பண தேவைக்காக தன்னுடைய கட்டிடத்தை அடகு வைத்து கடன் பெற்றார். ஆனால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. கட்டிடம் ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் விடப்படும் நாளும் வந்தது. ஆனால் டேவிட் வில்கர்சன் கலக்கத்தின் மத்தியிலும் ஜெபித்து கர்த்தருடைய செயலாற்றலுக்கு காத்திருந்தார். அவருடைய வழக்கறிஞர், என்ன செய்ய போகிறீர்கள், தவணை நாட்களெல்லாம் முடிவடையப் போகிறதே என்று கேட்டபோது டேவிட் மறுமொழியாக, நான் ஜெபித்து காத்திருக்கிறேன் என்று சொன்னார். சில வாலிபர்களை அழைத்து கர்த்தர் பணத்தை கொடுத்து விட்டார், விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்கள் என்று அனைவரையும் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கச் செய்தார். தவணை நாட்கள் முடிந்து ஜப்தி செய்யும் நாள் நெருங்க நெருங்க அநேகர் அவரை ஏளனமாக வேடிக்கை பார்த்தார்கள். கடைசி நாள் காலையிலும் புரூக்ளின் மையத்தில் அநேக நண்பர்களுடன் கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் ஜெபித்தார். அந்த வேளையிலே ஒருவர் போதகரை வெளியே அழைத்துச் சென்றார். அங்கே சென்றபொழுது சிறப்பு தபால் ஒன்று அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அதை திறந்து பார்த்தபொழுது தமக்கு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதைக் கண்டார் அவர். செலுத்த வேண்டிய 15,000 டாலர்களும் அந்த காசோலையில் அனுப்பப்பட்டிருந்தது. ஆம் நண்பர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் காத்திருக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்கிறோமா இல்லை முறுமுறுப்போடு காத்திருக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று.

அறுவடையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மங்கும் அறுவடை, புவர் ஹார்வெஸ்ட். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 15 அத்தியாயம் 7-20 வரை. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறவினத்தார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீடர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நாம் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியே, அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறவினத்தாரிடமிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தரலின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. ஆதலால் புறவினத்தாரில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ண கூடாதென்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 9:6. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுப்பர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுப்பர். Whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will reap generously. மிஷனரி ஊழியம், நற்செய்தி பணி, ஆத்தும ஆதாயம் போன்றவையெல்லாம் அதிகம் வலியுறுத்தப்படும் இக்காலத்திலும் அறுவடை அமோகமாக இல்லை. அதற்குரிய சில காரணங்களை நாம் இன்று நோக்குவோம். முதலாவது, உற்சாகமின்மை, பாசிவிசம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னும் நற்செய்தி பணியில் ஈடுபடவில்லை. முழு சபையும் முழு சுவிசேஷத்தை முழு உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும். The whole church must carry the whole gospel to the whole world. தங்கள் இருதயங்களில் இருக்கும் இறை வார்த்தைகள் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கும் நெருப்பு போல் இருக்கின்றன என்பதே தீவிர ஆத்துமாதாயகனின் சாட்சியாயிருக்க வேண்டும். தாவீது சொன்னான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு முது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். பவுல் திருச்சபையாருக்கு எழுதும் பொழுது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கர்த்தருடைய செயல்களில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக. அறுவடை குறைவதற்கு இரண்டாவது காரணம் பாதக சிந்தை, பெசிமிசம். நற்செய்தியை அறிவிக்க அழகிய பாதங்கள் எங்கும் விரையாதபடி எதிர்மறை சிந்தை அவர்களை முடமாக்கும். எனவேதான் ஞான பிரசங்கி சொன்னார், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, உலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது, காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் கரு உருவாகுவதையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே எல்லாவற்றையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் நீ அறிய மாட்டாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலும் நிறுத்தாதே என்று சாதகமாக பிரசங்கி 11 அத்தியாயத்திலே சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, யார் யார் ரட்சிக்கப்படுவார் என்று ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. எனவே எல்லாருக்கும் நாம் நற்செய்தியை எல்லா வேளைகளிலும் அறிவிக்க வேண்டும். அறுவடை குறைவதற்கு மூன்றாவது காரணம்
விருப்பு வெறுப்பு பிரஜுடிஸ், அடுத்த நாட்டை குறித்த விருப்பு வெறுப்பினால் நினிவேக்கு செல்ல தீர்க்கர் யோனா மறுத்தார். அப்படியே தனது இனத்தை குறித்த பெருமையினால் கொர்நேலியின் இல்லத்திற்கு செல்ல பேதுரு தயங்கினார். நற்செய்தி பணியில் இவ்விதம் நமது விருப்பு வெறுப்பு தலை தூக்குமானால் விதைப்பும் குறையும் அறுப்பும் குறையும். விதை நன்றாயினும் நிலத்தின் தன்மைக்கும் அப்பகுதியின் தட்ப வெப்ப நிலைக்கும் ஏற்றாற்போல் விவசாயிகள் சாகுபடி முறைகளை மாற்றிக்கொள்வது நமக்கு தெரியும். இச்செயல்பாட்டை அறிந்து செயல்பட்ட பவுல் யூத கூட்டாத்தாரோடு பேசும்போது பழைய ஏற்பாட்டை அடிக்கடி மேற்கோள் காட்டினார். ஏதென்ஸ் நகரில் சிலை வணக்கத்தாரோடு பேசும்போதோ அவர்களது கோவில் ஒன்றில் எழுதியிருந்த வாசகத்தையே தனது பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார். அப்போஸ்தலர் 17:22-23, அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். திருமுழுக்கு எடுக்கும் முன் வளையல்களை கலற்றிவிட வேண்டும் என்று ஒரு கூட்ட கிராம பெண்களை வற்புறுத்தியதால் ஒரு மக்கள் இனத்தையே முழுமையாக ஒரு மிஷினரி குழு இழந்துவிட்டது. கணவன் இறந்தால்தான் வளையல்களை கலற்றி எறிய வேண்டும் என்று அவ்வட்டார கலாச்சாரத்தை அந்த வைதீக பெந்தைக்கோஸ்தை ஊழியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியேதான் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக புறவினத்தா விசுவாசிகளுக்கு சிலர் வற்புறுத்திய போது அருமையாக தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கடவுளிடம் திரும்பும் புறவினத்தாருக்கு நாம் சிரமம் கொடுக்க கூடாது. இதுதான் அப்போஸ்தலருடைய தாற்பரியம். திருத்தூதுவர் பவுலடியார் இவ்விதமாய் சொன்னார், யூதருக்கு யூதரை போலானேன், புறவினத்தாருக்கு புறவினத்தாரை போலானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன், எப்படியாயினும் சிலரையேனும் மீட்பதற்கே. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு பேசும்போது அவர்களுக்கு புரிந்த மொழியில் அவர்களுக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளுடன் பேச வேண்டும். கிறிஸ்தவர் அல்லாதவரோடு பேசும் பொழுது அவர்கள் பாணியில் அவர்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் பல மொழிகளை மேற்கோள் காட்டி பேச வேண்டும். இங்குதான் கிறிஸ்தவ சபை தவறிவிட்டது. எனவேதான் அறுவடை குறைந்துவிட்டது. நமக்கு உற்சாகமின்மை வேண்டாம், நோ மோர் பேசிமிசம். பாதக சிந்தை வேண்டாம், நோ மோர் பெசிமிசம். விருப்பு வெறுப்பு வேண்டாம், நோ மோர் பிரஜுடிஸ். எங்கும் சென்று தாராளமாக சுவிசேஷ விதைகளை அள்ளி தூவுவோம். கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு நாம் அறுப்போம். குறைவாக விதைப்பவர்கள் குறைவாக அறுப்பார்கள், நிறைவாக விதைப்பவர்கள் நிறைவாக அறுப்பார்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, அறுவடைக்கு நீர் எங்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் எங்களுடைய கரங்கள் தளர்ந்து விட்டன, கால்கள் தளர்ந்து விட்டன, முழங்கால்கள் தளர்ந்து விட்டன. தேவரீர் இந்த மூன்று பகுதிகளிலும் தேவரீர் எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை நீர் கொடுத்து நீர் எங்களை தட்டி எழுப்பி பட்டி தொட்டிகளுக்கும் உலகின் நானா மூலைகளுக்கும் நீர் எங்களை விரட்டி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூங்குகிற நாங்கள் இனி தூங்காதபடி, ஒளி வந்துவிட்டதால் தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து எங்கும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்க பறைசாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இவ்விதமான பாதக சிந்தைகள், விருப்பு வெறுப்புகள், சோம்பேறித்தனங்கள் எல்லாவற்றையும் வேரோடு எங்களிடத்திலிருந்து நீர் பிடுங்கி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனத்தோடு எந்தெந்த குழுவினரோடு எவ்விதமாய் பேச வேண்டும் என்று சொல்லி சமயத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தை சொல்லுகிற ஞானவானின் உதறுகளையும் ஞானவானின் வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைமுறையிலே ஏற்கனவே காலம் பிந்திவிட்டது. உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் இருக்க போகிற சொற்ப காலத்திலே
மேக்சிமம் மிக அதிகமான அளவு நாங்கள் உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றிவிட நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் ஊழியங்களிலே உள்ள அறுவடையே கர்த்தர் இரக்கமாய் பெருக்கித் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். இழந்து போன சமாதானம், வேலை, பொருளாதாரம், உறவுகள் போன்ற எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் துயரங்களை சீர்படுத்தி சாம்பலான அனுபவங்களை மாற்றி ஆனந்த தைலத்தாலும் துதியின் ஆடையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்கும்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டவர்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, சத்தமாய் அழுதவன் திருப்பிக் கொண்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே தாவீதின் பட்டணமாகிய சிக்லாகுவை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை சுட்டரித்து விட்டு அங்கிருந்த மக்களை சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாது போக மட்டும் அழுதார்கள் என்று வாசிக்கின்றோம். 30:8 தாவீது தேவ சமூகத்திற்கு சென்று தன் நிலைமையை தேவனிடத்தில் முறையிடுகிறான், ஆலோசனையும் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதன்படியே 19 கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறையப்படாமல் தாவீது திருப்பிக் கொண்டான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலும் இதே போன்று எதிராளியாகிய சத்துரு கொரோனா உருவத்தில் தேசமெங்கும் பஞ்சம், வறுமை, அடைக்கப்பட்ட நிலை போன்றவற்றால் சுட்டரித்து விட்ட இந்நிலையில் உங்களுடைய சமாதானம், வருமானம், வேலை, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளையாடிவிட்டானே என்று, இனி எப்படி பிழைப்போம், வெறுமையாயெல்லாம் இருக்கிறதே என்று உங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டவற்றிற்கு பதில் உண்டு. சகலமும் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். கர்த்தர் செயல்களில் வல்லவர். ஆகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விரைவில் திருப்பிக் கொள்வீர்கள். இரண்டாவதாக, சாம்பலில் இருந்தவன் திருப்பிக் கொண்டான். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோபு சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். அதன் பொருட்டு யோபு தனக்கிருந்த ஆஸ்திகளையும் பிள்ளைகளையும் சரீரத்தின் பலனையும் இழந்து அநேகரால் தூஷிக்கப்பட்டு தன் நண்பர்களுக்கு தூரமாகி வியாதியினால் கொடிய வேதனைகளை அனுபவித்து வந்தும் அவன் தேவனை மாத்திரம் விடாமல் பற்றி கொண்டிருந்தான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். யோபுவின் புஸ்தகம் 42:10 நாம் வாசிக்கையில், அங்கே யோபுவின் விசுவாசமும் தேவன் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவனை விடுதலையாக்கி வெற்றி கொள்ள செய்தது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வாசிக்கின்றோம். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் கொரோனாவாகிய சத்துரு உங்களையும் தேசத்தையும் சோதிக்கும் பொருட்டு இந்நாட்களில் உங்களுக்கு இருந்த பலனையும் ஆதரவையும் அழித்துவிட்டதே என்று கண்ணீரோடு சாம்பலின் அனுபவத்தில் என்ன செய்வது, எப்படி பிழைப்பது என்று தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் விசுவாசத்துடன் நன்மைகள் பிறக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கொரோனாவின் பிடியில் இருந்து தேசத்தையும் உங்களையும் விடுவித்து இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்கப்படும். மூன்றாவதாக, சாட்சியாய் நின்றவள் திருப்பிக் கொண்டாள். 2 புஸ்தகம் 8 நம் வாசிக்கையில், எலிசா சுனேமியாளின் செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்புவித்து, பின்பு அந்த தேசத்தில் 7 பஞ்சம் உண்டாகும், ஆதலால் நீயும் உன் குடும்பமே எங்கேயாயிலும் சஞ்சரிக்கும்படி உத்தரவு கொடுக்க, அவளும் அப்படியே செய்து 7 முடிந்த பின்பு தன் ஊருக்கு வருகிறாள். வருகிறவள் ராஜாவிடம் தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் முறையிடும்படி வருகிறாள். ஆனால் அதற்கு முன்பே எலிசா செய்த அற்புதங்களை குறித்து கேயாசி ராஜாவுக்கு அனைத்தையும் தெரிவித்து விடுகிறான். இதை கேட்ட ராஜா 6 அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறான் என்பதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும்
இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீண்ட நாட்களாய் வரவேண்டியவைகள் தாமதமாக தடை செய்யப்பட்டு இருந்ததை அது ஒருவேளை உங்களின் கையின் பிரயாசமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வரவேண்டிய சுதந்திரமாகவோ பிரிந்த உறவுகளோ இழந்த சமாதானம் அன்பு இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றை திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாயும் உங்கள் துயரங்களையெல்லாம் மாற்றி மறக்க பண்ணி துதிப்பாடலின் சத்தத்தை கொடுக்க போகிறார். அடைப்பட்ட நிலையில் நான்கு சுவருக்குள் சாம்பலின் அனுபவத்தில் இருந்த உங்களுக்கு சிங்காரத்தை தரப்போகிறார். உங்கள் சரீரங்களில் பலனையும் இருதயத்தில் மகிழ்ச்சியையும் சிந்தையில் விசுவாசத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சாம்பலின் அனுபவத்துடன் ஒடுங்கின இருதயத்துடனும் துயரத்துடனும் என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என் துயரங்களுக்கு என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சீர்படுத்துவதற்கு இயேசுவை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. நாம் நல்ல மனுஷனா அல்லது பொல்லாத மனுஷனா என்பதை எதை வைத்து சொல்லப்படுகிறது தெரியுமா? நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை வைத்துதான். இருதயத்தை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நல்ல பொக்கிஷம், இந்த இருதயம், கர்த்தர் நமக்கு தந்த இருதயம், அதற்குள்ள என்ன இருக்கிறது, இதை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார் என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே காணப்படும் போது இந்த இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கிறது, நற்கிரியைகள், நன்மை நிறைந்த இருதயம், அன்பு நிறைந்த இருதயம், இரக்கம் நிறைந்த இருதயம், கபடமற்ற இருதயம், சுத்த இருதயம், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடைய இருதயம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து நல்லவைகளை காண்பிக்கிறான். தீமைக்கு தீமை செய்ய அவனால் முடியாது, தீமைக்கு பதில் நன்மை செய்கிறவன். ஆனால் பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் எதை வெளிப்படுத்துகிறோம்? கலாத்தியர் 5 மாம்சக்கிரியைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை, நம்மில் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை வைத்து நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருத்தங்க ஒரு வார்த்தை பேசினா அதற்கு பதில் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை, நான் அதற்கு பதில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசி விடுகிறேன் என்றால் நான் எதை எடுத்து காண்பிக்கிறேன் தெரியுமா? பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறேன். நான் என்னை பொல்லாதவனாய் காண்பிக்கிறேன். மறாக ஒருத்தங்க எனக்கு விரோதமாய் பேசும்போது நான் பொறுத்திருப்பேன். ஆனால் எனில் அந்த பொறுமை வெளிப்படுகிறது, அது கனி. அந்த கனி வெளிப்படும் போது நான் எதை எடுத்து காண்பிக்கிறேனா? நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கும் போது ஆமேன், அது கனி நிறைந்த வாழ்க்கை, அது கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாய் பரலோக பிதாவின் நாமம் மகிமைப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகம் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறதுங்க, உலகம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது. எனவேதான் நீங்கள் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று பவுலை கொண்டு அவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், இதோடு விட்டுவிடாமல் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நல்லவைகளை எடுத்து காண்பிப்போம். நல்லவராம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை, எங்களோடு இந்த நாளில் பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிறீர், எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்களிலிருந்து தீமையான காரியங்களை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு உடைய திருரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து உம்முடைய கற்பனைகளின் வழி எங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பரே, எங்களுக்கு அப்படியே செய்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எண்ணியல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. மிகவும் திறமை வாய்ந்த இளம் ஓவியர் ஒருவர் ரோம் நகரிலே வாழ்ந்து வந்தார். அவருடைய நண்பர்கள் அவரிடம், உனக்கு ஓவியம் வரைவதில் பயங்கர திறமை இருக்கிறது, நீ தனியாக ஒரு ஓவியக் கூடம் நிறுவினால் உனக்கு வெற்றியும் புகழும் பணமும் வந்து குவியும் என்றனர். ஆனால் அந்த இளம் ஓவியரோ, இல்லை, நான் தனியாக சென்று எனக்கென ஒரு ஓவியக் கூடம் அமைக்க விரும்பவில்லை. என்னுடைய குருவை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்தான் புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல். அவரை போல ஓவியம் வரைய நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் அவர் அருகிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய வழிகாட்டுதலை பெற முடியும், அவருடைய முறைகளை கற்றுக்கொள்ள முடியும், அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரை போலவே இருப்பதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறொரு ஆசை இல்லை என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை போல வாழ வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பும் நாம் தனியே இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அருகிலேயே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். எலியா தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தபோது அவருடைய உதவியாளராக இருந்த எலிசா அவரை விட்டு விலகவே இல்லை. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். ஆனால் எலிசாவோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று எலியாவை பற்றி கொண்டார். மீண்டும் எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொன்னபோது எலிசா எலியாவை விடவில்லை, அவரோடு கூடவே எரிகோ சென்றார். மீண்டும் யோர்தானுக்கு எலியா சென்ற போதும் எலிசா கூடவே சென்றார். தன் எஜமானாகிய எலியாவோடு கூடவே இருப்பதை எலிசா தெரிந்து கொண்டார். அவருடன் கூடவே இருந்தால்தான் அவருக்குள் இருந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற முடியும் என்பதால் எலியாவை விட்டு எலிசா விலகவே இல்லை. விலகாமல் இருந்து எலியாவுக்குள் இருந்த ஆவியின் வரத்தை இருமடங்காக எலிசா பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் நாம் இருக்கும்போது நாமும் அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அவரை விட்டு பிரிந்து நாமாக தனியே இருந்தால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம் வாழ்க்கை வாடிப்போகும். ஆகவே எஜமானாகிய இயேசுவுடன் இணைந்தே இருப்போம். அப்பொழுது நாமும் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ முடியும்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:2
2: Proverbs chapter 3 first 2 verses.
1: என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
2: My son, do not forget my law, but let your heart keep my commands, for length of days and long life and peace they will add to you.
1: உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் பெருக பண்ணும்.
2: For length of days and long life and peace they will add to you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: when you look at our life,
1: நீங்கள் யாக்கோபு 4:4 வாசிக்கும் போது,
2: if you read in James chapter 4 and verse 14,
1: 4:14 வாசிக்கும் போது,
2: James 4:14,
1: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது என்று வாசி.
2: We read, whereas you not know what shall be on the morrow, what is your life? It is even a vapor that appears for a little while and then vanishes.
1: கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகையை போல வாழ்க்கை இருக்கிறது.
2: Our life is like a vapor that appears for a little while and then vanishes.
1: இந்த சூழ்நிலையில,
2: in this situation,
1: நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் ஒன்று பெருக பண்ணுமானால் அதை நாம் நிச்சயமாய் வாஞ்சிக்க வேண்டும்.
2: If there is something that can lengthen our days and give long life, then we have to desire for it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்திருக்கிறோம்.
2: We all know one thing.
1: நாம் எல்லாருக்கும் ஒரு முடிவு என்று இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
2: There is an end that is appointed for us in this world.
1: எபிரேயர் 9:27 வாசிக்கும் பொழுது,
2: If you read Hebrews 9:27,
1: அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே அப்படின்னு
2: வாசிக்கும். And as it is appointed unto men once to die, but after this the judgment.
1: அப்போ யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு நாள் என்ன செய்யணும்னா மரிக்கணும்.
2: So no matter whoever he might be, but what is appointed to him is that he should die one day.
1: ஆனால் இந்த மரணத்தை அவன் சந்திப்பதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, உனக்கு நீடித்த நாட்கள் தீர்க்காயுசை பெருக பண்ணுகிறது. என்னவென்றால், என் போதகம் என் கட்டளைகள்.
2: So but before a person encounters this, what actually lengthen the days of a person and gives long life is my law and my commands.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நீடித்த நாட்கள் என்பதை வேதத்தில் அநேக இடங்களில் நீங்க வாசிக்கலாம்.
2: When you read about this length of days, you can read it in the Bible many places.
1: இந்த நீடித்த நாட்கள் அப்படிங்கற வார்த்தையை ஒரு 3 விதமாக நாம் புரிந்துகொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன்.
2: So I think we can understand this length of days in 3 different ways.
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 21:4 வருவீர்களானால்,
2: If you come to Psalm 21 and verse 4,
1: அங்கே வாசிக்கிறோம், அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று வாசி.
2: We read, he asked life from you and you gave it to him length of days forever and ever.
1: So இந்த நாட்கள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் வரும்போது, முதலாவது இந்த தீர்க்காயுசுன்றதை எப்படி நீங்க விளங்கி கொள்ளலாம்னா, நீடித்த நாட்கள் அல்லது நீண்ட வாழ்க்கை என்று நீங்க சொல்லலாம்.
2: So this length of days first can be understood as a long life.
1: Long life. இந்த long life அப்படின்றது எவ்வளவு long என்று நமக்கு தெரியல.
2: So we don't know how long is this long life.
1: இந்த சங்கீதக்காரனை பத்தி வாசிக்கும்போது, நீர் நீடித்த நாட்களை தீர்க்காயுசை கொடுத்தீர்னு பார்க்கிறோம்.
2: So here we read about psalmist that length of days that the Lord has given to him.
1: ஆனால் எவ்வளவு காலம் அவர் வாழ்ந்தார்?
2: But how long did he live?
1: 1 Chronicles 29:28 வாசிப்பீர்களானால்,
2: If you read 1 Chronicles 29:28,
1: அங்கே வாசிக்கிறோம், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
2: Here we read, so he died in a good old age, full of days and riches and honor.
1: அப்போ அந்த நல்ல முதிர் வயது அப்படின்றது தாவீதை பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல முதிர் வயது?
2: So what is this good old age according to David?
1: 2 சாமுவேல் 5 அதிகாரம் 4 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read 2 Samuel 5:4,
1: தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான், அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று போட்டிருக்கு.
2: We read David was 30 years old when he began to reign and he reigned 40 years.
1: அப்போ அவருக்கு நல்ல தீர்க்காயுசு அப்படின்றது என்னன்னா 70 வயது.
2: So according to him good old age was 70 years.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் ஆனால் வேதத்துல ஆரம்பத்துல இருந்து படிப்பீர்களானால் மனுஷனுடைய வயசு வந்து 70 இல்ல.
2: But when you read from the beginning of the Bible, man's age was not 70 years.
1: தாவீதின் காலம் வரும்போதே வந்து 70 வயதுன்ற தீர்க்காயுசாக பார்க்கப்பட்டது.
2: But when even at the time of David, 70 years is considered to be a good old age.
1: ஆனால் நீங்கள் புதிய பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது 900 எல்லாம் கடந்து வாழ்ந்தவர்களை படிக்கிறோம்.
2: But when you read the Old Testament, you can read people who lived beyond 900 years.
1: ஆனால் ஆண்டவர் இந்த 900 எல்லாம் ஆண்டவர் வந்து குறைத்து ஆதியாகமம் 6 3 வசனத்துல வாசிக்கும் போது,
2: But the Lord actually reduced this 900 years and when you come to Genesis chapter 6 and verse 3,
1: அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொன்னார்.
2: The Lord said, my spirit will not contend with humans forever, for they are mortal, their days will be 120 years.
1: அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுதிலிருந்து அந்த வாழ்நாள் அப்படின்றது குறைஞ்சிட்டே வர்றது நீங்க பார்க்கலாம்.
2: And from that time onwards you can see that the long life has been reduced.
1: ஆபிரகாமை பார்ப்பீர்களானால்,
2: When you look at Abraham,
1: அவருடைய தகப்பன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆதியாகமம் 11:32 படிச்சீங்கன்னா,
2: If you read in Genesis 11:32,
1: அவருடைய தகப்பனாகிய தேராகுவை பற்றி நாம் வாசிக்கிறோம், அவர் 205 வருடங்கள் அவர் இருந்திருக்கிறார்.
2: So we read about his father Terah who lived for 205 years.
1: ஆனால் நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: But when you read about Abraham's life,
1: நீங்கள் ஆதியாகமம் 25:7-8 வாசிக்கும்போது,
2: When you read Genesis 25 verses 7 and 8,
1: வேதம் சொல்கிறது ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம் வாசிக்கிறோம்.
2: We read Abraham lived 175 years.
1: அப்போ நீங்க அப்பாவுடைய வயசை பாத்தீங்கன்னா 205.
2: His father's age was 205.
1: ஆனால் ஆபிரகாமுடைய வயதை பாத்தீங்கன்னா 175.
2: But Abraham was 175 years.
1: ஆனால் இந்த 175 வயதை ஆபிரகாமின் காலத்துல எப்படி வேதம் எழுதுகிறது என்று சொன்னால்,
2: But how did the Bible write this 175 years in the time of Abraham?
1: ஆதியாகமம் 25:8 பாருங்க. இப்போ
2: read Genesis 25 and verse 8.
1: பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான்னு போட்டிருக்கு.
2: It is written that Abraham breathed his last and died at a good old age and old man full of years and he was gathered to his people.
1: இதை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார்.
2: So this is what the Lord also promised him.
1: நீங்கள் ஆதியாகமம் 15:15 வாசிக்கும்போது,
2: If you read Genesis 15 and verse 15,
1: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய்.
2: The Lord promised Abraham saying, you shall go to your fathers in peace, you shall be buried at a good old age.
1: அப்போ நல்ல முதிர் வயது என்பது ஆபிரகாமை பற்றி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 175.
2: So according to Abraham, the good old age was 175 years.
1: அவருடைய மனைவியை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: When you look at his wife,
1: ஆதியாகமம் 23:1 வாசிக்கும் போது,
2: If you read Genesis 23:1,
1: அந்தம்மா 170 எல்லாம் வாழல, 127 பார்க்கிறோம்.
2: She did not live till 175 years. She died at 127 years.
1: அவருடைய மகனாகிய இஸ்மவேலை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: If you read about Ishmael his son,
1: ஆதியாகமம் 25:17 வாசிக்கும் போது,
2: When you read Genesis 25:17,
1: இஸ்மவேல் வந்து 137 வயது என்று வாசிக்கிறோம்.
2: We read Ishmael lived for 137 years.
1: நீங்கள் ஈசாக்கை பார்ப்பீர்களானால்,
2: When you look at Isaac,
1: ஆதியாகமம் 35:28,
2: Genesis 35:28,
1: அங்கே ஈசாக்கு 180 வயது என்று வாசிக்கிறோம்.
2: Here we read Isaac lived for 180 years.
1: அப்போ இந்த வயதுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நியமிக்கப்பட்டது வித்தியாசமா இருக்கு.
2: So when you see the ages, each one has a different kind of ages.
1: இந்த காலத்துக்கு அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இந்த 175 தாண்டாம அப்படியே அதுக்குள்ளே இருக்குறத நீங்க பார்க்கலாம். 180 200 கீழ தான் நீங்க பார்க்கலாம்.
2: So here after this period, you can find that the age has not exceeded 175 years and it was actually revolving around
1: 175-180 years.
2: So when you come to the time of Moses, Moses lived 120 years.
1: அதற்கு பின்பாக 100 வயதெல்லாம் தாண்டினவங்கள குறிப்பிடத்தக்க ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 120 தாண்டினவங்க ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு நாளாகமும் 24-ஆம் அதிகாரம் 15-ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
2: and after Moses only one person who is recorded as having lived past 120 years, where we read in 2 Chronicles 24:15,
1: யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்தான், அவன் மரணமடைந்த போது 130 வயதா இருந்தான்னு பாக்குறோம்.
2: We read by Jehoiada grew old and full of days and died. He was 130 years old at his death.
1: அப்போ தீர்க்காயுசு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு தீர்க்காயுசு.
2: So long life, when you say long life, each one has their long life of their own.
1: தாவீதுக்கு 70 தான்.
2: For David, it was 70 years.
1: அவனுடைய சந்ததியில வந்த யோய்தாவுக்கு 130.
2: But Jehoiada, who came in his generation, it was 130 years.
1: Almost double. கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு.
2: It was almost double times.
1: ஆபிரகாமுக்கு 175.
2: And to Abraham, it was 175 years.
1: அவருடைய மகனாகி ஈசாக்குக்கு 180.
2: And unto Isaac, it was 180 years.
1: அவங்க மனைவிக்கு 127.
2: And to his wife, it was 127 years.
1: இவர்கள் எல்லாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிற வார்த்தை வந்து தீர்க்காயுசு.
2: But when you read, for each person it says it is good old age.
1: அதாவது long life, for நீடித்த நாட்கள்னு பார்க்கிறோம்.
2: We read that it is a long life to them.
1: அப்ப ஒண்ணு நம்ம விளங்கிக்கொள்ளணும்.
2: So we have to understand,
1: நம்முடைய வாழ்க்கையில தீர்க்காயுசு என்று சொல்ற எண்ணெய் வந்து இந்த எண்ணிக்கையை நியமிக்கிறவர் கர்த்தர் தான்.
2: So it is God who appoints or determines the number as long life for us.
1: நமக்கு நம்பர் நியமிக்கிற சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல.
2: God has not given the power to appoint a number for us.
1: யாருக்கு எத்தனை ஆண்டுகளை நியமிக்க வேண்டும் என்பது தேவன் தீர்மானிக்கிறார்.
2: It is God who decides how many years a person should live.
1: உதாரணமாக இந்த ஏனோக்கையும் எலியாவையும் நீங்க எடுத்துக் கொள்வீர்களானால்,
2: For example, when you consider Enoch and Elijah,
1: அப்போ அவங்க மரிக்காமலே அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம்.
2: We read that they did not die but they were taken up to heaven.
1: அதனால அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லிட முடியாது.
2: So it doesn't mean that they are not spiritual.
1: அதனால நீங்க கவனிக்கணும் இத.
2: So you have to take it to consideration.
1: ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்க ஆயுசு என்று ஒன்று வைத்திருக்கிறார்.
2: The Lord has set a long life for each person.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எனக்கு 70 தர அவங்க 120ன்னு சொல்லி நம்ம கணக்கு பார்க்க முடியாது.
2: We cannot see it is only 70 years for me but they live for 120 years.
1: அப்போ கர்த்தர் நியமிக்கிறார்.
2: It is God who decides.
1: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா,
2: What is more surprising?
1: நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் நியமித்த வருஷம் வந்து 33 வருஷம்தான்.
2: The long life that the Lord appointed for Jesus was only 33.5 years.
1: 33 வயதுதான்.
2: It is only 33.5 years.
1: தீர்க்காயுசு ஒரு ஆளுக்கு வந்து வயசு ஃபுல் ஆயிடுச்சு அப்படினு சொல்லி தீர்மானிக்கிறது தேவனே.
2: So it is God who decides a long life of a person.
1: கர்த்தர் தீர்மானிக்கிறார்.
2: It is the Lord.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப இந்த தீர்க்காயுசை வந்து ஒரு மனுஷன் வந்து பெருக பண்ணி அதை நிறைவை காண வேண்டுமானா,
2: If a person ought to lengthen his days and live a long life,
1: தேவன் குறித்த நாட்களுக்கு அவன் வந்து அடைய வேண்டுமானால்,
2: If he ought to reach the days that the Lord has set for him,
1: வேதம் நமக்கு சொல்லுகிற கட்டளை என்ன?
2: What is the commandment of the Lord that the Bible says?
1: வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன?
2: What is the truth that the Bible reveals?
1: தேவன் நியமித்த அந்த ஆயுசை ஒருவன் அடைவது, அந்த தீர்க்கமாக முடிப்பதற்கு அவனிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால்,
2: For a person to end a long life with good old age, what is the Lord expecting from him?
1: நாம் இப்பொழுது வாசித்தது போல நீதிமொழிகள் 3-ஆம் அதிகாரம் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது,
2: As we read now Proverbs chapter 3 verses 1 and 2,
1: என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
2: My son, do not forget my law, but let your heart keep my commands, for length of days and long life and peace they will add to you.
1: அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை வந்து தீர்க்காயுசா இருக்க வேண்டுமானா, நாம கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதுதான் தேவன் நமக்கு நியமித்த ஆயுசு நாட்களை எட்ட பண்ணுகிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: So here what the Lord desires is it for us to reach the long life which the Lord has set, then we have to keep and follow the law of the Lord.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 5-ஆம் அதிகாரம் 33-ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read Deuteronomy chapter 5 verse 33,
1: நீங்கள் அதிலே நீங்கள் சோந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலேயும் நடக்க கடவீர்கள்னு போட்டிருக்கு.
2: We read you shall walk in all the way that the Lord your God has commanded you so that you may live and that it may go well with you and that you may live long in the land that you shall possess.
1: அப்ப நீடித்திருக்கணும்னா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு சத்தியம்.
2: So the most expected truth of the Bible is that for living a long life we have to follow and walk in the way of the Lord.
1: அதுல ஒரு கற்பனை தான் நீங்கள் எபேசியர் 6 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது.
2: That is what one among the commandment is what we read in Ephesians chapter 6 1 to 4.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம்.
2: Children obey your parents in the Lord for this is right.
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம்.
2: We read honor your father and mother. This is the first commandment with a promise that it may go well with you and that you may live long in the land.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It is really surprising.
1: ஏனென்றால் இந்த கற்பனை என்பது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் பொருந்தினதல்ல புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்தினது அப்படின்றதை இங்க வாசிக்கிறோம்.
2: So here we read this commandment is not only to the Old Testament but it also applicable to the New Testament as well.
1: சொல்லுகிறாரு இந்த ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் அப்படிங்கற ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானா நீ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளில் ஒன்றாகிய உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது நீ நிறைவேற்றணும்.
2: So here he says if you want a long life then you are supposed to fulfill the commandment that is given in the Old Testament which is one among them which says honor your father and mother.
1: நிறைய பேர் இது அறியாம என்ன சொல்றாங்க அந்த 10 கற்பனைலாம் இப்ப கிடையாது எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்றாங்க.
2: So many people unaware they say we don't have it no we no more have 10 commandments it is almost vanished.
1: பவுல் தான் எழுதுறாரு.
2: But here Paul writes
1: நீ நீடித்த ஆயுசோட இருக்கணும்னா இந்த கற்பனையை நீ நிறைவேற்று.
2: If you want to live a long life you have to fulfill this commandment.
1: ஆண்டவர் சாலமோனுக்கு கூட வெளிப்படும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால்
2: So even when the Lord appeared to Solomon what was the thing that the Lord said?
1: 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது
2: If we read 1 Kings chapter 3 and verse 14
1: உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
2: The Lord said and if you will walk in my ways keeping my statutes and my commandment as your father David walked then I will lengthen your days.
1: அப்போ நம்ம வாழ்க்கை வந்து நீடித்திருக்க வேண்டுமானால் தீர்க்க ஆயுசை பெற வேண்டுமானால்
2: So if you want to have a lengthen of your days and a long life
1: naan solluven kartharude veda namakku solugira mudhalavathu kaariyam enna na avarude karpanaigal avarude bodhanaigal avarude niyamanangal avarude pramanangalai nam kai kondu nadappadu தேவன் நமக்கு வைத்திருக்கிற தீர்க்காயுசுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது.
2: The first thing that the Bible says is that to follow his commandments his laws his ordinances in all his statutes that will lead us to a long life.
1: இரண்டாவது நான் சொல்வேன்
2: Second I would
1: tell you இந்த தீர்க்காயுசை ஒருவன் நீடித்த நாட்களை பெற வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியம்
2: The second thing that the Bible says to receive this long life
1: நீங்கள் சங்கீதம் 91 சங்கீதம் 14 முதல் 16 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: If you read Psalm 91 verses 14 to 16
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்
2: Because he has set his love upon me therefore I will deliver him I will set him on high because he has known my name he shall call upon me and I will answer him I will be with him in trouble I will deliver him and honor him with long life I will satisfy him and show him my salvation
1: அப்ப நல்லா கவனிக்கணும்
2: So we have to
1: நீடித்த நாட்களுக்கு முதலாவது தேவனுடைய கற்பனைகளை ஒருவன் கைக்கொள்ளணும்
2: So to have a long life first a person should follow the law of the Lord
1: இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன
2: What is the second counsel that the Lord gives
1: நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க வேண்டுமானால் தேவன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக தேவன் மேல் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும்
2: So if you want, if the Lord ought to satisfy with long life then we should have love for the Lord
1: ஆண்டவர் தம்மேல் நம்முடைய பிரியம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்
2: The Lord desired that we should have our love always for the Lord
1: ஆனால் பிசாசானவன் எப்பொழுதே நம்முடைய கண்களை உலகத்தின் மேல் பிரியம் வைக்க தான் திருப்புவான்
2: But the devil will always turn our shift or shift our focus only towards this worldly things
1: அப்போ நாம தீர்மானம் பண்ணணும்
2: So we have to decide it
1: நான் நீடித்த ஆயுசோடு கர்த்தருக்கு நியமித்த வாழ்நாட்களை நான் பூரண வயதாய் நான் முடிக்க வேண்டுமானால் என்னுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நான் நிறைந்திருக்க வேண்டும்
2: If I ought to live a long life and finish my life according to the time set by the Lord, then I should have my heart should be filled with the love of God.
1: தேவனை நேசிக்கிற நேசம் என்பது கற்பனையிலே பிரதான கற்பனை என்று இயேசு சொன்னார்.
2: Jesus said loving the Lord is the first and primary commandment.
1: நான் சொல்லுவேன் இந்த கற்பனை ஒருவன் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நீடித்த நாட்கள் என்கிற ஆசீர்வாதத்தை அவனுக்கு தருகிறார்.
2: Actually when a person follows this the Lord gives him a long life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நீடித்த நாட்களுக்கு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் கடந்து போறேன்.
2: So I will tell you one more thing for this long life and move on.
1: நீங்கள் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால்
2: If you read Proverbs 10:27
1: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று வாசிக்கிறோம்.
2: We read the fear of the Lord adds length to life but the years of the wicked are cut short.
1: அப்போ கர்த்தர் வந்து நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்றதுக்கு மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவன் எதிர்பார்க்கிறார்.
2: So the third one for us to have a long life the Lord expects fear of the Lord.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தீமையை விட்டு விலக பண்ணுகிறது.
2: The fear of the Lord will keep us from evil.
1: இன்னொருதமாய் சொன்னால்
2: In other words
1: கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து தீமையை வெறுத்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார்.
2: When we fear the Lord and walk in his ways and hate evil the Lord will lengthen our days.
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
2: There are three things said here.
1: கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும்போது
2: When we keep and follow the law of the Lord,
1: இரண்டாவது தேவனை மனதாரே நேசித்து விரும்பி வாஞ்சிக்கும் பொழுது
2: When we love and desire for the Lord,
1: மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது
2: And next when we fear the Lord and walk in his ways,
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த புகையை போன்ற வாழ்க்கையில நீடித்த ஆயுசோடு வாழ கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
2: The Lord has set a plan that we may live a long life in this world which in this life which is like a vapor.
1: ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நீடித்த ஆயுசு அப்படின்றதை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: There is an appointed long life for every person set by God.
1: அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு நீங்க போனீங்கனா
2: If you go to a running race
1: அங்க வந்து 200 மீட்டர் ஓடுறவங்களும் இருக்காங்க 100 மீட்டர் ஓடுறவங்களும் இருக்காங்க 1000 மீட்டர் ஓடுறவங்க இருக்காங்க மாரத்தான்ல ஓடுறவங்களும் இருக்காங்க.
2: So there are players who run in 200 meters 100 meters 1000 meters and also players who run in marathon
1: ana ellame poti da ellathukume parisu undu
2: but everything is a competition and there's a reward for every prize
1: ellarkum oru kurippitta ootam irukku
2: so everyone have their own race
1: adhe pola da
2: similarly
1: kattaru nama ovvorutharkum oru aayusa vechirukkar
2: the lord has set a life for each and every person
1: adu 70 80 100 edhu vandhalum seri
2: no matter it might be 70 80 or 100
1: nammude naatkalai niyamikkiravar kartha
2: it is god who determines and decides our age
1: andha naatkal varaikkum nama needithu vaazhndhu கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ன்றது தேவனுடைய பிரியம்.
2: And the Lord's delight and the desire of the Lord is that we should live until that age and fulfill the promises of God.
1: அப்படி வாழ அந்த விதமாய் வாழ
2: To live in such a way.
1: நான் சொல்லுவேன் கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பயந்து இருக்கிறவனை கர்த்தர் ஆயுசுகளை பெருக பண்ணி நீடித்த ஆயுசினால் திருப்தி ஆக்குகிறார்.
2: I tell you the one who love the Lord the one who follow the law of the Lord the one who fear the Lord will satisfy him with long life and he will make him live for life.
1: அப்போ இந்த ஆயுசு நாட்கள் அப்படினு சொல்றத முதலாவது நான் எப்படி புரிந்துகொள்ளலாம் அப்படினு சொன்னா நீடித்த ஆயுசு அல்லது தீர்க்காயுசு அப்படினு சொல்லலாம்.
2: So first I can understand this length of days as long life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நீடித்த நாட்கள் அப்படின்றது வந்து இன்னொரு அர்த்தத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும்.
2: So this length of days can also be understood in another meaning.
1: நீங்கள் 1 பேதுரு 3 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிப்பீர்களானால்
2: If you read 1 Peter chapter 3 verses 8 to 11
1: மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர ஸ்நேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் சொல்ற
2: Finally, all of you be of one mind, having compassion for one another. Love as brothers, be tender-hearted, be courteous, not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing.
1: For 9th வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க.
2: Read the last part of verse 9.
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்லேருந்து அறிந்து ஆசீர்வதிங்கள்ன்றாரு.
2: பிளஸ் ஆன் த காண்ட்ரரி பிளஸிங் நோயிங் தட் யூ ஆர் கால்ட் டு திஸ் தட் யூ மே இன்ஹெரிட் எ பிளஸிங்.
1: அப்போ இங்க ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேசுறாரு.
2: சோ ஹியர் ஹி ஸ்பீக்ஸ் அபௌட் எ பிளஸிங்.
1: இந்த ஆசீர்வாதம் என்ன?
2: வாட் இஸ் திஸ் பிளஸிங்?
1: நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால்
2: இஃப் யூ கண்டினியூ ரீடிங்
1: 10 11 வசனங்கள்
2: வெர்சஸ் 10 அண்ட் 11
1: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
2: For he who would love life and see good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. Let him turn away from evil and do good. Let him seek peace and pursue it.
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வசனம்.
2: It is very nice.
1: இங்க வந்து நம்முடைய ஆயுஸ் நாட்களை பத்தி பார்க்கும்போது இங்க நீடித்த நாட்கள்னு குறிப்பிடாம நல்ல நாட்கள்னு போட்டுருக்கு.
2: So here when we read about our lengthening of days, here it is not mentioned as long life but as good days.
1: அப்போ நீங்க நீடித்த நாட்கள் அப்படிங்கற ஆசீர்வாதத்தை வந்து நீங்க ரெண்டாவது விதமா எப்படி புரிந்து கொள்ளலாம்னா அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா நல்ல நாட்கள் அல்லது நல்ல வாழ்வு.
2: So when you say length of days, the second way we can understand is that it is as a good life.
1: நல் வாழ்வு.
2: It is good life.
1: அவர் சொல்கிறார் இது என்னன்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றார்.
2: He says this is a blessing.
1: இந்த ஆசீர்வாதத்தை எங்க இருந்து அவர் எடுத்தார் தெரியுமா?
2: You know, where did he take this blessing?
1: சங்கீதம் 34:12-14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை அங்க நீங்க வாசிக்கலாம்.
2: If you read Psalm 34:12-14, you can read the blessing there.
1: அதே வார்த்தையை அங்க வாசிக்கலாம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்?
2: What man is he that desireth life and loveth many days that he may see good?
1: அடுத்த வசனம் பாருங்க.
2: Next verse is
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்.
2: Keep your tongue from evil and your lips from speaking guile.
1: இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சங்கீதத்திலிருந்து அதை எடுத்து அவர் இங்க வந்து சொல்லுகிறார்.
2: So he actually extracts from this psalm and says it here.
1: அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்முடைய வாழ்க்கையில தீர்க்காயுசு அப்படின்றது வந்து நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல அல்லது நீடித்த வாழ்வு மாத்திரமல்ல நல்ல வாழ்வுக்கும் சொல்லி இருக்கு.
2: சோ போத் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் when you say length of days it is not only long life it is also good life.
1: இந்த நல்ல வாழ்வு எப்ப வருமா?
2: So when we will receive this good life?
1: பொல்லாப்பை விட்டு நம்முடைய நாவை கபடை விட்டு நம்முடைய உதடுகளை விலக்கும் போது
2: when we refrain our tongue from evil and our lips from speaking deceit.
1: ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு வாசிக்கிறோம்.
2: We read life and death are in the power of your tongue.
1: அப்போ நம்ம நாவு எப்படி பேசுது அப்படிங்கறத பொறுத்து நம்முடைய ஜீவிய நாட்களே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: So it is really surprising to see that our life living also depends upon the power of our tongue.
1: நீங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புவீங்களானா நம்முடைய நாவின் மேல் நம்ம ஒரு எச்சரிப்பா இருக்கணும்.
2: So if you would love life and see good days then we should be very careful about our tongue.
1: நிறைய பேருடைய life வந்து long life ஆ இருக்கு but it's not a good life.
2: So many people life is a long life but it's not good life.
1: நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கிறது இல்ல.
2: Their life is not a good life.
1: அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வருத்தமாக சஞ்சலமாக மாறிடுது.
2: Their life is full of trouble and full of sorrow.
1: நான் சொல்லுவேன் நம்மளுடைய நாவை பத்தி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful about our tongue.
1: நீடித்து வாழ்றது மட்டும் இல்ல நல்ல வாழ்க்கை நான் வாழணும்.
2: We should not only live a long life but also good life.
1: அது ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும்.
2: That should be a blessed life.
1: பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடியதை பின்தொடர்ந்தால் என் வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கையா இருக்கும்.
2: When you turn away from evil and do good and seek peace then my life would be a good life.
1: நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது.
2: Our tongue is very important.
1: நம்முடைய நாவை வைத்து நாம சமாதானம் பண்ணவும் செய்யலாம் சமாதானத்தை கெடுக்கவும் செய்யலாம்.
2: So we can also come to a peace using our tongue and we can also spoil the peace using our tongue.
1: நம்முடைய நாவை வைத்து நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம்.
2: We can do good using our tongue and at the same time we can do bad.
1: நம்முடைய நாவை வைத்து நாம சமாதானத்தை பின்தொடரவும் செய்யலாம் நாவை வைத்து சமாதானத்தை நாம வெட்டியும் போடலாம்.
2: So we can also pursue peace using our tongue and at the same time we can also cut down the peace using our
1: நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புறாரு.
2: God wants our life to be a good life.
1: இந்த நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவரே என் உதடுகளை தீமைக்கு காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
2: Lord give me grace that may refrain my tongue from evil for this good life Lord.
1: என் நாவினால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார்.
2: So every word that utter through my tongue and mouth the Lord is monitoring and watching it.
1: ஆண்டவரே என்னுடைய நாவினால் என்னுடைய நல்ல நாட்களை கெட்ட நாட்களா நான் மாற்றி விடாம இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும்.
2: Lord give me grace that I may not change my good life into a bad one using my tongue. Lord
1: என்னுடைய வாழ்க்கை ஒரு வருத்தத்தின் வாழ்க்கையாக சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையா மாற்றாம இருக்க என் நாவை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
2: Lord give me grace to guard and keep my tongue that I may not change my life into a bad life and spoil my peace and become a peaceless
1: life. நாவுல பொல்லாப்பும் கவடும் இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள்.
2: Lord guard my tongue that I may not have evil and deceit in my tongue. Lord
1: ஏன்
2: why
1: என்னுடைய நாட்கள் நல்ல நாட்களா இருக்கணும்.
2: Because my life should be a good life.
1: எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க?
2: How many of you desire this?
1: என் வாழ்க்கை நல்ல நாட்களால் நிறைஞ்சிருக்கணும்.
2: My life should be filled with good life.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இந்த சாலமோன் சொல்லும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வருத்தமும் சஞ்சலமும்னு பாக்குறோம்.
2: So when Solomon says the life is full of sorrow and full of trouble.
1: உண்மைதான் இது.
2: It is true.
1: ஆனால் இந்த வருத்தமும் சஞ்சலமும் உள்ள நாட்களால் மனுஷனுடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும் போது அதுல ஒருத்தன் நல்ல நாட்களை பார்க்கணும்னா அவன் நாவை காத்துக்கொள்ளணும்.
2: So when the life is already filled with sorrow and trouble, but if a person ought to see a good life, then he should guard his tongue.
1: நன்மை செய்யணும்.
2: He should do good.
1: பொல்லாப்பை விட்டு நீங்கணும்.
2: He should turn away from evil.
1: கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
2: May God give us grace.
1: அப்போ நம்முடைய நாட்கள் மேல் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது முதலாவது வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு நீடித்த ஆயுசை தர்றாரு.
2: So when you say length of the days, the blessing that the Lord gives is a first a long life.
1: நீடித்த ஆயுசு.
2: The long life.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம்.
2: Second we saw.
1: அது நீடித்த ஆயுசு மாத்திரமல்ல நல்ல ஆயுசு.
2: So it is not only long life, it is a good life.
1: நல்ல வாழ்வு.
2: It is a good life.
1: மூன்றாவது ஒன்று இருக்கு.
2: There's a third one.
1: இந்த நாட்கள் மேல் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மூன்றாவது காரியம் என்னவென்றால்
2: So what is the third blessing that the Lord gives in the length of days?
1: 92 ஆம் சங்கீதம் 12 முதல் 14 15 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: So we can read Psalm 92 verse 12 to 14 and 15.
1: நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
2: The righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing to show that the Lord is upright. He is my rock and there is no unrighteousness in him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இங்க வாழ்நாளை பற்றி இன்னொன்னு எழுதி இருக்கு.
2: Here it is also written one more thing about this length of
1: days. தமிழ்ல 15 ஆம் வசனம் ஆங்கிலத்துல 14 ஆம் வசனத்துல.
2: Verse 14 in English, verse 15 in Tamil.
1: அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
2: They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing.
1: அப்போ நல்ல வாழ்வு அல்லது நீடித்த வாழ்வு பற்றி நம்ம பேசும்போது தீர்க்காயுசை பத்தி பேசும்போது மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கனி நிறைந்த வாழ்வு.
2: So when we say length of the days, when we speak about a long life and good life, there's one more life that is fruitful life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நீடித்த வாழ்வு.
2: It's a long life.
1: நல்ல வாழ்வு.
2: Good life.
1: கனி உள்ள வாழ்வு.
2: And fruitful life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனுஷனுடைய வாழ்வு நீடித்ததோ அது குறைந்ததோ என்னவா இருந்தாலும் அந்த வாழ்வு வந்து பாராட்டத்தக்க ஒரு வாழ்வா இருக்கணும்னா அது வந்து பயனுள்ள வாழ்க்கையா இருக்கணும்.
2: No matter if the life of a person is long or short, if it ought to be appreciated, then it should be a fruitful life.
1: ஒருவனுக்கு வந்து நீடித்த ஆயுசு வாழ்ந்தோம் அவன் பிரயோஜனமற்றவனா இருப்பான் ஆனால் அது நல்ல வாழ்க்கை நீங்க சொல்ல முடியாது.
2: If a person lives a long life but if it is a useless life, then we can never say that is a good life.
1: உதாரணமாக நீங்க பாருங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க.
2: For example, when you purchase a vehicle,
1: அந்த வாகனத்தை பத்தி சொல்றாங்க இது ரொம்ப வலிமையான ஒரு வாகனம்.
2: So they say this is very powerful vehicle.
1: இது லேஸ்ல துரு பிடிக்காது.
2: This will not be rusted very easily.
1: இதுல லேஸ்ல உடையவே உடையாது.
2: This will not be broken very easily.
1: இது நீடித்து உழைக்கும்னு சொல்றாங்க.
2: They say it has a long life.
1: ஆனால் உழைக்கும்னு சொல்லி நீங்க வாங்குன காரை நீங்க வாங்கிட்டு ஓட்டும் போது,
2: so when you get that car which has been said that it has a long life and when you drive it,
1: அதுல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரே பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்குன்னு
2: வெச்சிடுங்களேன். So when it gives problems after 5 years,
1: அந்த வண்டி வந்து நீங்க எங்கயே நம்பி எடுத்து போக முடியல.
2: You are not able to trust it and take it anywhere very well.
1: ஒரு நீண்ட பயணம் போனா கூட வழியில நின்னு போகுது.
2: Even if you go one long drive, it stops half the way.
1: அடிக்கு அடிக்கடி அது வந்து கோளாறு பண்ணுது.
2: So very often it gets repairs.
1: அப்போ நீங்க யோசிக்கிறீங்க.
2: So you think about it.
1: அந்த வண்டியை பார்த்தா வந்து நல்ல வலிமையா தான் இருக்கு.
2: So this vehicle is very powerful.
1: அதோட பாடியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
2: So the body has no problem in it.
1: எந்த துருவும் ஏறல.
2: There is no rust.
1: நல்ல பளபளன்னு இருக்கு.
2: It is very shining.
1: நல்ல இடிச்சா கூட தாங்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: It is very strong even it can bear when it is hit.
1: ஆனா அது உங்களுக்கு பயன் உள்ளதா இல்லன்னு வெச்சுக்கிடுங்களேன்.
2: But if it is not useful.
1: அந்த வாகனத்தை நீங்க தொடர்ந்து வைக்க விரும்ப மாட்டீங்க.
2: You will not continue to use that vehicle.
1: அது உங்களுக்கு பிரயோஜனமா இல்லன்னா அதை விற்றுவிட நீங்க விரும்புவீங்க.
2: So if it is not useful then you will try to sell it.
1: அப்ப வாகனத்தை வாங்குறவன் அழகு பார்க்கறதுக்காக வாங்குறது இல்ல.
2: The one who buys a vehicle he will not buy it just to see the beauty.
1: வாகனத்தை வாங்குறவன் 10 20 வருஷம் கழிச்சு weight போட்டு விக்கறதுக்காக அவன் வாங்கல.
2: He does not buy to sell it again after 10 or 20 years.
1: அப்படியே புதுசா விக்கணும். அப்படியே பழுதில்லாம விக்கணும்னு அவன் விரும்புறது இல்ல.
2: So he doesn't want to sell it again as such as new and without any repair.
1: அவன் என்ன விரும்புறான்னு சொன்னா
2: what is it
1: இந்த வாகனம் என்னோட கராஜ்ல நிக்கிற அத்தனை நாளும் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும்.
2: So all the days that the vehicle stands in my garage it should be useful to me.
1: நான் நினைத்த இடத்துக்கு நான் வசதியா போணும்.
2: I should go to the place where I want to go.
1: நான் நினைத்த தூரத்தை நான் அடையணும்.
2: I should reach the distance that I want to reach.
1: அது எனக்கு சேவை செய்யணுமே தவிர நான் அதுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்க கூடாது.
2: It should serve me and it is not that I should serve it.
1: அப்போ இப்படி தான் ஒருவன் நோக்கமா வாங்குறான்.
2: So with that intention a person buys a vehicle.
1: இதே தான் நீங்க வாசிக்கும்போது
2: this is what when you read here
1: தோட்டக்காரன் வந்து எஜமான் வந்து அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது 3 வருஷம் அது காத்திருக்கிற அது கனி இல்லன்னு வெட்டி போட்டு அப்படினாரு.
2: So when the master saw that the fig tree when he waited for 3 years and saw that the fig tree did not produce any fruit he asked to cut down.
1: அந்த செடியை பார்த்தினா செழித்து தான் வளர்ந்துச்சு.
2: So that the actually the tree flourished and it grew up very well.
1: அது இலைகள் எல்லாம் நல்லதா இருந்தது.
2: The leaves were very beautiful.
1: எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே தெரியல.

0: chapter says
1: or solar kanigurada maram ellam vettundu akkinile podapadum.
0: He says every tree that do not bear fruit should be cut down and should be cast into fire.
1: Kathre naamathukku mayume undavada.
0: Glory be to the name of the Lord.
1: Nammudaiya vaalkka needitha aayusa irukkum nam virumbanum.
0: So we desire that our life should have a long life.
1: Nammudaiya vaalkai nalla vaalkaiya irukkum nam virumbanum.
0: And we should also desire that our life should be a good life.
1: Adhe velaiyila nammudaiya vaalkai vandu prayojanamulla vaalkaiya irukkum nam vaanjikkanum.
0: At the same time we should also desire our life should be a fruitful life.
1: Parunga adanal dhaan Solomon ஞானி வந்து தேவன் அவனுக்கு தரிசனமாகும் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் நான் உனக்கு தர்றேன்னு சொல்லும் பொழுது.
0: That's why when in the life of Solomon, when the Lord appeared to me and asked him, "What you want? You ask me, and I will give you."
1: அவன் கேட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் அவனை பாராட்டினார்.
0: The Lord appreciated regarding the thing that he asked.
1: ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 11ல இருந்து 12 பாருங்களேன்.
0: If you read 1 Kings chapter 3 verses 11 and 12.
1: ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருப்பதும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
0: Then God said to him, because you have asked this thing and I have not asked long life for yourself, nor have asked riches for yourself, nor have asked the life of your enemies, but I have asked for yourself understanding to discern justice. Behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you, nor shall any like you arise after you.
1: நீடித்த நாட்களாய் வாழ்வதென்பது ஒரு ஆசீர்வாதம் என்பதுல சந்தேகமே இல்ல.
0: So living a long life is really a blessing and it's no doubt in that.
1: ஆனால் ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கும்போது நீடித்த ஆயுச கேட்காம அவன் வந்து பிரயோஜனமுள்ள ஒரு ஆயுச கேட்டான்.
0: But when the Lord asked Solomon, he did not ask for a long life, but he asked for a very fruitful and useful life.
1: அவன் சொல்லுகிறான், இவ்ளோ திரளான ஜனத்தை என் கையில கொடுத்துட்டீங்க.
0: He said, Lord, you have given so many people to me.
1: இவர்களை நியாயம் விசாரிக்கிறது எனக்கு ஞானம் வேணும்.
0: I need understanding and wisdom to discern justice to
1: you. இவர்களை நியாயம் விசாரிக்க ஞானம் இல்லாம நான் 200 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
0: What is the use of living for even 200 years but having no wisdom to judge these people?
1: என்கிட்ட வந்து நியாயம் கேட்க வர்றவங்கட்ட நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாம நான் ஒரு பேதையை போல இருந்தா என்ன பிரயோஜனம்?
0: So what is the use if I stand like a fool when the people come to me for justice?
1: அப்ப சரியான காரியத்தை கேட்டான்.
0: So he has the right thing.
1: எனக்கு என் வாழ்க்கை வந்து என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்.
0: My life should be a blessing to my people.
1: என்னை ஒரு நியாயாதிபதியா நீர் வைத்திருக்கிறீர்.
0: Lord, you have set me as a judge.
1: நான் அநேகருக்கு நல்ல நியாயத்தை சொல்லும்படி எனக்கு ஞானத்தை தா.
0: Give me wisdom and understanding that I may give good justice to all.
1: எனக்கு விவேகத்தை தா.
0: Give me understanding.
1: நான் எது நன்மை எது தீமைன்னு பகுத்து பார்க்கிற கிருபையை தா.
0: Give me grace to discern which is good and which is evil.
1: சொல்ல கர்த்தர் ரொம்ப பிரியப்பட்டாரா அதை கேட்ட உடனே.
0: The Bible says the Lord was much pleased when he heard this.
1: வேற யார்கிட்ட கேட்டிருந்தாலும் 200 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாம்பா.
0: If someone would have asked, they would have asked to live for 200 years.
1: ஆனா அவங்க நீ வந்து கேட்டா கூட நீ ஆயுச உனக்குன்னு கேட்காம மற்றவர்களுக்கு நியாயம் செய்யணும்னு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு விரும்பினியே, அதனால நீ கேளாததெல்லாம் உனக்கு நான் தர்றேன்னு சொன்னேன்.
0: But when you asked, you did not ask for yourself, but you asked for the good of other people. Therefore, I will also add whichever you have not asked for.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து இப்படிதான் நீங்க வாசிக்கலாம்.
0: So even you can read about Apostle Paul like this.
1: பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 21-24 வாசிப்பீர்களானால்,
0: If you read Philippians chapter 1 verses 21-24,
1: சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
0: For to me to live is Christ and to die is gain.
1: அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: நான் வாழ்ந்திருந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்றேன்.
0: If I live, I live for Christ.
1: மரித்தேனால் கூட எனக்கு ஆதாயம் தான்.
0: So even if I die, it is also a gain to
1: me. எனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பலன், நித்திய பலன் வைக்கப்பட்டிருக்கு.
0: It's because there is an eternal reward that is kept in heaven for me.
1: அதனால எனக்கு வாழ்ந்தாலும் மரித்தாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
0: So therefore, even if I live or die, that is not a problem at all.
1: ஆனால் 22 வசனத்தில் அவர் சொல்றாரு.
0: But in verse 22 he says,
1: ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்.
0: But if I live on in the flesh, this will mean fruit from my labor, yet what I shall choose I cannot tell.
1: ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும்.
0: For I am hard pressed between the two, having a desire to depart and be with Christ, which is far better.
1: அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
0: Nevertheless, to remain in the flesh is more needful for you.
1: அழகா இருக்கு இந்த வார்த்தைகள்.
0: It is very beautiful.
1: நான் வாழ்றது

0: வந்து எனக்கு இல்ல உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு.
1: So when I live it is not for me but it is very needed for you.
0: அவர் சொல்றாரு நான் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டா இருக்கிறதுன்னு சொல்றாரு.
1: So he says since I live there is a reward of fruit for my labor.
0: நான் இங்க உட்கார்ந்து இருக்கறேன் நான் வாழ்றேன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கேன்.
1: I live here and live for you it is a useful for you.
0: அடிக்கடி நான் யோசிப்பேன் இந்த பவுலுடைய லைஃப நான் யோசிப்பேன்.
1: I used to think about this Paul's life.
0: நான் வாழ்றது பிரயோஜனம்ன்றாரு.
1: He says very often that it is useful it is profitable that I live.
0: ஆனா அவர் வந்து இந்த பிலிப்பியர் நிருபம் கூட எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர் எங்க தான் வாழ்ந்தார்னு கேட்டீங்கன்னா யாரு அவரை சந்திக்க முடியாத ஒரு சிறைச்சாலல தான் வாழ்ந்துட்டு இருந்தார்.
1: But even when he wrote this epistle of Philip to Philippians he wrote in a place where other people could not meet him that is in prison.
0: அவர் வெளியே போக முடியாத ஒரு சிறைச்சாலையில அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது இந்த வார்த்தை எழுதுறாரு.
1: He wrote these words when he was imprisoned in a prison where he cannot even go out.
0: அவரால போய் ஜனங்களை சந்திக்க முடியல.
1: He was not able to meet the people.
0: அவர் பிரசங்கம் பண்ண முடியல.
1: He was not able to preach.
0: அவர் வந்து புதிய சபைகளை ஸ்தாபிக்க முடியல.
1: He was not able to establish new churches.
0: அங்கும் இங்கும் அலைந்து திரிய முடியல.
1: He was not able to move here and there.
0: நான் யோசித்து பார்த்தேன்.
1: I thought about
0: அவர் வாலிப வயதுல வந்து துன்மார்க்கமா வாழ்ந்த பொழுது தேவனுக்கு விரோதமா அவர் வாழ்ந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருந்தது.
1: So in his young age when he lived a life a wicked life against God he had a very independent and freedom life.
0: அவர் எங்க வேணாலும் போக முடிஞ்சது எந்த பட்டணத்துக்கும் போக முடிஞ்சது அதுக்கு வந்து சிபாரிசு கடிதங்கள் எல்லாருடைய ஆதரவு பணம் எல்லாம் கிடைச்சது.
1: He was able to travel to any nation any cities any places and he also received recommendation letters money and support for
0: that. Silas sang and praised the Lord.
1: We read that all their chains were broken and the prisons were opened.
0: சிலவேளையிலே சில வாரங்கள் அவர் வந்து சிறையில இருந்திருக்காரு.
1: Sometimes he ought to be in prison for some weeks.
0: சில இடங்கள்ல சில மாதங்கள் இருக்க வேண்டியிருந்தது.
1: In certain places he had to be for many months.
0: சில சந்தர்ப்பங்கள்ல வருடங்கள் கூட சிறைச்சாலில் இருந்திருக்காரு.
1: In many instances he had to be there for many years even.
0: ஆனா அவர் தைரியமா சொல்றாரு.
1: But he says very boldly,
0: நான் வந்து இருக்குறது உங்களுக்கு பிரயோஜனம்.
1: When I live here it is really useful to you.
0: எனக்கு அது ரொம்ப யோசிக்க பண்ணினது.
1: It made me to think much.
0: எப்படி அவர் பிரயோஜனமா இருந்திருக்க முடியும்?
1: How could he be useful to them?
0: ரெண்டு காரியங்கள்.
1: There are two things.
0: ஒன்று வந்து அவர் கர்த்தருடைய வேத வசனத்தை வந்து அவர் வந்து தம்முடைய சபைக்கு வந்து கடிதங்கள் மூலமாக என்ன செய்தார்னா அவர் எழுதி கொண்டே இருந்தார்.
1: He was keeping on writing the word of God in the form of letters to churches.
0: தனிப்பட்ட நபர்களை விசேஷமா தனிப்பட்ட நபர்களை வந்து அவர் உற்சாகப்படுத்துகிறவராக இருந்தார்.
1: Especially he was able to encourage individual people.
0: நான் யோசித்து பார்த்தேன் அந்த தனி சிறைச்சாலைகள்ல உட்கார்ந்துட்டு அவர் தனிமையில உட்கார்ந்துட்டு தீமோத்தேயு போன்றவர்கள் உட்கார்ந்து அவர் எழுதிட்டு இருந்தாரு.
1: So even I thought he was sitting in that prison in a lonely places in a solitude and he was writing to people like Timothy.
0: அவர் ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டிருந்தார்.
1: He was actually creating a new generation.
0: அவர்கள் மூலமா ஒரு பெரிய பலனை தொடர்ந்து விட்டு போனாரு.
1: And he also left behind a great reward through them.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: அவர் சிறையில அவர் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் எப்படி சபைக்கு பிரயோஜனம் இருந்தார்னா இரவு பகலாக அவர் ஏறெடுத்த ஜெபங்களால்.
1: And also he was also useful to the churches in the time when he was in present by his prayers.
0: நீங்கள் இந்த பிலிப்பியர் கொலோசியர்லாம் வாசிப்பீங்களா சொல்றாரு. கண்ணீரோடு ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு.
1: So in this Philippians and Colossians you read that he prayed with tears.
0: அவருக்கு ஒன்று புரிந்திருந்தது.
1: He knew one thing.
0: மாம்ச ரீதியில என்ன சுற்றி சிறைச்சாலை இருந்தாலும்
1: though there is a prison around me in flesh.
0: நான் கைகளும் கால்களும் விடுதலையாக்கப்பட்டு விடுதலையா நான் வெளியே நடமாட முடியாவிட்டாலும்
1: though I'm not able to be delivered out of this prison and walk independently outside.
0: வானம் எனக்கு அடைக்கப்படவே இல்லை.
1: The heaven is not shut to me.
0: நானாகவே என்னுடைய தேவரை நோக்கி நான் மன்றாடுவேன்.
1: Therefore I will plead unto my God.
0: அந்த இடுக்கத்தின் நடுவுல அந்த போராட்டங்கள் நடுவுல அந்த பிரச்சனைகள் நடுவுல அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய சபைக்காக அவர் என்ன செய்தார்னா இரவும் பகலும் ஜெபிக்கிறவராக இருந்தார்.
1: Amid that persecution, amid that affliction, amid that problems and troubles he was able to pray for his church.
0: அப்படி ஜெபம் பண்ணினதுனால
1: since he prayed
0: சபையானது எங்கும் பரவி உலகமெங்கும் அது பிரசித்தி பெறுவதற்கு கர்த்தர் அதை பயன்படுத்தினார்.
1: The Lord used the church to spread around all over the world and all over the earth.
0: ஒருவேளை நீங்க யாராவது ஒருவர் யோசித்துட்டு இருக்கலாம்.
1: Maybe there might be someone who is thinking this way.
0: என்ன பெரிய பிரயோஜனம்?
1: What is great use of us?
0: நான் வந்து இளவயதில் அங்கும் இங்கும் ஓடி திரிந்தேன்.
1: I just went here and there all around and moved all around in my young
0: age. பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் நான் செய்தேன்.
1: I also helped many things to my children.
0: இப்ப நான் வயதாகி படுத்து கிடக்குறேன்.
1: But now I am in old age and I'm just lying down.
0: என்னால என்ன பிரயோஜனம்?
1: What is use of me?
0: நான் என் வீட்டுக்கு ஒரு பாரமா மாறிட்டேனோ.
1: I have become a burden to my family.
0: நீங்க அப்படி யோசிச்சிட்டு கலங்கிட்டு இருக்கலாம்.
1: You might be troubled and thinking that way.
0: என்னிடத்துல ரெண்டு மூணு பேர் at least கேட்டிருக்காங்க.
1: At least 2 or 3 people have asked me the same.
0: தம்பி ஜோம் பண்ணுப்பா.
1: Brother please pray for me.
0: நான் சீக்கிரமா மரிச்சிரணும் ஜோம் பண்ணுப்பா.
1: Pray that I should die very soon.
0: எனக்கு ரொம்ப வயசாயி போச்சு.
1: I'm growing in age.
0: எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல.
1: I'm not able to do anything.
0: நான் என் பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க விரும்பல.
1: I don't want to be a burden to my children.
0: நான் கர்த்தர்ட்ட சீக்கிரம் போயிரணும் ஜோம் பண்ணுப்பான்னு சொல்வாங்க.
1: Please pray that I should reach the Lord very early.
0: நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க.
1: Many people also think the same way.
0: நாம நினைக்கிறாங்க சரீர உழைப்பினால் தான் நம்ம மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்க முடியும்னு.
1: They think that only because of the physical labor we can be useful to other people.
0: ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்ல பாடம் நம்ம படிக்கிறோம்.
1: But when we read the life of Paul it is a good lesson.
0: சரீரமே முடங்கி போனா கூட என் ஆவியிலிருந்து நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது.
1: Even when you are not able to do anything physically, but the prayers that I take up and give to the Lord really brings great.
0: ஒருவேளை இன்றைக்கு இந்த முதிர் வயதுள்ளவர்கள் யாராவது இங்க கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: Maybe today are you of old age and listening to this.
0: நீங்க நினைக்கிறீங்களா பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு?
1: Do you think that you are not useful?
0: நான் சொல்லுவேன் உங்கள் ஜெபங்கள் விலையேற பெற்றது.
1: I tell you your prayers are very valuable.
0: நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வெளியேற பெற்ற.
1: The fervent prayers of the righteous availeth much.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கை நீடித்த ஆயுசினால இருக்கணும்.
1: Our life should be filled with long life.
0: நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாவும் இருக்கணும்.
1: Our life should also be a good life.
0: நான் சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கும்.
1: And I tell you our life should be a fruitful life.
0: அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும்.
1: It should be useful to many people.
0: அந்த 92ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்.
1: The words that are written in Psalm 92 should fulfill in our life.
0: அவர்கள் முதிர் வயதிலேயும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
1: They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing.
0: நான் நினைக்கிறேன் இந்த வாழ்வை தான் தேவன் நமக்கு தர விரும்புறாரு.
1: I think this life is a life that the Lord desires to give us.
0: இதற்கு செய்ய வேண்டியது என்ன?
1: What are you supposed to do for this?
0: போதகத்தை கேள்.
1: Do not forget my law.
0: என் கட்டளைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள்.
1: And keep my commands in your heart.
0: உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் நேசி.
1: And love your Lord with all your heart.
0: உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்.
1: And keep and follow the law of the Lord in your life.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: கர்த்தருக்கு பயந்து வாழ்.
1: And fear the Lord and live.
0: கர்த்தர் நீடித்த ஆயுசை தருவார்.
1: The Lord will give you a long life.
0: நாவை காத்துக்கொண்டால் நல்ல வாழ்வை தருவார்.
1: When you guard your tongue the Lord will give you a good life.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக.
1: And above all.
0: அவர் வல்லவர் என்று விளங்க பண்ணும்படி தேவன் நமக்கு ஒரு கனியுள்ள வாழ்க்கையும் தருவார்.
1: The Lord will give a fruitful life to us to reveal that he is powerful.
0: கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுவார்.
1: May the Lord make use of our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இப்பொழுதும் நாம் 180 நாட்கள்ல நம்ம வேதத்தை வாசிக்கிற முயற்சியில நம்ம ஈடுபட்டிருக்கிறோம்.
1: Even now we are involving in the 180 days Bible reading challenge.
0: நீங்க எல்லாரும் அதுல உற்சாகமாய் பங்கெடுக்கிறதை நான் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: I'm really happy when you take part with great interest.
0: நம்முடைய சபை மாத்திரமல்ல.
1: Not only our church.
0: எனக்கு தெரிந்ததுல நமக்கு தெரிவித்ததுல குறைந்தது 3 சபைகள் இதே 180 நாட்களை தங்களுடைய ஆலயங்கள்ல சபைகள்ல இதை அவங்க ஆயத்தம் செய்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி சபையாக அநேகர் நம்மை பின்தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறார்கள்.
1: As far as I heard and as far as they informed there are other 3 more churches who are following this 180 days Bible reading schedule in their church also following along with us.
0: 40 நாட்களையும் சில பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க.
1: Some people are also following 40 days Bible reading.
0: கர்த்தர் ஆரம்பித்த நற்கிரியைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I thank God for the good work that the Lord has begun.
0: நம்ம படிக்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு விளங்கிக் கொள்றது கற்று தேர்றதுக்கு நாம வந்து ஒரு பைபிள் எக்ஸாம் ஒன்னு வைத்திருக்கிறோம்.
1: For us to understand what we read to also become known and familiar with what we read we are conducting a Bible exam.
0: நாம வாசிக்கிறதுனாலயும் கற்றுக்கொள்றோம்.
1: We also learn because of reading.
0: பிரசங்கம் கேக்குறதுனாலயும் கற்றுக்கொள்றோம்.
1: We also learn by hearing the sermon.
0: ஒரு பரீட்சை எழுதுறதுனாலயே நிறைய கற்றுக்கொள்றோம்.
1: And we will also learn much by writing an exam.
0: ஆகவே நீங்க பரீட்சை ஒரு போட்டியா நீங்க நினைக்காம அதுவும் ஒரு கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
1: So don't consider this exam to be a competition but consider it as an experience of learning.
0: அதிக பிரயாசத்தோடு இந்த பரீட்சையை வேதாகம பரீட்சையை நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கோம்.
1: We have prepared this Bible quiz with much efforts.
0: நீங்க அதை எழுதுறதுக்கு வந்து ஆன்லைன்ல மாத்திரம் தான் எழுத முடியும்.
1: You can write this only through online.
0: ஏனென்றா இப்ப நமக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கு.
1: It's because the churches are closed now.
0: நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
1: There is no chances for you to come in person.
0: இன்னொன்று, அநேகர் நீங்கள் தூர தேசங்களிலே இருந்து இதை கவனிக்கிறீங்க.
1: And also there are people who listen to us from very far countries.
0: எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இதை ஆன்லைன்ல வெளியிடுகிறோம்.
1: So we just release it in online that it might be useful to everyone.
0: நீங்க திரையில பார்க்கிற www.BibleQuizInternational.com அப்படிங்கற வெப்சைட்டுக்கு போங்க.
1: So you just enter into www.BibleQuizInternational.com website.
0: அங்கே இந்த பரீட்சைக்கான rules and regulations அதுல வந்து எழுதி இருக்கும்.
1: So there you can find the rules and regulations for this exam.
0: அது மாத்திரமல்ல,
1: and not only that,
0: இந்த பரீட்சையை நாம் எப்படி செய்ய போகிறோம்னா, நாம் வந்து மூன்று பரீட்சைகளாக மொத்த வேதத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து நம்ம கேள்விகளை கேட்க போறோம்.
1: So we gonna conduct this exam in three phases where we have divided the Bible into three phases.
0: அதாவது இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் முடிவு வரைக்கும் இருக்கிற போர்ஷனை வந்து நாம வந்து இந்த செப்டம்பர் இந்த வாரத்தினுடைய சனி ஞாயிறு நாட்கள்ல அந்த போர்ஷன்ல நம்ம எக்ஸாம் பார்க்க போறோம்.
1: So the scripture portion that we read from August 2nd until this week we going to have the Bible quiz on coming Saturday and Sunday from that portion.
0: அதே போல அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வாசிக்கிற பகுதியினுடைய எக்ஸாம் நவம்பர் மாதத்தின் இறுதியில நம்ம எக்ஸாம் வைக்கிறோம்.
1: And then scripture portion that we going to read in October November that exam we will have at the end of November.
0: அதே போல டிசம்பர் ஜனவரி மாதம் படிக்கிற வேத பகுதியினுடைய பகுதியிலிருந்து எக்ஸாம் வந்து நம்ம ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில பார்க்க போறோம்.
1: And also the scripture portion that we read from the month of December to January that we will have at the end of January.
0: இது என்ன செய்திருக்கறோனா ஐந்து மொழிகள்ல உங்களுடைய பிரயோஜன துக்காக இத நாங்க ஆயத்தம் பண்ணி இருக்கோம்.
1: We have prepared it in five language for your use.
0: English, Tamil, Hindi, Kannada, Telugu.
1: So it is English, Tamil, Telugu, Kannada and Hindi.
0: ஐந்து மொழிகள்ல இருக்குது.
1: It is in five languages.
0: உங்களுக்கு எந்த மொழி நீங்க எழுத முடியுமோ அதுல எழுதலாம்.
1: So whichever language you want you can write in that.
0: இந்த எல்லா பரீட்சைகளும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவும் எழுத வேண்டியது இல்ல, டைப் பண்ண வேண்டியது இல்ல. அந்த ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் மூன்று நான்குன்னு சொல்லி பதில்கள் இருக்கும். அது எது சரியான பதிலோ அதை டிக் பண்ணா போதும், அதை மார்க் பண்ணா போதும்.
1: So you need not write a descriptive answer for any of the questions here. You will have three or four options for each question and you just have to select or choose the correct option.
0: இதை வந்து நீங்க மூன்று லெவல்ஸ்ல எழுதலாம்.
1: So this you can write in three levels as well.
0: எல்லாருமே கடினமான பரீட்சைன்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் இல்ல.
1: So everyone need not say that, run away saying that it's a difficult or hard level.
0: எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருக்கணும் அசட்ட பண்ண வேண்டியது இல்ல.
1: So no everyone cannot despise it saying that it's very easy.
0: ஆகவே மூணு லெவல்ல பண்ணியிருக்கோம்.
1: We have made it in three levels.
0: Beginner அப்படின ஒரு லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்க வந்து இப்பதான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு பழக்கம் இல்லனா பிகினர்ல எழுதுங்க.
1: So we have a beginner level where you can say that we have just started reading the Bible, I'm not so much used to Bible, you can use choose that level.
0: அதாவது ஆரம்ப நிலை நாங்க சொல்றோம்.
1: I can say that is as a beginning level.
0: இரண்டாவது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் ஒரு முறையாவது முழுசா வாசிச்சிருக்கேன், ரெண்டு முறை வாசிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்மீடியேட் ட்ரை பண்ணுங்க.
1: So if there are people who can say that I have read Bible once or twice, I know something about the Bible, you can try intermediate level.
0: நடுநிலை
1: that we call is intermediate.
0: மூன்றாவது வந்து முதுநிலை. இது என்னன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இது வந்து நீங்க பைபிள் ஒரு 3 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வாசித்து நல்லா நீங்க பலமுறை இத நீங்க நல்ல தேர்ச்சி எடுத்தவங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் எழுதலாம்.
1: And the next one is advanced level where you people who have known the Bible very well, who have read it for 4 or 5 times or many times, who know much about the Bible can choose that level.
0: இதுல வயது வரம்பே கிடையாது.
1: There is no age restriction in this.
0: 90 வயது உள்ளவங்க பிகினரும் எழுதலாம். 9 வயது உள்ள பிள்ளை வந்து அட்வான்ஸும் எழுதலாம்.
1: A person who is 90 years old can take up beginner level. A child who is 5 years or 10 years old can also take advanced level.
0: வேதத்துல உங்களுக்குள்ள பழக்கத்தையும் தேர்ச்சியையும் பொறுத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம்.
1: So this level can be chosen based upon the maturity of your Bible.
0: பாஸ்டர் இது வந்து எப்படி இருக்கும், இந்த question paper எப்படி இருக்கும் அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம்.
1: So you might be asking how these questions would be pastor.
0: அதற்காக தான் ஒரு sample exam ஒன்ற நாங்க introduce பண்ணியிருக்கோம்.
1: So for that purpose we have introduced your mock or sample exam.
0: நீங்க அந்த www.BibleQuizInternational.com அப்படிங்கற வெப்சைட்டுக்கு போவீங்களானா அங்க வந்து ஒரு மாக் டெஸ்ட் அல்லது சாம்பிள் டெஸ்ட் ன்னு இருக்கும்.
1: So if you enter this www.BibleQuizInternational.com website you will find a sample test or a mock test there.
0: இந்த ஐந்து மொழிகள்ல எந்த மொழி நீங்க சாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே மூணு லெவலையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க.
1: So you can choose whichever language you want and then you will have three levels, you can choose all the levels and see.
0: நீங்க ஆரம்ப நிலையையும் ட்ரை பண்ணுங்க, நடுநிலையையும் ட்ரை பண்ணுங்க, அட்வான்ஸையும் ட்ரை பண்ணுங்க.
1: You try all the three levels. You can try beginner, you can try intermediate, you can try advanced level as well.
0: உங்களுக்கு எது பொருத்தமான லெவலா உங்களுக்கு தெரியுதோ அந்த லெவலை செலக்ட் பண்ணி final exam அந்த லெவல்ல எழுதுங்க.
1: And whichever level you find to be convenient for you, you can choose that level in the final exam.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே நீங்க இன்றைக்கே போய் அதை அட்டெண்ட் பண்ணுங்க.
1: Therefore you try to attend it today.
0: மூணு லெவலும் எழுதுங்க.
1: You try to attend all the three levels.
0: இப்போ பாஸ்டர் இதுக்கெல்லாம் ஏதாவது registration fees ஏதாவது இருக்கா?
1: So if you ask pastor, do you have any registration fees for this?
0: நாங்க ஆரம்பத்துல வந்து registration வைக்கணும்னு நினைத்தோம்.
1: Initially we thought of having a registration fees.
0: ஏன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு செலவாயிருக்கும், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
1: Because if you enter into it that and you see, you will know how much we have spent for that or what are the expenses that have happened for
0: that. ஆனா நான் யோசித்தேன் வேண்டாம் அது விட்டுருவோம் அப்படின்னு.
1: But we thought of giving up that idea.
0: ஒரே வீட்ல ரெண்டு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் எல்லாம் எழுதுறீங்க.
1: So there are 3 people, 2 people, 5 people writing in the same house.
0: நான் ஒரு விலைய நிர்ணயித்தேன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாயிடும்.
1: So if I determine an amount that will be very difficult for you.
0: ஆகவே நான் என்ன செய்தேன்னா எல்லாருமே ஃப்ரீயா எழுதுறதுக்கு நான் இதை ஓபன் பண்ணிட்டேன்.
1: So I open up that everyone can take it free.
0: So நீங்க வந்து வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எக்ஸாமுக்கு நீங்க வந்து என்டர் பண்ணும்போது,
1: So when you enter for a final exam on coming Saturday and Sunday,
0: அதுல வந்து எடுத்தோனே ரெண்டு ஆப்ஷன் கேக்கும்.
1: It will ask you for two options.
0: I want to take this test for free. நான் இலவசமாகவே இந்த டெஸ்ட் நான் எழுத விரும்புறேன் அப்படின்னு முதல் ஆப்ஷன் இருக்கும்.
1: First option will be that I want to take this test for free.
0: அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த ஊழியத்திற்கான செலவினங்களை நான் தாங்க விரும்புகிறேன் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும்.
1: There will be a second option which says I want to support for the expenses of this program.
0: நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் ஒரே क्वेश्चन பேப்பர் தான் வரும்.
1: So whichever you select you will have the same question paper.
0: நீங்க யாருமே சங்கடப்பட வேண்டாம். நீங்க எல்லாருமே ஃப்ரீயா எழுதலாம்.
1: So don't hesitate, everyone can take it free.
0: ஆனால் ஒருவேளை நீங்க இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு மனசுல தோணுச்சுன்னா அந்த செகண்ட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போகும். அது உங்களுக்கு எவ்வளவு கர்த்தர் ஏவுகிறாரோ நீங்க எங்கிருந்து வேணாலும் நீங்க அதற்கு வேண்டிய டொனேஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அது இந்த ஊழியத்துக்கு பயனுள்ளதாய் மாறிடும்.
1: So if in case you want to support for ministry, you can choose the second option and you will have all the payment options there. You can donate how much ever you want towards this ministry.
0: எங்களுடைய நோக்கத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
1: You have to understand our purpose.
0: எல்லாரும் எழுதணும் நான் வாஞ்சிக்கிறேன்.
1: I desire that everyone should take part in this.
0: வயது வரம்பு இல்லாமல் எல்லாருமே எழுதணும்.
1: Everyone should take part without any age restriction.
0: நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கீங்களோ நிறைய படிச்சிருக்கீங்களோ தயவு செய்து முயற்சி எடுத்து ஒரு முறை ட்ரை பண்றதை விடாதீங்க.
1: So no matter whether you study little or more, just give a try.
0: நீங்க தயவு செய்து அது ஒரு ஒரு முயற்சி எடுக்காம விட்டுறாதீங்க நான் சொல்றேன்.
1: I tell you don't give up without giving a try.
0: ஆகவே நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க.
1: So everyone try to take it.
0: சில பேர் வந்து இந்த குவிஸ்ல வந்து இந்த ட்ரையல் குவெஸ்சன்ஸ்ல கூட மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக அப்படினு வர்றதுல வந்து மூணே மூணு ஆன்சர் தான் பாஸ்டர் கொடுத்துருக்கு, சரியா இல்ல, அது எப்படி ஆன்சர் பண்றேன் தெரியலன்னு சொல்லி கேக்குறீங்க.
1: So many of you also ask this mock test that you don't understand the match how to give the answers.
0: அது ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா மொபைல்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது அத நீங்க அப்படி ரைட் சைடு இப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு நீங்க அந்த ஆன்சர் பக்கத்தை அப்படி தட்டிங்கனா அது ஸ்க்ரால் ஆயிடும். அப்படியே 5 6 பதில்கள் அப்படியே வந்துரும் அதுல.
1: So when you look into your mobile, when you scroll that page from right to left, you can find all the answers seen there.
0: ஏனா அதுல மூணு தான், அதுல ஸ்கிரீன்ல சின்ன ஸ்கிரீன்ல அது மூணு தான் தெரியும். லைட்டா அப்படி தள்ளனீங்கனா அடுத்த 5 4 5 6 அந்த மாதிரி ஆன்சரும் ஓபன் ஆயிடும்.
1: So when you since it is a small screen you can see only 3 answers, but if you just scroll it little bit you can find all the other 5 or 6 answers.
0: நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க எழுதுங்க.
1: You can make use of this and write.
0: எல்லாரும் பங்கெடுங்க.
1: Everyone take part in this.
0: ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க.
1: A few people asked me.
0: பாஸ்டர் எனக்கு இந்த மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது.
1: Pastor, I don't know to use mobile.
0: எனக்கு எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
1: But I desire to write this exam.
0: எங்கள மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது உதவி செய்றீங்களான்னு கேட்டாங்க.
1: So can you help us for the people like that?
0: நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன்.
1: I humbly tell you.
0: ரெண்டு காரியம் செய்யலாம் நீங்க.
1: You can do two things.
0: ஒன்று,
1: Either
0: உங்க வீட்டுல இருக்கிற யாராவது இளம் வாலிபர்கள் இருப்பாங்களானா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் உதவி கேட்டு அவங்க மொபைல்ல இருந்து அவங்க கேள்வியை வந்து சொல்ல சொல்லி நீங்க ஆன்சரை வந்து அவங்களே மார்க் பண்ண சொல்லி சப்மிட் பண்ண சொல்லுங்க.
1: So if you have any young people at your home, you can just ask them to open it and you can ask them to read out your question and answer and ask them to submit.
0: அவர்களே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க.
1: You can seek their help to help you.
0: உதாரணமாக யாருமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன்.
1: If in case there is no one at home for you.
0: ஆவடி சபையில இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன உதவி நான் செய்யறேன்.
1: I can do a small help to people who are in Avadi church.
0: நீங்க வந்து இந்த வாரம் சனிக்கிழமை காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எனக்கு எழுதணும்னு ஆசை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நான் இங்குள்ள வாலிபர்களை நான் வர வச்சு கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்.
1: So if you say that I don't have anyone to help at home, you can come from 9 am to 5 pm on coming Saturday to our church so that I will make our young people to help you.
0: ஆகவே நீங்க எல்லாரும் எழுதணும்னு நான் விரும்புறேன்.
1: I want everyone to write this.
0: ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேண்டுமானா கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தரேன்.
1: So if in case you want, I can also spare some time on Sunday.
0: நீங்க வந்து எழுத வாஞ்ச உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க வரலாம்.
1: So if you have the desire, you can come and write.
0: போதுமா?
1: Is it enough?
0: இதற்கு மேல் ஏதாவது உதவி வேணும்னா நீங்க தயவு செய்து அந்த வெப்சைட்ல ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு தயவு செய்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க.
1: If in case you want any more help or inquiries, you have a mobile number in the website, you can send a message to that number.
0: பிரவீன், அந்த நம்பர் சொல்லுப்பா. நம்பர், அந்த நம்பர் என்ன?
1: நம்பர் இஸ் 888-701-27774.
0: அதாவது அந்த நீங்க அந்த 180 டேஸ் பைபிள் ரீடிங் சேலஞ்ச் கார்டுல அந்த நம்பர் இருக்குது.
1: This card is this number is present in the card of that is given to you.
0: சொல்லுங்க, திருப்ப சொல்லுங்க.
1: 8870127774 or 93802 17774.
0: வேற ஏதாவது சந்தேகங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமானா தயவு செய்து உடனே கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்றோம்.
1: If in case you have any doubts or inquiries or anything, you can call to this number and we will help you out.
0: இதற்காக எடுக்கப்பட்ட எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: Kindly pray for all the effort that is being taken for this.
0: இந்த 5 question paper வந்து 5 மொழிகள்ல மொழியாக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
1: So all the translation in 5 languages is going on now.
0: எல்லாம் முடித்து சொன்னபடி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து ஓபன் ஆகணும்.
1: So as we said, everything should be completed in time and this exam should be open on Saturday and Sunday.
0: கர்த்தர் தாமே கிருபை அளிக்க ஜெபித்துக்கொள்ளுங்கள்.
1: Kindly pray that God may give us grace.
0: கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம்.
1: Let us look unto the Lord and pray.
0: இந்த ஆண்டவர் நம்மோடு பேசினார்.
1: The Lord has spoken with us today.
0: நீடித்த ஆயுசை குறித்து பேசினார்.
1: The Lord spoke about length of days.
0: ஆம்.
1: Yes.
0: ஆண்டவரே, எனக்கு தீர்க்காயுசை தாருமா.
1: Lord, give me a long life, Lord.
0: உம்மை நான் நேசிக்கிறேன்.
1: Lord, I love you, Lord.
0: உம்முடைய கற்பனைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன்.
1: Lord, I give heed to your law, Lord.
0: ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிறேன்.
1: Lord, I fear you, Lord.
0: என்னுடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணு.
1: Lord, give me a long life.
0: நீர் குறித்திருக்கிற நாட்களை நான் பூரணமாய் வாழ்ந்து முடிக்க கிருபை தா.
1: Lord, give me grace that I may complete the long life that I've given for me.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீடித்த ஆயுளை மாத்திரமல்ல,
1: Lord, not only the long life.
0: ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்க கிருபை தா.
1: Lord, give me grace that my life be a good life, Lord.
0: ஆண்டவரே, வருத்தங்களால் போராட்டங்களால் நிறைந்ததாய் அல்ல,
1: not filled with all troubles, sorrows and struggles.
0: நல்ல வாழ்க்கையாய் மாற்றி தார்.
1: Lord, let it be a good life, Lord.
0: அதற்கு நான் நன்மை செய்ய,
1: Lord, for that I may do good.
0: ஆண்டவரே, அதற்காக நான் நாவை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார்.
1: Give me grace to guard my tongue, Lord.
0: ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு நீடித்த ஆயுசாய் மாத்திரமல்ல, ஒரு கனி நிறைந்த ஒரு புஷ்டி உள்ள வாழ்க்கையாய் மாற்றும்.
1: Lord, not only as a long life and good life, Lord, let my life become a fruitful life, Lord.
0: முதிர்வயதிலேயும் கனி கொடுக்க கிருபை தா.
1: Lord, give me grace to bear fruit even in my old age.
0: எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்து.
1: Bless us and lead us, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

ஒரு சின்ன பையன் தன்னுடைய இறந்த தம்பிய தன்னுடைய முதுகுல தூக்கிக்கிட்டு போறத பாக்குறோம். அண்ணன் தம்பிய அடக்கம் செய்ய எடுத்துட்டு போறான். இத பார்த்த ஒரு போர்ச்சேவகன் அந்த பையனை பார்த்து, இறந்த உடலை எரிஞ்சிரு, அப்போ நீ சோர்வடையாம இன்னும் வேகமா நடக்கலாம்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன், இவன் எனக்கு பாரமா இல்ல, இவன் என் சகோதரன்னு சொன்னான். இத கேட்ட அந்த போர்ச்சேவகன் கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சுது. அன்னையிலிருந்து இந்த படம் ஜப்பான்ல ஒற்றுமையின் சின்னமா மாறிட்டது. நம்முடைய குறிக்கோளும் இதுவா இருக்கட்டும். இவன் பாரமா இல்ல, இவன் என் சகோதரன், இவா என் சகோதரி அப்படின்னு சொல்வோமா? நம்முடைய சகோதரனோ சகோதரியோ கீழே விழுந்தா எழுப்பி விடுவோம். நாம சோர்வடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உதவுவோம். நம்முடைய சகோதரனோ சகோதரியோ பலவீனமா இருக்கலாம், தவறுகள் செய்யலாம், அவங்கள மன்னிப்போம். உலகம் அவங்கள வெறுத்து ஒதுக்கும் போது நாம அவங்கள நம் தோள் மேல ஏத்தி சுமப்போம். ஏன்னா அவங்க நம்ம உடன் பிறப்புகள், அவங்க நமக்கு பாரமா இருக்க கூடாது. இந்த வாழ்க்கையில யாரையாவது சுமந்து கொண்டேதான் செல்ல வேண்டியது இருக்குது. நாம எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் தடுக்கி தடுமாறி விழும் காலம் வரும். இன்னைக்கு நாம மற்றவங்களை சுமக்கலாம், நாளைக்கு நம்மளை யாராவது சுமக்க வேண்டிய நிலைமை வரலாம். அதனால நாம இன்னைக்கு மற்றவங்களை சுமந்து முன் உதாரணமா வாழுவோம். இதத்தான் ஆண்டவரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.

ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கும் முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்று இன்றும் என்று மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனை கேட்ட ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். லோரி பல சந்தலர பல பௌதரியாத்தரா, மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன் தேவ பலன் தேவ பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. Glory, glory, glory, glory, glory. Ribala ra handala ra bo shajada riyala ra da. Libra mama mama duro. Magimai umakhe. Yella thudiyum, yella khanamu, yella stotramu. Nigla aandavare suvaru varukke. Hallelujah. Neere parisuthamullava. நீரே உயர்ந்த தேவன் அப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாண்டவர். எப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உண்டாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஆமென். அப்படியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த.

எசேக்கியேல் 32வது அதிகாரம், எசேக்கியேல் 32வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும், சில நேரத்துல நம்ம கால் படும்போது சில தண்ணி எல்லாம் கலங்கும்.

பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமா, அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமா, கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த காலை இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்ப வச்சார். கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன்னை குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யார்?

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். ஹாலே, கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். நம்ம வாயில அதிகமா யார பத்தி ரொம்ப பேசுவோம் தெரியுமா? சாத்தானை பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்ட. கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்டா. ஆமே, அவனையும் தாண்டின வல்லமை உடையவரே தான். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் செய்வார். இதை ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85வது சங்கீதம் 1வது வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்தாண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எந்த இக்கட்டின் நடுவிலிருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவிலிருந்தும், எந்த கலங்கின தருணத்திலிருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமென். அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்டா? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தானோ அதையெல்லாம் கர்த்தர் என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் திரும்ப, ஹல்லேலூயா, இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணு. சத்ருட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளவு கலங்க பண்ண முடியுமோ கலங்க, கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்று பாரு இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஹல்லேலூயா, ஆமென். யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42வது ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கும் ஒரு 42வது அதிகாரம் இருக்கிறது, கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42வது அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி, கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எழுதிருக்கலாமா? தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

திரும்ப கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள், அவர் செய்யும் கிரியைகளை கவனித்து பாருங்கள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandala rabala bodariya darabala bau lekhara bahandala ra lekhara bashyatara satru kalakvadai kurithu kalagade un meetpar uyirode irukira un meetparoveni vallamai ullava நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ளா இருக்கிற அன்பு சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை தெளிய பண்ண என் ஆண்டவர் வல்லவர், என் வாழ்க்கையை திரும்ப கட்ட என் ஆண்டவர் வல்லவர், என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமே எனில் பரிபூர்ணமாய் நிறைவேறப் போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், நான் தெளியப்படுவேன். அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. ஆமே, உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை தெரியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவன் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார், அவர்களுடைய மீட்பரோ அவனில் வல்லமை உள்ளவர்,

அதிகாரம் 12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் குமாரன் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியில் அவர்கள் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடியாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரிகைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். அவர் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர்களை ஆப்சோரின் சேனாதிபதியாகிய சிசரியாவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாவிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறதுனாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சி, இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் இரு பாகாலையும் பேதானையும் ஜெப்தானையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியே இல்லை, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகளாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கும் விரோதமாயிருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுக்கு பொல்லாப்புக்கு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களை மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமியில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆயினும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்பட மாட்டாதமாயிருக்கிற வீணானவர்களை பின்பற்றினீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருக்கிறபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாய், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வாயுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து
உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பு செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே எத்தனையோ பேருடைய உள்ளத்திலே பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகள் உள்ளத்தை நிரப்பியிருக்கும். இதிலெல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த காரியத்திலே எனக்கு விடுதலை தரமாட்டாரான்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் ஜெபமே இருக்கும். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த எதிர்பார்ப்புகள் தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். அந்த சோர்விலிருந்து மீண்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளை எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 39 7 வசனத்திலே வாசிக்கிறோம், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறார். நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், என் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. இவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்பு அவர் சோர்ந்து போய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 39 சங்கீதத்திலே 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை எனக்கு உணர்த்தியருளும். என் ஆயுசு நாட்களை 4 விலர்க்கடை அளவாக்கினீர். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோர்வு இருந்தாலும் அந்த சோர்வின் மத்தியில் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி சுற்றி வரலாம், ஆனால் கர்த்தர் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த சோர்வின் மத்தியிலும் சில ஜெப குறிப்புகளை தேவனிடத்திலே சொல்கிறார் பாருங்கள். இந்த 39 சங்கீதத்திலே 8 வசனத்திலே சொல்கிறார், என் நீரிதழ்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். 10 வசனத்திலே, என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். 12 வசனத்திலே, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செபிக்கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். 13 வசனத்திலே, நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்லி சில ஜபக்குறிப்புகளை தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கிறார். நிச்சயம் கர்த்தர் தாவீதுக்கு அற்புதம் செய்திருந்தார். எத்தனை வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், தாவீது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தர் தேற்றி தாவீதை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினதை நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் தாவீது மிக அருமையாக சொல்வார் சங்கீதம் 16, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 23 சங்கீதத்திலே சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்வார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சோறு உண்டாக்குகிற நிறைய காரியங்கள் உங்களை சுற்றிலும் வந்தாலும் நீங்க முழு நிச்சயமாய் உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ச்சியா ஜெபித்து கொண்டே இருக்கணும். நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீங்களே நம்பிக்கை. தாவீது சொன்னது போல நாமும் கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலிருந்து அற்புதம் வருகிறதற்காக எதிர்பார்ப்புகளோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். நிச்சயமா கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். வாழ்க்கையில தாவீது நிறைய போராட்டங்களை தாண்டினாலும் அவருடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அவரை நாளுக்கு நாள் உயர்த்தி அவருக்கு சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றினார். அதை போலவே உங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நம்முடைய நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. சோர்வு நேரத்தில் பிசாசு அந்த சோர்வை பயன்படுத்தி நமக்குள்ள அவிசுவாசத்தையும் போராட்டங்களையும் கொண்டு வர அனுமதிக்க கூடாது. இன்னும் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கலாம், நிச்சயம் அற்புதம் பெற்றுக்கொள்வோம். இடைவிடாமல் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட அருமையான தேவனை இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எத்தனையோ சோர்வுகள் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே சூழ்ந்திருந்தாலும் தாவீது தன் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வெளிப்படுத்தினது போல நாங்களும் இந்த நாளிலே, ஆண்டவரே நாங்கள் என்னத்திற்கு எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரை சார்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வின் நிகழ்விலே கர்த்தர் கடினமானவரா என்கிற கேள்வியின் தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் என்று அறிவேன் என்று சொன்னான். இப்படியாக மத்தேயு 25:24 காண்கிறோம். கடவுளை குறித்த தவறான அபிப்பிராயம் என்று உலகத்தில் மலிந்து கிடக்கிறது. உலகத்தில் தங்களுக்கு நேரிடுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றிற்காகவும் கடவுளை முறுமுறுத்து கடவுளை இரக்கமற்ற கொடூரனாக சித்தரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இந்த உலகில் கடவுள் தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற தவறுவார்கள். மேலும் அவர்களை கர்த்தர் புறம்பான இருளிலே தள்ளுவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:30. அப்படி ஆண்டவரை தவறாக வர்ணித்த ஒரு மனிதனைத்தான் நாம் மத்தேயு 25:24 வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு 5 தாலந்துகளும் இன்னொரு மனிதனுக்கு 2 தாலந்துகளும் மற்றொரு மனிதனுக்கு 1 தாலந்தும் கொடுத்தார். 5 மற்றும் 2 தாலந்து வாங்கினவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்த தாலந்தை பயன்படுத்தி பெருக்கினார்கள், அதற்கான ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 1 தாலந்து வாங்கின மனிதன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் என்று அறிவேன் என்று சொன்னார். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றால், எனக்கு கர்த்தர் இந்த உலகில் எதையுமே கொடுக்கவில்லை, ஆனால் என்னிடத்தில் அதிகம் எதிர்பார்க்கின்றார் என்ற எண்ணம். தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றால், தானியத்தை போரடிக்கும் களத்தில் தானியத்தை போரடித்து கொட்டாமலே சேர்க்க அள்ள முயற்சிக்கிறார் என்று அர்த்தம். சுருக்கமாய் சொல்ல போனால், சட்டியில் ஒன்றுமே வைக்காமல் அகப்பையினாலே அள்ள முயற்சிப்பவர் கர்த்தர் என்று இந்த 1 தாலந்து பெற்ற மனிதன் சொல்லுகிறானாம். இந்த எண்ணம் நம்மில் அநேகருக்கு உண்டு. மற்றவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு வசதிகளை கடவுள் எனக்கு கொடுக்கவில்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான சோதனைகள் பிரச்சனைகள் என்று அடிக்கடி முறுமுறுக்கிறோம். கர்த்தர் நம்மிடம் மட்டும் கொடூரமாய் நடந்து கொள்வதை போல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த அதிருப்தியின் நிமித்தம் சோர்வடைந்து நமக்கு இருக்கும் கொஞ்சம் தாளந்தையும் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோம். கர்த்தர் கடினமான நபரா? உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகள் கொஞ்சமாக இருப்பதால் கர்த்தர் கடினமான கொடுமையான நபர் அல்ல. நம் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்காத ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவரும் அல்ல. உங்களிடத்தில் 5 தாளந்து கொடுத்திருந்தால் 10 எதிர்பார்ப்பார், 2 கொடுத்திருந்தால் 4 எதிர்பார்ப்பார், 1 தான் கொடுத்திருந்தால் என்றால் அதற்கு தகுந்தவாறு அதிகபட்சம் 2 எதிர்பார்ப்பார். நம்மிடத்தில் கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த எண்ணத்தை கொண்டு வந்து கடவுளை கொடுமையான நபராக சித்தரித்து சோர்வை கொண்டு வந்து நம்மை செயல்பட விடாமல் தடுப்பவன் பிசாசு. அவனுடைய வஞ்சக திட்டத்துக்கு செவிசாய்க்க வேண்டாம். அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்து அதை பெருக்க மறுத்தவன் புறம்பான இருளான பாதாளத்திலே தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்விலே சந்திக்கின்ற எல்லா சவால்களுக்கான திராணியை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆற்றலை இயற்கையாகவே கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லும் பாதை எத்தனை கடினமான பாதையாக இருந்தாலும் அதை கடக்க தேவையான கிருபியை ஏற்கனவே உங்களுக்குள் பொழிந்தள்ளி இருக்கிறார். எனவே எல்லா குறைவுகளுக்கும் கடவுளை குறை கூறி கொண்டு அமர்ந்திராமல் உங்களுக்குள் இருக்கிற பலத்தோட தீவிரமாய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். நீங்களும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆமேன். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்திகளை கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீதியின் பலன் என்ற தலைப்பில் சகோதரன் ஆண்ட்ரூ டேவிட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்களோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும் என்னோடு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உலகமெங்கும் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு டாக்டர் என்றால் படித்த டாக்டர், படித்து மெடிக்கல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். கர்த்தருடைய அழைப்பின்படி அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய அவர் கடந்து வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அறிந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு ஒரு நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தில் தரித்திருக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு சிலரோடு நாம் பழகும் பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு அதிகமாக ஆசை உண்டாகும், அப்படிதானே? ஜெபிக்கணும்னு இன்னும் ஆசை வரும். இயேசுவை நேசிப்போம். ஒரு சிலரோடு பேசி பழகும் பொழுது உபவாசிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒரு சிலரோடு நடந்தால் இருக்கிறதும் போயிடும், அதை பற்றி சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரில் தான் இவர் ஒருவர். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய சபையில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து ஊழியத்தை அருமையாக செய்தார்கள். இன்னைக்கு காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென். வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். நேற்று முந்தின தினம் இன்னை காலையிலும் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுடைய சபையில் சுகப்பட்டவர்கள் உண்டு. இன்னை காலையிலும் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லக்கூட ஒரு தேவனுடைய தாசு நம்மத்தில் உண்டு. கரங்களை தட்டி அவர்கள் நாம் வரவேற்போமா? டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட்.
2: பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் இந்த நல்லா நமக்கு வர்ஷிப் லீட் பண்ணாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கரம் தட்டலாமே. ஆமென். ஹாலேலூயா. நான் வந்து ஒரு 10 நாளாக நான் இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிறேன். ஊழியத்துக்காக வந்து ஆண்டருடைய கிருபையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து நான் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காகவும் போதகர் ஐயாவுக்காகவும் பாஸ்டர் பிரவீன் ஐயாவுக்காகவும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் அவ்வளோ தெரியாது. ஓகே, நான் கொஞ்சம் தென்னை தமிழில் தான் பேசுவேன், செந்தமிழில் செப்ப மாட்டேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப டைட்டாக இருக்காதிங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, என்ன இப்படி கொந்தி எடுத்துட்டாரு தமிழை அப்படின்றாதீங்க. மெசேஜை மட்டும் கேட்டுருங்க, மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஹாலேலூயா. நம்ம கர்த்தரெடுத்த பிரசன்னத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்புகளோடு வரும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் அவர் சந்திப்பது எப்படின்னா, வார்த்தையை தான் நமக்கு கொடுப்பார். வார்த்தையின் வெளிப்பாடு தான் நமக்கு கொடுப்பார். நம்ம நினைக்கிற ஆண்டவரே எனக்கு பண தேவை இருக்குது, கடவுள்னா கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பார். எனக்கு உடல் நல சுகம் வேணும், கர்த்தர் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பாரு. எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அவர் என்ன கொடுப்பாரு, வார்த்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா வார்த்தை என்னென்ன பண்ணால் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். பாருங்களா, ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். எரேமியா 23:29 கர்த்தர் என்ன சொல்கிறான், என் வார்த்தை எப்படி இருக்குதான், நல்ல அக்னி மாதிரியும் ஹேமர், நல்ல அந்த பெரிய கல் உடைக்கும் பார்த்தீங்களா, பெரிய இதை தடிப்பாங்களே, ஜம்முன்னு அடிப்பாங்க. இப்போது சுற்றி பார்த்தீங்களேன், சுற்றி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், சின்ன சுற்றி இருக்குது, சின்ன ஆணி அடிக்கிறதுக்கு பெரிய சுற்றி இருக்கும், எடுத்து அடிப்பாங்க பாறைங்களை, அடித்து உடைப்பாங்க. அவங்க எப்படி அடித்து உடைப்பாங்க, ஒரு பாறை இருக்குது, எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து, அடிச்சு அடிச்சு அடிச்சு அதை கொஞ்சம் உடைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி உடைக்காது பாறையை, கர்த்தருடைய வார்த்தை பாறையே அப்படி உடைக்காது. அது என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வார்த்தை வித்து, என்னது வித்து, அது நம்ம இருதயத்துள்ள வச்சுட்டா போயிடுச்சுன்னா உள்ளிருந்து வெடிக்கும். அது இந்த டைனமேட்டுன்றாங்க தெரியுமா, டைனமேட். அது என்ன பண்ணாங்க, பாறை உள்ள வச்சிடுறாங்க, அப்படிதான் வைக்கிறாங்க, உச்சா உள்ள வச்சு பாறை செதுருது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் பண்ணும். நீங்க கேக்குறீங்க, ஏதோ கேட்குறான் பிரதர், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றீங்க. என்னுடைய ஊழியத்தில் என்ன ஒரு சிறப்புனா, நான் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச நிறைய பேர் ஹீலிங் நடந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போனால் தெரியும், ஐயோ ஹீல் ஆயிடுச்சுன்னுவாங்க. இந்த வலியோட வந்தால் வலி போயிடுச்சு. ஒரு அம்மா, ஒரு ஆப்பிரிக்கன் அம்மா, அம்மா சின்ன ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு டிஸ்கஷன், ரொம்ப ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு டிஸ்கஷன், எல்லாரும் போயிட்டு இருந்தோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் காது கேட்கறது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. ஒருத்தரும் மேலே கையை வைக்கல, எண்ணெயை ஊற்றல, எந்த ஸ்பெஷலும் ஒன்றும் பண்ணல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வலியோட வந்தேன், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் 4.5 மணி நேரமாக உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன், வழியெல்லாம் போயிடுச்சுன்றாங்க. நேற்று ஒரு மூணு நாளாக நாங்கள் வந்து ஒரு மிஷினரிகளுக்காக இந்தியாவில் தேசத்தில் வேலை செய்கிற மிஷினரிகளுக்காக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி மெரினா மகாபலிபுரம் பீச் கிட்ட ஒரு ரிசார்ட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி தான், ஒரு பாஸ்டர் இப்படி இருந்தால் தான் ரொம்ப வலியோட வந்தார், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் அவர் வந்து உட்கார்ந்தவர் தான் அசையவே இல்லை. ஹாலேலூயா. அவர் சொல்கிறார், கடைசியில் சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் ரொம்ப பயத்தோடு வந்தேன், எல்லாமே போச்சுன்றார். இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது எப்படி வேலை செய்யுது நமக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம், மக்கு அடித்து ஒப்பிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி சில அந்த மாதிரி ஒரு காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆனால் அது பேசுகிறதுக்கு முன்னால் சில காரியங்களை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், சிலதை கொஞ்சம் கிளியர் ஆகணும் உங்கள் மைண்டில். அப்போ தான் அந்த தாட் ப்ராசஸில் தேவன் எப்படியா உங்களை பார்க்கிறார், தேவனுடைய வார்த்தை உங்களோட எப்படி இடைப்படுது, அதெல்லாம் கொஞ்சம் புரியும். புரியுதுங்களா? ரைட்டா? நான் நல்லா கவனிக்கணும், நான் கொஸ்டின் கேட்பேன், நான் டீச்சர் வேறு, அதனால் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும் பதில். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வைக்கலாம், உங்கள் சபை ஜனங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட் இன்றைக்கி. நான் வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா டப்புன்னு எடுத்து படிச்சிடுவீங்க. அதுலாம் நீங்கள் கில்லாடி, அதெல்லாம் அடிக்கவே முடியாது உங்களை. அப்போ ரோமர் அதிகாரத்தை திருப்புவோம். ரோமர் 8:8-9.
3: மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
2: எத்தனை பேர் ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கையை தூங்குங்களேன், அப்படி ஒரு கை ஆட்டுங்களேன், சந்தோஷமா. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு மறுபடியும் பிறந்து ஆவியிலே பிறப்பது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இன்னும் நம்ம நிறைய டைமில் அதை நம்ம ருசித்து பார்க்கணும். இன்னும் நம்ம முழுமையாக நம்ம யாருமே இன்னும் ருசித்து பார்க்கல. நம்ம என்ன பண்ணுறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், எல்லாம் ஒரு லெவலில் போயிட்டுருக்குறோம். மகிமையின் மேல் சில பேர் இந்த லெவலே ரொம்ப நாள் இருப்பாங்க, டப்புன்னு அப்படி அந்த லெவலில் போயிடுவாங்க. அப்படி ஒரு ஒருத்தர் மாதிரி. அதனால் ஒரு ஒருத்தர் நம்ம கீழே பார்க்கறது கிடையாது, ஒருத்தர் அப்படி நம்ம தூக்குறதும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஜேர்னி, எல்லாரும் நம்ம ஒரு ஜேர்னினா பயணம், எல்லாரும் ஒரு பயணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பயணத்தை செய்யும்போது சத்தியங்களை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம புரியலைன்னா அதே லெவலில் ரொம்ப நாள் ஓடுவோம், அதை புரியும் போது அடுத்த லெவல் போவோம். கரெக்டுங்களா? எப்போ நமக்கு சத்தியம் புரியுதோ அப்போ தான் அடுத்த லெவல் போவோம். இப்போது இங்கே என்ன படித்தோம், 9வது வசனம் திருப்பி அந்த முதல் பகுதி மட்டும் படி.
3: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல்.
2: ரைட், ஸ்டாப். நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ ரோமர் 7 வாங்க, 5வது வசனம் படிங்க, முதல் பகுதி.
3: நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்,
2: ஸ்டாப், நம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், இது என்ன சொல்வாங்க, பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? தமிழ் என்ன பாஸ்ட் டென்ஸுக்கு, கடந்த காலம். இது இப்போ அப்போஸ்தல் பால் 7வது அதிகாரத்தில் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். கரெக்டா? கரெக்டுங்களா? என்ன சொல்றாரு, திருப்பி படிங்க பிரதர்.
3: மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்
2: நியாய
3: பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பேலன்ஸ் செய்தது.
2: பாருங்க, நம்ம மாம்சத்துல இருந்த போது என்ன பண்ணிச்சான், இந்த லான்றாங்கல்ல என்னது, கட்டளைகள் பாவத்தை தூண்டிச்சான். இது தெரியுமா, பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு முக்கியமான மூல காரணம் வந்து இந்த கட்டளைகள். கட்டளைகள் மேல தப்பு கிடையாது, நான் கட்டளைகளை என் பலத்தினால் நான் செய்ய போறேன்னு நீங்க நீங்க பண்ணும்போது பாவத்தை தான் தூண்டுமே தவிர அந்த கட்டளைகளையே உங்களால செய்ய அதுக்கு அதுக்கு அடியில் வர முடியாது. நம்ம சுய பலத்தினால கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. 1500 வருஷமா ட்ரை பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் ஜனம், ஒருத்தர்னாலையும் முடியல. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் ஃபுல் கட்டளையும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுற, பேர் என்ன, ஹாலேலூயா, அவரு இயேசு. இயேசு தான் எல்லா கட்டளைகளையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி நமக்காக மரித்து உயிர் தெழுந்தும் போது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியிலே பிறக்கிறோம், கரெக்டுங்களா, பறந்து அவருக்குள்ள வரும்போது அவருக்குள்ளாய் நம்ம எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், ஃபுல்ஃபில்னா நிறைவேற்றி விட்டோம், புரியுதுங்களா. அப்போ எல்லா கட்டளையும் நிறைவேற்றப்பட்டனா நமக்கு என்ன கிடைக்குதான், நீதி கிடைக்குது. நீதிமான், நம்ம யாரு, நீதிமான் என்று நமக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுறாரு. இப்போ ரோமர் 9 வாங்க, 30-33 படிங்க பிரதர்.
3: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
2: ஸ்டாப், மெதுவா போலாம், மெதுவா போலாம், கரெக்டா, நிறைய டைம் இருக்குது. ஹாலேலூயா. இன்னைக்கு நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னா நீங்க கவனிக்கணும் நல்லா. இது ரெக்கார்ட் பண்றீங்களா, இது டிவியில வருமா, இந்த இதுல நீங்க இதெல்லாம் திருப்பி கேட்கணும். யாருமே நோட்ஸ் கீஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, பரவாயில்ல. இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணும், இல்லைன்னா அப்படி இந்த காதில் போய் அந்த காதில் போய் ஏன்னா பிரதர் வந்தாருங்க ஏதோ பேசணும் நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லுங்க, என்ன பேசினாரு, ஆள் தான், அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அடுத்த மெசேஜ் வந்துடும் பாருங்க, அதுக்கு அடுத்ததுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 மெசேஜ் வந்துடும். வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் 1 மெசேஜ் வரும், ஒரு குதிரை வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அப்புறம் குதிரையை பார்த்துட்டு கோட்டையை விட்டுருவோம், சத்தியத்தை கோட்டையை விட்டுறோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் சுற்றி இருக்கோம், வானத்தில் குதிரை வந்துதாமே, வானத்தில் ஏஞ்சல்ஸ் வந்தாங்களே சுற்றிக்கிறாங்க, நிறைய பேர் இந்த மேகம் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துச்சாமே அப்படின்னு சொல்லி மேகத்தை பார்த்து சுற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஃப்ராடு ஃபோட்டோ, அது எதையும் நம்பிடாதீங்க. இந்த ஃபோட்டோஷாப்ன்றாங்க தெரியுமா, தெரியுமா, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியும். அப்படியே இது பண்ணி 2 மேகத்தை அப்படியே பண்ணி நானே கூட பண்ணுவேன் வீட்டில், ஏசாமி வந்துட்டாரும் கூட போட்டுடலாம், உடனே நீ ஐயோ நான் எங்களை விட்டு போயிட்டாருன்னு ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்குது ஐயா, இதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நம்ம சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பவுலடி கிளீனஸ் தொடர் கடைசி நாட்களில் சும்மா வரும் விண்ட், என்ன டாக்டரின் வந்து விண்ட் ஆஃப் டாக்டரின், அப்படியே காற்று மாதிரி வரும், சும்மா அவன் அவுத்து விடுவான், ஒன்று இஷ்டத்துக்கு எழுதி விடுறான் வாட்ஸ்அப், அதுக்குன்னே வச்சுக்கிறான், இஷ்டத்துக்கு ஒரு தியாலஜி வருது உள்ள. ஆனால் எல்லா தியாலஜும் ஒரு கலப்படம், ஒரு மிக்ஸ், நம்ம தெளிவாக சத்தியத்தில் இல்லைன்னா அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார், இயேசுன்ற பேர்லேயே நிறைய பேர் வருவாங்களாம், வந்து நிறையா அற்புதங்களை மாயாஜாலம் காட்டுவாங்க நிறைய பேர், நம்ம ஓ அவர் தான் ஏசு பிறகு பயப்படாது. அது போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவ வசனங்களை கொடுக்குறாரு. வேத வசனங்களை பிடித்து அதில் எப்படி வாழ்றவன் எப்படி இருப்பான், சங்கீதம் ஒன்றில் என்ன சொல்லுது பாருங்க, மைக்
3: வச்சு
2: மைக் வச்சு படிங்க,
3: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
2: ஹல்லேலூயா.
3: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
2: பாருங்க, போதும், ஸ்டாப் பிரதர், உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, எப்படியா ராத்திரியும் பகலுமா எதுல இருக்கிறான் நம்ம, இப்போ ஃபேஸ்புக்ல உட்காந்துக்கிறோம், கரெக்டா, ஃபேஸை கொண்டு போய் புக்ல வைக்காம, தேவ புக்கில் ஃபேஸில் கொண்டு போய் இங்கே வைக்காம நம்ம, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார், ஓடுது ராத்திரியும் பகலமாக ஓடுது, கரெக்டா, பக்கத்துலேயே தானே இருக்குது ஃபோனு, எல்லாம் இப்படி அந்த பக்கம் பார்க்குறீங்க, எல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, கரெக்டு தானேங்க. காலைல ஏஞ்சோன்னே, காலைல ஏஞ்சின முதல்ல இருந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதனால என்ன பண்ணுறோம், நான் போய் கிச்சனில் போய் வச்சுருவேன் ஃபோனை, ஏஞ்சி நடந்து போன நான் மாடியில இருந்து கீழே போன அதனாலே கிச்சன்ல கொண்டு போய் வச்சிருது. போ அப்பால இப்போ சாத்தானு சாத்தான் நினச்சிருக்கோம். நம்ம நினச்சிருக்கிறோம் சாத்தான் பூதம் மாதிரி வருவான், பேய் மாதிரி வந்து நிற்பான்னு நினச்சிக்கிறோம். பெரிய வால் இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், இப்படி இப்படி வருவான்னு வச்சுருக்கேன். அவன் அழகாக சின்ன ஐஃபோன் மாதிரி உட்காந்துக்கிறான், சின்ன ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிறான் ஜாலியாக. பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சில பேர் வாட்ஸ்அப்பில் அப்படியே பண்ணிருப்பார், சைடில் மெசேஜ் எடுத்துருப்பார், ரெக்கார்ட் கீட் போட்டு ஏதாவது போட்டான்னு தெரில. பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வததிங்கள் எல்லாம் வரும். ராத்திரியும் பார்க்கலாம் ஏதில் உட்காந்துக்கிறான், அவர் கர்த்தருடைய வார்த்தையில் தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். சங்கீதம் 119 அதிகாரம் சொல்கிறாரு, நான் என் படுக்கையிலேருந்து ஏஞ்சி ராத்திரியில் என் கண்ணை நான் விழிப்பாக வச்சு தியானம் பண்ணுறேன், வந்து வார்த்தையில் வழிகளை என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு. அதை பற்றிலாம் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு ஒரு செஷனில் முடிஞ்சால் உங்களுக்கும் தூக்கம் வந்துடும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தூக்கிடும். அதனால் அப்பப்போ நான் சைடில் கொஞ்சம் குத்த சொல்லுவேன், அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு அலர்ட் கொடுக்கணும் அவருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள் ரோமர் 9 வரலாம், அங்கே தானே இருக்கிறோம் நம்ம. படிங்க தம்பி.
3: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
2: ஹல்லேலூயா. நீதியை தேடாத புறஜாதியார் என்ன பண்ணாங்களாம், யார் அதெல்லாம்? நம்ம தான், கரெக்ட். பாஸ், இந்த சைடு பாஸ், இந்த சைடு கொஞ்சம் ஸ்லோவாகுது, கம் ஆன். நீதியை தேடாத புறஜாதிய என்ன பண்ணாலும் நீதியை எப்படி அடைந்தாங்க? அவங்க தான் தேடலையே, தேடாத ஒரு பொருள் எப்படி சார் கிடைச்சாங்க? எப்படி, யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. அது கூட இந்த சைடு தான், அந்த ஆண்டிக்கு ஒரு மார்க். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடைந்தார்கள். இப்ப படிங்க பிரதர்.
3: நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினாலே அதை அடையவில்லை, இடறதுக்கான கல்லில் இடறினார்கள்.
2: ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்க? என்ன பண்ணாங்களா? எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது, எங்களுக்கு பல இந்த லாஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சட்டங்கள் இருக்குது, அப்புறம் அதுக்கு பலி இருக்குது, அதெல்லாம் நம்பி முக்கியமான டெஸ்ட் கோட்டையை விட்டாங்க. அவங்க நீதியை அடையவில்லை. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது, ரொம்ப முக்கியமான சத்தியம். அப்போ நீதிமானாய் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம அடைந்து விட்டோம், புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுறேன், இது ரெக்கார்ட் தான், ஃபார் த ரெக்கார்ட்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா யாராவது தப்பாக புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னா. நீதி லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள் இருந்து கிழிச்சு போடலாமா? யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. கிழிச்சு போடலாமா? இப்படி ஒரு கூட்டம் சுற்றுது, பைபிள் இருந்து பழைய ஏற்பாட்டை கிழிச்சு போட்டுடணும். இன்னொரு கூட்டம் சொல்லுது எபிசில்ஸ், அதை கிழிச்சு போட்டுடணும். இப்படி பல கூட்டம் பைபிளை கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி கிழித்து போட்டலாம், அதை கிழித்து போட்டலான்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதையும் கிழிச்சு போட்டுறாதீங்க நீங்கள், எல்லாமே நமக்கு தேவை. எல்லாவற்றிலும் சத்தியம் இருக்குது. தேவன் எல்லா வசனங்களிலிருந்து பேசுவார், அவர் அதே வல்லமை இன்னும் இருக்குது. அப்போ நம்ம கட்டளைகளை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சே, அப்போ அது நமக்கு தேவையில்லையே, அப்படியா? அப்படியா? அங்கே என்ன படித்தோம்? நம்ம தேடாதவங்க நீதியை பெற்றுக்கொண்டோம். எதை தேடல நம்ம? எதை திருப்பி சொல்லுங்க, எதை தேடல நம்ம?
3: நீதியை தேடாத புறஜாதி.
2: நீதியை தேடல, ஆனால் நீதியை பெற்றுக்கொண்டோம். எப்படிங்க? ஃப்ரீயா, ஃப்ரீயா குத்தாராண்டவர். அதனால தான் நம்ம நிறைய நோட்டை டைமில் வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓசியில் கட்சா அதுக்கு வேல்யூ தெரியாது, கரெக்டா? ஆனால் இந்த நீதியை தேடுறா பாருங்க, என்னோட எஃபர்ட் போட்டு நான் எப்படியாவது இந்த கட்டளைகளை பின்பற்றி ஆண்டவரிடத்து நான் நீதியை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி போறாங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்ணலையா? அடைவில்லை. இப்ப படிங்க, கண்டினியூ.
3: இடறதுக்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன்.
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்,
3: அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று.
2: ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டே போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். என்ன சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஹாலேலூயா. இப்ப பாருங்க, யார் இந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்? இயேசுவா. நல்லா கவனிக்கணும், இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆமா, அவர் நல்லவர்ப்பா, அவர் நல்லவர். இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு ரபாய், ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் வாழ்ந்தார், இங்க இருந்தார். ஆனா என்ன, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார் என்றாங்க, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றா, அவர் மூலமாய் வருகிற நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் கட்டளைகளை பின்பற்றி எனக்கு நீதி வரணும்ன்றாங்க. ஆனா இயேசு கொடுக்கிற நீதி எனக்கு வேண்டான்றாங்க. அப்போ இந்த இடறுதல், இந்த அப்டக்கிள் இருக்கு பாருங்க, அது என்ன? இயேசு தருகிற நீதி. புரியுதுங்களா? இதுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இப்போ நம்ம இப்ப மாம்சத்துல இல்லை, அப்படிதானே படிச்சோம். ரோமர் 9 என்ன படிச்சோம், 8:9 என்ன படிச்சோம், நம்ம மாம்சத்துல இருந்த போது, அப்படிதான் படிச்சோம். ரோமர் 7 நம்ம மாம்சத்துல இருந்த போதுன்னு சொல்லிட்டு 8வது அதிகாரத்தில் நீங்கள் இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா மாம்சத்துல இல்ல ஆவிலே இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. ஆவிலே அந்த வசனம் திருப்பி போலாம்.
3: ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
2: ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உள்ளாதவன். அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? எஸ் ஆமென். கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரோட ஆளு, நம்ம ஆவிலே பிறந்துள்ளோம். இப்ப என்ன பிரச்சனைனா, ஆவிலே பிறந்தவர்கள் ஆவிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அதுதான் பவுல் சொல்றார். கலாத்தியர் கேடுங்களேன், அங்க காட்டுறாரு பாருங்க. அவர் சொல்றாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 25வது வசனம் படிங்க.
3: நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும்.
2: ஹல்லேலூயா. ஆவியில பிழைத்திருந்தால், ஆவியில நீங்க பிழைத்திருக்கீங்களா இல்லையா? எஸ் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுல டவுட் இருக்குதா? டவுட் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆவியில நடக்க கடவோம் சொல்றாரு. ஆவியில நடக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இப்போ ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க எப்படி ஃபாலோ எப்படி பாஸ் பண்றீங்க நான் பார்க்க போறேன். கரெக்டா? எல்லாம் கவனிங்க நல்லா. பழைய ஏற்பாடுல ஒரு கதை இருக்குது, நிறைய கதை இருக்குது. அதுல ஒரு கதையில ஒரு சின்ன பையனுக்கும் ராட்சனுக்கும் சண்டை. இதுல யார் அந்த ராட்சனுக்கு ஜாயிண்ட் கூட பேர் என்ன? எல்லாம் ஃபெயில். ஒட்டுமொத்தமா கிளாஸே ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி கேட்குறேன், அந்த சின்ன பையனுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருந்தா பாருங்க, சண்டை வந்துச்சு. அதுல யார் வின் பண்ணா? அந்த ராட்சசனுக்கு பேர் என்ன? அங்கதான் நம்ம பிரச்சனையே. நம்ம என்ன சொல்றோம்? மாம்சத்துல பாக்குறோம். ஹல்லேலூயா. மாம்சத்துல. ஆனா தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா சொல்லணும்? ஓடனா, வாடா இன்னைக்கு உன் தலையை வெட்டுறேன் ஓடுறான். சின்ன பையன், நீ எனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லையே, நீ ஒரு பிஸ்கோத்துன்ட்டு ஓடுறான். அவன் ஹார்ட்ல யாரு ஜாயிண்ட்? அவன் தான் ஜாயிண்ட். பாத்தீங்களா? கோட்டையை விட்டீங்க பாருங்க, முக்கியமான டெஸ்ட்ல விட்டீங்க. பரவாயில்ல, இன்னொரு டெஸ்ட் வைப்போம். நம்ம என்ன பண்றோம் நிறைய டைம்ல, நம்ம சிச்சுவேஷன் எப்படி பாக்குறோம்? மாம்சத்திலேயே பார்க்கும்போது அது பூதம் மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. அவன் நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. புரியுதுங்களா? வேத வசனங்களை படிக்கும்போது அதில் இருக்கிற சிந்தனையையும் நம்மளையும் யோசிக்கணும். நம்ம அந்த அந்த அந்த வேவ் லென்த்தில் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். அப்படியே திங்க் பண்ணி அன்னி பாஷையில் பேசி படிச்சு முடிச்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் அன்னி பாஷையில் நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து யோசிக்கணும் அதை பற்றி. இப்போ இப்படி வேத வசனத்தை படிக்கிறது தான் ராத்திரியும் பகலும். அதுதான் அது மக்கடிக்கிறது இல்லை, மக்கடிச்சு நம்ம அப்படியே வாந்தியத்து வந்துடுவோம். பாஸ் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? மனப்பாட வசனம். நல்லது. ஐயோ மனப்பாட வசனம் ரொம்ப நல்லது. ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு தியானம் பண்ணுறதுல கோட்டை விட்டா அதிலிருந்து எனர்ஜி வராது. கரெக்டுங்களா? நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம்? இயேசுவை உயர்த்தி அப்படின்னு ஒரு பாட்டு போடணும். அங்கே பாட்டு சொல்லுங்கள், திருப்பி பாடாதீங்க, அந்த வசனம் சொல்லுங்கள். அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தும் அப்புறம் பிசாச இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன? இயேசுவை உயர்த்தினா என்னங்க? பைபிள் தூக்கி மேலே வைக்கிறதா? நிறைய பேர் அப்படி மேலே வச்சுட்டாங்க, அங்கே டஸ்ட் பிடிச்சி நிற்குது. அப்படியே இயேசுவை உயர்த்தினா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, பிசாசை மிதிச்சுனா என்ன? இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4:4 பிசாசை அப்படின்னா என்ன? இந்த பைபிள் எடுத்து, ஏய் வாடா வாடா, அடிக்கிறண்டா உன்னை, டமால் ஆ இங்கே வரான் பிசா. இதுவா நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்னங்க அர்த்தம்? இயேசுவை உயர்த்தினா என்ன அர்த்தம்? அவர் தூக்கின் போய் அப்படியே மேலே வைக்கிறதா, இல்லை அது மாதிரி சில செய்து மேலே தலைமலை செத்துன்னு போகிறதா? அவர்தான் மேலே இருக்கிறாரு, அவர் என்ன போய் உயர்த்தி, அவர் எங்கே இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரு. வைர பிதாவின் வலது பரசத்தில் உட்காந்துக்கிறான்னு படிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன அவர் போய் உயர்த்தி? ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும், இதெல்லாம் கிளியர் ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், புரியுதுங்களா? அப்போது ஒரு சின்ன பையன், அவன் பேர் கோலியாத். அவர் அதுக்குள்ளே திருப்பி ஃபெயில். சின்ன பையன் கோலியாத், பெரிய ஆள் யாரு? நம்ப ஆள். ஏன்னா அவன் சொல்றான், இஸ்ரேவேலின் தேவனுக்கு. அவன் பாருங்க சிச்சுவேஷன் எப்படி பார்க்கறான் பாருங்க. அவன் சிச்சுவேஷனை நார்மல் கண்ணில் பார்க்கல, இருதயத்தின் கண்களில் பார்த்துட்டு அவனை பார்த்து ஓடுறான், அவனை அடிச்சு நாஸ்தி பண்ணிடுறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய டைம்ல நம்ம எப்படி ஓடுறோம்? பிரச்சனையை பார்த்து இப்படி ஓடுறோம், இந்த பக்கம் பிரச்சனைங்கன்னா இந்த பக்கம். ஏன்னா ஐயோ அது பெரிய பிரச்சனை, அது பெரிய பூதம், அது பெரிய பேய், பெரிய பெரிய பேய், அதுக்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும். சின்ன பேய்னா நான் ஓடிடுவேன், பெரிய பேய்க்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும்னு சொல்லி நம்மளே தான் யோசிச்சுக்கிட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோன்னா, நம்ம நீதிமான் என்று நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் சொன்னேன், அப்போ நான் டீச்சர் ஏடா கூடமா ஆள் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள், எங்கேருந்துடா வந்தார் இவருன்னு யோசிக்கிறீங்க. சரி, என்ன மன்னிச்சு விட்ருங்க, பாஸ்டரையும் மன்னிச்சிருங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த ஃபுல் நீதிமொழிகளே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ திறக்க வேணாம், இது வந்து ஹோம்ஒர்க். உடனே எடுத்து அதில் நீதிமான் நீதிமான் நீதிமான் நீதிமான் பல வசனங்கள் வரும். நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் தங்கியுள்ளது, நீதிமான் பிழைத்திருப்பான், நீதிமானுடைய உதடுகள் நல்ல கனியை பேசும், நீதிமான நாவு வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், அப்படிலாம் நிறைய இருக்குது. இன்னைக்கு போய் ஒரு நோட் புக் எடுத்து எந்த வசனம்லாம் நீதிமான் இருக்குன்னு போட்டிருக்குதோ அந்த நீதிமான் வசனத்தை காப்பி பண்ணி அந்த நீதிமான் பக்கத்தில் பிராக்கெட்டில் உங்கள் பேரை போட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா படிச்சுட்டு அநீதிமான் யார் பார்த்து நீதிமான் எங்கேயோ இருக்கிறார் பா அமெரிக்காலன்னு ஒப்பிடுவோம். இப்படிதான் இது உண்மைங்க. என்ன சொல்றது நமக்கு, அது நமக்கு அதுக்கு ரிலேஷனே கிடையாது, நமக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாமல் பைபிளை படிச்சுக்கிறோம். பைபிளில் யாரை பற்றி போட்டிருக்கு? இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அப்புறம் அவருக்குள் இருக்கும் நம்மை குறித்து போட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் தாவீது தேவனை அந்த அந்த அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கிற ஓடுறான், ஆனால் ஆவியில் இவன் தான் ஜாயிண்ட், அவன் தான் சின்ன பையன். ஒரு வசனம் தான் படிக்கலாமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 1 யோவான் 4:4 படிங்க.
3: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
2: ஹல்லேலூயா. இப்போ நம்பிட்டீங்களா? இன்னும் ஒரு புருடா விடுறான்னு நினச்சிங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். கரெக்டா? இந்த வசனத்தின்படி யார் பெரிய ஆளு? ஓ, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் மருத்துவனாய் பணிபுரிந்து கொண்டு இருந்த டைமில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னென்னா, ஒரு வதந்தி, வதந்தியோ உண்மையோ தெரில, அங்கே பேய்கள் இருக்குதுன்னு ஒரு வதந்தி. அங்கே எல்லா ஆப்ரேஷன்லேயும் பேய்கள் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த ஒன்றில் வந்து யாருமே தனியாக போக மாட்டாங்க. இந்த ஒரு நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டர், அது 12 ஆப்ரேஷன் தியேட்டர் உண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டரில் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே பேய்கள் இருக்குது, தனியாக போக மாட்டாங்க, எல்லாம் ஒரு கும்பலாக தான் போவாங்க. இப்படி சொல்லி வச்சாங்க. என்னடா அதுங்க, நான் ஒரு நாள் தனியாக மாட்டிக்கினேன், நான் வந்து மயக்க நிபுணர், அதனால தூங்கிட போகிறீங்க, தூங்கிடாதீங்க. உடனே லைசன்ஸ் கொடுத்துட்டு நினச்சிட்டாங்க, இவர் சார் இவர் பேச தூங்கலான்னு. நான் பேச கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒளிப்பாருங்க, சைடில் இருக்கலாம், இப்போ டச் பண்ணுங்க, முக்கியமான கதையை விட்டுறாதுன்றீங்க. ஒரு குத்து குத்துங்க சார், ஆடா குத்துங்க சார், சைடில் ஒரு எல்போ ஜெர்க் கொடுங்க அவருக்கு பக்கத்தில், நான் ரொம்ப டைட்டாக இருக்கிறீங்க. சரி, அப்போது நான் தனியாக இருந்தால டக்குன்னு இல்லை, நமக்கு மைண்டில் ஓடுது, ஓ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே, குட்டி சத்தம் ஓடுற மாதிரி இருக்குதே, ஒரு பயம் மாதிரி வந்துச்சு. அப்போது நான், ஐயோ நம்ம தனியாக இருந்தால் டேஞ்சர்னு சொல்லி வெளியே ஓடி வந்துட்டேன், நான் வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே ஓடி வந்துட்டு நான் சொன்ன, ஆவியானவரே என்னை குறித்து எனக்கே வெக்கமாக இருக்குது, நான் உலகத்தை கலக்க போகிறேன், ஆண்டருக்கோ பல காரியங்களை செய்ய போகிறேன், ஆலே ஊ ஆலே ஊயான ஒரே உள்ள டைலாகு, அங்கே ஒரு தனியாக இருக்கிறதுக்கு பயம். பாருங்க இப்படி தான் நம்ம நிறைய பேர் நிறையா கட் அவுட் வச்சு செஞ்சிட்டு இருப்போம், உள்ள உள்ள டான்ஸ் ஆடும் டப்பா. சரி ஆனால் பயம். அப்போ ஆவியனர் சொன்னார், ஆவியனர் பாருங்கள், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன், அவர் நம்மளை ஏறி மிதிக்கிற தேவன் கிடையாது. இந்த மாதிரி பயம் ஏன் அப்படின்னா, நம்ம இக்னரண்ட், நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த பயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பயம் ஏன்னா நம்ம அறியாமை, வேத வசனங்கள் சத்தியத்தின் அறியாமையில் இருக்கிறதுனால இருளிலே இருக்கிறோம், அந்த சிச்சுவேஷனுக்கு இருளில் இருப்போம். புரியுதுங்களா? அப்போது ஆண்டர் சொன்னார், நீ வீட்டுக்கு போய் இந்த 1 யோபா 4:4 எடுத்து வாசினார். அப்போ எடுத்து வாசித்தேன். அப்போ ஆண்டர் சொன்னார், என்கிட்ட உனக்கிட்ட இருக்கிற நானும் பெரிய ஆடுப்பா, எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டேன் பாருன்றார். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார், எல்லா பேய்களையும் அடிச்சு நொறுக்கிட்டார், எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டார். கொலோசியன்ஸ் 2:14-16 அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்குது, இயேசு லிட்டரலாக பரேட் எடுத்துட்டார், பிசாசோட பல்லெல்லாம் பிடிக்கிட்டார், அவனுடைய இருந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து விட்டார். எடுத்துட்டு அவனு இந்த பல்லு இல்லாத பாம்புல செத்த பாம்பாக்கிட்டார். ஆனால் செத்த பாம்பு பாருங்க, பார்த்தா பயமாக இருக்கும். செத்த பாம்பு வேற, செத்த பாம்பு வேற அடிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கிறீங்களே. உயிரோட பாம்பு அடிச்சுக்கிற யாரோ, உயிரோட பாம்பு அடிச்சுக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். நான் செத்த பாம்பெல்லாம் அடிச்சுக்கிறேன். நான் செத்த பாம்பு அடிச்சு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிட்டான். ஓ பரவாயில்லையே, பாம்பெல்லாம் அடிச்சுக்கிறேண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், செத்த பாம்பு நான் அடிச்சு அட என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் பிசாசு செத்துட்டான், அவனை போட்டு மிதி மீதி வச்சுக்கிறோம், அவனை கீழேருந்து எழுப்பி யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான், அவன் கீழே கிடக்கிறனத்துக்கு யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான். ஏன் திரும்ப அறியாமல். அப்போ ஆண்ட சொன்னேன், இது தியானம் பண்ண, நான் இது தானம் பண்ணும்போது நான் யோசித்தேன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆள்லாம் என்ன அர்த்தம், நான் எனக்குள்ளே இருந்தேன்னா தாவீது மாதிரி அவனை அடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய பார்வை மாறிச்சு. அடுத்த நாள் போய் ஏய் எங்கே இருக்கிறீங்க எல்லாம் வாங்கன்னு, அங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, அது இருந்தோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சேன்னு அது ஓடி போயிடுச்சு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஹாலேலூயா. நம்மை குறித்து நம்மளே ஒரு புவர் இமேஜ், ஒரு பரிதாபப்பட்ட ஒரு இமேஜ், என்ன சொல்கிறது, பரிதாபப்பட்ட ஒரு கண்ணோக்கம் நம்மளை குறித்து, நமக்குள்ள நம்ம குறித்து. இது ஜபம் பண்ண யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லலாம், கண்டுபிடிச்சிடலாம், நான் குப்பை கூழை அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம், புழு பூச்சி அப்படிதான் ஜபம் போய் ஆரம்பிக்கும். நான் ஒன்றுமில்லை, குப்பை நான், கூழை நான், ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு நான் ஆரம்பிச்சு, உமது தயவால் உமது கிருபையால் 2 பட்டரை தடவி இது இவர் ரொம்ப தாழ்மையா சிஸ்டர் ஜபிச்சாங்கன்னு சொல்றோம். இதுதான், இப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். அந்த இமேஜ் ஏன் அப்படின்னா, நம்ம நீதிமான்றத இமே இதை நம்ம அந்த நீதிமானுடைய கெட்டப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சரி நீதிமான் என்ன, ஒரு நீதிமான் இருந்தால் இவன் எப்படி சார் இருப்பான் நமக்கு தெரியாது. அவன் ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியிலே ஆண்டவரோடு நீதியாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நீதிமான்னு சொன்னால் தெரியும், ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா நீதிமான் நல்லா பைபிளில் டப்பா அடிச்சிடுவான்னு எழுதிடுவோம். அவன் சர்ச்சுக்கு ரெகுலராக போவான், அப்புறம் இப்படி தான் எழுதுவோம் நம்ம. அவன் எப்படி இருப்பான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், யாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தருமா, இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா. இதுதான் உண்மையான ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டிக்கு தமிழ் என்னயா, செழிப்பு. உண்மையான செழிப்பு, உண்மையான செழிப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு நீதிமான் நிறையா நிறையா காரு பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் வச்சிரு, அதெல்லாம் வைக்கிறது தப்பு இல்லை, தப்புன்னு நான் சொல்ல, ஐயோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. அவனுடைய அவனுடைய ஸ்ட்ரென்த்து அதில் இருக்காது, அவனுடைய அதை சார்ந்து வாழ மாட்டான். ஹலோ புரிஞ்சுதுங்களா? 4 கார் வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா வச்சுக்கோங்க, வீடு சொத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா சொத்து வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவனுடைய அதை நம்பி வாழ மாட்டான். நீதிமன்றம் எப்படி வாழ்வான், கர்த்தரை நம்பி வாழ்வான். ஹலேலூயா. அவனும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஓடுவான். கர்த்தருடைய இயேசுவை உயர்த்துவது என்று சொன்ன என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவை உயர்த்துவதுன்னு அர்த்தம். அவர் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன அது ஒரு அவர் ஒரு உண்மையாக சொல்கிறாரு. ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு அப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னானா, ஒருத்தர் சொன்னா போய் வேலை செய்கிறான்றான். அவனை சொன்னான், ஹே என்னால் நான் செய்கிறேன் டாடின்னு சொல்லிட்டு செய்யல. இன்னொருத்தனை சொன்னான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் செய்தான். அப்போ இதில் யார் இவனுக்கு மதிச்சாரம்னு கேட்டார் ஒரு கேள்வி. இப்போ முதலாக ரெண்டாவதா, ரெண்டாவதுதான் தன் தந்தையை, ஏன்னா தன் அவருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் போய் செய்தான். அதான் அந்த வார்த்தையை மதிச்சான். அவன் தான் இயேசுவை உயர்த்தியவன், உயர்த்தின மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து சில பாயிண்ட்ஸ் டச் பண்றேன் நான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு நீதிமான் என்று பார்த்தா இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கலாம். ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு ஒரு சின்ன ஒரு திரைப்படம் மாதிரி இயேசுவோட வாழ்க்கை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. அவர் பாருங்க, பேயில கண்டு பயந்தாரா? பேயில கண்டு பயப்படல. ஒருத்தவனா அந்த கர்கசேன்ஸ் ஊருக்கு போனா அங்க ஒருத்த மேல லீஜியன்றாங்க, ஒரு 2000 3000ன்றாங்க, சில பேர் 10000 கூட சொல்றாங்க. அவ்வளோ பேங்க இருந்த மனுஷன் அவர் காலில் இருந்து பொத்துன்னு விடுறான். அவர் போன்றார், ஓடி போச்சு, மொத்தம் ஓடி போச்சு. அவர் வேப்பில ஏத்து ஓட்டல. அப்போ நீதிமான் எப்படி இருந்தானா? பேய்களுடைய மிரட்டல்களுக்கும் ஒன்றும். ஏன் அவன் நீதிமான்? யாரு அவன்? எங்க கனெக்ஷன் இருக்குது அவருக்கு? ஹல்லேலூயா, என் பிதா அப்படின்றாரு. எனக்குள் வாசம் செய்யும் என் பிதா, அது யாரு? பரிசுத்தாவியன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ரெண்டு விதமான பிதாவை பத்தி பேசினார். ஒன்னு சொல்றார், பரலோகத்தில் இருக்கும் என் பிதா அப்படின்னு சொல்றாரு ஜபம் பண்ணும்போது, கரெக்டா? இன்னொன்னு சொல்றாரு, எனக்குள் வாசம் செய்யும். இரண்டாவது முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு, அவன் தன்னுடைய பலனை சார்ந்து முடிவுகள் எடுப்பதும் கிடையாது, பிளான் போடுறதும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற நம்மள மாதிரி இல்ல, ஆவியானவரை சார்ந்து பிளான் பண்றாரு. அப்போ பேய்களுக்கு மேல இருக்கிறான், சிச்சுவேஷன்ஸ் எப்படி பார்க்கறான்? இயேசு, அதாவது ஆவியினார் கொடுக்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கறான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்புறம் என்ன பாருங்க, வியாதிகள் வந்தது. அவர் என்ன பண்ணார்? எல்லா வியாதியும் சுகமாக்குனார். அப்போ வியாதிகளுக்கு மேல இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீதிமான். யாருக்கு எதுக்கு மேல இருந்தானா? பேய்களுக்கு மேல இருந்தாரு, வியாதிகளுக்கு மேல இருந்தான். அப்புறம் காற்று, சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ், காத்து அடிக்குது புயல், அதட்டுறாரு. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மேல இருந்தார். பணத்தேவை அவருக்கு பணத்தேவை இருந்துச்சா இல்லையா? இருந்தது, பைபிள்ல போட்டிருக்குது. நிறைய பேர் அவருக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்தாங்க, ஆனா அவர் என்னைக்குமே எனக்கு பணம் தேவையில்லை, ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் எழுதல. அவரு எல்லாவற்றுக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியான எனக்கு எல்லாத்தையும் செய்யலாம் சொல்லி பணத்தேவைகளை நம்பி வாழல. அவர் மினிஸ்ட்ரிய பணத்தை வச்சு அவர் எட போடல. அவரு தன் பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வாரு, அதுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்துட்டே இருக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ பணத்தை நம்பி அவரு வாழவில்லை. அப்ப பாருங்க, ஒரு நீதிமான் எது மாதிரி இருந்தானா? இதெல்லாம் நீதிமொழிகள் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு 10வது அதிகாரம் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தேன். 11, 12, 13, 14, 15 எல்லா வசனத்தையும் நீதிமான பத்தி நிறைய எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கணும், படித்து யோசிப்பாகணும். இதுதான் நான் பார்க்கணும். ஹலோ, இதுதான் தியானிக்கிறது. நம்ம நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா? அது போர் அடிக்கும். என்ன அது படிச்சு படிச்ச ஞாபகத்தையே வராது, கரெக்டா? நீதிமொழிகள் புக்கு ரொம்ப கடினமான புக்கு, ஏன்னா எல்லாம் இந்த ரெட்டரெட்டையாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு ஒரு கட்டுரை மாதிரி இருந்ததுன்னா நம்ம படித்து புரியலாம். அது ரெட்டரெட்டை டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் சீன். அதனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பொறுமையாக உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். ஒரு வசனத்தை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஃபேஸ்புக்கெலாம் நம்ம தூக்கி போட்டோமே இல்லைங்களா? கரெக்டாக பிரதர் சொல்கிறார், ஆமான்ட்டார். இவர் இந்த சைடு பாஸ் ஆயிடுச்சு, இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க பிரதர், புரியுதுங்களா? அப்போது இப்படி தான் நம்ம சார் நான் என்ன பண்ணிட்டுருக்குறோம், சிச்சுவேஷன்ஸை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், வசனங்கள் மூலமாய் பாற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வருதான்? விசுவாசம் விசுவாசம் எப்படி எப்படி வருது, எதனால வருதுன்னு போட்டுருது பைபிளில். கேள்வி, கேள்வி, வார்த்தைன்றது போட்டிருக்குது. அந்த என்ன கேள்வி? க்வெஸ்சனா? ரெவலேஷன். அது தமிழில் கேள்வின்னு இருக்குது, கேட்டால் கேட்கறதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்திலையும் கிரேக்க மொழியிலையும் படிச்சுன்னா அது ஃபெய்த், வெளிப்பாடின் மூலமாக வரும்னு சொல்லி. வெளிப்பாடு வார்த்தையின் மூலமாக வரும். ஹல்லேலூயா. அதான் அதுக்கு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போது இந்த வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க உங்கள் வாழ்க்கை முதலாவதாக உள்ளே சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. முதலாவது உள்ளே சேஞ்ச் ஆகும், அப்புறம் தான் வெளியே. நமக்கு வெளியே தான் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தப்புன்னு போ, டக் டக் முடிஞ்சுது. அதுதான் டைம் இல்லைப்பா, டைம் இல்லைப்பா. எங்கே யாருங்க டைம் இருக்குது? யாருக்கு டைம் இருக்குது? டைம் இல்லை. அது ஒரு பெரிய போய், அது பிசாசு போட்ட ஒரு பெரிய போய். மார்க்கு 4:24 எடுத்து படிங்களா.
3: எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
2: ஹல்லேலூயா. முடிச்ச பிரதர், அவ்வளவுதானா? பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு போறீங்க. இது இயேசு சொன்னது, இப்ப நான் சொல்லல. இயேசு சொன்ன வார்த்தையில சொல்றாரு. இந்த எங்க சொல்றாரு தெரியுமா? இந்த விதை, சோவர், பாரபிள் ஆஃப் த சோவர். என்ன சொல்றது? விதை விதைக்கிறான்னு ஒரு பழம், ஒரு பழமொழியில் என்ன சொல்றது? ஊமை. ஒரு நிலத்துல விதை விதைச்சா 4 விதமா நிலம் இருந்ததுன்னு சொல்ற, படிச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் படிங்க. அங்கே அந்த அந்த காண்டெக்ஸ்டில் இது வருது. என்ன வருது? எவன் என் வார்த்தையை கேட்டு பாருங்க,
3: எந்த அளவினால் அளக்கிறீர்களோ,
2: எந்த அளவுக்கு நீங்கள் அளக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ள எஃபர்ட் எடுத்து அதை படித்து ஆராய்ந்து. அதே தான் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 1ல், இரவும் பகலும் தியானம். அதே தான் ஜோஷுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஜோஷுவா 1:8 தான் சொல்கிறாரு, இந்த பிரமாணத்தை எங்க வாயில வச்சு அப்புறம் இரவும், அங்கேயும் இரவும் பகலும் தான் வருது. அது என்ன இரவும் பகலும்? அப்ப தூங்கக்கூடாதா? கரெக்டுங்களா? ஒருத்தர் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் ஓட்டம் போது தூங்கினுக்கிறார், இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. அப்படி இல்லை, உங்க லைஃபே ஒரு இன்டர்னல், உள்ள ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கணும். ஏன் உங்களுக்குள்ள இருக்கும் மாவியானவர் உலகை காட்டலாம். எங்க இருக்கிறாரு? பக்கத்து வீட்டு மேல இருக்கிறாரா? இல்ல. நம்ம நிறைய டைம்ல ஆண்டவரே ஆண்டவரே கத்துவோம், கத்துனா இங்கேயோ மேல இருந்து வர மாதிரி. அப்படிதான் நம்ம நிறைய, நம்ம நம்மளுடைய பார்வையே மாம்சத்தின் பார்வையாய் கிறிஸ்தவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஹீலிங் வேணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அப்படி வரேன், அப்படி டச்சு, அதுதான் பத்து எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஆண்டவர் பண்ணுவார். எங்க பண்ணாரு? விசுவாசத்தோடு வந்தவருக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஹலோ, என்னெல்லாம் ஒரு மாதிரி கேட்டீங்க. ஹீலிங்கை குறித்து, சுகத்தை குறித்து, சர்ச்சு பிலீவர்ஸ், பிலீவர்ஸ்க்கு உள்ள சுகத்தை குறித்து எத்தனை வசனம் இருக்குதுன்னு தெரியுமா பைபிளில்? சுகத்தை குறித்து நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல படிக்கிறோம், நியூ டெஸ்டமெண்ட்ல.

0: டஃபாக இருக்குது. நம்ம படிக்கிறோம் ஐயேசு வந்தார் டச் பண்ணார் டக்கு நீராச்சு, எனக்கு அதையே ஆற மாட்டேது, ஓ அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளே ஒரு. அப்புறம் அப்போஸ்தலர் ஆக்ஸ், ஆக்ஸ் என்ன சொல்கிறோம் தமிழில், மைக்கில் சொல்லுங்கள் சார்,
1: அப்போஸ்தலர் நடப்படி
0: அது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் இருக்குது, அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த ஹீலிங் வந்து அன்பிலீவர்ஸ் தான். ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, அது ஷுவராக தெரியல. இந்த டார்காஸ்னு ஒரு அம்மா செத்துட்டாங்க, அதை பேதர் எழுப்புறாரு. 9வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த டோர்காஸ்ன்ற அம்மா இறந்துடுறாங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து நிறைய ஊழியம் தான் செய்திருக்காங்க, அதே பேது ஜெபம் பண்ணி எழுப்புறாரு. அதை தவிர மற்ற ஹீலிங்லாம் பிலீவர்ஸ் தான், அன்பிலீவர்ஸ் தாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் அன்பிலீவர்ஸ் தான். ஏன்னா சமாரியாவுக்கு போய் அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் வருது, ஃபிலிப்பு போய் ஸ்டீஃபன் போய் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஒன்று பண்ணுறாரு. சரி சபையில் ஹீலிங் பற்றி என்ன போட்டுக்குது எபிசில்ஸில் ரோமர் அப்படி அதில் படிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சு ஒரு 3-4 வசனம் தான் இருக்குது. ஜேம்ஸ் 5 ஒரு வசனம் இருக்குது, 3 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, இந்த ரோமர் 8 ஒரு வசனம் இருக்குது. ஏன் பல வசனங்கள் இப்படி அப்படி எழுதி வைக்கல? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஆவியனோட ஜெபம் பண்ணுங்கள், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் போய் கண்டுபிடிச்சி இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் அவரை அறியாமல் தெரியாமல் செய்து விட்டார்னு மன்னிச்சிடுங்க, வாட்ஸ்அப்பில் போட்டுறாதீங்க, தாக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன், நான் இதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். ஏன் சொல்கிறேன், என்னுடைய உடம்புல ஒரு சிக்னஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியஸ் ஆன அந்த மேட்டரில், இதை பற்றி நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் மருத்துவனாக இருந்தேன், அப்புறம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க நீ வந்து பிழைக்க மாட்டே, நீ வந்து உன்னுடைய வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, கியூர் கிடையாது. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இயேசுடைய பலன் அவருடைய வல்லமை என்னுடைய 21 இந்த நாட்களில் ஏன் அது சராசரியாக வரமாட்டேது, அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒரு லாட்ரி மாதிரி அங்கே ஒன்று நடக்குது, அவர் ஹீல் ஆனார் இவர் ஹீல் ஆனார் அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அதை நம்பி வரோம், ஓ இந்த ஊழியக்காரர் கை வச்சா ஹீல் ஆகும், அந்த ஊழியக்காரர் வச்சா வந்து பார்க்குறோம் அவர் ஹீல் ஆகலை, ஊழியக்காரர் சரியில்லைன்னு போயிடும், இருக்கலாம் ஊழியக்காரர் சரியில்லாமல் வந்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியை வைக்கிறேன் நான், இந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும் நீங்கள், இதெல்லாம் நல்ல கேள்விகள், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு காட்டுங்க இது என்ன மேட்டர். ஏன்னா வார்த்தையை அனுப்பி தான் அவர் ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை அனுப்புனா அதை எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரியணும். அதுதான் அந்த உண்மை கொடுத்தார் இயேசு. 4 நிலம் இருந்துச்சு, 4 விதமான டைப் நிலம் இருந்துச்சுன்றாரு. 1 விழுந்துச்சா அது வந்து தூக்கின்னு போயிடுச்சான் பறவைங்க, 2 விழுந்துச்சா அங்கே என்ன விழுந்துச்சா அது நல்லா ஜாலியாக இருந்தாலும் ஓ ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட்னு கத்துனாங்களாம், அப்புறம் சூரியன் நடிச்சுது பாருங்க வேர் போடல, வாட்ஸ்அப்பில் போயிட்டாங்க அவங்க, ஃபேஸ்புக் ஓடி போயிட்டாங்க, இங்கே நல்லா கேட்டு குதிரை ஒன்று ஓடுதாமே, வானத்தில் ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஒன்று வருதாமே, என்ன அது உடனே ஃபார்வர்டு ஒரு 10 பேருக்கு இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு கூட ஒரு ஆக்ஷன், உடனே பில்டப்லாம் கொடுத்து அப்படி போயிடுது. வேர் வசனத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வேர் கொள்ளலான்றார், எப்போ வேர் வரும், விதை வச்சுக்கிறேன், யாரும் தக்காளி செடி வச்சுக்கிறீங்களா, ஒருத்தரும் தக்காளி இது தெரியல, தக்காளி செடி யாருமே வச்சுக்கா, நானே வச்சுக்கிறேன் அந்த ஊரில் தக்காளி வளராது, வச்சுக்கிறேன் விதையை நோண்டி ஒரு விதையை போட்டு வச்சிடுறீங்க, அப்புறம் என்ன அது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நோண்டி பார்க்குறீங்களா, அதை விட்டுறோம் இல்லையா, அப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம், அது வெயில் படுற மாதிரி வைக்கணும், அது ரொம்ப வெயிலும் படக்கூடாது ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கண்ணாடி கண்ணால் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணுறோம் வேலை செய்கிறோம், அந்த விதையோட சேர்ந்து நம்ம வேலை செய்தால் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது டக்கலி டைம் வந்துட்டா வரல, என்ன வருது வேறு ஃபஸ்ட்டு போடுது, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹலோ, நம்ம கண்ணுக்கு வேறு போடுறது தெரியாது, ஆனால் தக்காளி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஆடு மேய்ப்பனாக இருக்கும்போது அவன் ஆடு மேலே உட்காந்து என்ன பாட்டு பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரு இப்படின்னு பாட்டு பாடுகிறான், அங்கே தான் அவன் வேறு போடுறான். ஹல்லேலூயா. ஆவிலே வளருவதுக்கு எங்கே வேறு போடுறான், யாரும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து இயேசு என்ன சொன்னார், ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் புட்டிட்டு போய் தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் முடியும் உன் பிதா இடத்துல. ஹல்லேலூயா. அங்கதுதான் வேறு போடுறது, போய் வேத வசனங்களை உட்கார்ந்து தியானித்து நீதிமான் சொன்னாரு இது பத்தி என்ன நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் வந்தாரு தியரி மாதிரி பேசுறேன்றீங்க, ஐயா சில பல சாட்சிகளை சொல்லலாம், பல சாட்சிகளை சொல்லலாம், ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன். நான் என் பொண்ணுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு ஐயா, அந்த ஊரில் வந்து

0: உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகணும். அந்த ஊரில் குழந்தைங்களுக்கு சிக் ஆயிடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிருவங்கள. போலீஸு இங்கே மாதிரி நம்ம விட்டு நம்ம கவனிக்கூட இருக்க முடியாது, உடனே எடுத்துன்னு போகணும். ஆண்டர் சொல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுன்றார். இப்போ தான் வேறு போட்டுக்கிறோமா, வேறு இருக்குதா, வேறு இல்லையா, டெஸ்ட்டு பிசாசு நம்மளை புரட்டி எடுப்பான். ஹலோ லூயா. நம்ம நினச்சோம் ஆண்டர் ஒன்று சோதிக்கிறான்றோம், அது இன்னொரு ரைட், இன்னொரு ரூட் அது, அது அப்புறம் போவோம். அப்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டர் எனக்கு ஜெபம் என்ன பண்ணுறது, என்ன சார் என்ன ஜெபம் பண்ணுறது, ஏசு நாமத்தில் சுகம் பண்ணுறேன். அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வறுப்பறுப்பு வேலை என்ன மாட்டுறது. எனக்கு தெரிஞ்சது எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஜெபம் பண்ணுறது. அன்னி பஸ்ஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். பொண்ணு துடிச்சு நிற்குது வழியில், என்னுடைய மருத்துவ ஞானம் சொல்லுது எடுத்துன்னு ஓடுறா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நமக்கு தான் ஒரு வழி வந்துச்சுன்னா உடனே நம்ம கூகுளில் போய் பார்த்துப்பேன், ஓ ஐயோ அவள் தான், உடனே நம்ம அழக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு கல்றைக்கு சீரியஸாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏ இங்கே ஒரு வழி வந்துச்சு, எனக்கு ஒரு கசின் இருக்கிறான், ஒரு சின்ன அடிப்பட்ட போதும் நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்றான். டே இதுக்கு கை இந்த கதவுல நசுங்கிருச்சு, கொஞ்சம் ரத்தம் கண்டுடுல, அதுக்கு சொல்கிறான் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணுமா, நான் சார் கையை வெட்டிட்டுறேன், கத்தி எடுத்து எடுத்து வெட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிடுறேன். பயம் பயம் கரெக்டாக இல்லைங்களா, நமக்குன்னு வரும்போது ரொம்ப பயம், அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம். ஹாய் ஜெபம் பண்ணு கத்தர் உனக்கு செய்வார்கள், அது என்னம்மா கரெக்டா, அடுத்தவங்களுக்கு விசுவாசம் என்ன ஒரு விசுவாசமே இல்லை, என்ன ஒரு ஊழியக்காரர் இவர் அப்படின்னு நமக்கு வரும்போது தான் ஐயா அங்கே தான் டான்ஸ் ஆடேன்டப்பா. பாருங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கல. என் மனைவி கூப்பிட்டேன், பேக்கப், நமக்கு இப்போ பேக்கப் தேவைப்படுது, மனைவிகள் பேக்கப் தேவைப்படுது, வெரி குட் பேக்கப். நம்ம மனைவி நமக்கு பேக்கப் பண்ணுறது நல்லது, மற்ற பிரச்சனை தான் பிரச்சனை, அது நல்ல பேக்கப். ஜெபம் நடக்குது, ரெண்டு மணி நேரம் அன்னிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. மூணு மணி நேரம் அன்னிய பாஷை ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கல. என் பொண்ணு தடி வலிக்குது வலிக்குதுன்னு துடிக்குது. நாலு மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஏன் நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு தெரில, நாலு மணி நேரம் கழிச்சு எனக்குள் விசுவாசம் எழும்பு எழும்புனது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம 2000 வருஷமா மாம்சத்தின் கதையில நம்ம சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், மாம்சத்தின் சிந்தனையிலே வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம சிந்தனைகளை. அதனால மாம்சத்திலிருந்து ஆவிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு மாம்சத்திலே கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆவியிலே நிரம்பி அப்படின்னா உடனே டபல் அபல் அபலம் கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுறது தான் ஆவி என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆவிதான், அதனால தான் குறை சொல்ல புரியுதுங்களா. என்ன பைபிள் என்ன போட்டிருக்கு, பைபிள்ல ஆவியிலே நிரம்பின்றதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், பைபிள் என்ன போட்டிருக்கு நமக்கு, அதான் நாங்க சத்தியம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆவியில நிரம்பி வாழ வேண்டும். சரி பைபிள் என்ன போட்டுக்குது, ஆவி ஆவியில எப்படி நிரம்புறதுன்னு பைபிள் எப்படி போட்டுக்குது, டெஸ்ட், நோபடி இஸ் டேக்கிங் த குவெஸ்சன், யாருமே இந்த கேள்வியை பாஸ் பைபிள் இருக்கு நம்ம அதுக்கு வரும், அதுதான் வரணும்னு ஆசைப்படுறேன். பரிசுத்தாவே சொன்னது என் ஜனத்தை ஜனம் என்ன பிடிச்சிக்கிறதுக்கு சில சத்தியங்கள் நீ சொல்ல வேண்டும் சொல்லி சார். அப்போ நாலு மணி நேரம் கழிச்சு என் பொண்ணு மாதிரி சொன்னேன், ஹீல் ஐட்டமா ஏந்திரினா ஏஞ்சிச்சு கம்ப்ளீட்டா போயிடுச்சு ஹீலி. ஹல்லேலூயா. இது மேஜிக்கா, சிம்பிள், ஒன்றும் இல்லையா. என்னுடைய சிந்தனை மாம்சத்திலே பார்த்துட்டு இருக்கிறேன், மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் மாம்சத்தின் பார்வையிலேருந்து எடுத்து ஆவியில் வைக்கும் போது தான் உள்ளிருந்து பலன். ஒரு வசனம் படிக்கலாமே, யோவான் 4 பாருங்க. இயேசுவும் அந்த ஒரு ஸ்திரீயும் அந்த கிணத்தடியில் டயலாக் நடக்குது ரெண்டு பேருக்கும், எல்லாரும் தெரியுங்களா, ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஒரு ஸ்திரீ தண்ணி குடிக்க வரா, தண்ணி எடுக்க வரா, அப்ப இயேசு தண்ணி கேட்கிறாரு. தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, தெரியாதவங்களாம் கை தூக்குங்க, தூக்க மாட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு, தெரியும். ஓகே, ஸோ குயிக்கா சொல்லிடுறேன், ரெண்டு பேருக்கும் டயலாக். இயேசு டயர்டா வந்து உட்காந்துக்கிறாரு, ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க கிணத்துல, கிணத்துல தண்ணி இருக்குது, இயேசுட்ட கயிறு இல்லை பக்கெட் இல்லை. இயேசு சொல்றாரு எங்க தண்ணி கொடுன்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ தான் யூதராச்சே, அந்த அம்மா சமாரியா, யூதராச்சே, நீ எப்படி யூதர் என்கிட்ட தண்ணி கேட்கறேன்னு கேக்குது அந்த அம்மா. உடனே அவர் டயலாக் அடிக்கிறார், ஒன்று சொல்கிறார், ரிப்ளை சொல்கிறார், நீ பேசி கொண்டிருப்பது யாருன்னு தெரிந்தாள்னு சொல்கிறார், ஒரு டீப் ரெவலேஷனை கொடுக்குறாரு. அந்த அம்மா தலையை சொஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது, புரியுங்க. இந்த டைமில் ஒரு அங்கே ஒரு சத்தியம் இருக்குது, படிக்கலாமே 15 பன்னிரெண்டு 14 வசனம் படிங்க சார்.
1: நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. சமாதியாழத்துல கரெக்ட் தான், சிச்சுவேஷன்ல கரெக்ட், வரப்போற உண்மையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அசலாரு, நான் கொடுக்குற தண்ணி எப்படி வருமா? எங்க இருக்குமா? எங்க இருக்கும் போடுக்குது
1: தண்ணீர் அவனுக்குள்ளே?
0: அவனுக்கு எங்க? யாருக்குள்ளங்க சொல்லுங்க? எனக்குள்ள சொல்லுங்க. ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கும் கிறிஸ்து. உலகத்தை காட்டிலும் அதான் அதார்த்தம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வெளியே அங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த விட்டுட்டு உள்ள பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பண்றது கிடையாது. எனக்குள் கிறிஸ்து இன் மீ, தி ஹோப் ஆஃப் க்ளோரி. ஒரு வசனம் இருக்குங்களா, கொலோசியன்ஸ் 1:27. தமிழ் எப்படி வரும்? கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்து. சொல்லுங்க சார்.
1: நம்பிக்கையாக
0: எனக்குள் இருக்கும் கிறிஸ்து, மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து. அப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட், இயேசு ஹெவன்ல இருக்கிறாரா இங்க இருக்கிறாரா? ஆன்சர் பண்ணாதீங்க, ஆன்சர் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம். இதை நீங்க ஆராய்ந்து படித்து இந்த முடிவை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா இயேசு உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்தான் வசனம் சொல்லுது. ஹெவன்லையும் இருக்கிறார், வலது பாட்டில் இருக்கிறாரு வசனம் சொல்லுது. எப்படி ரெண்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலை. ஆனா எனக்கு தெரியும் அவன் எனக்குள்ள அந்த சத்தியத்தில் நான் ஆழமா நின்றாதான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவோடு நான் இடைப்பட முடியும், ஃபெலோஷிப் பண்ண முடியும். அந்த ஃபெலோஷிப் நிமித்தம் தான் விசுவாசம், வெளிப்பாடுகள், விசுவாசம் எல்லாம் கிளம்பி. அதான் இங்க சொல்றாரு, உங்களுக்குள் எடுத்துறீங்க வசனத்தை, உங்களுக்குள் பாருங்க, படிங்க சார்.
1: அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
0: எப்போங்க? எவ்வளவு நாளைக்கு இருக்குமா? நித்திய. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு ஓட்டு வரா? பாருங்க, நித்திய உங்களுக்குள்ளே நீரூற்றை போல. யாராவது இந்த இந்த அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆர்டிசன் வெல்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இருக்கிற கிணறு, ஆனால் தண்ணி ப்ரெஷரில் இருக்கும் அடியில், அப்படிப்பட்ட ஒரு கிணறு. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு சொல்லணும், அந்த மாதிரி அது. ஸ்ப்ரிங்கை காட்டிலும் ஆர்டிசன் வெல்ன்றது வந்து ஒரு கிணறு, ஆனால் தண்ணி உள்ள ப்ரெஷரில் இருக்கும். அதனால் தண்ணி உள்ளேருந்து பொங்கி வர்றது அளவுக்கு டென்ஷனாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் திறந்தாலே அச்சுன்னு வரும். அதுதான் உனக்குள்ளே இருக்கிற ரியாலிட்டி, அதுதான் நமக்குள்ளே இருக்கிற உண்மை சத்தியம், அதுதான். ஆனா நம்ம அதை நோக்கி கண்களை திருப்பலன்னா என்ன பண்ணிட்டோம்? ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கண்களை. நம்ம ஃபோக்கஸ் வெளி வெளியரங்கா பார்த்தோம்னா கோலியாத்து பெரிய பூதமாடுவோம். அசுரரே, டேய், நான் இஸ்ரேல், இஸ்ரேலை காக்கும் தேவனுடைய ஆர்மிடா நான் நின்றான். என்ன சொல்றான்? இஸ்ரேல, ஐ ரெப்ரசன்ட் தி ஆர்மிஸ் ஆஃப் தி லிவிங் காட்ன்றான். என் தேவன் உயிருள்ளவர். அவன் பாருங்க, அவன் பார்வை வெளியரங்கமா இல்லை, வெளியரங்கமாய் உள்ளரங்கமாய் பார்வை வைத்திருந்தான். ஏன் வைத்திருந்தான்? தான் கடவுளோட உடன்படிக்கையுள்ள மகன் அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனம் தானே உடன்படிக்கை இருக்குது, பழைய உடன்படிக்கை தானே. கடவுள் மனிதனோடு எப்படி இடைப்படுறாரா? உடன்படிக்கை மூலமா தான் இடைப்படுறாரு. புரியுதுங்களா? மற்ற எல்லா நாட்டு மக்களும், புறஜாதியான மக்களும் யாருமே உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்வார்ன்றத அவனுல ஒரு டவுட் இல்லை. அவனுக்கு ஒரு நமக்கு டவுட்டு, இதுதான் உண்மை. அதுக்கு தான் 4 மணி நேரம் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா நேசிக்கலையா? கர்த்தர் எனக்கு என் மேலே கும்பத்து நடிக்கிறது ரெடி ஆகிறாரா இல்லை நம்மளை நேசிக்கிறாரா? இப்படிப்பட்ட நமக்கு டவுட் நிறைய உண்டு. ஏன்னா நமக்கு நம்ம நீதிமான்ன்ற சத்தியத்தில் நம்ம வேர்கொண்டு நம்ம பாவிகளாய் நம்மை பாற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாவி, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் கூளை, இப்படி ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்ம பார்வை எது மேலே இருக்கு? நம்ம மாம்சத்து மேலே வைத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாம் அதுதான். நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம தான் மாம்சத்தில் இல்லையே, நம்மளும் ஆவியில் பிறந்து விட்டோமே. எடுங்க ரோமர், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ரோமர் எடுங்க சார், 7வது அதிகாரம். இதை கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி நினைக்கி. 18வது வசனம் படிங்க சார்.
1: அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: நன்மை ஸ்டாப் ஸ்டாப் அவர் என்ன சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அந்தபடியால் என்னிடத்தில் பாத்தீங்களா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நன்மை இல்லையே அப்படி சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, என்னிடத்துல ஒரு நன்மை இல்லும் சொல்ல அவரு, என்னிடத்தில் அப்புறம் கிளாரிஃபை பண்றாரு, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான்
1: அறிந்திருக்கிறேன்.
0: இந்த சத்தியம் நமக்கு தெரியாதே, என்னுடைய பிளஷ்ல ஒரு நன்மை இல்லைன்றத அவர் அற்புதமா சூப்பர் அறிந்து வச்சிருந்தார். நமக்கு தெரியாது, நம்ம நினைச்சுக்கிறோம் பிளஷ் போய் பாலிஷ் போடுறோம், கொஞ்சம் பாலிஷ் போட்டு ஷைனிங் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரோட மாம்சத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் மாம்சத்தை அதான் சொன்னார் ரோமர் 8ல சொன்னாரு, நான் மாம்சத்தை, புரியுதுங்களா ஐயா, நம்ம மாம்சத்திலே ஆண்டவரோட 40 நாள் உபவாசம் இருந்த ஐயான்றோம், அதனால் நீங்க எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும், 40 நாள் இருந்த ஜபம் வேஸ்ட். ஹல்லேலூயா ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க ஐயா, ரொம்ப உங்களை நான் விடு, ஐ அம் டெலிவரிங் யூ, இந்த சத்தியம் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்க நானோ நீதிமான், end of discussion, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருப்பதனாலே நீங்க 40 நாள் தியானம் உபவாசம் இருந்து தியானித்து அதனால எப்படி அந்த வல்லமையில வேலை செய்யணும் கத்துக்கினீங்கன்னா அது நற்கிரியை, அது நற்கிரியை. ஆனா நான் 40 நாள் உபவாசம் இருந்து நான் நீதிமான் ஆக போறேன்னு யோசிச்சீங்கன்னா அது டெட் ஒர்க்ஸ், என்ன சார், செத்த கிரியை. இன்னைக்கு நம்ம மாம்சத்திலே பாக்குறதுனால மாம்சத்திலே பாலிஷ் போடுறோம், ஹே நான் 20 நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவன் 10 நாள் தான் ஜெபம் பண்ணிக்கிறான், உடனே கம்பாரிசன், ஆண்டவரே முன்பாக நான் கரெக்டாக தசமாவை கொடுத்துட்றேன், நான் எல்லாம் பண்ணிடுறேன், நீங்கள் ஹீல் பண்ணி ஆகணும், அங்கேயே காலி, அங்கே ஏன் காலி, உங்கள் பார்வை எங்கே இருக்கு, உங்கள் மாம்சத்தில். பவுல்ல சொல்கிறாரு, நான் நல்லா அறிஞ்சுக்கிறேன், என் மாம்சத்தில் ஒன்றும் நன்மையே இல்லை. இது நமக்கு தெரியாதனால நம்ம மாம்சத்தை பாலிஷ் போட்டு நம்ம ஒரு ஏரியாவில் போட்டுருவோம் பாலிஷு, நம்ம சொல்கிறோம் நானும் தண்ணி அடிக்கிறதுலப்பா, நானும் ஸ்டடி அதுலன்னு, அவன் ஒருத்தனை தண்ணி வச்சுட்ருப்பான், அவன் ஆல்கோஹாலில் வீக்னஸ் இருக்கலாம், அவன் மகாபாவி, ஏன்னா அவன் நீங்கள் தண்ணி அடிக்கிறது நீங்கள் பேசுறது அவன் கம்பாரிசன். ஆனால் நான் கோபம் வந்துடுங்க, எனக்கு சில டைமில் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க, புரியுதுங்களா சொல்றது, என்ன சொல்கிறது புரியுதுங்களா, நம்ம மாம்சத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் எடுத்து பெருசாகிடுவோம், நம்ம வீக்னஸ்ஸை சின்னதாக போட்டுருவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குறாரு, அவருக்கு எல்லாம் பெருசாக தெரியுது, அவருக்கு 20/20 விஷன், கரெக்டாக கிளியராக எல்லாமே தெரியும், ஹல்லேலூயா, அவருக்கு எல்லாம் எஸ்கேப்பு, ஹல்லேலூயா. அதான் நான் எல்லாமே பர்ஃபெக்ட் சார், ரெட் சிக்னலை குதிச்சுக்கிறீங்களா, முடிஞ்சுத கதை, ஐயோ ஐயோ நான் எப்படி சொல்கிறீங்க, ரெட் சிக்னலை குதிக்கிறது ஒரு பாவமா அப்படின்றீங்களா, ரோமரில் இருக்குதே, ரோமர் 13 இருக்குது, உன் நாட்டு சட்டங்களை நீ அடங்கி போன இருக்குது, என்ன எப்படி சொல்லிட்டீங்க, மொத்தமே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இது பெரிய பாவம், இது அடுத்து இந்த லெவல் பாவம், இது 1 ரூபாய் திருடினா அது என்னங்க சின்ன பையன் தெரியாமல் திட்டுக்கிட்டான் அது அப்படின்றோம், 1 ரூபாய் திருடினீங்கன்னா ஒரு பாவம் கிடையாது, ஏதோ போய் பேங்க்கில் கொலை அடிச்சிங்கன்னா பேங்க்கில் போய் கொலை அடிச்சிட போறீங்க ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, அது 10 லட்சம் திருடுனா பெரிய பாவம், நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கண் பார்வையில் எல்லா பாவமும் ஒரே லெவலு, ஆனால் நம்மளுடைய செயலில் ஒரு ஒரு பாவத்துக்கும் எஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 ரூபாய் திருடுனீங்கன்னா நீங்கள் போலீஸ் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடாது, 2 தட்டி தட்டி விட்டுருவான், புரியுதுங்களா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை குறித்து நம்ம கர்த்தருட கணக்கில் கண்ணில் இப்படி தான் இருக்கும். நம்ம யாக்கோபு 2:9 எடுத்து படிச்சு பாருங்க, வீட்டில் போய் 2 ஃபுல்லாக படிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு நீ எல்லா கட்டளைகளையும் வச்சுட்டு கரெக்டாக கைப்பிடிச்சிட்டு ஒன்றில் கோட்டை விட்டா கூட என்ன சொல்றாரு, யுவர் கில்ட்டி, நீங்கள் எல்லா கட்டளைகளும் மீறினதுக்கு நிமித்தம் ஆயிட்டீங்க, அவசரே பா நீங்கள் 9 ஃபாலோ பண்ணிட்டுப்பா, ஒன்று தான் சரி ஓகே ஓடி போக சொல்ல, அவர் கண்ணில் 10 வச்சிங்கன்னு அர்த்தம், இதுதாங்க சத்தியம், அப்போ ஐயோ என்னை விட்டுறப்பா என இயேசு கொண்டா பண்ணுவோம், அங்கே தான் வரோம் நம்ம, ஹல்லேலூயா, அங்கே தான் நம்ம பார்வை இயேசுவை நோக்கி வச்சு, அதான் சொல்கிறேன் ஹீப்ரூஸ் 12 சொல்கிறேன், நம்ம கண்களை அவர் மேல வச்சு நம்ம ஓட்டத்தை ஓடணும். நம்ம அவர் சொல்றாரு, எழுவா இருக்கிற பாவங்களை, அந்த எழுவா இருக்கிற பாவங்கள் திரும்ப மாம்சத்திலே பார்ப்பது தான் அந்த பார்வை. தம்மி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது, பாவம் தான். நம்மள மாம்சத்துல பார்க்க தருமா, அதுதான். பிலிப்பியர் 3:3 போங்க, 3 படிங்க சார்.
1: ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
0: ஹல்லேலூயா. யார் மேல நமக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நம்ம நம்மளுடைய முயற்சிகள் மேல நம்பிக்கை இல்லை. யார் மேல வச்சுக்கிறோம் நம்ம கண்ணு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே உண்மையான இஸ்ரேல் ஜனம் சொல்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குயிக்கா நமக்கு டைம் ஆயிடுச்சு. குயிக்கா ஆவிலே நிரம்பி அப்படின்னா என்ன? ஒரே வசனம், 2-3 வசனம் படிச்சு நான் ஃபோக்கஸ் பண்ண பார்க்கறேன் அதை பற்றி. ஆவிலே நிரம்பு அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு சொன்னாரு, உங்களுக்குள்ளிருந்து எப்படி வருதான், புறப்பட்டு வருதுனார்ல. எஃபீசியன்ஸ், எபேசியர் பாருங்க, 4:18-19
1: பதினெட்டுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைய.
0: ஸ்டாப். ஆவி என்ன சொல்றாரு? ட்ரங்க், போதைக்கு ஆல்கஹால், என்ன போடுது?
1: துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
0: மதுபான, மதுபான வெறி கொள்ளாமல். இப்ப சொல்ற ஆவியில் நாள் நிறைந்து, ஆவியினால் நிறைந்ததை அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல. என்ன அடுத்து சொல்ல போறாரு? எப்படி ஆவியினால் நிறையணும்னு சொல்ல போறாரு, கரெக்டா? அங்கதான் இந்த இடத்துல தான் அவர் அப்போஸ்தல் பவுல் ஒரு கிளியரர் ஒரு ஒரு ஒரு டீச்சிங், ஒரு போதனை கொடுக்கிறார் சபை. புரியுதுங்களா? எப்படி ஆவியினால் நிறைய வேண்டும் என்று அறியவில்லை என்றால் நம்ம இப்படி நிறையணும், அப்படி நிறையணும், நம்மளே ஒரு கற்பனை பண்ணி விட்டுட்டு அதனால என்ன ஆகுது? அதனால இந்த வல்லமை நமக்கு, ஹல்லேலூயா. அந்த வல்லமை இல்லாததுனால தான் நமக்கு மாம்சத்திலே நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு வியாதிகளை எதிர்த்து நிற்கவும், சாபங்களை எதிர்த்து நிற்கவும், பேய்களையும் எதிர்த்து நிற்கவும் பலன் இல்லாதவர்களை போல நம்ம இப்படி ஆடி நிற்கிறோம். பாருங்க, ஆவியிலே நெருங்கு. அடுத்தது படிங்க தம்பி.
1: சங்கீதங்களினாலும்,
0: ரைட், சங்கீதங்களினாலும், சங்கீதம் சாம்ஸ் இல்லைங்களா, கீர்த்தனை சொல்லுங்க,
1: கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி.
0: ஹல்லேலூயா. என்ன அக்கில் நான் சொல்றாரு பாருங்க, ஆக்சுவலா இங்க என்ன போட்டிருக்குன்னா, இங்க போட்டிருக்கு பாருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்னு போட்டிருக்கு. இப்போ நான் அவருக்கு புத்தி சொல்றேன், அவர் எனக்கு புத்தி சொல்றேன் இல்லைங்களா, அப்படிதான் ஒருவருக்கொருவர்னா. ஆக்சுவலா அது அப்படி இல்லை, கிரேக்க மொழியில் எப்படி போட்டிருக்குனா, ஆங்கில பைபிள் அப்படிதான் போட்டுருக்குது. ஆங்கில பைபிளில் கிரேக் மொழியில் போட்டு கரெக்டாக போட்டிருக்குது, புரிஞ்சுதுங்களா? கிரேக் மொழி எப்படி போட்டிருக்குன்னா, உங்ககிட்டே பாருங்க, சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டினாலும் உங்களுக்கு உங்ககிட்டயே. ஹல்லேலூயா, புரிஞ்சுதுங்களா? எனக்குள்ளே ஏன்ட்டியே நான் பேசணுமா, புரியுதா? இன்னைக்கு அடுத்தவனுக்கு போதனை கொடுக்க ஓடுருவோம், அடுத்தவனுக்கு ப்ரீச் பண்றோம்னா ஒரே நம்ம தான் ஸ்டேஜ் ஏறிடுவோம், மைக்கு கட்சா விடுறது கிடையாது, கரெக்டா? நான் சீக்கிரம் விட்டுறேன் மைக்கை. பாருங்க உங்க, அதுதான் அங்கே சொல்ற, இங்க வந்து தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர், அதுவும் தப்பு கிடையாது. ஒருத்தரை வசனங்களை சொல்லி என்கரேஜ் பண்றது தப்பு கிடையாது, அந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்புறது தப்பு கிடையாது. ஓகே, கரெக்ட். என்ன சொல்றாராம்? புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுக்கே நீங்க பேசி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. ஹல்லேலூயா. அடுத்து பாங்க,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிதாவை என்ன பண்ணுமா? ஐயா என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருனா, நீங்க மறுபடியும் பிறந்ததுனால கர்த்தருடைய வசனம் உங்களுடைய ஆவியில இணைந்திருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோட இணைந்திருக்கிறார் ஆவியில. உன் ஃபோக்கஸ அங்க வைக்காத, நீ உனக்குள்ள என்ன நடந்ததுன்னு வேத வசனத்திலே படித்து அதை ஆராய்ந்து உனக்கிட்டயே பேசிட்டு இருன்றார். செல்ஃப் டாக். என்ன சொல்றது? செல்ஃப் டாக்ன்றாங்க, உங்ககிட்டயே பேசுறது. நான் ஃபுல்லா பண்ணுவேன், ஆவியில நரம்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது, தப்பு, நான் தப்புன்னு சொல்லல, கரெக்ட், ஃபார் த ரெக்கார்ட்ஸ். உடனே யாரா புரிஞ்சுக்கிட ஐயா ரணி பாஷை அகேன்ஸ்டா பேசுறேன். ஐயா நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அணி பாஷை பேசுவேன், ஐயா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அணி பாஷை ஜெபம் பண்ணுவேன். அதனால அணி பாஷைக்கு அகேன்ஸ்ட் நினைச்சிட போறீங்க கிடையாது. அதுல மிகுந்த வல்லமை இருக்குது, மிகுந்த வல்லமை இருக்குது. ஆனா பவுல் சொல்ற காரியம் என்னது, உங்க சங்கீதங்களை எடுத்து, ஏன்னா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவரு பைபிள் எழுதும் போது சில புக்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது. நம்ம கையில பைபிள் எல்லாத்துலயும் இருக்குது, எல்லாரும் ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அவங்க காலத்துல என்ன புத்தகம்லாம் காமனா இருந்தது, சங்கீதம், சில அந்த டோரான்றாங்களே அந்த நீதி ஆதியாகமம், அந்த புக்ஸ், சில புக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ப்ரெவலண்டா இருந்துச்சு. எல்லா புத்தகமும் எல்லா இடத்துலயும் ப்ரெவலண்டா இல்லை. அதனால அவர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அவருக்கு இருந்த கான்டெக்ஸ்ட்ல, அவருக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு, ஹே உனக்கு இருக்கிற பைபிள் எடுன்றார், அவ்வளவுதான் சொல்றாரு, புரியுதுங்களா? ஆனா சங்கீதத்துல பயங்கர வல்லமை இருக்குது. ஏன் இந்த வல்லமை இருக்குது சங்கீதத்துலனா, சங்கீதக்காரன் எழுதின ஒரு ஒரு சங்கீதமும் ஆவியினால நிரம்பி எழுதுனான். நீங்க அதை பத்தி புதிய ஏற்பாடுல இருக்குது, நிறைய இடத்துல பேதுரு சொல்றாரு. அவன் எப்படி எழுதுனா, ஹே அங்க ஒரு பூச்சி போகுது பாரு, நல்லா இருக்குது, நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி எப்படி எழுதல, அவன் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி அவன் தரிசனங்களை பார்த்து எழுதுறான். மெஸ்ஸாயா, இயேசு குறித்து எழுதுறான். சங்கீதம் 22, சங்கீதம் 40, சங்கீதம் 100, இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவன் யாரை குறித்து எழுதுறான், மெஸ்ஸாயா குறித்து எழுதுறான். அவன் எப்படி எழுதுறான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து எழுதுறான், ஆவியிலே நிரம்பி எழுதுறான். இப்ப ஆவியிலே நிரம்பி எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தை நம்ம திருப்பி படித்து அதை தியானித்து நம்ம கிட்டே நம்ம பேசும்போது நம்ம ஆவி குயிக்கன் ஆயிடுது உள்ள இருந்து, ஹல்லேலூயா. அப்ப ஆவியில நம்ம நிறைய அப்படிதான் நிறைய. இப்ப பாருங்க ஐயா, சிம்பிளா சொல்றேன், எப்படி பிராக்டிக்கல். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பு, இப்படிதான் பேசிருப்பேன், இப்படிதான் நம்ம பேசணும், ஹல்லேலூயா, இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் வேஸ்ட், நான் புழு பூச்சின்னு ஜெபம் பண்றதுக்கு பதிலா இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது பாருங்க. சங்கீதம் 91, உயர்ந்த அடக்கில மேல் வாசம் செய்கிறேன். அவன் மனப்பாடம் பண்ணல, இப்படி நீங்க பேசிட்டு போது மனப்பாடம் ஆயிடும், அத வேற விஷயம், புரிஞ்சுதுங்களா? மனப்பாடம் பண்ணுவது என்பது உங்க மைண்ட்ல ஏத்துறீங்க, தியானிப்பதுன்றது வந்து இருதயத்தில் ஏத்துறீங்க, புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தின் பலகையில் எழுதி, இப்படிதான் எழுதணும். எப்படி எழுத போறோம், இப்படிதான். இதை பண்ணும்போது தான் நம்ம இயேசுவை உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தின் பாடத்தினால இயேசு உயர்த்தது கிடையாது. இயேசுவை உயர்த்தி கண்களை, இதா கண்களை வைத்தனா, வானத்தில் இருக்கிற மேகலை குதிரை ஓடுறதுக்கு மேல கண்ணை வைத்தல. வேத வசனத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே பேச பேச பேச விசுவாசம் எழும்பி விடும், வெளிப்பாடுகள் வந்து விடும். மனப்பாடம் பற்றி மகிழ்ச்சி எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படி அல்ல, யோசித்து நீங்க பார்க்கணும். அவர் என் ஆட்டு, என்னது என் மேய்ப்பரா இருக்கிற ஒரு ஆடு, ஆடு மேய்க்கிறவன் யோசிக்கணும். அங்க ஆடு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும், அந்த ஆடு போல் நான் இருக்கிறேன், அவர் என்னை காத்துக்கொள்றார், அவர் என்னை அப்படி அரவணைக்கிறாரு பாக்குறேன், அவர் அவன் என்ன அமர்ந்த தண்ணீர்ண்ட. அப்போ யோசிக்கணும், ஒரு அழகான தண்ணீர்லாம். இதுதான் தியானம். தியானிப்பது என்று என்றால் அந்த வசனம் இப்ப ரியலா இருந்தா இறுதியில் நான் எப்படி பாக்குறேன், அதுதான் தியானம், புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன், ஹீலிங் பத்தியெல்லாம், ஹீலிங் ஹீலிங்றோம் இல்லையா. ஐயா எனக்கு சொன்னாங்க ஒன் நாள் இனிமேல் பிளேனு ஏறக்கூடாது, போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன், டாக்டர் தேங்க்யூ வெரி மச், வீட்டுக்கு போறேன்னு. நான் தியானிக்க பண்ண ஆரம்பிச்சேன், தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி தியானம் பண்ணேன், 1 பேதுரு 2:24 போடுங்க சார், கடைசி வசனம் முடிச்சிடலாம்.
1: நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
0: ஹல்லேலூயா. அவர்களுடைய தழும்புகளால் குணமாக போவீர்கள் எழுதியிருக்கா, அது பாஸ்ட் டென்ஸ். ஐயா நம்ம எப்ப சுகமானோம் தெரியுமா, இயேசு உயிர் தெழுந்து போது நம்ம எல்லாம் சுகமாயிட்டோம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை குறித்து நான் அதிக ஆழமாக உங்களுக்கு டீச் பண்ணால் ஒரு 3 நாள் ஆகும், படிப்படியா ஐயா பிரவீன் ஐயா சபையில படிப்படியா எடுத்துன்னு போனோம். அதுக்கு டைம் பத்தல, டைம் பத்திச்சா பாஸ்டர், டைமே பத்தல. ஏன்னா அவ்வளோ டீப் இருக்குது, அவ்வளோ சத்தியங்களை நம்ம அறிய வேண்டியது இருக்குது. சுகமாயிட்டோம், இப்போ இந்த வசனத்தை எடுத்து எப்படி தியானம் பண்ணுறது, அந்த டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இப்படி தான் தேவ மனிதர்கள் எல்லாருமே தியானம் பண்ணார்கள். காலையில் ஏப்ராஹாமை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன், அவன் எப்படி தியானம் பண்ணான் வயசு வசனத்தை வச்சு, தாவீது எப்படி தியானம் பண்ணான், மோசே எப்படி தியானம் பண்ணான், பைபிள் இருக்குது சார். இயேசு எப்படி தியானம் பண்ணாரு, பவுல் எப்படி தியானம் பண்ணாரு, எல்லாமே பைபிள் இருக்குது. நான் சொல்கிறது பைபிளில் இல்லாமல் இல்லை. அதனால நீங்கள் வீட்டில் போய் நீங்களும் ஆவியானோட சண்டை போடுவோம், எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க, டைம் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து நினைத்து நம்ம போனேன், என் இறுதியில் வச்சேன், நான் தழும்புனால சுகமாட்டேன். அப்படி சுகமானதுனால என் உடல் எப்படி இருக்கும், என்னுடைய உடம்பு, நான் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். ஐயா நான் இன்னும் பத்து தான் இருக்கிறேன், அசைய முடியாது, ஆனால் என் இறுதிய கண்களில் நான் பிளேனில் போகிறத பார்த்தேன், சூட்கேஸ் எடுத்ததை பார்த்தேன், அடிக்க வைக்கிறத பார்த்தேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் எப்படி போறத பாக்குறேன், அந்த மீட்டிங்ல பேசுறத பாக்குறேன், இந்த மீட்டிங்ல பேச பாக்குறேன், இதெல்லாம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு, அஞ்சு வருஷம் ஆனா இந்த மீட்டிங்ல பேசுறதெல்லாம் அஞ்சு வருஷம் பாத்துறேன். எப்ப பார்த்தேன், சூப்பா சூப்பரா அப்படி உடம்ப வச்சு நிக்கிறாரு ஐயா பிரவீன் ஐயா படி மேல ஏறும் போது ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க போஸ்டர்ல ஜிம்முக்குது கீழே எல்லாம் அப்படி ஏடி நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் ஒரு காய்ச்சல் அடிச்சுன்னு அப்படி படுத்துடுவாங்க. ஆனால் தேவனை அறிந்த மக்கள் எப்படி நம்ப நான் எப்படி தான் பார்த்தேன், அப்படியே துள்ளி எழுந்திருக்கிற மாதிரியும் என்னால் அசை கூட முடியல, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படியா என்னை பார்த்து கொண்டே இருந்த என் இருதயத்தில் அந்த படத்தை எழுதிவிட்டேன். ஹல்லேலூயா, என் இருதயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பொங்கி ஆவியார் பொங்கி என் உடல் அந்த பார்த்த இமேஜுக்கு வந்துச்சு. நீங்கள் எந்த இமேஜை உங்க பார்க்குறீங்களோ அந்த இமேஜ் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இதை எழுதி வச்சுருங்க ஐயா, இந்த எழுதி ஒட்டிடுங்க. நீங்க எந்த மாதிரி உங்களை பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க உங்கள் வாழ்க்கையில செயல்படுவீர்கள். அதனால நான் சொன்னேன், நீங்கள் நீதிமானாய் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்றது பைபிள் படி நடத்துது. ஆவியானவர் காட்டுங்க, ஒரு நீதிமான் இருப்பான், அவன் ஒரு பனைமரத்தை போல இருப்பான். ஒரு வசனம் இருக்குது 92, சங்கீதம் 92, அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். அப்படின்னா கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? அதை போய் கூகுள்ல தேடி பாருங்க. கேதுரு மரம் ப்ராடா இருக்கும், நல்லா தடிப்பா இருக்கும். பனைமரம் நேரா இருக்கும். என்ன சொல்றான், ஒரு நீதிமான் இருப்பான், நேரா ஸ்ட்ரைட்டா இருப்பான் ஆண்டவருக்கு. ஆனா சிச்சுவேஷன் வரும்போது அசைய முடியாத ஒரு கேதுரு மரை போல இருப்பான். அப்படிதான் உங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கிறது தான் என்னது, தியானிக்கிறது. மகிழ்ச்சி போறது தியானம் கிடையாது. மகடிங்க நல்லது, ஆனா ட்ரெயின்ல போகும்போது அது யோசிக்கணும். ஓ நான் கேதுரு மரம் போல இருக்கிறேன், நான் இப்படிதான் பேச, இதுதான் சங்கீதக்காரர் சொல்றான். அப்ப உள்ள இருந்து பாட்டு வரும். ஏன்னா இவ்வளோ இமேஜ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒரு நீதிமான் உங்களை பார்க்கப்போ உள்ள என்ன ஆகுது, உங்களுடைய குறித்து உங்களுடைய இமேஜ் சேஞ்ச் ஆகுது. உங்களை குறித்து நீங்க சுகமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு வல்லமையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்ணை தந்து பார்த்தா பேய் நிற்குது, டோன்ட் கேர், கண்ணை மூடி இயேசு எனக்குள்ள இருக்கிறான் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சிச்சுவேஷன் மாறல, டோன்ட் கேர், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும். அப்படி பார்க்க பார்க்க என்னடும் அந்த இமேஜுக்கு உங்க லைஃப். ஹல்லேலூயா, எல்லாம் ஏஞ்சி நிக்கலாம்.
2: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு
3: டேவிட் வில்கர்சன் அமெரிக்க தேசத்தில் போதைப் பொருட்களுக்கும் மதுவுக்கும் அடிமைகளாகி சமூக விரோத செயல்களை செய்த இளைஞர்கள் மத்தியில் தேவ அன்பை அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஊழியத்தை செய்து வந்தார். இவர் புரூக்ளின் என்னும் இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைத்து பணியாற்றிய போது அதை தொடர்ந்து நடத்த பண தேவைக்காக தன்னுடைய கட்டிடத்தை அடகு வைத்து கடன் பெற்றார். ஆனால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. கட்டிடம் ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் விடப்படும் நாளும் வந்தது. ஆனால் டேவிட் வில்கர்சன் கலக்கத்தின் மத்தியிலும் ஜெபித்து கர்த்தருடைய செயலாற்றலுக்கு காத்திருந்தார். அவருடைய வழக்கறிஞர், என்ன செய்ய போகிறீர்கள், தவணை நாட்களெல்லாம் முடிவடைய போகிறதே என்று கேட்டபோது டேவிட் மறுமொழியாக, நான் ஜெபித்து காத்திருக்கிறேன் என்று சொன்னார். சில வாலிபர்களை அழைத்து கர்த்தர் பணத்தை கொடுத்து விட்டார், விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்கள் என்று அனைவரையும் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கச் செய்தார். தவணை நாட்கள் முடிந்து ஜப்தி செய்யும் நாள் நெருங்க நெருங்க அநேகர் அவரை ஏளனமாக வேடிக்கை பார்த்தார்கள். கடைசி நாள் காலையிலும் புரூக்ளின் மையத்தில் அநேக நண்பர்களுடன் கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் ஜெபித்தார். அந்த வேளையிலே ஒருவர் போதகரை வெளியே அழைத்துச் சென்றார். அங்கே சென்றபொழுது சிறப்பு தபால் ஒன்று அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அதை திறந்து பார்த்தபொழுது தமக்கு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கண்டார் அவர். செலுத்த வேண்டிய 15,000 டாலர்களும் அந்த காசோலையில் அனுப்பப்பட்டிருந்தது. ஆம் நண்பர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் காத்திருக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்கிறோமா இல்லை முறுமுறுப்போடு காத்திருக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று.

எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்க 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கத்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலி கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு இனம் பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில் நீங்கள் தலை தோட்டாமல் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான். அவன் சிவனேன்னு ரோட் நடந்து போயிட்டு இருப்பான், நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாச ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாச எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டுலயும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலயும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

பெரியா பெரியா எங்களும் சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி

சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்னை நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்க நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கினா, அவர் ஏன் வலது

வெளிச்சத்தில் தான் இருக்கிறார். என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. என்கூட சேர்ந்து பாடுங்க.

ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சிங்கத்தை கூட சொல்லுங்க, அவர் சமூகத்தில் சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

அவனை தேற்றுகிறான் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். இழந்து போன சமாதானம், வேலை, பொருளாதாரம், உறவுகள் போன்ற எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் துயரங்களை சீர்படுத்தி சாம்பலான அனுபவங்களை மாற்றி ஆனந்த தைலத்தாலும் துதியின் ஆடையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்கும்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டவர்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, சத்தமாய் அழுதவன் திருப்பிக் கொண்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே தாவீதின் பட்டணமாகிய சிக்லாகுவை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை சுட்டரித்து விட்டு அங்கிருந்த மக்களை சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாது போக மட்டும் அழுதார்கள் என்று வாசிக்கின்றோம். 30:8 தாவீது தேவ சமூகத்திற்கு சென்று தன் நிலைமையை தேவனிடத்தில் முறையிடுகிறான், ஆலோசனையும் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதன்படியே 19 கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறையப்படாமல் தாவீது திருப்பிக் கொண்டான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலும் இதே போன்று எதிராளியாகிய சத்துரு கொரோனா உருவத்தில் தேசமெங்கும் பஞ்சம், வறுமை, அடைக்கப்பட்ட நிலை போன்றவற்றால் சுட்டரித்து விட்ட இந்நிலையில் உங்களுடைய சமாதானம், வருமானம், வேலை, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளையாடிவிட்டானே என்று, இனி எப்படி பிழைப்போம், வெறுமையாயெல்லாம் இருக்கிறதே என்று உங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டவற்றில்

பதில் உண்டு. சகலமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். கர்த்தர் செயல்களில் வல்லவர். ஆகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விரைவில் திருப்பிக் கொள்வீர்கள். இரண்டாவதாக, சாம்பலில் இருந்தவன் திருப்பிக் கொண்டான். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். அதன் பொருட்டு யோபு தனக்கிருந்த ஆஸ்திகளையும் பிள்ளைகளையும் சரீரத்தின் பலனையும் இழந்து அநேகரால் தூஷிக்கப்பட்டு தன் நண்பர்களுக்கு தூரமாகி வியாதியினால் கொடிய வேதனைகளை அனுபவித்து வந்தும் அவன் தேவனை மாத்திரம் விடாமல் பற்றி கொண்டிருந்தான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். யோபுவின் புஸ்தகம் 42:10 நாம் வாசிக்கையில் அங்கே யோபுவின் விசுவாசமும் தேவன் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவனை விடுதலையாக்கி வெற்றி கொள்ள செய்தது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வாசிக்கின்றோம். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் கொரோனாவாகிய சத்ரு உங்களையும் தேசத்தையும் சோதிக்கும் பொருட்டு இந்நாட்களில் உங்களுக்கு இருந்த பலனையும் ஆதரவையும் அழித்துவிட்டதே என்று கண்ணீரோடு சாம்பலின் அனுபவத்தில் என்ன செய்வது, எப்படி பிழைப்பது என்று தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் விசுவாசத்துடன் நன்மைகள் பிறக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கொரோனாவின் பிடியிலிருந்து தேசத்தையும் உங்களையும் விடுவித்து இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவதாக, சாட்சியாய் நின்றவள் திருப்பிக் கொண்டாள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8:10 நாம் வாசிக்கையில் எலிசா சுனேமியாளின் செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்புவித்து பின்பு அந்த தேசத்தில் 7 வருடம் பஞ்சம் உண்டாகும், ஆதலால் நீயும் உன் குடும்பமே எங்கேயாயிலும் சஞ்சரிக்கும்படி உத்தரவு கொடுக்க, அவளும் அப்படியே செய்து 7 வருடம் முடிந்த பின்பு தன் ஊருக்கு வருகிறாள். வருகிறவள் ராஜாவிடம் தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் முறையிடும்படி வருகிறாள். ஆனால் அதற்கு முன்பே எலிசா செய்த அற்புதங்களை குறித்து கேயாசி ராஜாவுக்கு அனைத்தையும் தெரிவித்து விடுகிறான். இதை கேட்ட ராஜா 6 வசனத்தில் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறான் என்பதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீண்ட நாட்களாய் வரவேண்டியவைகள் தாமதமாக தடை செய்யப்பட்டு இருந்ததை அது ஒருவேளை உங்களின் கையின் பிரயாசமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வரவேண்டிய சுதந்திரமாகவோ பிரிந்த உறவுகளோ இழந்த சமாதானம் அன்பு இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றை திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாயும் உங்கள் துயரங்களையெல்லாம் மாற்றி மறக்க பண்ணி துதிப்பாடலின் சத்தத்தை கொடுக்க போகிறார். அடைப்பட்ட நிலையில் 4 சுவருக்குள் சாம்பலின் அனுபவத்தில் இருந்த உங்களுக்கு சிங்காரத்தை தரப்போகிறார். உங்கள் சரீரங்களில் பலனையும் இருதயத்தில் மகிழ்ச்சியையும் சிந்தையில் விசுவாசத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சாம்பலின் அனுபவத்துடன் ஒடுங்கின இருதயத்துடனும் துயரத்துடனும் என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என் துயரங்களுக்கு என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சீர்படுத்துவதற்கு இயேசுவை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ரோமர் 14 அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நினைக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன்தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராய் இயேசுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எபிரேயர் 6:7. லீ ஷாம்போன் என்ற பிரான்ஸ் தேசத்தின் சிறிய பட்டணத்தின் ஜனங்கள் மிக தைரியமான ஒரு செயலை செய்தார்கள். பிரான்சின் இதர பட்டணத்து ஜனங்கள் அதை செய்ய மிகவும் பயந்தார்கள். ஆனால் லீ ஷாம்போன் பட்டணத்து ஜனங்கள் தங்கள் பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருந்த அத்தனை யூதர்களையும் ஹிட்லரின் நாஜி படையின் தாக்குதலுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து வைத்தனர். பிலிப் ஹேலி என்பவர் அந்த சிறிய பட்டணத்திற்கு போய், அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட தைரியசாலிகளோ அந்த ஹீரோக்களை போய் பார்த்து வர வேண்டும் என்று அங்கே சென்றார். அவர்களை பேட்டி எடுக்கும்படி அங்கு சென்ற போதுதான் அவர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்கள் என்று அறிந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு துணிச்சலாக ஹிட்லரின் கைக்கு யூதர்களை மறைத்து வைக்க தைரியம் கொடுத்தது எது என்று அவர்களிடம் விசாரித்தார். அதற்கு அவர்கள், நாங்கள் அனைவரும் வார வாரம் செல்லும் சபையில் எங்கள் போதகர் ட்ரோஷ்மி அவர்களின் பிரசங்கங்கள் தான் எங்களை இவ்வாறு செய்ய வைத்தது. அவருடைய பிரசங்கங்களை கேட்ட எங்கள் சுபாவங்கள் நாளடைவில் மாறிவிட்டது. மிகவும் தைரியமாய் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் நாஜி படைக்கு அஞ்சாமல் எங்களை தைரியசாலிகளாய் யூதர்களுக்கு உதவி செய்ய வைத்தது அந்த பிரசங்கம்தான் என்றனர். அந்த சபையைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி, நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவுக்காக ஒரு செயலை செய்யும் ஒரு சூழ்நிலை வரும், அப்போது நாம் தைரியமாக செயல்பட வேண்டும் என்று எங்கள் போதகர் அடிக்கடி கூறுவார். அந்த சூழ்நிலை இப்போது வந்திருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில் தைரியமாக செயல்பட்டு யூதர்களை காப்பாற்றினோம் என்றார். ஆம்பிரியமானவர்களே, நாம் வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம்மில் சுபாவ மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்மை தைரியசாலிகளாக மாற்றி இயேசுவுக்காக செயல்பட வைக்க வேண்டும். அநேகரை பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும். வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை என்றால் நாம் சபைக்கு செல்வது வீணாக மாறிவிடும். பெரோயா சபையில் கூடி வந்தவர்கள் தேவ வசனத்தை கேட்டார்கள், அவைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களை அந்த வசனங்கள் நற்குணசாலிகளாக மாற்றிவிட்டது. வசனத்தை விசுவாசித்து கேட்கும் போதுதான் அது நம்மில் கிரியை செய்ய முடியும். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக்கப்பட்டதும் பண்படுத்தப்பட்டதுமாய் இருக்கும்போது நம்மில் விதைக்கப்படும் வசனம் அதற்கேற்ற பலனை கொடுக்கும். பலவிதமான உலக கவலைகளினால் நிறைந்திருந்தால் நாம் பலனை கொடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, வாரந்தோறும் கேட்கும் வசனங்கள் நம் வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2:17 வசனத்தை நாம் தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தேயிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17 வசனம் மத்தேயு 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்டியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31:15 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கி எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616 அந்த இடைப்பட்ட 616-686 இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறியிருக்குது? இங்கே நிறைவேறுது பாருங்க. அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏறுவது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2:16 அது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் இரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனா எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவதூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்தீங்களா, அவர்கள் ஏழு இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 ஆயிடுச்சு. இவன் என்னடா இது வரக்கானாமே வரக்கானாமேன்னு காத்திருந்து ஏறுவது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான், அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16 கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதினுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றதை பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்கள். அப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாள். ஆமென். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமம் புஸ்தகம் 2:15-16 பாருங்கள். அது அந்த யாத்ராமம் புஸ்தகத்தை 2 நீங்கள் வாசித்தாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8 அரிச்சு அப்படி வரிசையாக வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க. யோசேப்பு மூலமாக இன்றைக்கி அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பழுகி பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்கிறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷனில், இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 15:16 அதுவும் வந்து எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரிகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அங்கேயும் பாருங்க, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசே பிறக்கும்போது அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள் என்று பார்க்கும். மோசே வந்து இஸ்ரேவேலினுடைய இரட்சகனாக ஒரு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நேற்று பார்த்தோம். அதே போல் இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசே பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும்போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்மான்மலே, இன்னைக்கு முதல் வருகையில் ஏசாண்டருடைய முதல் வருகையில் அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமானா இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும்போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சுருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருள் அநேகமாக இருக்குதான். ஒரு கள்ள

மறித்தது போல இயேசு ஆண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மறிக்குமா? இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான். மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர் மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு. என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றாராம். அதனால அப்போ என்ன காரணம்? இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறையா மரணங்கள், இன்றைக்கி மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுக்கென்று வாழ்கிறோம்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் இன்றைக்கி இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது? பெத்லகேம்லேருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று ஆறாவது வசனத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், 5 வசனத்தில் மரண பரியந்தம், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம்? 781 711. இங்கே மீகாவில் சொல்லப்பட்டது, ஓசியாவில் சொல்லப்பட்டது, இங்கே எரேமியாவில் சொல்லப்பட்டது. மூணு விதமான காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று இந்த மத்தேயு எழுதின, சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்தேயு என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும், இயேசாண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை, ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்து நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நாம் தியானிக்க போகும்போது, அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவில் இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்றைக்கி காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமே, இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்றைக்கி நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கி கிடைக்கிற டைமெல்லாம் டிவி முன்னாடியும் செல்ஃபோன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்போ இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில், ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்றைக்காவது வரும், என்றைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம்.
அப்படிப்பட்ட ஒரு

இல்லை, நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து குற்றங்களை மன்னித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது இன்றைக்கி இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்குறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல் இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்குறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொலை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஒரு ஜனக்கூட்டம் இரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான்ல அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்பாவில்லே இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஏசு ஆண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும் ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும் ஆண்டவரே என்னுடைய குமாரன் ஆண்டவரே குமாரனை வரவழைத்தேன் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னதையும் ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும் எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்குறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி அந்த சத்தியத்தில் வளர ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும் சித்தமானால் உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you, my love.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: குருதி படிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ. குருதி படிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிற

சங்காதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகி உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இதுவரையிலும் எப்படி நடத்தினார் என்பதை என் குழந்தை பருவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்த சகோதரன். காட்டு சித்தாம்பூர் என்கிறதான கிராமத்திலே எங்கள் அப்பா பிறந்திருக்கிறார். அவர் வளர்த்தி என்கிற கிராமத்துக்கு திருமணமாகி குடியேறினார். குடியேறிய அந்த வளர்த்தி கிராமத்தில் அவர் தச்சு தொழில் செய்து வந்தார். ஆச்சாரிய அன்பார்கள், அதாவது எங்களை விதமாக சொல்லியிருக்கிறார்கள், விஸ்வ பிராமண குடும்பம், விஸ்வகர்மா, ஆச்சாரி, கம்மாளன், தச்சன் அப்படி என்று அழைப்பார்கள். என் தகப்பனார் பூர்வீக தொழிலே தச்சை தொழில் தான். ஏற்கலப்பெல்லாம் செய்வது, மரம் அறுப்பது, ஜன்னல் கதவுகள் செய்து தருவது, இது போன்ற காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். என் தகப்பனாரை எங்கெல்லாம் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவர் வேலை செய்து கொடுப்பார். சில நேரங்களில் நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது நான் அவரோடு சேர்ந்து மரம் அறுப்பதற்கூட போயிருக்கிறேன் வாலிப பருவத்தில். ஆனால் சுதந்திரம், என் தகப்பனார் தச்ச வேலை செய்தாலும் அவர் பல கிராமங்களுக்கு போகிறதுனால், பல இடங்களுக்கு போகிறதுனால் நான் அவரை அடிக்கடி பார்க்க முடியாது. என் தாயை நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா பேர் கந்தசாமி ஆச்சாரி, எங்கள் அம்மா பேர் நாகம்மா. நான் கடைசி ஐந்தாவது பிள்ளையாக பிறக்கிறேன். எனக்கு பிறகு என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். தங்கச்சி பிறக்கிற பொழுது எங்கள் அம்மாவுக்கு கிராமத்தில் சொல்லுவார்கள், ஜன்னி வைத்து அவர்கள் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டேன். சிறு வயதாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னோட மூத்தவர்களாக பிறந்தவர்கள் பச்சையம்மான அக்கா, முனுசாமிங்கிற ஒரு அண்ணன், பழனிங்கிற ஒரு அண்ணன், பவுனுங்கிற ஒரு அக்கா. ஸோ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஐந்து பிள்ளைகள். எனக்கு பின் பிறந்த என் தங்கச்சி இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். நானும் அதை பார்த்ததில்லை. இந்த சிறு பிராயத்தில் இருக்கும்போது என் அம்மா இல்லாத காரணத்தினால் என்னுடைய சின்ன அக்கா பவுனு தான் என்னை கட்டி காத்து வளர்த்து வந்தாள். ஏன் நினச்சாலும் எங்கள் தாப்பனார் பல கிராமங்களுக்கு தச்சை வேலைக்கு போய்விடுவார். அது நிமித்தம் என்னுடைய அண்ணன் மூத்த அண்ணன் ஊரை விட்டு ஓடி போய்விட்டார். பெரிய அக்கால் திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஸோ சின்ன அண்ணனும் அக்காவும் வளர்த்திலே என் கூட இருந்தார்கள். நாங்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். சின்ன அண்ணனும் சீட்டாடுவது, குடிப்பது அப்படி அவன் காலத்தை அவன் கழித்தான். என் அக்கா சின்னக்கா மட்டும் சில இடங்கள் வீட்டு வேலைகள் செய்ய போக வர அப்படி என்னை காப்பாற்றி கொண்டது. சில வேலைகளில் எனக்கு சாப்பாடு இருக்காது. நான் எனக்கு கருத்து தெரிந்து நான் சொல்கிறேன். எங்கள் வளர்த்தி என்கிற கிராமத்தில் ஜெயினர் என்கிறதான ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு தெருக்கள் உண்டுங்க. மாலை நேரம் ஆறு மணி ஆனால் அங்கே அவர்கள் சாப்பிடுகிற வழக்கம் உண்டு. நானும் ஆறு மணிக்கு போய் அங்கே நிற்பேன். சாப்பாடு இல்லாத காரணத்தினால அங்கே போய் நிற்பேன். இது எப்படி சொன்னால் கௌர பிச்சை தான், பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட அங்கே நிற்பேன். அவங்க சொல்வார்கள், கந்தசாமி ஆச்சாரி பையன், கடைசி பையன் வடிவேல் வந்திருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாதத்தை கொடுப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா எங்கள் அண்ணன் குடிகாரனால அவன் சரியாக காசு தரமாட்டான். நான் சிறு பிள்ளை, சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எங்கள் அக்கா தான் எங்கேயாவது வேலை செய்து கொண்டாந்து கொடுப்பான் சாப்பாடு. சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம்தான், கடினம். தகப்பனார் சோத்திர நல்ல டைப் தான். ஆனால் அவ்வளோ ஒன்றும் பாசம் வைத்த மாதிரி தெரியல எங்கள் மேலே. அவன் கோபக்காரர் அதிகமாக சோத்திரம். நாங்கள் என்னுடைய அண்ணன் தாக்கா எல்லாம் விட்டு விட்டு தள்ளி பிறந்தனால எங்களுக்கு அவ்வளோ அன்யன்யம் கிடையாது. இருப்பினும் கத்திர சோத்திரம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எங்களுக்கு குலதெய்வம் பச்சைம்மா என்று சொல்வார்கள். பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். எங்கள் தாப்பனார் அமாவாசை விரதம் இருப்பார், ஒரு பொழுது இருப்பார். சோத்திரம் மலையனூருக்கு செல்வார், அங்குள்ளவர் தெய்வத்தை வணங்குவார். நாங்களும் கூட போவோம் வருவோம். இப்போ சில இடத்துல வளர்ச்சியிலே இன்னொரு காளியம்மான்னு ஒரு கோயில் உண்டு, அங்கே போயிட்டு விழுந்து கும்பிட்டு கடுப்புறம் ஏற்றி அப்படி வருவோம். இப்படி பல காரியங்களை, எங்கள் ஒரு தனகத்தம்மான் கோயில் இருக்கும் அங்கே போவோம். இப்படி பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி வந்தாலும் கூட ஒரு தெய்வம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்க முடியல. நான் எங்கள் தெய்வம் குலதெய்வம் என்று சொல்கிறாங்களே அதை நான் பார்த்ததும் கிடையாது, படமும் இல்லை. எங்களுக்கு பசியும் பட்டினும் மிஞ்சினது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி பசியும் பட்டினுமாக இருக்கிற இந்த குடும்பத்தில் தேவன் என்னை ஐந்தாவது பருவத்தில் பிறக்க முடியாய், அது ஐந்தாவது பிள்ளையாய் பிறக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிறந்திருக்கிற இந்த ஐந்தாவது பிள்ளையாக பிறந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஐந்து வயது ஆகிற போது ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாங்க. வளர்த்திங்கிற கிராமத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேன்,
ஆனால் ஸ்கூலில் உட்கார மாட்டேன். வேறு அந்த ஜெயின தெருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தெருக்களில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துக்குவேன். அங்கே படுத்துக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு பெல் அடித்தா அப்போ என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போவேன். சாப்பிட்ட உடனே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த திண்ணையில் படுத்துக்குவேன். மீண்டும் சாயந்தரம் பள்ளிக்கூடத்தை விடுகிற பொழுது அந்த பையை எடுத்துகிட்டு போவேன். அதுவும் சாதாரண பை, அது யாரோ கொடுத்த பையாக இருக்கும். எனக்கு சரியான பேக் கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த நாட்களில் காக்கி ட்ரெஸ் தான் எங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க, தச்சு கொடுப்பாங்க. ஆனால் என் தாப்பனார் எடுத்து கொடுக்கறதுக்கும் அவருக்கு அந்தளவுக்கு வசதியும் இல்லை. இப்படி நான் அந்த பருவத்தில் ஸ்கூலுக்கு சரியாக போகாததுனால 6 வயசு வரைக்கும் நான் சரியாக போகலை. 7வது வயசு வருகிற பொழுது முருகந்தாங்கல்ங்கிற ஒரு கிராமத்தில் 3 கிலோமீட்டருக்கு மடத்திக்கும் முருகந்தாங்கலுக்கும் 3 கிலோமீட்டருக்கும் அந்த 3 கிலோமீட்டர் நான் நடக்க வச்சு என்னை படிக்க வைக்கிறதுக்கு என் தாப்பனார் ஏற்பாடு செய்தார். என்னுடைய அக்காவும் ஏற்பாடு பண்ணாங்க. மற்ற பள்ளிகளோடு சேர்ந்து அந்த முருகந்தாங்கல்ங்கிற பள்ளி கொடுத்து போகும்போதெல்லாம் அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் போகிற இடத்துல அங்கே முருகன் கோயில் இருக்கும். அந்த முருகன் கோயிலில் வணங்கிட்டு போவோம். போகிற எல்லா மரத்துலேயும் ஒரு தெய்வம் இருக்கும், ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் போவோம். ஸோ அங்கே போய் படிக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சோத்திரம், படிப்பவங்களும் சரியாக வரலை, படிப்பு எனக்கு ஏறலை. ஏன்னா நான் கிராமத்தில் வளத்தில் படிக்கிற போதே சரியாக படிக்காதவன், ஏமாற்றினவன். அதனால் என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, முருகந்தாங்கலுங்கிற கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அங்கே நடந்து போய் படித்தேன். இந்த நடப்பின் கலை, அந்த கடப்பின் நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய குடும்பத்தில் எனக்கு என் தாய் தகப்பனார் வடிவேல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த வடிவேலுங்கிற பெயரை கூட நான் 2வது படிக்கிற பொழுது என்னுடைய பச்சம்மா அந்த நாட்டில் உயிர் வீட்டு வளர்த்திக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கிற பொழுது எல்லாருந்து குறத்திக்கிட்ட சோத்திரம் பேரை குத்திக்கிட்டாங்க கையில். இந்த கையில் குத்திக்கிட்ட போது நானும் கோழி ஆடிட்டு கொண்டிருக்கும்போது எங்கள் அக்கா கிட்டே போய் வம்பு பண்ணி, அக்கா அக்கா எல்லோரும் கையில் பேரை குத்திக்கிடுறாங்க, என் பேரையும் கையில் குத்திக்கிறேன்னு சொல்லி சோத்திரம் என் கையில் வடிவேலுன்னு சொல்லி அந்த நாட்களில் அந்த குறத்தி தன் மையினால் 4 ஊசினால் வடிவேலுங்கிறத 3வது பையன் எழுதுகிறான். நான் 2வது படிச்சிட்ருக்கேன் அப்போது. அந்த குறத்தி சோத்திரம் அந்த பாபா லாவாகிட்டான். வடிவேலு தான் எங்கள் வீட்டில் வச்ச பேர். ஸோ அது ஒரு அடையாளம் இருக்குது, இருக்கட்டும், கற்று வேண்டாம். முருகன் தாங்கலைங்கிற கிராமத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது 1வது படித்தேன், 5வது வரைக்கும் படித்தேன். அந்த 5வது வரைக்கும் நான் படித்து முடிக்கிறதுக்குள் அங்குள்ள டீச்சர், என்னோடு படித்த மாணவர்கள் எல்லோருத்தையும் நான் சண்டை வாங்குவேன். காரணம், நான் என் குடும்பத்தில் 5வது பிள்ளையாக பிறந்து மாத்திரமில்லை, தாயில்லா பிள்ளை, தருதலை என்பார்கள் அல்லவா, எனக்கு சரியான வளர்ப்பு கிடையாது. என் தாப்பனாரும் நான் சொன்னது போல் அவர் ஊரை விட்டு ஊர் எங்கேயாவது போயிடுவார், என் சின்னாக்காவும் வேலைக்கு போயிடும். அதனால் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்ந்தேன். அதனால் அந்த கிராமத்தில் சோத்திரம் மரம் செட்டி கொடிகள் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் பெரிய அரச மரம் இருக்கும். இந்த அரச மரத்தில் சோத்திரம், ஆலமரம், அரச மரம் இடம் நிறைந்திருக்கிற இடம் அது. அந்த இடத்துல சோத்திரம் ஸ்கூல் நேரத்தில் போய் விளையாட போயிடுவேன் டீச்சரை ஏமாற்றி. அங்கே போய் சோத்திரம் ஆளுமரம் விழுதுலாம் பிடிச்சிக்கிட்டு ஆடுவோம். அங்கே போய் தான் மத்தியான நேரத்தில் சோத்திரம் பேய் ஆட்டம் ஆடுவோம், பேய் பிடிச்ச மாதிரி காட்டேரி வந்தது போல் ஆடுவோம். என்னெல்லாம் சில விளையாட்டுகள்லாம் கிராமத்தில் விளையாடுற விளையாட்டுகள்லாம் அந்த நாட்களில் விளையாடுவோம். அதனால் எனக்கு தான் சோத்திரம் அந்த நாட்களில் பிள்ளைகள் இவன் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறான், நல்லா வாழா இருக்கிறான், இவனுக்கு தான் பேய் வர மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு முறை என்னை படுக்கு வைத்து சோத்திரம் வேப்பிலாம் வாயில் கரைச்சி ஊற்றி சோத்திரம் அப்படியே ஒன்று பேய் வந்துடும்டா, பேய் வந்தால் எங்கெல்லாம் துரத்தி வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் சொன்னாங்க, ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என் வாயில் அந்த வேப்பிலாம் ஊற்றுறாங்க, என் வாயில் அது வருது, கசப்பாக இருக்குது. கையில் ஒரு சிமிர், புளியா மரம் சிமிருன்னு சொல்லுவாங்க, புளியா மரத்துடைய கொம்பு, சின்ன கொம்பு, அதை கையில் வச்சுருவாங்க. இது எதுக்கு என் கையில் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். உனக்கு பேய் வந்துட்டா நீ எல்லோரையும் அடிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த ஆலோசனை கொடுத்தாங்க. ஸோ அதை கொடுத்தவுடனே எனக்கு பேய் வரல, ஒன்றும் வரலை. ஏன் நான் பேய் வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணேன், அந்த சிமிர் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் துரத்தி துரத்தி துரத்தி துரத்தி அடி அடினு அடித்து கை காலெலாம் சோத்திரம் வீங்க வச்சுட்டேன். எனக்கு அதிகமாக தின்றதுக்கு யாராவது கொடுக்கலாம், அவன் மேலே கோவம் வச்சுருப்பேன். நான் கேட்டால் கொடுத்துடணும், இல்லைன்னா நான் அடிப்பேன். ஏற்கனவே அப்படி தான் வளர்ந்தேன் நான், சிறுப்பிள்ளையே எல்லோரும் அடிக்கிறது, சண்டை போடுறது, அப்படி தான் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்போ இந்த எனக்கு எவன் கொடுக்கலையோ அவன் நல்லா அடிச்சிருவேன், அதனால் அடுத்த நாள் தான் அவன் கொடுக்க அமைச்சிருவான். இப்படி அடித்து ஏமாற்றி இப்படி பண்ணிட்டேன். பிள்ளைங்கள்லாம் போய் ஹெட்மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் இந்த வடிவேல் வந்து எங்களை சோத்திரம், எங்களை அடிச்சிட்டான் சார், ஏன் அடித்தான்,
அவனுக்கு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும், அவனுக்கு சொன்னோம், அவன் பேய் வந்து அடிச்சிட்டான், எங்கடா பேய் வரப்போகுது, அவன் ஏற்கனவே பாலு, அவனை போய் அவங்ககிட்ட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்களே, அவன் உண்டு நாய்க்கிடுவான்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் தான். எப்போவோ கெட்ட பேர் வந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் அங்கே படித்து அஞ்சாவது படித்து முடிச்சிட்டேன், பாஸ் பண்ண கத்திருக்கிற விஷயத்தார். அங்கே தான் வடிவேலுங்கிற பேர் மாற்றப்படுகிறது. என் தாய் என் தாப்பனா வைத்த பேர் வடிவேலு. அங்கே எங்கள் வளர்த்தி சேர்ந்த ஆசிரியர் தான் ஹெட்மாஸ்டராக இருந்தார், அவர் பேர் சாமி கண்ணு. அவர் அங்கே போய் சேர முடிய சொன்னார், சோத்திரே உனக்கு சுந்தர வடிவேலுன்னு பேர் வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் வைக்கிறீங்க எது வைக்கிறீங்க எனக்கு கேட்க தெரியல. ஆனால் அவர் உயிரோடு நாட்கள்லேயே நான் இடையில போய் அவர் கேட்க போயிருந்தேன், சார் என்னை வடிவேலுந்த பேர் சுந்தர வடிவேலுன்னு மாற்றினீங்களே என்ன காரணத்துக்காக மாற்றினீங்கன்னு இடைப்பட்ட நாட்கள் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா உனக்கு வடிவேலுங்கிறது மொட்டையாக இருக்குது, சின்ன பேராக இருக்குது, அதுக்கு நல்லா கிட்டமேங்கிறதுக்காகவும், ரெண்டாவது சுந்தர வடிவேலுங்கிற கல்வி டைரக்டர் அந்த நாட்டில் இருந்தார், அவர் அடிக்கடி அந்த பக்கத்தை ஸ்கூலை பார்க்க வருவார். அப்படி வருகிற நாட்களில் சோத்திர அவர் ஞாபகம் இருந்துமா உனக்கு சுந்தர வடிவேல்னு பேர் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த சுந்தர வடிவேல் அவரால் வைக்கப்பட்ட பேர் தான். அந்த சுந்தர வடிவேல் அந்த நான் அங்கேருந்து ஐந்தாவது முடித்து மீண்டும் வளர்த்திக்கே ஆறாவது வகுப்பு படிக்கிறதுக்கு சேர்க்க வந்தாங்க. ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்து கொண்டிருந்தேன். எட்டாம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 14 வயது. அப்போ தான் எனக்கு நல்ல ஓரளவுக்கு உலகம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன அப்படி என்றெல்லாம் புரிந்து கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக அமைந்தது. சீட்டாட போவேன், கோலியாட போவேன், பம்பரம் ஆட போவேன், இப்படிப்பட்டதான காரியெல்லாம் செய்வேன். அந்த சிறு பிள்ளையார் நாட்கள்லேயே அந்த வாழ்த்தனம் எட்டாவது படிக்கும்போது சொல்ல வேண்டியதில்லை, இப்படி வாழ்த்தனம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சம்பவம் சின்ன, அந்த ஐந்தாவது படிக்கிற வயதுன்னு சொல்லும்பொழுது ஒரு ஞாபகத்துக்கு ஒன்று வருகிறது. ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜ் வருகிற பொழுது எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தோம். அப்போது சொந்தமாக டீ கடை வச்சோம், அப்புறம் மெஸ்ஸு வச்சோம். மெஸ்ஸுனால் கண்ட்ராக்டர் டிரைவர்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம மெஸ்ஸு வச்சா கொஞ்சம் படிச்சுக்கலாம், பெரிய பணக்காரன் ஆகிடலாங்கிற எண்ணத்தில் மெஸ்ஸு வச்சோம். ஆனால் மெஸ்ஸு வச்சும் ஹோட்டலில் வச்சோம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பருவத்தில் தான் கஷ்டத்தின் மத்தியில் நான் சினிமா கொட்டையில் போயிட்டு வேலை பார்த்துருக்குறேன். என்ன வேலை, ரெண்டு ஷோவில் டீ காப்பி போடலாம், மிச்சார் காப்பி காப்பி காப்பியே முறுக்க முறுக்க முறுக்கே போடலாம் போடலாம், கமரகாட் கமரகாட் அப்படின்னு சொல்லி இந்த இடைவெளி நேரத்தில் விற்கணும். ஆரம்ப படம் ஆரம்பிக்கிற போது விற்பார்கள், பிறகு இடைவெளியை விடுகிற போது விற்பார்கள், அப்புறம் முடிஞ்ச பிறகு விற்பார்கள். இதுதான் என்னுடைய சிறு பிராயத்தில் இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன். அநேக டீ கடைகளில் தண்ணீர் முண்டு ஊற்றிருக்கிறேன், கூலி வேலைக்கு ஆசிருக்கிறேன். அநேக ஹோட்டலில் வேலை பார்த்துருக்குறேன், பெட்டி கடையில் வேலை பார்த்தேன், மளிகடையில் வேலை பார்த்துருக்குறேன். இப்படி பல இடங்களில் அந்த ஐந்தாவது வகுப்பு படிக்கிற ஸ்டேஜையும் கிட்டத்தட்ட ஆறாவது வகுப்பு வருகிற நேரத்திலையும் இது போன்ற காரியங்களில் நான் என்னை பயன்படுத்திக்கிட்டேன். இப்படி தான் கஷ்டப்பட்டு சாப்பிடணுங்கிற முறை. அந்த சினிமா கொட்டாரை வேலை பார்க்கும்பொழுது ரூபாய்க்கு நாரணா என்று சொல்லி ஒரு கமிஷன் கொடுப்பார்கள், அந்த பணத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து எங்கள் அக்காட்ட கொடுப்பேன், அக்கா தான் சமைச்சு கஞ்சி கொடுக்கும். எப்படியோ வறுமை தான். இப்படி இந்த படித்து கொண்டிருக்க நாட்களில் சோத்திரம் எனக்கு கிட்டத்தட்ட இந்த 14 வயதுன்னு சொன்னேன் இல்லையா, எட்டாவது படிக்கிற வயசு. பாருங்கள், ஐந்தாவது படிக்கிற சமயத்தில் நான் எல்லா தியேட்டர்லேயும் வேலை பார்த்தேன்னு, சினிமா பல இடங்களும் வேலை பார்த்தேன்னு சொன்னேன், சொந்த ஹோட்டலை வச்சுருந்தோம் சொன்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம் தண்ணி முண்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் கொண்டாந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குதே, நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்குதே, இந்த வீட்டில் தண்ணி கேணி இருக்கிறது, தண்ணி இருக்குது எட்டி பார்த்தா தெரியுது, ஆனால் அந்த வீட்டு ஓனர் வரலையே, எப்படி போய் மொழுறது, ஓனர் வந்துட்டால் நல்லாயிருக்கும், நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிற அந்த இடத்துல போய் தண்ணி முண்டுக்கலாமே அப்படின்னு நான் நினச்சிருக்க நாட்டில் தேவன் எனக்கு கிருபி செய்திருக்கிறான், கத்தர் எனக்கு கிருபி செய்திருக்கிறான். உடனே பாருங்கள், நான் நினச்ச நிலவை கத்தர் அறிந்தபடினால அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாங்க. அந்த வீட்டு ஓனர் கிறிஸ்துன்னு தெரியாது, எனக்கு முஸ்லீம் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனால் ஒரு முறை மாலை நேரம் 6 மணி இருக்கும், மாலை நேரம் தண்ணி மொழுறதுக்காக நான் போனேன், கொடுத்த மண் குடம் எடுத்துக்கிட்டு பகிட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன். போனால் அவங்க ஒன்றும் சொல்லலை, உள்ளே தான் இருக்கிறாங்க. நான் தண்ணி மொழுறதுக்கு பகிட்டியை உள்ளே விடுறேன், அங்கே உள்ள சத்தம் இருக்குது, ட்ரம் அடித்து, விந்தை கீறுஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கீறுஸ்தே சுராஜா
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை கேட்டும் வித்தியாசமாக இருக்குது. சினிமா பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் சொல்லி தண்ணி மோட்டத்தை விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டேன். உள்ளே உட்காந்தா அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸோ அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான்கு பேரும் உட்காந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு விந்தைக்கேருசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இது சரணத்தை கேட்டால் இன்னும் நல்லது. அந்த சரணத்தை கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. பாட்டை கேட்கும்போது என்ன தோணுச்சு, எனக்கு தண்ணி மட்டத்தை விட்டுட்டே உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவங்களும் என்னை அனுமதித்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்ப ஜபம் பண்ணுறாங்கன்றதை இப்போ எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியாது. சிறு பிள்ளை இல்லையா, அதனால் அவங்க ஏதோ பாடுறாங்க. அந்த பாட்டு சினிமா பாட்டை விட நல்லா இருக்குது. இருதயத்தை தொடுது, நெஞ்சை தொடுது அது பாட்டு. அந்த வரிகள் அப்படி தொடுது. தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தைக்கேருஸ்தே சுராஜாம் உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை முழுவதும் நான் கேட்டேன். இப்போ அடிக்கடி இந்த பாட்டை சொல்லி நான் சாட்சிடுவேன். அந்த பாடல்தான் என் சிறு வயதிலேயே தொட்டது. இந்த பாட்டு தொட்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிச்சுது. எனக்கு இந்த ஆறாம் பூ, ஏழாம் பூ, எட்டாம் பூ அப்படி தொடங்கி அப்படியே சில கிறிஸ்தவ ஊழியர்களை தெரிய வந்தது. இவங்களும் கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள் இவங்களும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் போய் உட்காந்துக்கிடுவேன். அப்படி ஒவ்வொரு நாளும் உட்காந்து போல ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. ஆதாரம் நீ தானையா என் துறையே அப்படி சொல்லி பாடுவாங்க. எனக்கு பழைய பாட்டில் அவங்க பாடும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லித்தான். அந்த குடும்பத்தின் மூலமாய் அந்த விசேஷமாக இப்படி சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப ஜபம் பண்ணது நிமித்தம் ஒரு புறஜாதியாக இருந்த என்னை இயேசு தொட்டார். அந்த பாடல் தொட்டது. அந்த பாடல் தொட்டதின் பின்னாடி என் வாழ்க்கையில் சில பாடலை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பாடலை தொட்டபடி நான் ரட்சிக்கப்பட்டேன். பாடல் வழியாக தொட்டதுனால 1990 மலை ஜபத்துக்கு போவேன். பல்லாவர் மலை ஜபத்துக்கு போவேன். அந்த மலைஜபத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருடைய தயவு தேவைப்படுது. ஐயா, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஜபிக்கிறீங்க, இது போய் சத்தம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் திரிசூலம் அடிவாரத்தில் இருக்கீங்களே, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் ஜபிக்கிறீங்க, சத்தம் கேட்கும். இங்கேருந்து உட்காந்து ஜபிக்கிறீங்க, மலைக்கு போனீங்கன்னா நல்லா ஜபிக்கலாமான்னு ஒருத்தர் சொல்ல நான் அதுக்கு மலைஜபத்துக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் நானும் என் சகலனும் போக ஆரம்பித்தோம். அப்படியே போய் ஜபிக்க ஆரம்பித்தோம். அப்படி 91 தான் எனக்கு பாட்டு ஒன்று வாயில் அப்படியே வருது. எப்படின்னா, நெஞ்சமே நீ கலங்காதே, இப்படி பாடல் தொகைரா வருது. இந்த தொகைரா கூட பின்னாடி நான் பாட்டை ஷூட்டிங் பாட்டை எடுக்கிற போது ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிற போது சொன்னார், நீங்கள் தொகைரா போட்டு பாடுறீங்கயா அப்படின்னு சொன்னார்கள். எனக்கு தொகைரான்னு தெரியாது, பார் தெரியாது, எதுக்கு மோனே தெரியாது, பாடல் எப்படி எழுதுவும் தெரியாது. பாருங்க, என் வாழ்க்கையில் நான் 8வது 9வது படித்து முடித்தேன். 10வது படிக்கும்போது 1969 தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படின்னு சொன்னால், எனக்கு இது இடைப்பட்ட நாட்களில் சில ஆசிரியர்கள், கிறிஸ்துவ ஆசிரியர் இமானுவேல் ஆசிரியர், ஐசக் ஆசிரியர், இப்படி சில பேருடைய பழக்கம்னால இயேசு பற்றி அப்படி தெரிய ஆரம்பித்தேன். இயேசுபத்திரும் ஜபிக்க ஆரம்பித்தேன். முடங்கால் போட்டு ஜெபிப்பேன், கதை போட்டுட்டு ஜெபிப்பேன், ஆற்றுங்கிற எங்கேயாவது ஓடை இருக்கிறதான்னு பார்ப்பேன், ஓடை பக்கமாக ஜெபிப்பேன். இப்படி இடங்களில் எங்கேயாவது தனிப்பட்ட இடத்துல போய் ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட நாட்களில் சோத்திரம் இயேசு பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சு கொண்டிருந்த வாழ்க்கையில் சோத்திரம் பாருங்கள், இந்த பல்லாவரம் மலையிலன்னு சொல்கிறீங்களா, மீண்டும் வரேன், பல்லாவரம் மரத்தை மலைக்கு வரேன். இந்த பல்லாவரம் மலை போது சோத்திரம் இந்த பாட்டு என் வாயில் அப்படியே வருது. இந்த என்ன சொல்லுவாங்களா, பொதுவாக பாட்டு எப்படி நம்ம எழுதுவாங்கன்னா, மெட்டு அமைப்பாங்க. மெட்டு அமைச்சாங்கன்னா மியூசிக் டைரக்டரு அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை வைக்கணும்.
அது ஒரு மெத்தட், அதுதான் நல்ல மெத்தட்னு சொல்லுவாங்களே. ஆனால் எனக்கு அந்த மெத்தட் தெரியல. அப்படியே பாட்டு வாயில் வரும், ராகமும் பாட்டும் அப்படியே வரும். இந்த பாட்டு அப்படி தான் வந்தது. நெஞ்சமே நீ கலங்காதே,

நேசர்வருவார், நிம்மதி தருவார், நீ கலங்காதே நெஞ்சமே, நீ கலங்காதே நெஞ்சமே, நீ கலங்காதே. இந்த பல்லவி மட்டும் வந்தது, அதான் தெரிஞ்சதுதான் பல்லவின். பிரகதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாட்டும் ஆட்டு கொடுக்கும்போது அனுபல்லவி எழுது, சரணம் எழுது, இப்படி எழுது, அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த பாடல் வந்த உடனே எனக்கு முழுசாக கிடைக்கல. பாரு, நான் எஸ்எல்சி கூட எப்படி பாஸ் பண்ணி சொன்னால், நான் சரியாக படிக்காதேன், ஏமாத்தணும் சொல்லணும் பற்றியா. நான் படிக்கிற காலத்தில் முருகனாலையும் ஏமாற்றிருக்கிறேன், வளர்த்தில கூட நான் படிக்கும்போது இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது, மேக்ஸ் வரவே வராது. இந்த மேக்ஸை நான் எப்படி பாஸ் பண்ணணும்னு சொன்னால் எஸ்எல்சியில் சோத்திரம் எல்லா கணக்கும் மனப்படம் பண்ணிக்கிட்டேன். இந்த மனப்படம் பண்ணி அந்த க்வெஸ்சன் வந்துட்டு அந்த ஆன்சரை அப்படியே எழுதிடுவேன், அப்படியே கரெக்டாக எழுதிடுவேன். இப்படி தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், மனப்படம் பண்ணி எழுதியிருக்கேன். எஸ்எல்சி நான் பாஸ் பண்ணது ஆச்சரியம் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னேன். அந்த ஞானஸ்தானம் கூட வளர்த்தில ஒரு கிணத்துல சோத்திரம் மற்ற ஆசிரியர்கள் மூலமாய் சோத்திரம் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு விரும்புகிறான், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது ஞானஸ்தானம். ஆனால் என்ன பண்ணும், அந்த நாட்டில் விரும்பினேன், எல்லாம் எடுக்கிறாங்களே நாமளும் எடுத்துக்கோன்னு சொல்லி விரும்பினேன். அப்போது என் கிணத்துல விழுப்புரத்துலேருந்து சுவாமிநாதனுங்கிற சிபிஎம் பாஸ்டர், அவர் இடையில தான் கேள்விப்பட்டேன், அப்படி சுவாமிநாதன் பாஸ்டர் தான் உங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்ல கேட்டேன். அவர் வந்து அந்த கிணத்துல முக்கிய எடுக்கிற பொழுது தேவ தயவுன்னு சொல்லி எடுத்தார். அந்த ஞானஸ்தானம் எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். எஸ்எல்சி எக்ஸாம் எழுதும்போது எழுதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் டீகளில் வேலை பார்க்குறான், நான் டீ கடையில் கூட மாட வேலை செய்திருக்கிறேன், டீ எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்படி இடங்கள்லாம் போய் எங்கெல்லாம் கொடுங்க அங்கெல்லாம் கொடுத்துட்டு வருவேன், அப்படிப்பட்ட வேலை செய்கிறேன், அந்த கிளாஸ்லாம் கழுவிட்டுருக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான், எக்ஸாம் வர வாரத்தில் இருக்குதுவனுக்கு அவளூர்பேட்டில் போய் நீ தங்கியிருந்து எக்ஸாம் எழுது, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுனா உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் படிக்க வைக்கிறான்னு ஒரு உற்சாகத்துக்கு சொன்னான், படிக்க வைக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் சரியாக படிப்பு வரல, இருப்பினும் நான் என்ன பண்ணேன், அவ்வளோ பெட்டில் 10 நாள் தங்கியிருந்து இரவும் பகலும் என் ஆண்டவர் படிக்க வைத்தார். ஓரளவுக்கு படித்தேன், எஸ்எல்சியில் பாஸும் செய்தேன். பாஸ் பண்ணிட்டு பிறகு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வழி இல்லை. என் தாப்பனார் சோத்திரம் உன் கால் கட்டு போட்டால் நல்லாயிருக்கும், வாலிபத்தில் விஷயத்துக்கும் திரியலாம் வராமல் போகிறான் அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பிரச்சனை உண்டாக்குனார். அது அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட காலத்தை அப்படி இருக்கும்பொழுது இடையில் நடந்த சம்பாதி சொல்கிறோம். 14 வயசில் சோத்திரம் 8வது படிக்க சொல்லுவீங்களா, அப்போ நான் பண்ணால் பாவமே கிடையாது, தருதலை பிள்ளை இல்லை, தாயிலா பிள்ளை இல்லை, என் இஷ்டத்துக்கும் கையில் பூ தான், கழுத்தில் பூ தான். அதுக்காக ஒரு பாட்டு கூட ஆர்டர் கொடுத்தார், என் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாட்டை நான் ஆர்டர். அந்த நாட்டில் பல்லாவரம் வாழை எழுதும்போது ஆர்டர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையை நீ எழுதுப்பா, வாலிப்பிள்ளை வாலிப்பிரயத்தில் நீ எப்படிலாம் இருந்த, அதனால் இப்போவும் வாலிப்பிள்ளை பல விதமாக இருக்கிறாங்க, இந்த பாடல் கேட்டால் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலாம் கொடுத்தார். கத்திர சித்தமான அதை எனக்கு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை 14 வயசில் நான் பண்ணாத தவிர பண்ணிடுறேன், தேவையில்லாத காரியம். அதாவது சோத்திரம் பெண்களில் பெண்கள் சபகாசம் சொல்வார்கள், பெண்களோட தொடர்பு, வாலி பெண்களோட தொடர்பு, இது இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதுவும் அந்த காரியத்தில் எங்கள் அண்ணனுக்கு தெரிய வந்து எங்கள் அண்ணன் அடிச்சிட்றான், சரியான அடி அடிப்பான், பொதுவாக அடிப்பாங்க இன்னும் சோத்திரம். அப்படி அடித்து என்னுடைய வாழ்க்கையில் சோத்திரம் என் தாயும் இல்லை, அரவணைக்க ஆட்களும் இல்லை, பாசம் காட்டுறதுக்கு ஒத்தரும் இல்லை, எந்த தெய்வம் எனக்கு ஒன்றும் மொத்தம் செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சின்ன வயசில் அந்த பாட்டு தொட்டதுனால எனக்கு அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவன் எப்படி இருக்குது, நான் செத்து போயிட்டோம்னு சொல்லி அந்த நாட்களில் 14 வயசில் நான் முடிவெடுத்தேன். அன்றைக்கி அடித்த அந்த நாட்களில் சோத்திரம் இரவில் நான் போய் ஒரு குடிசையில், எங்கள் வீட்டு குடிசை தான், அந்த குடிசையில் படுத்துக்கிட்டேன். அந்த நாட்களில் கா விளக்கு தான், மின்சாரம் கூட அவ்வளோவா இல்லை, எங்கேயோ இடத்துல மின்சாரம் இருக்கும், எங்கள் வீட்டிலாம் கரண்ட்லாம் கிடையாது. அவன் அடித்ததுனால அவமானப்பட்டேன், சோ ஊரெல்லாம் சோத்திரம் சொல்லி சொல்லி அடிச்சிட்டான், இப்படி தப்பு பண்ணிட்டே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போவாங்க, உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொன்னால, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணுமா, ஐயோ அவமானமாகிடுச்சேன்னு சொல்லி, சரி எப்படியாவது செத்துடலாம்னு சொல்லி அரளி விதையை எடுத்து நாளை காலையில் ஏழுச்ச உடனே அரளி விதையை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி செத்துருவோன்ற ஐடியாலாம் நான் படுத்தேன். அழுதுனால நல்லா தூங்கிட்டேன். ஒரு ஜாமத்தில் ஒரு சொப்பனம் மாதிரி எனக்கு வந்தது, அது தரிசனமாக சொப்பனமாக தெரியல. இயேசு கிறிஸ்து தோன்றி, மகனே நான் உன்னை அடையாள சாட்சியாக வைத்திருக்கிறேன், நீ மறிக்க வேண்டியதில்லை,
எனக்காக நீ சாட்சியாய் வாழ்வாய் என்று சொல்லி உன் வலது கையில் பெரிய விரலில் சிலுவின் சின்னத்தை கொடுத்துருக்கிறேன் பாருனார். நான் திடுக்கிட்டு இருந்து பார்க்குறேன், ஒரு இருட்டாக இருக்குது, காவலுக்கு கொளுத்தி பார்க்குறேன், சரியாக தெரியல. ஏன்னா அண்ணன் அடித்ததுனால ரொம்ப சோகத்தில் சாகணுன்னு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களை ஆண்டு சொப்பனத்தில் தோன்றி உன்னை அடையாள சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்லி வலது கையில் சிலுவின் சின்னத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் பாருன்னு சொன்னார். அதனால் வெடிந்த பிறகு நான் பார்த்தேன், அந்த சிலுவின் சின்னம் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகி இப்போ இருக்குது. அந்த சிலுவின் இதை இடைப்பட்ட நாட்களில் இயேசுவின் மகிமைங்கிற பத்திரிகைக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அந்த நாட்களில் ஐயா நான் என்னுடைய சாட்சியை உங்கள் புத்தகத்தில் எழுதணும், நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் எழுதி அனுப்புகிறேன், ஷார்ட்டாக எழுதி அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்களை எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இயேசுவின் மகிமை திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த சிலுவின் அடையாளத்தை தான் அந்த நாட்களில் அவங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி அந்த சிலுவின் அடையாளம் தான் இருக்குது. இப்போதும் யாருக்காக நான் ஜெபிப்பேன், சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே என்னை ஜெபிக்க ஐயாட்ட போய் ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பாஸ் சொல்லுவாங்க. அப்போ ஜெபிக்கும் போது இந்த பெரியவரில் வச்சு அந்த சிலுவை வச்சு தான் இந்த நெத்தியில் ஜெபிப்பேன். ஆண்டவரே இவங்களுக்கு பரிமளம் சுகம் கொடுங்கப்பா, இவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அப்படி தான் ஜெயிப்பேன். இப்படி இந்த அடையாளத்தை கொடுத்த ஆண்டவர் மீட்டெடுத்தான். எனக்கே சிலத்தில் கால் சிலத்தில் இழுக்குமா தெரியும், எங்கேயோ வழி இருக்கும், எந்த வலிச்சாலும் இந்த சிலை வச்சு இயேசு ரத்தஞ்சியம், இயேசு ரத்தஞ்சியம், இயேசு ரத்தஞ்சியம் உடனே சுகம் ஆகிடும். அநேக சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். கத்தநாமத்துக்கு மைண்டாட்டும். இதுதான் இந்த பாடல் பிறந்த கதையை மீண்டும் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு நெஞ்சுமேனி கலந்த பாடலை நான் எழுதி முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு முறை பெட்டில் சொத்து பழைய வீடு எனக்கு, இப்போ இருக்கிறது ஒரு சுமாரம் தளம் போட்ட வீடு, முன்னாடி சாதாரண ஓடு வீடு தான். அதில் கட்டில் படுத்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி உபாசம் இருந்துட்டு அப்படியே சோத்தமிட்டே இருந்தேன். அப்போது திடீர்னு வார்த்தை வந்துச்சு, அந்த பல்லவி முடித்தோடனே 1.5 வருஷமாக அந்த பாட்டு வரலையே, பல்லவி மட்டும் தான் வந்திருக்காண்டவரே, எனக்கும் கிடைக்கலையாப்பா அப்படின்னு நான் அந்த ஏக்கத்தோடு நாட்களில் எனக்கு சரணம் கிடைக்க ஆரம்பிச்சு. குரு தீபடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோம். குரு தீபடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகி

அது நெஞ்சமேன் நீ கலங்காதே. இந்த பாடல் முழுசாக கிடச்சிச்சு அன்றைக்கு அந்த உபவாச நாட்களில் முழுசும். ஆகாரின் கண்ணீரை தண்ணீராய் மாற்றினார், அறிந்த மகனை நீ அழலாம் உனக்காய், முழங்கால் நின்று முறையீடு இன்று முடிவோ உனக்கு ஜெயந்தானே அப்படின்ற அடுத்த சரணம் கொடுத்தார். அதுக்கடுத்த சரணம் அப்பயே கொடுத்துட்டார். பாருங்கள் இந்த பாடல் வரியில் எப்படி வருதுங்களா, பரிசுத்த ஆவியார் தான் கொடுக்குறார். அதுக்கு நான் அடுத்த பாட்டுக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு பாட்டும் ஆவியார் சொல்ல சொல்ல தான் எழுதிக்குவேன். ஏன்னா நான் எஸ்எல்சியை காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணால் எப்படி சொன்னால், நான் எஸ்எல்சி எக்ஸாம் 1969 எழுதுறேன், அவுலில் பேட்டில் தான் எழுதுறேன். ஒரு டேபிள் போட்டிருந்தால் இன்னொரு டேபிள் தள்ளி போடுவாங்க, கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி கேப் இருக்கும். ஸோ கேட்டு எழுத முடியாது, பார்த்து எழுத முடியாது. அப்படிப்பட்ட நாட்களில் எப்படியே பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் ஜபத்தினால் சோத்தின அந்த எஸ்எல்சி எக்ஸாமை நான் பாஸ் பண்ணேன். நான் சொல்லுவேன் அதான் எஸ்எல்சியை நான் காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறது காரணம்னா, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களும் நிறைய காப்பி அடித்து தான் பாஸ் பண்ணுறான்றதுக்காக சொல்ல வரேன் சார். அப்படி இருந்து உடனே இந்த பாட்டு முடிச்சு எழுதி முடித்தேன், சில பிரேசருக்கு போக அந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு நல்லா இருக்குங்க, உங்கள் குரல் நல்லாயிருக்கு, ஏன் நீங்கள் சீடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோத்திரம் பம்மலில் ஒரு சபை ஒரு வீட்டில் பிரேயர்ஸ் நடத்துவாங்க. அங்கே எங்கெல்லாம் பிரேயர் நடத்துகிறாங்களோ அங்கே போய் கலந்துக்குறான். அப்போது அந்த பாஸ்டர் இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் பிரதர் பாரி, மிஸ்ஸஸ் பாரி தான் கேட்குறாங்க, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது பிரதர், நீங்கள் சீடி போடுங்கிறான். சீடி போடுற எண்ணம் இல்லை, நான் இந்தபடி தான் பாடலை எழுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சோத்திரம் என் பேக்ரவுண்டே வித்தியாசமான பேக்ரவுண்ட் இல்லையா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், படிப்பறிவு அதிகம் கிடையாது எனக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் அந்த பாட்டு கொடுத்த உடனே சோத்திரம் பாட்டு நல்லா கொடுத்தான்னு சொல்லி சார் சொல்லணும்னு சில இடங்கள் சொன்னேன். ஆனால் இந்த பாட்டுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஒரு பாட்டை சிஎஸ்சியில் தான் கொடுத்தார். நாங்கள் சிஎஸ்சியிலேருந்து தான் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்தோம். எங்களை ஆரம்பத்தில் சிஎஸ்சி தான் நாங்கள் போனோம். மாம்பழத்தில் பாஸ்டர் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை அவர். அவர் நடத்தின இடத்துல தான் நானும் பாஸ்டர் ஜெகதீசன், அவரும் இப்பொழுது இல்லை, அவரும் மறித்து விட்டார். நாங்கள் சோத்திரம் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது அவர் சோத்திரம் ஒய்ஃபோட அக்காவை அவர் திருமணம் செய்திருக்கிறார், அதனால் ரெண்டு பேரும் உறவினர் ஆகிட்டோம். நாங்கள் தான் ரெண்டு பேரும் அங்கே ஊழியம் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே ஊழியம் பண்ணிட்டுருக்கும் போது பிரச்சனை வந்ததுனால அங்கேருந்து வெளியேறிட்டோம். வெளியேறிய உடனே வருகிற பொழுது சோத்திரம் ட்ரெயினில் போகும்போது ஆவியாருடைய இடம் சொன்னார், நீங்களே ஒரு சபை ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு பிரேஸ் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, சபைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பிரேஸில் வேணால் தொடங்கலாம் அப்படி சொல்லி மனசில் ஆவியார் சொன்ன உடனே, அண்ணா நமக்கு ஆண்டர் சொல்கிறாரு, பரிசுத்தாவின் சொல்கிறாரு, இவங்களாம் அடிக்கடி தகராக பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு இங்கே வருவானே, நம்ம அணகாப்பு சொல்லி ஒரு பிரேஸ் இல்லை, உங்கள் வீட்டில் தொடங்கிடலாம், ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம கூடி ஜெபிக்கலாம், ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆத்மாவை கொடுப்பார், கர்த்தருடைய நாமம் மயப்படும்னு சொன்னேன். உடனே அவர் அதை ஒத்துக்கிட்டார், அதை ஆமோதித்தார், செய்யலான்ட்டார். அவர் எதிர்ப்பே தெரிவிக்கலை. அவர் சொன்ன உடனே அந்த நாட்களில் சனிக்கிழமையில் நாங்கள் தொடங்கிட்டோம். அப்படிப்பட்ட ஜபத்தை தொடங்கும் போதெல்லாம் பாஸ்டர் ஜெகதீசனுடைய ஒய்ஃப் சோத்திர ராணி என்ன பண்ணுவாங்க, விரும்ப மாட்டாங்க, அவங்க வெங்கடாஜல பகுதி பக்தர், அவங்க அங்கே உள்ளே வந்து பூஜை வந்து மணி ஆட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்க வெளியே நாங்கள் ஜபம் பண்ணிகிட்ருப்போம். இப்படி பாஸ்டர் ஜெகதீஷனுடைய மனைவி ராணி அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பு இல்லை, என்னுடைய மனைவியும் எதிர்ப்பு தான். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் அது இயேசுனா பிடிக்காது. என் மனைவி நான் எப்படி தேர்ந்தெடுத்துன்னு சொன்னால், இது ஒரு சம்பவம். எஸ்எல்சி முடித்த பிறகு ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, ஓவியம் வரைவேன், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவேன். இப்படி இருக்கிற காலத்தில் கும்பகோணத்தில் போய் நீ படித்தா நீ ஆசிரியர் ஆகிடலாம், ஆசிரியர் உனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ட்டு அந்த நாட்டில் ஒருத்தர் சொன்னார், கிராமத்தில் உள்ளவர் ஒருத்தர் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு என் தகப்பனாருக்கு தெரியாமலே நான் கும்பகோணத்தில் ஓடிப்போய் 3 மாதத்தில் அந்த ஓவிய பயிற்சியை படித்து முன்னேறி பாஸ் பண்ணிட்டேன். அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்னால் பெரிய சாட்சி, ஏன்னா அங்கே பிராமண ஆசிரியர் தான் எனக்கு ஆசிரியராக இருந்தார், குப்புசாமி ஐயர் என்கிற ஆசிரியர் தான். அவர் வீட்டில் வராண்டாலையில் தான் தங்க விட்டாங்க, வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்கலை, ஏன்னா நான் புறஜாதிங்கிறதுனால அவங்க உள்ள சேர்க்கலை, அவர்கள் பிராமணர்கள், நான் பிராமின். ஆனால் சோத்திரம் வராண்டர் இருக்கிற பொழுது நான் ஒரு மாதிரி குளிக்கிறதுக்காக வேகமாக சட்டையெல்லாம் கழிச்சிட்டு சோத்திரம் பனியனோடு போகிற போது நான் போட்டது பூனலை பார்த்தாங்க. பூனலை பார்த்தோன்னே உடனே கூப்பிட்டேன், அம்பி இங்கே என்ன கோத்திரம், என்ன ஜாதி, எங்கேருந்து வரல், என்ன எல்லாத்தையும் அப்படி கேட்டாங்க அவங்க பாட்சியில். நான் சொன்னேன், விஸ்வ பிராமண குடும்பம், எங்கள் அப்பா ஆச்சாரி, எங்கள் அப்பா கந்தசாமி ஆச்சாரி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, பெஸ்ட் ஃப்ரெஷ், நீ எங்கெல்லாம் ஆகிட்டடா, நீ கறிமீனெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அப்படின்னு சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிடணும் போய் சொல்லிட்டேன், சாப்பிட மாட்டேன்னு. அப்படின்னா ஆற்றுக்குள்ளே வரலாம்,
துணியெலாம் தொடலாம், காய்கறிலாம் வாங்கி கொடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லி அந்நாட்டில் ஆசிரியருக்கு பணித்தார். நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போவேன், துணியெலாம் எடுத்து கொடுப்பேன், மடித்து கொடுப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், காய்கறி வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணேன். அப்படிப்பட்ட நாட்கள் அங்கே நான் படித்து முடித்து வந்து சென்னையில் வளத்தில் இருக்கிறேன். வளத்தில் போது எனக்கு வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டேன், டிடிசி முடிச்சிட்டேன், சைதாப்பட்டில் டிடிசி முடிச்சிட்டேன். முடித்த பிறகு தான் சோத்திரம் என் கூட படித்த பயிற்சி எடுத்த படித்து பயிற்சி எடுத்த செல்லப்பாங்கிற சோத்திரம் சகோதரன், அப்பா மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ டிராயிங் மாஸ்டர் போஸ்டிங் இருக்குன்றாங்க, நீ போய் இப்போ செய்யலான்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டான். உடனே அது கேள்விப்பட்டு ஓடி வந்து சோத்திரம் அந்த ஸ்கூலில் லீவ் வேகன்சியில் ஒரு ஸ்கூலில் எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. அப்படி 3, 4, 5 பள்ளிக்கூடத்தில் ஓவிய ஆசிரியராக நான் லீவ் வேகன்சியில் வேலை பார்த்தேன். நான் அந்த டிராயிங் அங்கே முடித்ததுனால பிறகு அதுக்கு பிற்பாடு நிறைய பெயிண்டிங், ஜாமெட்ரிக்கல் எக்ஸாம், இப்படி டிசைன் எக்ஸாம், இப்படி எல்லாத்திலும் தரவாக பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், டிராயிங்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், டிடிசிலையும் பாஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் ஓகேன்னா இப்போ லீவ் வேகன்சியில் வேலை செய்துட்டுருக்கிறேன். இந்த வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் பர்மனெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும், அதுக்காக காத்துட்ருந்தேன். 3 இடத்துல எனக்கு பர்மனெண்ட் வேலை ரெடியாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல பேர், இவர் நல்லா ஓவியம் வரைஞ்சி கொடுக்குறார், நல்ல எக்ஸிபிஷன் நடத்துகிறார், சுறுசுறுப்பாக செய்கிறார், பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிடுறாங்க. இதுக்கு முடிந்தவங்களாம் இந்த மாதிரி ஆர்வமாக கற்றுக்கிட்டதே கிடையாது. இப்போது எப்படிலாம் வரையணும் சொல்லித்தராரு, எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி வினவசி பாடம் கூட எடுக்கிறாரு, ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தாலும் மற்ற பாடங்கள் எடுக்கிறாரு, அப்படிலாம் கேள்விப்பட்டனால எனக்கு முத முத கேரளா வித்யாலயம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு என்ட்ரி வந்தது. அந்த இன்ட்ரிவியூக்கு நான் என் செல்லப்பாவுக்கு போனேன்ப்பா, எனக்கு இன்ட்ரி வந்துருக்குதுப்பா, உன் முடிவு வந்துருக்குது, கத்துறதுக்கு சோத்திரம் சொல்லி என்ட்ரி என்ன சொல்லி நான் அங்கே போனேன். அப்ளிகேஷனை நான் டிசைன் பாஸ் பண்ணதால் நல்லா டிசைன் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆளாக அச்சு போல் எழுதி அதை கொண்டு அந்த அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்தேன். நாங்கள் அன்றைக்கி 6 பேர் இன்ட்ரிவியூ வந்திருக்கணும், ஆனால் 6 பேர் வரல. அன்றைக்கி 3 பேர் தான் வந்திருந்தோம். முத முத என்ன தான் உள்ளே கூப்பிட்டாங்க, அந்த கேரளா வித்யாலயம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் மலையாள பள்ளிக்கூடாது, புருஷவாதத்தில் பக்கத்தில் என் பூந்தமல்லி ஹயர் உள்ள அந்த ஸ்கூல் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அது, ஆனால் எய்டட் ஸ்கூல். அப்படி என் இன்டர்வியூ கேட்கும்போது போனவனுக்கு முதல் கேள்வியை நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்டாங்க, எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி, ஏன் அந்த ஒரு வாரம் டைம் கொடுன்னு கேட்டால், ராமகிருஷ்ணா ஸ்கூல்லேயே வேலை பார்த்துருக்கோம், அங்கேயும் வேகன்சி இருக்குது, அஞ்சுகுத்துலேயும் வேலை பார்த்துருக்கோம், மாம்பழத்தில் அஞ்சுகம் ஹையர் ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் அங்கேயும் நல்ல பேர் எனக்கு, இப்படி பல இடத்துல எனக்கு நல்ல பேர் தான். ஆனால் இந்த 3 ஸ்கூல்லையும் எனக்கு என்ட்ரி வர்றதுக்கு ரெடியாக இருந்தது. முதல் என்ட்ரி கேரளா வித்யாலயத்தில் வந்தனால ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஒரு வாரம் டைத்து கூட என்ன பண்ணி யோசித்தேன், சரி இந்த பள்ளிக்கூடத்திலே போய் சேர்ந்துடலான்னு சேர்ந்தேன். ஆனால் நான் சேரல, கத்திரே சேகர வைத்தார். இந்த ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. சிறு பிள்ளை 3வது படிக்கும்போது எங்கள் அண்ணன் பழனியாச்சியர் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், டேய் தசரத மகாராஜா பாடத்தை படுறா அப்படின்னு சொல்லுவான். அப்போது சிறு பிள்ளையில் அந்த 3வது படிக்கும்போது எனக்கு அந்த பாட்டு அந்த பாடம் வராது, அந்த பாடல் வர பாட்டு வராது, திக்குவாயன் எனக்கு ஆரம்பத்தில் திக்குவாயிருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளையும் போது நான் திக்கி திக்கி தான் பேசியிருக்கிறேன். எங்கள் அக்காவை பானுன்னு கூப்பிட்றதுக்கு பா பா பா பாப்பான்னு இழுத்த பா பான்னு சொல்லி நம்ம லேட் பண்ணி தான் கூப்பிடுவேன். அப்படிலாம் நான் திக்குவாயாக இருந்திருக்கிறேன். அந்த நாட்கள்லாம் சொல்லுவான், தசரத மகாராஜ் தசரத பாடத்தை எடுத்து படுறான்னு சொல்லுவான், மூசா படுறான்னுவான், ஓங்கி அரைவான், டேய் நல்லா படுறான்னு அடிப்பான். அப்போ நான் மனசுக்குள்ளேன்னு நினைப்பேன், திட்டுவேன், மனசுக்குள்ளேயே திட்டுவேன். எனக்கு சரியாக அந்த தசரதனே வாயில் வரலை, தசரதன் மகாராஜனால் எங்கடா வரப்போகுதுன்னு சொல்லி அவனை கிராமத்து பாஷையில் திட்டுவேன். இப்படி தான் இருந்தேன். ஆனால் வார்த்தை வராத என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வாத்தியார் ஆக்கிவிட்டார். அதுவும் கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற பள்ளிக்கூடம், அது கம்யூனிஸ்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 31 வருஷம் அங்கே பணியாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். அங்கே போய் நான் மலையாளத்தில் பேச கற்றுக்கிட்டேன், மலையாளத்தில் பாட கற்றுக்கிட்டேன். சில இடங்களில் சில ஊடிக்காரோடு போகும்போது எந்தெந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த பாஷையில் பாடுவேன். கிட்டத்தட்ட 5-6 மொழிகளில் சோத்திரம் பாடக்கூடிய திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். மலையாளத்தில் பாடுவேன், கன்னடத்தில் பாடுவேன், தெலுங்கில் பாடுவேன், இந்தியில் பாடுவேன், தமிழில் பாடுவேன், என்னென்ன அந்த எந்தெந்த நாட்டுக்கு மலேசியா போனால் மலேசிய மொழியில் பாடுவேன். இப்படி பல மொழிகளில் பாடுறதுக்கு கத்திர கருவி கொடுத்துருக்கிறார். இந்த சொந்த பாடலை எழுதுறதுக்கு ஆண்டர் கருவி செய்தார். நான் ஒரு ஓவிய ஆசிரியராக ஆண்டர் மாற்றினா பார்த்தீங்களா, அது பெரிய ஆச்சரியம், பெரிய பாக்கியம் தான். அதை விட சோத்திரி இப்போ பாடலாசிரியராக மாற்றிருக்கிறார், பாடலாசிரியராக மாற்றிருக்கிறார். இப்படி கத்தருக்குள்ளே நான் விசுவாசமாக இருந்தும் கத்தரை ஏற்றுக்கொண்டும் ஞானசானம் எடுத்துக்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில் சீட்

இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள்ங்கிறது பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவருடைய வாழ்க்கையில் சோத்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சோத்திரம். திருமணம் பண்ணால் நல்லாகுன்னு எங்கள் அப்பாவும் நினச்சாங்க, ஆனால் சோத்திரம் அவங்க பெண்ணு பார்த்தாங்க சரியாக கிடைக்கல. ஒரு ஆறு பெண்ணை பார்த்தாங்க, இதுவும் கிடைக்கல. ஸோ அது ஏழாவது பெண்ணாக தான் சோத்திரம் நான் பண்ண திருமணம் செய்திருக்கிற தேவகிங்கிற அந்த மகள் மாம்பழத்தில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், என்னை கூட படித்த செல்லப்பா சொன்னார், நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆச்சரிய பொண்ணு இருக்குப்பா, நீ இதை கேட்டிருந்தில்ல வந்து பாருன்னாங்க. அந்த நாட்டில் அந்த பெண்ணை பார்க்க நான் மட்டும்தான் போயிருந்தேன், ஏன்னா எங்கள் சொந்த பந்தெல்லாம் அடுத்திருக்கிறாங்க, அப்பாவும் வயசானவர், அவளை யாரையும் அடைக்க முடியாது. அதனால் நான் போய் பார்க்க போனேன். இந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு தான் பெண்கள் சபகாசம், சினிமா, கூத்து, கொம்பாளம், சண்டை, எல்லாம் லிபர்ட்டி தியேட்டரில் போய் சினிமா பார்க்க போனால் ரவுடி மாதிரியே சோத்துல அவங்க பேசிடுறது, பேசுறது, அவங்ககிட்ட தகராக பண்ணுறது, இப்படிலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோத்திரம் அவன் சொன்ன பிறகு இந்த மகளை போய் பார்த்தேன். பார்த்த உடனே சோத்திரம் எனக்கு பிடித்திருந்தது, அவனுக்கும் பிடித்திருந்தது. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் பெண்ணும் பிடிச்சிது. உடனே நாங்கள் பேசி முடிவு பண்ணி வளர்த்திக்க சொன்னேன், இப்படி அப்பா சோத்திரம் திருமணம் ஆயத்தமாகிடுச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். பா உனக்கு பிடிச்சதா பண்ணுப்பா, நாங்கள் வந்துடுறோம்ப்பா அப்படின்னாங்க. ஸோ சொந்த பந்தங்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் டீச்சர், அந்த நாட்டில் இருந்த மேனேஜ்மெண்ட்டு, டீச்சர் கூட வேலை பார்த்தவர்கள், மற்ற ஏஓ, பியூன், வாட்ச்மேன் எல்லாருமே அந்த திருமணத்தை சைதாப்பேட்டில் ஒரு கோவிலில் வச்சு பண்ணிட்டாங்க. கோவிலில் வச்சு திருமணம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சாதாரணமாக பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்கூலில் வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கூலில் பண்ணாமல் ஒரு கோவிலில் வச்சு பண்ணாங்க. சரி, அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோவில் நான் திருமணம் செய்து கொண்டேன். அது அப்படி அது முடிஞ்சது. முடிந்த பிறகு நான் ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன், நான் இப்படி டீச்சர் ஒர்க் பண்ணுறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன், சர்ச்சுக்கு போவேன், ஜெபிப்பேன், இப்படிப்பட்ட ஆளுங்கிறத அவங்களுக்கு சொல்லியாச்சு. அவங்களாம் விரும்பி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு என் மனைவி அவ்வளோ விரும்பலை, இயேசுவை பற்றி விரும்பலை, எங்கள் மாமியாரும் அவ்வளோ ஒன்றும் விரும்பலை. ஆனால் எதிர்ப்பு இல்லை, அவ்வளோவா எதிர்ப்பு இல்லை. அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க, நான் எப்போ மனங்கால் போட்டு ஜெபிப்பேன், இப்படி ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் அப்படி ஊழியம் செய்யும் போது நானும் பாஸ்டரும் ஜெகதீஸ்வரம் ஊழியம் செய்கிறத பார்த்து சில அற்புதங்கள் நடக்கிறத சொல்லணுன்னே இந்த சாட்சியெலாம் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. சோத்திரம் இப்படி படிப்படியாக கேட்க ஆரம்பித்தவுடைய வாழ்க்கையில் சோத்திரம் அவருக்கும் எதிர்ப்பு, எனக்கும் எதிர்ப்பு. இருவரும் பல்லாவர் மலையில் நாங்கள் ஜெபிக்க போவோம், அவர் என்னோட பகிர்ந்து கொள்வார், என் வீட்டில் பெரிய எதிர்ப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்வார். அவர் கஷ்டத்தோடு சொல்வார், கவலைப்படாதுங்கண்ணே, நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அப்படி பேசிகிட்டே இருப்போம். மலையில் ஜெபித்தோம், வீட்டில் ஜெபித்தோம். ஒரு நாள் பாருங்கள், உங்களுடைய மனைவி சொத்த ராணி அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, அது ஒரு காலத்தை ஆண்டு வைத்திருக்கிறார், நிறைவேற்றுவார்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பாஸ்டர் ஜெகதீஷனுடைய மனைவி கூட நான் ஜெபித்து கொண்ட நாட்களில் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அவர்கள் சபையில் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பைபிள் திறந்து படிக்கிறத நான் பார்த்தேன், சோத்திரம் அப்படி தரிசனத்தை பார்த்தேன். அதே போலவே சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானசம் பெற்றாங்க. அதே போல் சோத்திரம் என்னுடைய மனைவியும் இந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் பார்த்த உடனே என்னுடைய கட்டப்பழக்கெல்லாம் உள்ளவரெல்லாம் மாறிப்போச்சு. சீட்டை ஆடுவேன் இல்லையா, நான் சேசி போதெல்லாம் சீட்டாடிட்டுருப்பேன். எங்கள் சர்ச்சைக்கு போகலான்னு கேட்பாங்க, இந்த போயிடுறம்மா, 11 மணிக்கு போகிறேன், 12 மணிக்கு போகிறேன் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பேன். சீட்டாக சொன்ன மாதிரி சீட்டாக ஆடுவேன், சினிமா பார்ப்பேன், ஊழியம் செய்வேன், பாடுவேன், கிராமம் ஊடித்து போவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போன்ற வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சோத்திரம் திருமணத்துக்கு பிறகு சோத்திரம் என் பாவ வாழ்க்கையெல்லாம் ஒன்று ஒன்றாய் ஒன்று ஒன்றாய் கர்த்தர் மாற்றினார். அது குறிப்பாய் 2021 என் சோத்திரம் எனக்கு வந்த பெரிய ஆபத்து, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சோத்திரம் யூரின் வர முடியாத பிரச்சனை, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுனால அன்றைக்கு ஆண்டு அனுபவத்தினால நான் சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கும்போது 3 நாள் எனக்கு ஜீவனே இல்லை, 3ஆம் நாள் தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன்றது தெரியும். அது பெரிய சாட்சி. அந்த நாட்கள் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் ஜெபத்தில் தான் இருந்தேன், ஆண்டவரே இப்படி ஜுரம் அடிக்குது, இப்படி ஆகுதேன்னு சொல்லலாம் மனசில் வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு ஃபோன் அடித்து, அம்மா நான் இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறேன், இவரோட டோலோ 660 போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறேன். ஆனாலும் அந்த அம்மா போட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க. சோத்திரம் கடைசியில் பார்த்தா நான் போட்டது இல்லை, வாமிட் பண்ணது இல்லை, காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்ததும் தெரியாது. ஆனால் அந்த பெரிய ஆபத்து இருந்து ஆஞ்சியோ பண்ணுனாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணுனாங்க, கத்துடைய கிருபையில் ஆஞ்சியெல்லாம் வேண்டாம், இது சாதாரண டேப்லெட்ஸும் சரியாகலாம்னாங்க. இந்த வரைக்கும் கத்துடைய கிருபினால் நான் வாழ்கிறேன். நான் மறித்திருந்தால் 2021 சோத்திரம் மார்ச் மாதத்துலேயே நான் இறந்து போயிருக்கணும். ஆனால் கத்திரி ஜீவனை கொடுத்தார். இதுக்கென்று சோத்திரம் திருமணமான பிறகு 1981 எங்களுக்கு மனைவிக்கும் சோத்திரம் திருமணமானது. 82 மகன் பிறக்கிறான், அவனுக்கு மகேஷ் பிரபு என்று சொல்லி பேர் வைக்க முடியாது, கத்திரி செய்தார்.
ஒரு

அவளும் கைத்து சொத்திரம். அடுத்து ஒரு மகள் பிறக்கிறாள், அவளுக்கு பிரேமலதா என்று பேர் வைக்க முடிய கத்திரிசிதார். இதுக்கு போட்டு 5 வருடம் எனக்கு அப்படியே கேப் இருந்தது. 5 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தை உருவானது. அது உருவான சோதரம் ஆனா பெண்ணான் தெரியாது. அந்த குழந்தை உருவானும் போது சோதரம் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இப்படி மகன் மாணவி 3வது முடியாக கன்சியாக இருக்கிறான்னு சொன்னேன். அங்கே உள்ள ஒர்க் பார்த்த என்னோட ஒர்க்கு செய்தவங்கெல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்த ஒர்க் பண்ணவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, கிண்டல் அடித்தாங்க, எந்தா சாரே எங்களுக்கு 2 குட்டிகள் போகிறேன், எந்தா 3வது குட்டி உங்களுக்கு வெக்கக்கேடு மா, உங்களுக்கு சூடு சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க மலையாளத்தில் பேசுனாங்க. அவமானப்பட்டேன். அதனால் என் 3வது மகனை மகன் 3வது மகன் பிறந்தான்னு பிறகு சொல்கிறேன், பிறந்தான்றது பின்னாடி தான் தெரியும். ஸோ 3வது குழந்தை எப்படியாவது அது சாகடிக்க வேணும்னு சொல்லி உலகப்பிரமான சில காரியங்களை செய்தேன். அப்போது சிஎஸ்சிலாம் போயிட்டுருக்குறேன். அப்போது அந்த வாழ்க்கை தான் சிஎஸ்சி வாழ்க்கை தான். அப்போ சோத்திரம் அப்படின்னு அழிக்கப்படலை. அப்போ ஒரு முறை எப்படி இருக்கும்போது எனக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என் மகளுக்கு மனைவி கன்சியாக இருக்கா, 3வது குழந்தை பிறக்கிறதுக்கு கன்சியாக இருக்கிறா, அது பிறக்கிற ஸ்டேஜ் தான் அது. அப்போ நான் போயிட்டு நற்செய்தி கூட்டத்தில் பேசி முடிச்சு திரும்பி வருகிற போது எபினேஷன்ங்கிற வார்த்தை என் காதில் விழுந்தது. அப்படியானால் மனைவி சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டுருக்காங்க, சோத்திரம் குழந்தை பிறக்கும்போது பையன்தான் பிறக்கிறான் போட்டிருக்கேன், அதான் ஆவியான சொல்கிறார், எபினேஷன் அவனுக்கு பேர் வை சொல்லி கத்த சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒன்று சோத்திரம் மகிழ்ச்சியோடு கூட அதில் பண்ணேன், எபினேஷன்ற பேர் மனசு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மறுநாள் வியாழக்காமல் நான் முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், சோத்திரம் வியாழக்காமல் பிறக்கிறான், அவனுக்கு எபினேஷன் ஆர்டர் பேர் வைக்க சொன்னார், அவனுக்கு எபினேஷனே பேர் வச்சோம். இன்றைக்கு அவன் சோத்திரம் திருமணமாகி அவன் மூத்தவன் திருமணமாகி சோத்திரம் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. சோத்திரம் அவள் வந்து ஏஞ்சல் அப்படின்னு மனைவி பேர். அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஈனோக் சாமுவேல் பெரிய பையன், சின்ன பொண்ணு சோத்திரம் ஹேனா கிரேஸ். 2வது மகளுக்கு சோத்திரம் ஒரு நல்ல டீச்சரை கிடைக்கும்படி செய்தார். அவர் ஸ்டாலின் ராஜின் சொல்லி அவர் சாதாரண சோத்திரம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் மாஸ்டராக இருந்தார். இப்போது அவர் ஹெட்மாஸ்டராக இருக்கிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஜானிஸ் ஜெர்சான் சொல்லி அந்த மூத்த மகளுக்கு பேர். 2வது பொண்ணு ஆனட் அபிகள். 3வது மகனுக்கு சாகடிக்கணும்னு சொன்ன 3வது மகன் இன்றைக்கு அவனுக்கு 32-33 வயசு ஆகிறது. அவனுக்கு சோத்திரம் சொந்தத்திலே மச்சானுடைய பெண்ணையே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அந்த தம்பதிக்கு ஜேடன் ஜோனாங்கிற பையன் பிறந்தான், அவனுக்கு ஜேடன் ஜோனான்னு பேர் வச்சாங்க. 2வது பெண் பிறந்தால் அவளுக்கு ஜோஸ்லின் ஜொஹானா என்று பேர் வைத்தார்கள். 6 பேரப்பிள்ளைகள் எனக்கு உண்டு. சோத்திரம் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி குடும்பமாய் ஆண்டு தெரிந்து கொண்டார். குடும்பமாய் தெரிந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் சோத்திரம் படிப்படியாக ஊழியவர்களுக்கு சோத்திரம் சுவிசேஷ பணி ஆற்றுறதுக்கு ஆண்டு வந்து செய்தார். நான் சுவிசேஷனாக வர்றதுக்கு நான் எப்படி சுவிசேஷனாக வந்தேன்றதுக்கு ஒரு சிறு சாட்சி சொல்கிறேன். ஆரம்பத்தில் நெஞ்சுமே நீ கலங்காத ஒரு பாடல் ஆண்டு கேட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி சிஎஸ்சியில் இருக்கும் பொழுது அழைக்கிறாங்க ஒரு பாடலில் ஆண்டு கொடுத்துருக்கார், முழுசாக பாடலை கொடுத்துருக்கார். 20 ஜபத்தில் நான் போயிருந்தோம், நானும் பாஸ்டர் ஜெகதீஷும். அந்த நாட்களில் அழைக்கிறார் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த அடைக்கிற பாட்டை ஒரு சாரத்தை பாடுற பாருங்களேன், அது என் சுவிசேஷனாகவே அந்த பாடல் அது என் காட்டி கொடுக்கும். அப்படினால ஆர்டர் சுவிசேஷனாக அழைக்கிறான்றதை நான் அப்போ தெரிஞ்சிக்கலை. அந்த பாட்டு எனக்கு சுவிசேஷனாக ஆக்குது பாருங்கள். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம், ஆயத்தமா என் கண்ணே, அவரண்டை வருவதற்கு உனக்கு. இது சுவிசேஷ வார்த்தை மாதிரி வரும். இயேசு உன்னை அழைக்கிறார், உன் பாவத்தை மன்னிப்பார், வாங்கன்ற மாதிரியே இந்த பாட்டு அமைச்சு கொடுத்துருப்பார். எனக்கு பாட்டு எழுத வராதுங்க, எனக்கு சோதனை எனக்கு தெரியாது, நான் சரியாக படிக்காதவன். ஆனால் அவர் இந்த ஆவியான சொல்வார், இப்படி எழுது அப்படி எழுதுன்னு. அப்படியே அந்த பாட்டை முழுசாக எழுதி முடித்தேன். அது போல கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டான், கர்த்தரின் நிழலில் இல்லையென்றும் தங்கிடு. இதெல்லாம் வரிகள் எப்படி இருப்பாருங்க, அழைக்காத எல்லாமே உன் பாவத்தை மன்னிச்சிருவார், சாபத்தை மன்னிப்பார் எல்லாம் நீக்கிடுவார் அப்படின்னு சுவிசேஷ வார்த்தையவே வச்சுருப்பார். அதில் அப்போ நான் தெரிஞ்சிட்டேன், ஓ சுவிசேஷம் தான் ஆண்டு தெரிஞ்சிட்டான்னு. இது எனக்கு போதாது. இது மத்தியில் சோத்திரம் எனக்கும் பாஸ்டர் ஜெகதீஷன் சொல்ல முடியா, நாங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணிகிட்ருந்தோம். பல இடங்களில் போய் பல அற்புதங்கள், அந்த 60 அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லி அடுத்து நான் பாடலுக்கு வருகிறேன்.
பாஸ்டர் ஜெகதீசன் நாங்கள் சிஎஸ் சிறந்த நாட்களில் கேள்வி அன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா போய் பிரசங்கம் பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் எங்கே ஜெபித்தாலும் அற்பு நடக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருமுடியூரில் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் காலில் அவங்களுக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, ரத்தமும் சீவும் வந்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்களேன் சோத்து உங்களுக்கு அற்புதம் பல அற்புதம் நடந்துருக்குது உங்களுக்கு செய்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாஸ்டர் ஜெகதீஷும் அதேபோல் இருமுடியூர் கிராமத்துக்கு போனோம், அந்த டாக்டரை பார்த்தோம், சோத்திரம் பண்ணோம். ஏன்னா அவர்கள் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டோம். சோத்திரம் அவங்ககிட்ட விசாரித்தோம், எல்லாம் கேட்டோம். பிறகு நான் தான் அந்த நெஞ்சுவனி கலந்த பாட்டு அந்த நாட்களில் சீடியில் போடுறேன், அப்போல்லாம் அந்த பாட்டு எனக்கு கொடுத்தனால கொஞ்சம் பாடி அப்படியே சொல்லி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பாவரிக்கை சேவித்தோம். பாவரிக்கை தான் முக்கியமாக, நம்ம பாவத்தினால நமக்கு வியாதி வருது, சாபத்தினால வியாதி வருது, நீங்கள் பெரிய டாக்டர் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் அறிக்கை விடுன்னு சொல்லணும். அந்த அறிக்கை செய்கிறதுக்கு முடியும் அவங்க சொன்னாங்க, ஐயா நானே பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர், எவ்வளோ பெரிய என்கிட்ட ஏன் முடியாமல் குணமாக இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்திருக்க இந்த சோத்திரம் காலில் வந்திருக்க சோத்திரம் இந்த ஓட்டை சீவ ரத்தமும் ஒன்று அடைப்படவே மாட்டேங்குது, அமெரிக்காவிலேருந்து எனக்கு மாத்திரை வருது, லண்டன்லேருந்து எனக்கு மாத்திரை மருந்து வருது, எல்லா டாக்டரும் இதை போடுங்க அதை போடுங்க சொல்கிறாங்க, சரியாகலையே நாங்கள் உங்களுக்கு சரியாயிடும், பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம், அற்புதம் நடக்கும்னு சொன்னோம். அதே போல் அவனுக்கு அந்த நாட்களில் நீங்கள் கொண்டு சாப்பிட மாத்திரலாம் கொண்டு வாங்க, இந்த டானி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் வைங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து அவங்களை பாவ அறிக்கை செய்ய வைத்து ரெண்டு பேரும் ஒருமனைப்பட்டு ஜெபித்தோம். ஒருமனைப்பட்டு ஜெபித்து இந்த மாத்திரை ஜெபித்து கொடுத்தோம். ஒரே வாரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் வந்து அந்த சபையில் சாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு, ஒருத்தர் ஒரு விண்ணப்பத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக தொடர்ந்து ஜெயிப்பேன், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், விடமாட்டேன் அப்படி ஒரு பழக்கம். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருப்போம், இந்த வேலைக்கு போகும்போது ட்ரெயினில் போக முடியலையா, அப்போ குழந்தைங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு என்னம்மாச்சின்னு பேசுவாங்க, இல்லைம்மா ஃபிஷ் வந்துச்சுங்க அதுதான் நாங்கள் எக்மூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோன்னுவாங்க. ஸோ அதை கேள்விப்படுவேன், ஆண்டவரே சோத்திரம் என்னுடைய மகளுக்கு கூட ஃபிட்ஸ் வியாதி வந்துச்சப்போ சின்ன முடியல, சோத்திரம் அவளுக்கு அற்புதம் கொடுத்தீங்களே இவளுக்கும் குடிச்சொல்லி அங்கேயே ஜெயிப்பேன். அது மாத்திரம் எப்படி வீட்டுக்கு வந்தும் தொடர்ந்து ஜெயிப்பேன், கேள்விப்படுற விண்ணப்பங்களாகவும் ஜெயிப்பேன், சொல்கிற விண்ணப்பத்தில் விட்டுருவேனா, இப்படிலாம் சில விண்ணப்பங்கள் செய்தோம். ஒரு வாரம் ஆச்சுங்க, இல்லை ஒரு வாரம் ஆச்சு, சோத்திரம் நாங்கள் தெரியாமல் கூட்டம் மாம்பழத்தில் பாட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாட்சி நடந்து சாட்சி நடத்த ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க, சோத்திரம் அவங்க நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாக இருந்தாலும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு சோத்திரம் என் காலில் ரத்தமும் சீவும் ஒரு ஓட்டை இருந்தது, எனக்கு இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும்போது இந்த ஐயா ஷேக்ஸ்பியரையா தான் இந்த பாஸ்டர் ஜெகதீசனும் தேவதேவியும் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த ரெண்டு பேரும் வந்து செபிச்சுட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரே வாரத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் நான் சாப்பிட்ட மருந்து மாத்திரை தான் ஜெபிச்சு கொடுத்தாங்க, நான் அதே சோத்திரம் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே கீழ்ப்பிடிச்சு செய்தேன், அன்றைக்கி பாருங்கள் என் காலுக்கு தூக்கி காமிச்சாங்க, ரத்தம் சீவும் இல்லை அடைஞ்சு போச்சுனாங்க. இது போன்ற அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தார், தனிப்பட்ட முன்னே எனக்கு ஆண்டு அதே அற்புதம் செய்திருக்கிறார், தேவனுக்கே மகிமை உண்டாவதாகும். தொடர்ந்து சோத்திரம் என் பிள்ளைகளை மூன்று பிள்ளைகளுக்கும் சோத்திரம் அவங்களை திருமணமாக கத்துறது செய்தார். என் குடும்பத்தில் எல்லாருக்குமே பெரிய மோசமான வியாதிலாம் வந்து காரணத்துக்குலாம் நான் செய்த பாவத்தின் நிமித்தம் என் மனைவிக்கு ஒரு முறை சோத்திரம் பேச்சு மூச்சு இல்லாமல் சோத்திரம் மாதிரி ஆயிட்டான், சோத்திரம் அப்போ நான் உணர்த்தப்பட்டேன், அன்று என்னுடைய பாவம் தான் இன்றைக்கு அவளுக்கு சோத்திரம் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுபோல் நான் 2021 எனக்கு பெரிய பிரச்சனை வந்து சொன்னேன், அந்த பிரச்சனை வரும்போது ஆண்டே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கப்பா, என் ரகசிய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை எடுக்கிறேன் சொல்லி என் ரகசிய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், பிறகு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து முன்னாடி செய்த ஊழியத்தை விட இப்பொழுது என்னுடைய ஊழியத்தை பன்மடங்காகிக்கிறேன், அதிகமான சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபையில் பிரசங்கம் பண்ணுறது, அது மாத்திரம் அப்படி சோத்திரம் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சோத்திரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில ஊழியர்களை அழைத்து சனிக்கிழமை தோறும் கூடி ஜெபிக்கிறது, 10 மணிலிருந்து 1 மணிக்கும் ஜெபிப்போம், ஜெபிச்சு முடிச்ச பிறகு நாங்கள் அப்படி கிளம்பி போயிடுவோம், இப்படி பல இடங்களில் ஜெபிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கா. பிரேசர் அங்கங்கே நடத்து 1989 சிஎஸ்சி விட்டு வெளியே வந்தோம், வெளியே வந்ததுலேருந்து நாங்கள் தொடர்ந்து சோத்திரம் பிரேசர் தொடங்கணும், எப்படி அண்ணன் வீட்டில் பிரேசர் தொடங்கி அற்புதம் நடந்ததோ அற்புதம் அங்கே நடந்தது, பிறகு தொடர்ந்து அப்படியே சோத்திரம் சபையானது இன்றைக்கி மோட்ச பிரயாணம் சொல்லி பெரிய சபையாய் மாறி இன்றைக்கி அதனுடைய சோத்திர பாஸ்டர் ஜெகதீஷனுடைய கடைசி பையன் பாஸ்டராக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் அநேருக்கு அற்புதம், அதில் ஒரு சகருடைய தாயாரை அமாவாசை அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம், நிறைய அற்புதத்தை ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சோத்திரம் அந்த சகோதரிக்கு சோத்திரம் அமாவாசை ஆனால் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, பல பிரச்சனை உள்ளவங்களாம் வந்துட்டு இப்படி அற்புதம் சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள். இல்லை இந்த அம்மா வரும்போது கொண்டாந்து அம்மாவை ஜெபத்தில் போயிட்டாங்க, நாங்கள் அந்த நாட்களில் புது புது பாடலாம் எழுதுவேன், ஆண்டு அந்த வல்லமை பற்றி ஒரு பாடலை கொடுங்கன்னு கேட்டு வல்லமை பற்றி ஒரு பாடலை எழுதி வாங்கி அந்த பாடலை அந்த நாட்களை பண்ணுவோம், வல்லமை தேவா வல்லமை தேவா
வந்துடுவேன் இந்த வேலைன்னு சொல்லி ஒரு பாடல நாட்டில் பாடி அவங்களுக்காக ஜபித்தோம். பாருங்கள், நொப்பு அதாவது நுறைய தள்ளி அழகடிச்சு இந்த ஹாலே எங்கள் வீட்டு ஹாலில் அப்படி நிரப்பிட்டாங்க. படைவிடப்போம் அப்படி சுற்றி கிழிச்சு அழகடித்து அந்த அம்மாவுக்கு விடுதலை. கத்தர் எங்களுக்கு அந்த பிரைசர் மூலமாக அநேக அற்புதங்கள், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் இப்போ சமீபத்தில் சுதந்திர சில பிரதாதி குடும்பங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கான வழியை கூட ஆண்டவர் உண்டாகி கொடுத்துருக்குறான். இதனால் பிரைசல் மூலமாக பிரைசல் எங்கள் வீட்டில் மட்டும் நடத்தாமல் மற்ற வீடுகளிலும் பிரைசல் நடத்துவதற்கான வழியும் கத்திரை உண்டாக்கி கொடுத்துருக்கான். இந்த பிரைசல் ஊழியமும் அது மாத்திர சபை ஊழியம், நற்செய்தி கூட்டங்கள், நற்செய்தி ஜப ஊழியங்கள், இது போன்ற எல்லா ஊழியத்தும் செய்வதற்கு கத்தர் உதவி செய்து வருகிறார். அப்புறம் இந்த சாட்சியை நான் சொல்கிறதுக்கு இன்னும் காரணம் என்னென்னா, உண்மையிலேயே நான் தாயை பார்த்தது கிடையாது, சோத்திரம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறேன், தாப்பனுடைய அன்பு கிடையாது, இப்படி என் இஷ்டம் போல் தருதறியாக வாழ்ந்தேன், அது மாதிரி சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பிச்சைலாம் எடுத்து கூட இருந்தேன், பிச்சை எடுத்துடைய வாழ்க்கையில் ஆண்டு என்னை தேடி இருந்தார், எனக்கு சோத்திரம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு, அது மாத்திரம் இல்லை ஒரு பாடல் ஆசிரியராக மாற்றிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டாள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். சோத்திரம் எனக்கு நாங்கள் ஏற்கனவே வணங்குற எத்தனையோ தெய்வங்கள், அது கணக்கில்லாத தெய்வங்களாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேர சொல்லி பேர சொல்லி கற்பூரம் ஏற்றி அப்படிலாம் கொண்டாடி கும்பிட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு மெய்யான தெய்வன்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரும் என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தெல்லாம் மன்னித்தார். என் வாழ்க்கை ஒரு சோத்திரம், ஒரு எப்படி சொல்லுவது சோத்திரம், ஒரு நாற்று முடித்த வாழ்க்கை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இடைப்பட்டாரே, இயேசு தேடி வந்த ஒரு தெய்வம், அவர் தேடி வந்து காப்பிட்றார். வசனம் இப்படி தான் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வசனத்திலான்னு சொல்லி கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தாரே. என்னை மீட்டெடுத்த தேவன், பாவத்திலும் சாபத்திலும் கலந்த என்னை மீட்டெடுத்த எந்த தேவன், என் தேவன் உங்களையும் மீட்டெடுப்பார். என்னை போல ஒருவேளை சில ஒரு இருக்கலாம் அல்லவா, என்னை விட மோசமாக இருக்கலாம் அல்லவா, எப்பேற்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தைகள் செய்தாலும் சரி, எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர். அவர் தான் நம்ம பாவத்தையும் சாபத்தையும் நீக்க வல்லவர். அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு வழி. அதான் சொல், நானே வழி, நானே சத்தியம், ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பல வசனங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பல பாடல்கள் பல ஊழியர்கள் செய்திருக்க அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவே கொடுத்தார். பட்டி தொட்டிகளெல்லாம் கிராமங்கள்லாம் போய் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சில குடிப்பாடல் ஒன்று கொடுத்துருக்குறான். ஆனால் அநேகர் குடித்து மறிச்சு போகிறாங்க. எங்கள் அண்ணன் கூட குடித்து செத்துட்டானே, ஒரு குடிப்பாட்டு கொடுங்கன்னு கேட்டுவாங்கனே. இப்படி சில பாடலாம் கேட்டு கேட்டு கேட்டு வாங்கி நீங்கள் பல பாடல்கள் இன்றைக்கி பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறான். அதில் சொத்து எங்கள் அண்ணன் குடித்து செத்தான் இல்லையா, அதனால் ஒரு ஊடிக்க ஒரு விசுவாசினார், ஐயா குடிப்பாட்டை ஒன்று எழுதுங்களேன்னு சொன்னார். நான் பல்லாவரம் மலையில் இருக்கும்போது சொன்னார், ஐயா எனக்கு எழுத தெரியாது, ஆவியானவர் சொன்னால் தான் எழுத முடியும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அதேபடி ஜெபித்தேன். குடிப்பாட்டு எங்கள் அண்ணனுக்காக நான் எழுத போகிறான்டவரை குடுன்னு கேட்டேன். பாட்டு சொன்னார், உங்கள் அண்ணன் மாத்திரமாக குடிக்கிறான், உலகத்தில் அத்தனை பேரும் குடிக்கிறான், அதை நான் சொல்கிற வரையெல்லாம் எழுதின்னு சொல்லி ஒரு எளிமையான பாட்டை சிக்ஸ் எயிட்டில் அந்த பாட்டை கொடுத்துருக்காரு. பாருங்கள் அந்த பாட்டை பாடுறேன், எப்படி பாடலாம் இப்போது சோத்திர நெஞ்சமே நீ கலங்காதேன்னு சொல்லி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பாடல் யூடியூப்பில் வருது, டிவிலையும் வருது, சில சில டிவியில் மகிமை டிவி, நித்தியன் டிவி, இது போன்ற டிவிலாம் ஜாயின் டிவியில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கத்திர சோதம் தொடர்ந்து வர்றதுக்கு உதவி செய்யுங்கள். இன்னும் பல பாடலாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஷூட் பண்ணி வரும். நெஞ்சுமே நீ கலங்கிற பாட்டை ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம், அதை பாருங்கள். சோதரம் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாடலை நம்ம பாட்டிருக்கிறோம், அதை பாருங்கள். கத்திர நாமம் மயப்படும். இப்போ இந்த குடிப்பாட்டை கேளுங்களேன், அது எவ்வளோ எளிமையாக நடனம் கொடுத்துருக்காரு. இந்த குடிப்பாட்டினால அநேக கிராமங்களில் பாடாத ஊடிக்காரே கிடையாது, பாடாத கிராமமே கிடையாது. இந்த பாடலை கேட்டு நிறைய பேர் ரட்சிப்படைஞ்சாங்களாம். அது ஏன் ரட்சிப்பு வந்துங்களா, நான் ஆண்டரை கேட்டேன், அந்த சிறுபிள்ளையில் அந்த பாட்டு மூலிமா என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற பாடல் வழியாக அநேக ரட்சிப்பு சமாதானம் சுகம் பெறனாண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். அதே போல் எனக்கு ஆண்டர் ஒவ்வொரு பாடல் வழியாக ரட்சிப்பு சமாதானம் சுகம் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் சார்ஜ் சொல்கிறாங்க, இந்த பாட்டு கேட்டு தான் என் ரட்சிப்படைஞ்சேன், இந்த குடிப்பாட்டு கேட்டு தான் நான் ரட்சிப்படைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புடி இந்த குதி இந்த குடிப்பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். குடிகுடின்னு குடிகுடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவளும் நிறுத்துற, குடிகுடின்னு குடிகுடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவளும் நிறுத்துற, குடும்பமும் அழுவுது கொடலும் அழுகுது, குடும்பமும் அழுவுது கொடலும் அழுகுது, குறையே எடுத்து சொன்னால் முறைத்து பார்க்குது.
குறையை எடுத்து சொன்னா முறைத்து அடிக்குது, குடி குடினு குடி குடித்து சுத்தறேன், உன் குடும்பத்தை என் நடுத்தரு விழுந்திருத்தறேன், சாராயத்தை நாடி தேடி ஓடுறேன், நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுறேன், சாராயத்தை நாடி தேடி ஓடுறேன், நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுறேன், சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சம்சாரி நிலைமைகளை புரியலை, உன் சம்சாரத்தின் நிலைமைகளும் புரியலை, குடிகுடின்னு குடி குடித்து சுத்தறேன், உன் குடும்பத்தை என் நடுத்தருவலும் நிறுத்துறேன். இந்த பாடல் மதுபானம் மயக்கி மயக்கி அடைக்குது, உன் மானத்தை வாங்கி விட்டு சிரிக்குது, இப்படி வரையெல்லாம் அவர் ஆண்டு கொடுத்துரு பார்த்தீங்களா. கடைசியில் வாசம் முடிச்சிடும், சர்வவல்ல இயேசு உன்னை அழைக்கிறான், சாத்தான ஆம்பக்கமாக இழுக்கிறான், சர்வவல்ல இயேசு உன்னை அழைக்கிறான், சாத்தான ஆம்பக்கமாக இழுக்கிறான், சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானா, நீ சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானா, சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானா, சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானாம், குடிகுடினு குடிகுடித்து சுத்தறேன், உன் குடும்பத்தை என் அடுத்து விழுந்திருத்துறேன், குடிகுடினு குடிகுடித்து சுத்தாதே, உன் குடும்பத்தை என் அடுத்து விழுந்திருத்தாதே என்ற இந்த பாடலை நான் முடிச்சிருப்பேன். இந்த பாடல் வழியாக ஒவ்வொரு பாடல் வழியாக கர்த்தர் அச்சி உண்டாக்கிறார். இல்லை இந்த ஒரு பாடலுக்கு ஒரு சாட்சினா ரொம்ப நல்லா இருக்கும், டச்சிங்காக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பாட்டு யூடியூப்பில் வருது பாருங்கள். என் கண்ணீருக்கு பதில் ஒரு பாட்டை பல்லாறு மணியில் போய் ஜெபிப்பேன்னு சொன்னீங்களாம், 8 மணிக்கு போனால் 4 மணி தான் இறங்குவேன். அப்படி இறங்கும்போது ஒரு உலகம் போட்டுருந்த காலையில் 8:30 போயிட்டேன், பாட்டு அப்படியே வருது. என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும், என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும். இப்படி பாடலாம் அதை பாடுறேன், ஒரு இடத்துல சத்தம் கேட்டு பதில் சொல்லும் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு டவுட் ஆச்சு, என்ன சத்தம் கேட்குது, பதில் சொல்லும் பதில் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்குறாங்களே, யாரோ பாடல் விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை சொல்கிறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன், ரொம்ப தூரம் எட்டி பார்த்தேன், யாரையும் காணோம். அப்போ யோசித்தேன், பரிசுத்தாவியர் தான் ஏதோ சொல்லுகிறான்னு நினச்சிட்டு மீண்டும் முழங்கால் போட்டேன், ஆண்டவரே இது இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொத்தன் பதில் சொல்லுன்னு சொல்லி பாடுறது தப்பான்னா நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் பதில் சொல்லணும்னா சட்டையை பிடிச்சிக்கிட்டு பதில் சொல்கிறா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீ சோத்திரம் கேட்குறியே அப்படின்னால மாற்றிடானார். என்ன போடணும்னு கேட்டேன், துணை நின்றும் போடுறனர். அது பாருங்கள், என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே துணை நில்லும், என் கர்த்தாவே துணை நில்லும். பாட்டு அனுபலம் எழுதினார். அனுபலம் தெரியாதாண்டவர் என்ன, உனக்கு கழுத்தில் கையில் மல்லிகை பூலாக சுற்றிக்கிட்டு ஊர் ஊராக நாய் மாதிரி சுற்றினியே, உன் வாழ்க்கையை எழுதுறா, நான் சொல்கிறேன் எழுதுகிறேனார். அதுக்கடுத்து சரணமெல்லாம் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை எழுதியிருப்பேன், வாலி பிரயத்தில் நான் செய்த பாவல் குஞ்சு நஞ்சில் சோத்திரம். இதை நான் அப்படி சொல்லுவேன் சபைகளில், பவுல் கூட சோத்திரம் அறியாமல் தான் அவர் பாவம் செய்தார், அவர் அறியாமல் தான் செய்த தப்பு பண்ணான்னு சொல்கிறார். நான் பிரதான பாவம் சொல்ல அவர் தெரியாமல், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசன் எடுத்து 25 ஆண்டுகள் குறையாது நினைக்கிறேன், 20 இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுத்து ஊடி செய்து கொண்டே நான் அநேகம் பாவம் பண்ணிருக்கேன். அப்போ பவுளை விட பெருதான பாவி நானாக தான் இருப்பேன்னு சொல்லி என்னை தாழ்த்தினது உண்டு. இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட பாடலாம் எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பாடலும் இந்த பாடலை அப்படியே முழுசாக பாடினேன். நீங்கள் அந்த பாட்டை கேட்டு ஒரு பாசுனார், ஐயா அந்த பாட்டை ஒருத்தருக்கு நான் பாடினேன், அவர் வியாதிலிருந்து குணமாயிட்டாரியா, நெஞ்சுவனிக்கலாம் அந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் ரசிக்க விட்டுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, குடிப்பாட்டை வருத்த பாடும்போது இந்த குடிப்பாட்டை நாங்கள் கேட்டேயா யாரோ பாடினாங்கன்னு ஒருத்தர் குடி கிளி சோசியக்காரன் வந்து கேட்டான், என்னைகிட்டே கேட்டான், அந்த பாட்டு நான் தான் ஏன் பாடினேன், ஐயா நான் ஒரு குடிகாரையா இந்த பாட்டு என்னை தொட்டுதேனா. இன்னொருத்தர் சொத்த மேட வாக்குங்கிறதும் மடிப்பாக்கம் அந்த பக்கத்துலாம் போய் ஊழி செய்யும்போது தற்கொலைக்கு போன ஒரு வாலி பையன் இந்த கண்ணீருக்கு பதுங்கிற பாடலை கேட்டு முடிச்ச தற்கொலைக்கு போனவன் பாட்டு முடிச்சும் கேட்டே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கான், ஓ என் கண்ணீருக்கு பதில் உண்டு என் கத்திரே துணை நின்றான்னு பாடுறாரு, அப்போ என் கண்ணீருக்கும் பதில் கிடைக்குன்னு சொல்லி அவன் திரும்பி வந்து இயேசு ஏற்றுக்கிட்டான். இப்படி ஆண்டவர் எனக்கு பாடல் வழியாக ரட்சிப்பு உண்டாக்கி இன்றைக்கு எனக்கு பல பாடலை கொடுத்து பல தேசங்களில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறான். இப்படி பாடல் பல இடங்களில் நீங்கள் ரீச் ஆகிட்டுருக்குது, அநேக இடங்களில் பாடலை கிராமத்தில் எப்பொழுதும் பாடிட்டுருக்காங்க. இப்போதும் சொல்லுவாங்க, உங்கள் பாடல் நாங்கள் பாடிட்டே தான் இருக்கிறோம், காலேஜில் உங்கள் பாட்டு நாங்கள் பாடுவியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பரிசுத்தாவியார் கொடுத்த பாட்டு, எனக்கு தெரியாது இல்லையா, அவருக்கு ராகத்து கொடுப்பார்
அடியேன் எழுதிக்கொள்வேன், அவர் பாட சொல்வார் நான் பாடுவேன். அப்படி தான் என்னுடைய அந்த பாடல் வாழ்க்கையில் கிடைச்சிது. இப்படியாக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இவ்வளோ பல மாற்றங்களை உண்டாக்கி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை அவர் எனக்கு ஹைல இன்றைக்கி ராஜாக்களோடும் மந்திரிகளோடும் அமர முடியாய் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த பாக்கியத்தை பெற்ற நான் பெற்றிருக்கிறேன். இந்த பாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டாமா? நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சோத்திரம் தொடர்ந்து சோத்திரம் இயேசு பற்றி அறிவது நல்லது. ஏன்னா இயேசு பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சோத்திரம் தீராத வியாதியிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி நீக்கினார், என்னுடைய வியாதி நீக்கினார் சோத்திரம். அது மாத்திரமில்ல, சோத்திரம் இன்றைக்கு என் மூலியமாக ஜெபிக்கிற போது அநேக அற்புதம் அதிசயம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்களும் அந்த அதிசயத்தை அற்புதத்தை பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மனதில் ஏற்றுக்கொள்வதால் நல்லது. ஸோ பாருங்களா, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை மனதளவில் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு முழுசாக ஆண்டவரை தவிர நாங்கள் யாரையும் வணங்குறதே இல்லை. எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வணங்கி பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு மெய்யான தெய்வம்னு ருசித்து பார்க்குறோம். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடைபடுவார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் சத்திர மனந்திரும்பி குணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை எனக்கு வந்து மாற்றம் போல உங்களுக்கு மாற்றம் வரும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நான் இப்படி பாவம் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், ஆண்டவர் மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார். ஏன்னா அவர் மன்னிப்பதில் சோத்திரம் கிருபையுள்ளவர். மன்னிக்கிறதுல சோத்திரம் இந்த வல்லல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் பாவங்களையும் உங்கள் சாவுகளையும் மன்னிப்பார். அது மாத்திரம் இல்லை, சோத்திரம் இந்த விவரங்களை இன்னும் அறியவேன்னு சொன்னால் நீங்கள் சில சபைகளுக்கு போகிறதும் அல்லது சில ஊழிக்காரர்கள் நீங்கள் அணுகி கேட்பதும் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படியாக என் பிரியமானவர்களே, என் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பல பாடலாம் கொடுத்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கேயோ ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் என்னை குறித்து கேள்விப்பட்டதுனால அவர் சொன்னார், சோத்திரம் உத்தம ஊழியன்ற பட்டத்தை நம்ம கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவங்கள் தீர்மானித்த போது தேவதேவுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவங்கள் தீர்மானித்தார்களாம். எனக்கு இப்படி கொடுப்புக்க போகலான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முறை ஃபோன் வந்துச்சு, ஐயா உங்களுக்கு உத்தம ஊழியர் பட்டம் என்று கொடுக்க போகிறோம்னு சொல்லி. பாருங்கள், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் டாக்டர் பட்டம் எடுத்துக்கங்க, பிஷப் பட்டம் எடுத்துக்கங்க அப்படிலாம் சொன்னது உண்டு. நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும், அவ்வளோ கொடுத்தா போதும், நாங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, நான் ஆண்டருக்கு சுவிசேஷனாகவே இருந்து நான் அப்படியே வாழணும் ஆசைப்பட்றேன், அதனால் இந்த பட்டம்லாம் ஒன்று வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிறவன் தான். என்னை ஊழியத்தில் கொஞ்சத்தில் உண்மையிலாக இருந்தபடினால பாருங்கள், வேற ஒரு சபையை சேர்ந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் சேர்ந்து பாஸ்டர் ஆருண் காசிங்கிற ஊழியக்காரர் சோத்திரம் உத்தம ஊழியங்கிற பட்டத்தை கடந்த 2025 அந்த உத்தம ஊழிய பட்டத்தை கொடுத்தார்கள். இந்த பாக்கியமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நாமத்தினால் கிடைத்தது. நான் பெற்ற பாக்கியம், நான் பெற்ற நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொடுத்தார். ஆக அந்த பரிசுத்த ஆவியுடைய சோத்திர நாமத்தை இவ்வளவாக நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னால் சோத்திரம் நான் அனுபவிக்கிறேன், அவரை குறித்து அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் செய்திருக்கிறார். என் மூலிமா அநேகர் அற்புதத்தை செய்கிறார் என்று நாம் இப்பொழுது சோத்திரம் என் சாட்சியம் பாடல் எல்லாவற்றையும் கேட்டீங்க. சுருக்கமாக தான் சாட்சியை சொல்லியிருக்கிறோம். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எண்ணெயல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. மிகவும் திறமை வாய்ந்த இளம் ஓவியர் ஒருவர் ரோம் நகரிலே வாழ்ந்து வந்தார். அவருடைய நண்பர்கள் அவரிடம், உனக்கு ஓவியம் வரைவதில் பயங்கர திறமை இருக்கிறது, நீ தனியாக ஒரு ஓவியக்கூடம் நிறுவினால் உனக்கு வெற்றியும் புகழும் பணமும் வந்து குவியும் என்றனர். ஆனால் அந்த இளம் ஓவியரோ, இல்லை, நான் தனியாக சென்று எனக்கென ஒரு ஓவியக்கூடம் அமைக்க விரும்பவில்லை. என்னுடைய குருவை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்தான் புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல். அவரைப் போல ஓவியம் வரைய நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் அவர் அருகிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய வழிகாட்டுதலை பெற முடியும், அவருடைய முறைகளை கற்றுக்கொள்ள முடியும், அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரைப் போலவே இருப்பதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறொரு ஆசை இல்லை என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவைப் போல வாழ வேண்டும், அவரைப் போல பேச வேண்டும், அவரைப் போல அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பும் நாம் தனியே இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அருகிலேயே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். எலியா தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தபோது அவருடைய உதவியாளராக இருந்த எலிசா அவரை விட்டு விலகவே இல்லை. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். ஆனால் எலிசாவோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று எலியாவை பற்றி கொண்டார். மீண்டும் எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொன்னபோது எலிசா எலியாவை விடவில்லை, அவரோடு கூடவே எரிகோ சென்றார். மீண்டும் யோர்தானுக்கு எலியா சென்ற போதும் எலிசா கூடவே சென்றார். தன் எஜமானாகிய எலியாவோடு கூடவே இருப்பதை எலிசா தெரிந்து கொண்டார். அவருடன் கூடவே இருந்தால்தான் அவருக்குள் இருந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற முடியும் என்பதால் எலியாவை விட்டு எலிசா விலகவே இல்லை. விலகாமல் இருந்து எலியாவுக்குள் இருந்த ஆவியின் வரத்தை இருமடங்காக எலிசா பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் நாம் இருக்கும்போது நாமும் அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அவரை விட்டு பிரிந்து நாம தனியே இருந்தால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம் வாழ்க்கை வாடி போகும். ஆகவே எஜமானாகிய இயேசுவுடன் இணைந்தே இருப்போம். அப்பொழுது நாமும் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ முடியும்.